புத்தகத்திலே 35வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய வேதத்திலே 307வது பக்கத்திலே இருக்கிறது, 10வது அதிகாரம் 35வது வசனம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் மிக அழகாய் நமக்கு சொல்லுகிறது, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மிகுந்த பலன், சில காரியங்களினால் நமக்கு மிகுந்த பலன் உண்டு. நாம் ஜெபிக்கிறதுனால நமக்கு நல்ல பலன் இருக்கிறது, நாம் வேதத்தை வாசிக்கிறதுனால நமக்கு பலன் இருக்கிறது, நம்ம இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்கிறதுனால நமக்கு ஒரு பலன் இருக்கிறது, கர்த்தருக்கு கொடுக்கிறதுனால நமக்கு பலன் இருக்கிறது. இப்படியே நிறைய காரியங்களிலே நமக்கு பலன் இருக்கிறது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, நான் அளிக்கும் பலன் உன்னோடு கூட வருகிறது. நமக்கு எல்லாருக்குமே ஆண்டவர் தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அப்போ ஆண்டவர் மேல நம்ம வச்சிருக்கிற நேசத்திற்கு கூட ஒரு பலன் இருக்கிறது, எல்லாத்துக்குமே ஒரு பலன் இருக்கிறது. ஆனால் இங்கே தேவ மனுஷன் எழுதும் போது மிக தெளிவாக எழுதுகிறார், அதுல மட்டும் இல்ல, எதுலையும் பலன் இருக்குது அப்படின்னா உங்களுடைய தைரியத்திலும் ஒரு பலன் இருக்கிறது. சோ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில தைரியமாய் இருப்பீர்களே, ஆனால் அந்த தைரியத்திற்கு கொஞ்ச பலன் அல்ல, பெரிய பலன் இருக்கிறது என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. உங்களுக்கு ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நான் இந்த சம்பவத்தை ஏற்கனவே கூட உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு வருகிற அந்த ட்ரெயினில் இந்த பிரயாணம் பண்ணன ஒரு நபர், ஆனால் அவர் வந்து தன்னுடைய பிரயாணத்தை அவர் ஆரம்பித்தார். சென்னையிலே அவர் காலையிலே இருக்க வேண்டும், அவருக்கு மிக முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது கோயம்புத்தூரில். அப்போ சென்னையிலிருந்து அவர் பிரயாணப்பட்டுட்டார். இப்போ கோயம்புத்தூருக்கு அந்த ட்ரெயின் வந்து கொண்டிருக்கும் போது அந்த ட்ரெயின் வந்து அப்படியே கேரளா போகிற ஒரு ட்ரெயின். அவர் பிரயாணத்தில் கோயம்புத்தூருடைய பக்கத்தில் வரும்போது அவர் அசந்து அப்படியே தூங்கிட்டார். கோயம்புத்தூரில் சில நிமிடங்கள் அந்த ட்ரெயின் நின்றுச்சு, ஆனால் இவரை எழுப்பி விடுறதுக்கு யாரும் இல்லை, இவரும் எந்திரிக்கலை. ஆனால் அந்த ட்ரெயின் வந்து எல்லாரும் இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது மூவ் ஆயிடுச்சு. இவர் வந்து திடீரென்று கண் விழித்து பார்த்தால் அந்த ட்ரெயின் வந்து போத்தனூர் என்கிற இடத்த வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குது. இவருக்கு ஒரே பதட்டம், நம்ம காலையில் வந்து நம்ம அந்த ஒர்க்கில் இருக்கணும், இல்லைன்னா பெரிய இழப்புகளை நம்ம சந்திச்சிருவோம். உடனே அவர் என்ன நினைச்சாருன்னு தெரில, ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சி தன்னுடைய பேகை தூக்கி அப்படியே வெளியே போட்டார். போட்ட உடனே தன்னுடைய பேகை போட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்குது, சே இல்லை நம்ம பேகை போட்டுட்டோம், டைமும் ஆயிடுச்சு, நம்ம இப்போ குதிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து அந்த ட்ரெயின்லேருந்து அவர் குதிச்சிட்டாரு. தப்பிச்சிடலாம், நம்ம வந்து இது பண்ணிடலான்னு குதிச்சிட்டாரு. ஆனால் எதேர்ச்சிய விஷயமாய் ஒரு தவறான ஒரு செயல் நடந்து அவருடைய சரீரம் வந்து ஒரு தூணில் அடித்து அவருடைய இரண்டு கால்களும் ஓடிக்கொண்டிருந்த அந்த ட்ரெயினுடைய அந்த தண்டவாளத்தில் போய் சிக்கிருச்சு. அதனால் தன்னுடைய இரண்டு கால்களையுமே அங்கேயே இழந்து விட்டார். இது ஒரு நடந்த சம்பவம். தன்னுடைய கால்கள் இரண்டுமே வந்து துண்டாக்கப்பட்டு கிடக்கிறது. இப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணுற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இல்லை, சத்தம் போட்டு கூப்பிட முடியாது. ரொம்ப தூரத்தில் ஒரு ஆட்டோக்காரர் ஆட்டோ வைத்து நின்று கொண்டிருக்கிறார். இவருக்கு கத்த முடியல, இவர் கத்தின அந்த சவுண்டு ஃபஸ்ட்டு கேட்கல. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய கைகளினாலே அந்த உடைந்து போன நஞ்சு போன அந்த கால்களுடைய துண்டு

பொருட்களை எடுத்து தன்னுடைய பேக்ல இருந்து ஒரு ஒரு துணியை எடுத்து அந்த துணியோட சேர்த்து தன்னுடைய கால்களை கட்டி கைகளை தட்டி ஒருத்தரை கூப்பிட்டாரு. அவர் வந்து பார்த்து உடனே எடுத்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த கால்கள் அவருக்கு திரும்ப ஜாயின் பண்ண வைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தி அந்த நாட்களில் வந்து ஒரு மிகப்பெரிய வைரலாக பரவிருச்சு. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த நபருக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது, அந்த நபர் ஒரு கிறிஸ்தவர்கள் கூட இல்லை, அந்த நபர் வந்து அந்த நேரத்தில் ஆண்டவர் தான் அவருக்கு உதவி செஞ்சாரு அப்படின்னு நேரடியாக ஆண்டவரை எல்லாம் பார்க்கல. ஆனால் நான் நம்புகிறேன், அவ்வளவு பெரிய விபத்து நடக்கும் போது அவருடைய மனதுக்குள்ளே இருந்த அந்த தைரியம், கால் போயிச்சு, ஐயோ தன்னுடைய கண்களுக்கு முன்பாக உடைக்கப்பட்ட கால், அந்த கால் ரெண்டும் இழந்தோம், நம்மளா இருந்திருந்தோம் அப்படின்னா அடுத்த நிமிஷத்துல அந்த இடத்துல மயக்கம் முடிச்சிருப்போம், அவ்வளவுதான், நம்மளால வந்து அடுத்து எதையுமே யோசிக்கவே முடியாது. ஆனால் அந்த மனுஷனிடத்துல இருந்த தைரியம், டாக்டர்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த அந்த சதைகள் அந்த அந்த நரம்புகள் செத்து போகிறதுக்கு முன்பாகவே நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டீங்க, ஆபரேஷன் சக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு அவரை எல்லாரும் மெச்சிக்கொள்ற அளவுக்கு அந்த மனிதர் மாற்றப்பட்டார். அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதமும் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. நீ ஜெபம் பண்றது ஓகே, அது தேவைதான் நமக்கு, அது அவசியமானது. நம்முடைய வேதத்தை வாசிப்பது ஓகே, அது அவசியமானது. நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், நம்ம எல்லாமே செய்கிறோம். ஆனால் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு தைரியம் தேவை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுல மிகுந்த பலன் இருக்கிறது. ஆனால் இன்றைக்குள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேருக்கு எல்லாமே இருக்குது. அவர்களுக்கு ஜப வாழ்க்கை இருக்கிறது, அவர்களுக்கு வேதவசனத்தினுடைய பழக்கம் இருக்கிறது, அவர்கள் காணிக்க கொடுக்கறது இருக்கிறது, எல்லாமே அவர்களுக்கு இருக்கிறது. 24 மணி நேரங்களும் அவருடைய வீடுகளிலே பாடல்களும் தேவ செய்திகளும் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனா என்ன இல்லை அப்படின்னா, மனசுல தைரியமே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இந்த இந்த சூழ்நிலை இன்னும் இன்னையிலிருந்து தமிழ்நாட்டில் வந்து லாக்டவுன் ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் ஒரு 20 நாட்களுக்கு முழு லாக்டவுன் போட்டாங்க, உலகத்தில் பல நாடுகளிலே லாக்டவுனில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நிறைய பேருடைய மனசிலே அவர்களுக்கு தைரியமே இல்லை. இந்த லாக்டவுனை நாங்கள் எப்படி நாங்கள் வந்து ஓவர் கம் பண்ண போகிறோம், எப்படி நாங்கள் தாண்ட போகிறோம், நான் என்ன செய்ய போகிறோம். நான் நம்புகிறேன், இதற்கு முன்பாக 7 மாதம் நடந்த அந்த லாக்டவுனில் உங்களை காப்பாற்றின கர்த்தர், உங்களை போஷித்த கர்த்தர், உங்களை நடத்தின கர்த்தர் இதில் உங்களை நடத்த மாட்டாரா? உங்களுக்கும் எனக்கும் தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, மனதிலே உங்களுக்கும் எனக்கும் தைரியம் இருக்குமே ஆனால் இந்த சூழ்நிலையை நாம் வந்து மிக சுலபமாய் மிக ஈஸியா இதை தாண்டுவோன்றத ஆண்டவருடைய பிள்ளைங்க மறந்துடக்கூடாது. இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனையில இந்த செய்தியை நான் கொடுத்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு அந்த மன தைரியத்தை எனக்கு தாரும் என்று ஆண்டவரிடத்துல கேளுங்க. மனசுல தைரியம் மிக அவசியமான ஒன்று. இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே நீங்கள் எவ்வளவு பெரிய டேலண்ட் உள்ளவர்களா இருந்தாலும், உங்களுக்கு பணம் இருக்கலாம், உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை டாக்டருக்கு படிச்சிருக்கலாம், நீங்க பெரிய நாலேஜ் உள்ளவர்களா இருக்கலாம், ஆனால் தைரியம் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே இல்லாவிட்டால் நான் நம்புறேன் இந்த சூழ்நிலையை உங்களால கடந்து போகவே முடியாது. அதற்காக தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார், மகளே உன் தைரியத்தை வளர்த்திக்கொள், மகனே நீ தைரியமாயிரு, ஒன்று உன்னை சேதப்படுத்தவே முடியாது. இந்த ஜபத்திலே இருக்கிற ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து உன்னுடைய தைரியத்தை நீ இழந்து வந்திருக்கலாம், உன் மனம் தைரியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில ஆவியானவர் உன்னை மீண்டும் கர்த்தர் தைரியப்படுத்துகிறார், மீண்டும் உன்னை கர்த்தர் பலப்படுத்துகிறார் என்று நான் நம்புகிறேன். வேதம் வந்து தைரியத்தை குறித்து பல இடங்களிலே போதிக்கிறது. நான் ஒரு சில வசனங்களை உங்களோடு பேசி இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, மன தைரியத்தை வளர்த்து கொள்ள
தேவையான மூன்று காரியங்களை இன்றைக்கு உங்களோடு நான் பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை மன தைரியத்தை எப்படி வளர்த்து கொள்வது, அதற்கான மூன்று காரியம். அதற்கு முன்பாக இந்த தைரியத்தை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் பல இடங்களிலே சொல்லுகிறது. நீங்கள் 1 நாளாகமும் 28 அதிகாரத்தை எடுப்பீர்களே ஆனால் 1 நாளாகமும் 28 அதிகாரத்திலே 28 அதிகாரம் 20 வசனத்தை நாம் வாசிக்கும் போது 1 நாளாகமத்திலே ஸ்தோத்திரம் 1 நாளாகமும் 28 அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாரும். 28 அதிகாரம் 20 வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? 20 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். தாவீது தன் குமாரனாகிய சாலோமோனை நோக்கி, நீ பலன் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்றும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமும் 28 அதிகாரத்திலே நம்ம வந்து 20 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். தாவீது தன் குமாரனாகிய சாலோமோனை நோக்கி, நீ பலன் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியையும் நீ முடித்து தீர் மட்டும், அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். கவனிங்க, தாவீது தன்னுடைய மகன் சாலோமோனுடைய கையில வந்து ஒரு பெரிய வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு பெரிய திருச்சபையை கட்ட போகிறான். அப்போ அது சாதாரணமானது அல்ல, அது மிகவும் புனிதமானது, மிகவும் கவனமாய் செய்ய வேண்டியது. ஆனா சாலோமோனுக்குள்ள ஒரு பெரிய பதட்டம் இருக்கிறது. எப்படி அதை கட்ட போறோம், நம்ம அந்த அளவின்படி கட்ட முடியுமா, அதை முடிக்க முடியுமா, அது கர்த்தருக்கு கட்டுகிறது அல்லவா, அதற்கு நம்ம தகுதியான ஆட்களா, இப்படி ஆயிரக்கணக்கான கேள்விகள் வந்து அவனுடைய இருதயத்தில் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. அந்த எழும்பிக் கொண்டிருக்கும் போது அவனுடைய தகப்பனார் தாவீது என்ன சொல்றான் அப்படின்னா, நீ ஏப்பா பயப்படுற, நீ தைரியம் கொண்டு காரியங்களை நடப்பி, உன் தேவனாகிய கர்த்தர் அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அவர் உன்னோடே கூட இருப்பார், தன்னுடைய மகன் பயந்து போகும்போது, தன்னுடைய பிள்ளை பயந்து போகும்போது ஒரு தகப்பனார் அந்த பிள்ளைக்கு அதைரியத்தை அல்ல, ஆமாப்பா என்ன பண்ணுவேன்னு தெரில அப்படின்னு அல்ல, சோகத்தை அல்ல, தைரியத்தை விதைக்கிறதை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஸோ நம்ம தைரியம் உள்ளவர்களாய் மட்டுமல்ல, அநேகரை தைரியப்படுத்துகிறவர்களாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் வைக்கணும்னு நான் இந்த பலிபீடத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது நீதிமொழிகள் 28 அதிகாரம் 1 வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளோ சிங்கத்தை போல தைரியமாயிருப்பார்களாமா? சோ ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து எப்படி தைரியமா இருக்கணுமாமா, சிங்கத்தை போல தைரியமா இருக்கணும். இந்த நமக்கு எல்லாருக்குமே தெரியும், காட்டிற்கே ராஜா வந்து சிங்கம், அது அவ்வளோ சீக்கிரமா அது பயப்படாது, எந்த மிருகத்தை பார்த்தும் பயப்படாது, எவ்வளோ பெரிய உருவமுள்ள மிருகத்தை பார்த்தும் பயப்படாது. காட்டிலேயே மிகவும் இப்பொழுது நமக்கு தெரிந்தபடி இருக்கிற காட்டிலேயே இருக்கிறதுல மிகப்பெரிய உருவம் கொண்ட மிருகம் எது அப்படின்னு கேட்டால் யானை தான். இந்த யானை தான் ரொம்ப பெருசு. ஆனால் நீங்கள் வந்து நிறைய வந்து இந்த சேனல்களை பார்ப்பீர்களே ஆனால் சிங்கம் வந்து யானையை வேட்டையாடுகிறதை நம்மளால் பார்க்க முடியும். யானையினுடைய உருவம் எவ்வளவு பெருசு, சிங்கம் அதற்கு எவ்வளவு சின்னது, ஆனா அந்த சிங்கத்திற்கு இருக்கிற தைரியம் அவ்வளவு பெரிய உருவமான யானையே அது வீழ்த்திடும். அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்துல எழுதி வச்சிருக்கிறாரு, ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி தைரியமா இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை பெரிதாக இருக்கலாம், அது மிகவும் பெரிதா இருக்கலாம், அது உங்களை விட பல மடங்கு அதிகமா இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் தைரியமாய் சிங்கத்தை போல இருந்து அதை ஜெயிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. சோ நமக்கு தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு மிகுந்த பலனுக்கு ஏதுவான அந்த தைரியத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, நான் நம்புறேன் அந்த தைரியத்தை
மனிதர்கள் கொடுக்க முடியாது. நான் நம்புறேன் அந்த தைரியம் கொடுக்கக்கூடிய நிறைய பேர் இன்னைக்கு இல்லை உலகத்துல. இன்னைக்கு இல்ல தைரியம் கொடுக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து அதைரியத்தை கொடுக்கிற அளவுக்கு மாறிட்டாங்க. தைரியம் கொடுக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து அதரித்து கொடுக்கக்கூடியவர்களாய் மாறிட்டாங்க. நம்முடைய தேசத்திலே எங்கு எடுத்து பார்த்தாலும் இப்பொழுது எல்லாருடைய வாயிலிருந்தும் எந்த வார்த்தை தான் வருதுன்னா அதைரியமான வார்த்தை. தைரியமான வார்த்தையை சொல்றவங்க ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. யாருமே சொல்லல அங்க போகாத பயம், இங்க போகாத பயம், இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, அதுல உட்காராத, இதுல உட்காராத, இப்படி பண்ணிரு, அப்படி பண்ணிரு. அந்த ஐத அதைரியத்தை விதைக்கிறவர்கள் இன்று ஏராளமானவர்களா இருக்கிறார்கள். டிவியை திறந்தா அதைரியத்தை தான் நம்ம போதிக்கிறேன். மொபைல்ல பார்த்தா அதைரியம், வாட்ஸ்அப் அதைரியம், எங்கு பார்த்தாலும் சுற்றி அதைரியத்தை விதைக்கிற இந்த நேரத்துல நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நமக்கு தைரியம் கொடுக்கிற, நமக்கு தைரியம் சொல்லுகிற ஒரு தேவனாகிய கர்த்தரைத்தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் ஒரு நாளும் அதைரியத்தை விதைக்க மாட்டார், ஒரு நாளும் தைரிய குறைவை உங்களுக்கு சொல்ல மாட்டார். அவர் தைரியப்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலனாகிய பவுலும் அவனோடு கூட சேர்ந்து சிலரும் கப்பல் பிரயாணத்திலே இருக்கிறார்கள். காற்று பலமாய் அடிக்கிறது, கப்பல் பல இடங்களிலே உடைந்து கொண்டிருக்கிறது, கப்பல் முழுக்க தண்ணீரால நிரம்புகிறது. வேதம் சொல்லுகிறது இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அங்க இருக்கிற யாருக்குமே இல்லை. எல்லாருமே செத்துருவோன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. நடுக்கடல், கடல் கொந்தளிக்கிறது, காற்று பலமா இருக்கிறது, என்ன பண்ணுவோன்னே தெரியல. அவ்வளவுதான், அவர்கள் துடுப்பை போட்டு தண்டு வலிக்கிறாங்க. ஆனா அந்த வேதம் சொல்லுகிறது பல கிலோமீட்டர் தூரம் காற்று அடிக்கிற தூரத்திலே அவங்க போனாங்களாம். அவ்வளவு வேகமாய் காற்றடிக்கிறது. இவர்கள் போகக்கூடிய டெஸ்டினேஷன், இவங்க போகக்கூடிய வழி ஒன்று, ஆனா இவங்க ஏதோ ஒரு வழியில நிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த காற்று அவர்களை பல கிலோமீட்டர் தூரம் கொண்டு போயிருச்சு, வேற தீவுக்கே அவங்கள கொண்டு போயிருச்சு. ஆனா அந்த மாதிரி எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல ஆவியானவர், ஓ தேவனுடைய மனுஷனுக்கு கர்த்தர் தரிசனம் ஆகி அவனை பார்த்து சொல்றாரு, பவுலே நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அதனால ஒன்று மட்டும் மனசுல வச்சுக்கோ, நீயும் உன் கூட இருக்கிறவர்களும் தப்புவிக்கப்படுவீர்கள், பிழைப்பீர்கள். கப்பர் சேதமே அல்லாமல் ஒருவருக்கும் பிராண சேதம் வராது. அப்போ தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழும்பினுன்னு எல்லார்ட்டையும் சொல்றான், நீங்க யாரும் பயப்படாதீங்கப்பா, யாரும் பயப்படாதீங்க, என்னை ஆட்கொண்டவரும் என் தேவனாகிய கர்த்தர், என்னை ஊழியத்துக்கு அழைத்தவர், என்னை வேறு பிரித்தவர், இன்னைக்குதான் எனக்கு தரிசனம் கொடுத்து என்னை அவர் தைரியப்படுத்தினாரு. இப்ப எனக்கு கலக்கம் இல்லை, இப்ப எனக்கு பயம் இல்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நம்ம யாருமே மரிக்க மாட்டோம், நமக்கு கப்பர் சேதம் மட்டும்தான் வரும், பிராண சேதம் ஒருத்தனுக்கும் வராது. அவர் சொல்லிட்டாரு கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, பாஸ்டர் எனக்கு தான் தைரியமே இல்லை, பாஸ்டர் நான் தைரியம் இல்லாதவனா இருக்கிறேன், எத்தனை பேர் எனக்கு தைரியம் சொன்னாலும் என்னால தைரியமா இருக்க முடியல, நான் சுற்றி பார்க்கிறது, என் வீட்டுல நடக்கிறது, என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்து என் தைரியத்தை நான் விட்டு போயிருச்சு, எனக்கு தைரியமே இல்லை. ஆனா நான் நம்புறேன், அன்றைக்கு தூதனை அனுப்புனது போல இன்றைக்கு ஊழியக்காரன் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு தான் பேசுகிறார், தேவ பிள்ளையே உன்னோடு தான் பேசுகிறார். கர்த்தர் பக்கத்துல வந்து உன்னை தட்டி கொடுத்து சொல்லுகிறார், நீ தைரியமாயிரு, நீ தைரியமாயிரு, இது உன்னை சேதப்படுத்தாது, இது ஒன்று உன்னை ஒன்றும் பண்ணாது, நீ இந்த காரியத்தை தாண்ட முடியும், நீ ஜெயிக்க முடியும், நீ ஜெயித்து கொள்ளுவாய், இது உனக்கு பிராண சேதம் வராது, இது சாதாரணமான ஒரு சேதமாய் மட்டும்தான் இருக்கும் என்று உன்னை ஆட்கொண்ட தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், தைரியம் உள்ளவனாயிரு. ஹலேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க, அந்த ஆண்டவர் நமக்கு தைரியப்படுத்துகிறார். ஆமென். இன்றைக்கு மூன்று காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அப்படி என்றால் ஒரு தேவனுடைய பிள்ளை தங்களுடைய தைரியத்தை வளர்த்து கொள்ள, இல்லைனால் தைரியமாய் நீங்கள் இருக்கிறதற்கு மூன்று காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. நம்பர் ஒன், முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகலாம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம்.
இந்த ஒரே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை உங்களுக்கு காண்பித்து அதிலிருந்து மூன்று காரியத்தை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 Samuel 17 எடுத்துக்கொள்வோம். 1 Samuel 17:24 நம்ம வாசிக்க போகிறோம். 1 Samuel 17:24 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 363 பக்கத்துல இருக்கிறது, 24 இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள். கவனிங்க, இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். கோலியாத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. இப்போ கோலியாத் என்கிற ஒரு பெலிஸ்திய வீரன், ஒரு பெலிஸ்திய ராணுவ வீரன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நிற்கிறார். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த கோலியாத் அவர்களுக்கு முன்பாக வந்து நிற்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவனை பார்த்து இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அவனை காணும் போது, அந்த மனுஷனை பார்க்கும் போது மிகவும் பயப்பட்டு அவனுக்கு முன்பாக விலகி ஓடி போனார்கள். முதலாவதாக ஒன்றை கவனமாய் கவனிங்கள், ஒரு தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய தைரியத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டுமானால், நீங்கள் தைரியம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால், இந்த தைரியம் முதல்ல எங்க உண்டாகுது தெரியுமா? ஒரு மனுஷனுடைய பார்வையின் மூலமாய்த்தான் தைரியமும் அதைரியமும் உண்டாகிறது. இந்த இடத்துல இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தைரியம் குறைவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்க பார்வை, இவங்க பார்த்தது. நம்ம வந்து சில நேரங்களில் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் பெரிய செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, தனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை, தனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலையை நிறைய பேர் பார்க்கும்போது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க பார்வையிலேயே அந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய உருவம் கொடுத்து அதை ஒரு பெரிய பிரச்சனையாய், ஒரு பெரிய ஆளாய் அவர்கள் பார்க்கிறதுனால தான் அவர்களுக்குள்ளே தைரியம் அற்று போகிறது. கவனிங்க, இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மாதிரி சூழ்நிலையில ஆண்டவருடைய பிள்ளைங்க வந்து இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் பார்க்கறத குறைச்சிருங்க. நீங்க பலவீனமா இருப்பீர்களே ஆனால் நீங்க பார்க்காதீங்க. நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பார்க்கறதுனால ஒன்றும் பண்ண போறதில்லை, பார்க்கறதுனால அந்த காரியம் நடக்க போறதில்லை, அதனால நீங்க பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா நிறைய பேருடைய இருதயத்திற்குள்ளே அந்த பய உணர்வு ஏன் வருது தெரியுமா? அவங்களுடைய தைரியம் குறைவு ஏன் வருது தெரியுமா? வேற எதுலையுமே வரல, அவர்கள் பார்த்த உடனேயே, அவர்கள் அந்த பிரச்சனையை பார்க்கும் போதே அவர்களுக்குள்ள நிறைய பேருக்குள்ள அதைரியம் உண்டாகிறது. நீங்கள் வேதத்தில் எண்ணாகமும் 13 எடுப்பீர்களே ஆனால், எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? எண்ணாகமும் 13:33 நம்ம வாசிக்க போகிறோம், எடுத்துக்கொள்ளலாம். எண்ணாகமும் 13:33 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 33 நம்ம வாசிக்க போகிறோம். அங்கே 32 வாசிக்கலாம். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதர்களையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்பினார்கள். கவனிங்க, மோசே
தன்னுடைய ஜனங்களில் 12 பேரை சூஸ் பண்ணி அவர்களை ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு பேராய் தெரிந்து கொண்டு இப்பொழுது கானான் தேசத்தை வேவு பார்க்கறதுக்காக அனுப்பி விடுறாரு. எப்பா நம்ம வந்து கானான் தேசத்தினுடைய பக்கத்தில் நம்ம வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ள நம்ம அந்த கொஞ்ச நாட்களுக்குள்ளாக அந்த தேசத்துக்குள்ள நம்ம என்ட்ராக போறோம், நீங்க போங்க, போய் அந்த தேசம் எப்படிப்பட்டது, எப்படி எல்லாம் நம்ம போகலாம், அதற்குள்ள எப்படி கடந்து போகலாம் அப்படின்றதை குறித்து பார்த்துட்டு வர்றதுக்காக அனுப்புறாரு. ஆனா அந்த 12 பேர் போனதுல 10 பேர் எதுல கோட்டை விட்டாங்க அப்படின்னா, தாங்கள் பார்க்கிறத வச்சு எடை போட்டுட்டாங்க, தங்களுடைய பார்வையினாலே தோற்று போனார்கள். அவர்களுடைய அதைரியத்திற்கு காரணம் என்ன, அவங்க ஏன் தைரியம் இல்லாம போனாங்க அப்படின்னா, அங்க போய் ராட்சதர்களை பார்க்கறாங்க, அங்க போய் பெரிய பெரிய ஆட்களை பார்க்கறாங்க, பார்த்த உடனே சொல்றாங்க, அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், எங்களுடைய பார்வைக்கும் நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். ஐயோ அவங்க ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள், நம்மளால அவர்களை ஜெயிக்க முடியாது, நம்மளால அவங்களை அழிக்க முடியாது. அவர்களுக்குள்ளேயே அவிசுவாசம் ஆரம்பிச்சு, அதனால வேதம் சொல்லுகிறது கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஜோஷுவாவும் காலேபும் நல்ல செய்தியை கொடுத்த இந்த ரெண்டு பேரை தவிர வேறு யாரையுமே கர்த்தர் கானான் தேசத்துக்குள்ள அனுப்பவே இல்லை. நீங்க பார்க்கிற பார்வையிலே தவறுவீர்களே ஆனால், நீங்கள் பிரச்சனைகளை உங்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்கிற விதம் வித்தியாசமாய் இருக்குமே ஆனால் நீங்கள் தைரியமாய் வாழவே முடியாது. ஸோ நம்பர் ஒன், முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தைரியமாக வாழணும் அப்படின்னா, உங்களுக்கு எங்கிருந்து தைரியம் வரும் அப்படின்னா, ஒரு சூழ்நிலையை ஒரு பிரச்சனையை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே எப்படி தான் பார்க்கணும் அப்படின்னா, பெருசாக இல்லை அதை சின்னதாக பாருங்க. பார்வையிலே தவறின ஒரு மனிதன் தங்களுடைய வாழ்க்கையிலே தைரியசாலியாக இருக்கவே முடியாது. நீங்கள் தாவீதை குறித்து வேதம் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுது, எல்லாரும் கோலியாத்த ராட்சதனாக பெரிய மனுஷனாக அழிக்கிறவனாக அரக்கனாக எதிர்த்து இவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது என்று பார்க்கும்போது, தாவீது மட்டும் அந்த கூட்டத்தில் இருக்கிற தாவீது மட்டும் அவனை எப்படி பார்க்குறான் அப்படின்னா, சாதாரணமான ஒரு ஆளாய் பார்க்கிறான். இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெரிதாக இருக்கலாம், உங்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலை மிகப்பெரியதாக இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் ஒருவேளை அதை மிகவும் பெரிதாய் உங்களுடைய கண்களுக்கு முன்பாய் காண்பிக்கலாம், ஒருவேளை மருத்துவம் அதை உங்களுக்கு பெரிதாய் கண்களுக்கு முன்பாய் காண்பிக்கலாம். கடலை போல இருக்கு பாஸ்டர், சமுத்திரத்தை போல இருக்குது, நான் எப்படி தாண்ட போறேன், இது என்னுடைய கண்களுக்கு முன்பாக எட்டாத தூரமாக இருக்கிறது, என்னால் இதை தாண்ட முடியாது, என்னால் இதை ஜெயிக்க முடியாது அப்படின்னு உங்கள் மனம் சொல்லுமே ஆனால், ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆராதனையிலே உங்களோடு பேசுகிறார், இல்லை அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுடைய இருதயம் அதை சாதாரணமானதாய், என் கர்த்தர் தான் பெரியவர், என் கர்த்தருடைய வார்த்தை பெருசு, என் ஆண்டவர் பெரியவர் என் கூட இருக்கிறார், அதனால நான் அந்த காரியத்தை பெருசா பார்க்க மாட்டேன்னு நீங்க நினைப்பீர்களே ஆனால், நான் நம்புறேன் உங்களை தைரியப்படுத்துவதற்கு என் கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு நான் என்ன நினைக்கணும் அப்படின்னா, நம்பர் ஒன், முதலாவது என் வாழ்க்கையில தைரியன்ற ஒண்ணு எனக்கு வரணும் அப்படின்னா, நான் வந்து எனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலையை எப்படி பார்க்கக்கூடாதுன்னா, பெருசாக பார்க்கவே கூடாது. அது எப்பேற்பட்டதாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம், நீங்கள் ஆதியாகமம் 14 அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் யுத்தத்திற்கு படித்தவன் அல்ல, ஆபிரகாமுக்கு யுத்தத்தை குறித்த பழக்கமும் இல்லை, ஆபிரகாமுடைய வீட்டிலே இருக்கிறவர்கள் யுத்த புத்திரர்களும் அல்ல, அவங்க வீட்டில் வேலை செய்யறவங்க. ஆனா சோதோங்கமோர பட்டணத்தில் இருக்கிற ராஜாக்களை அந்நிய நாட்டு ராஜாக்கள் பிடித்து கொண்டு போகும்போது தன்னுடைய சகோதரனாகிய லோத்தையும் பிடிச்சிட்டு போனாங்கன்ற அந்த செய்தியை கேட்ட உடனே இவன் என்ன பண்றான் தெரியுமா, தன்னுடைய வீட்டிலே இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்தி அவர்களுடைய கைகளிலே ஆயுதங்களை கொடுத்து
போய் அந்த ராஜாக்களை அவன் ஜெயித்து சோதோம் குமாரவில் இருக்கிற ராஜாக்களையும் தன்னுடைய சகோதரனையும் மீட்டு கொண்டான். அதனாலதான் அந்த சோதோம் குமாரா பட்டணத்தில் இருக்கிற ராஜா சொல்றாரு, ஜனங்களை எனக்கு தாங்க, பொருட்கள் எல்லாம் நீங்க வச்சுக்கங்கன்னு சொல்லும் போது ஆபிரகாம் சொல்றான், இல்ல இல்ல இல்ல, உன்னுடைய பொருள் எதுவுமே எனக்கு வேணாப்பா, நீ என்ன ஐஸ்வர்யவான் ஆக்குறேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. அதனாலதான் ஆபிரகாம் சொல்றாரு, அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அவ்வளோ பெரிய ராஜாக்கள் தனக்கு விரோதமாய் வந்திருக்கிறாங்க, தன்னுடைய சகோதரன் இருந்த பட்டணத்தை எடுத்துட்டு போனவங்க பெரிய பெரிய ராஜாக்கள், நம்ம எதிர்த்து நிற்க முடியாது, நம்மட்டு யுத்த வீரர்கள் இல்லை, நம்மட்டு ஆயுதம் இல்லை அப்படின்னு எதையுமே பார்க்காம தனக்கு முன்பாக இருக்கிற அந்த சூழ்நிலைய மிகவும் குறைவானதாய் சின்னதா அவங்க பார்த்ததுனால நான் நம்புறேன் ஆண்டவர் அவரை எப்படி பயன்படுத்தினார்னா, அந்த ராஜாக்களை ஜெயிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் அவனுக்குள்ளே தந்தார். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் தைரியத்தை கொடுக்க போறாரு, ஆண்டவர் நிறைய பேரை பலப்படுத்த போறாரு. எப்ப பலப்படுத்த போறாருன்னா, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, மகனே உனக்கு முன்பாக இருக்கிறத பெருசா பார்க்க வேண்டாம், மகனே உனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலையை பெருசா பார்க்க வேண்டாம், மகனே உனக்கு முன்பாக இருக்கிற வியாதியை நீ பெருசா பார்க்க வேண்டாம், அது சாதாரணமானதாய்ப்பார், அது உன்னை ஒன்றும் சேதப்படுத்தவே மாட்டாது. கையை உயர்த்தி ஒரு காலை லூயா சொல்லுங்க. மறக்க முடியாத ஒரு சாட்சி, நான் என்னுடைய அருமையான என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் அவர்களுக்கு தொண்டையிலே ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு கொப்பளம் மாதிரி ஒன்று வந்துருச்சு. அப்போ அந்த கொப்பளம் வந்து இருக்க இருக்க ரொம்ப பெருசாகிட்டே இருந்துச்சு. எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனார் அவர் வந்து மருந்தெடுக்காத விசுவாசம், அவர் வந்து மருந்தை எடுத்ததில்லை, சாகிற வரைக்கும் அவர் மருந்து எடுக்கலை. நான் கத்தரை எனக்கு உயிரோடு வச்சா நான் இருப்பேன், செத்தா சாகிற அப்படின்ற ஒரு பெரிய விசுவாசம் அவருக்குள்ளே இருந்துச்சு. அப்போ அந்த புண்ணு வந்து ஒரு நாள் உடஞ்சிருக்குது, எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா, அது வந்து கேன்சர் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. எங்களுடைய திருச்சபையிலே இருக்கிற நர்ஸுங்க டாக்டர்ஸு எத்தனையோ பேர் எங்களுடைய பாஸ்டரை கூப்பிட்டு, ஒன்று பண்ணுங்க, நீங்கள் ஒரு தயவு செய்து வந்துருங்க, ஏன்னா இது ரொம்ப இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல பெரிய ஓட்டையாக விழுந்துடும், அது ஃபுல்லாக அரித்து அதனுடைய கொடுமை தாங்க முடியாது அப்படின்னு எங்களுடைய ஊழியக்காரரை பல விதத்தில் அவரை பயப்படுத்தினாங்க. எல்லாரும் அந்த வியாதியை குறித்து அவர்கிட்ட சின்னதாக யாருமே சொல்லலை. அவட சொல்லும்போது சொன்னாங்க, நீங்கள் அதை சின்ன புண்ணுன்னு நினைக்காதீங்க, அதை சின்ன புண்ணாக பார்க்காதீங்க, அது ரொம்ப டேஞ்சர், அது ரொம்ப டேஞ்சர், அது ரொம்ப மோசமானது, நீங்கள் உடனே நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு எத்தனையோ சொன்னார்கள். ஆனால் எங்களுடைய அந்த ஆவிக்குரிய தகப்பனார் அதை சாதாரணமானதாக தான் பார்த்தார், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, கர்த்தருடைய சித்தம் இருக்கிற வரைக்கும் நான் உலகத்தில் இருப்பேன், அவர் கையை விரிச்சிட்டாருன்னா நான் அவருடைய ராஜ்யத்தில் போய் சேருவேன் அப்படின்ற பெரிய நம்பிக்கையா இருந்தார். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் அந்த புண்ணு அவருடைய சரீரத்தில் இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு கர்ச்சிப்பு வச்சிருப்பாரு, அந்த புண்ணுல இருந்து சீல் ஊற்றி சீல் வந்துட்டே இருக்கும், சீல் வந்துட்டே இருக்கும், ஆனா அதை தொடச்சிட்டே இருப்பாரு. ஆனா அந்த புண்ணு அந்த 7 ஆண்டுகளும் அந்த ஷேப்ல அதே அளவுல தான் இருந்துச்சு. ஆண்டவர் 7வது ஆண்டு கர்த்தர் அவருக்கு ஒரு பரிபூரணமான விடுதலை கர்த்தர் கொடுத்தார், அந்த வியாதி முழுக்க அவரை விட்டு கடந்து போயிருச்சு. அப்பதான் நாங்கெல்லாம் கண்டுகொண்டோம், ஆண்டவர் கொடுக்கிற தைரியத்துல, ஆண்டவர் மேல இருக்கிற தைரியத்துல, நம்ம நமக்கு விரோதமா இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நம்ம சாதாரணமானதாய் சிறியதாய் பார்ப்போமே ஆனால் நமக்கு தைரியம் ரொம்ப பெருசா வளரும் அப்படின்றத கர்த்தர் அந்த ஊழியக்காரன் மூலமாய் கற்றுக் கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை ஆண்டவர் யாருக்காக சொல்றார் அப்படின்னு தெரியாது, ஆனால் உங்களுடைய மனம் அதைரியத்திலே நிறைந்திருக்கிறது. எல்லாரும் என்ன பயப்படுத்துறாங்க பாஸ்டர், எல்லாரும் என்ன பயப்படுத்துறாங்க, ஐயோ இவ்வளோ பெரிய ஆபத்தா உனக்கு, யாருக்கும் வரக்கூடாது உனக்கு வந்துருச்சு, இது 1000ல் ஒருத்தருக்கு தான் வரும், இதுல 100க்கு ஒருத்தருக்கு தான் வரும், உனக்கும் வந்துருச்சா, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு கஷ்டம், இதுல இருந்து எழும்புறதுக்கு கஷ்டம், இது உன்னை அழிச்சிரும், இது உன் சரீரத்தினுடைய அவயவங்களை ஒன்னொன்னா கொன்றும், உனக்கு ரொம்ப தூரம் ஓட முடியாது, நீ பழையது மாதிரி வேலை செய்ய முடியாது,
என்னென்னமோ என்னென்னமோ ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த சூழ்நிலையை வைத்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவர்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய பார்வை மாறிக்கொண்டே இருக்கலாம். சாதாரணமாய் தெரிந்த அந்த பிரச்சனை இப்போ அவங்க சொல்ல சொல்ல உங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே அது ஒரு பெரிய பிரச்சனையாய் வளர்ந்து நிற்கலாம். பாஸ்டர், சாதாரணமானதா தான் பாஸ் இருந்துச்சு, ஆனா இவங்க எல்லாம் சொல்றதை பார்த்தா அப்படியே பெருசா பெருசா வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு ஒரு ஆலமரம் மாதிரி நின்னுட்டு இருக்குது. அந்த பிரச்சனையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஆனா உங்களை உண்டாக்கினவரும் உங்களை சிருஷ்டித்தவரும் உங்களுக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நீ கலங்காதே, அது கர்த்தருடைய பார்வையிலே சிறிதுதான். உனக்குள்ளே இருக்கிறவர் தான் பெரியவர். உலகத்திலே இருக்கிறவனை விட உனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். உனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை சின்னது, இயேசு பெரியவர். உங்களுக்கு முன்பாக இருக்கிற தேவை சிறியது, இயேசு பெரியவர். உங்களுக்கு முன்பாக இருக்கிற வியாதி சிறியது, இயேசு பெரியவர். கர்த்தர் பெரியவர். ஆண்டவர் இன்றைக்கு அதைத்தான் உங்களை உங்களை உறுதிப்படுத்துறாரு. மகளே, இயேசு பெரியவர். மகனே, இயேசு பெரியவர். இந்த சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாத. அதென்ன பெரிய விஷயம், அதென்ன பெரிய விஷயம். காலாள்களுடைய காலாள்களுடைய ஓடும் போதே உனக்கு இவ்வளவு கஷ்டமானால், காலாள்களோட ஓடும் போதே இவ்வளவு பயம் அருமையானால், கத்த சொல்றாரு இது சாதாரணமான காலாள்களோட ஓடுதான், ஆனா உன்ன நான் அழைச்சது குதிரையோட ஓடும்படியா. கர்த்தர் உங்களை தெரிஞ்சு கொண்டது இதை விட பெரிய பெரிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு, இதை விட பெரிய பெரிய போராட்டங்களை சமாளிச்சு நீங்க நிக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தர் அதற்காக தான் உங்களை உருவாக்கி இருக்கிறார். கர்த்தர் அதற்காக தான் உங்களை வேறு பிரிச்சிருக்கிறாரு. நீங்க இந்த சின்னதுக்கே இப்படி மனது வருத்தப்பட்டா, பயப்பட்டா, ஆண்டவர் இன்னைக்கு ஆராதனையில தைரியப்படுத்துகிறார். ஹலேலூயா, கைகளை உயர்த்தி ஒரு ஹலேலூயா சொல்லுங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையை வேதத்துல வாசிக்கும் போது வேதம் அப்படிதான் சொல்லுது, 7 வருஷம் பஞ்சம் உள்ள காலத்தை பார்த்த உடனே அங்க இருக்கிற எல்லாருக்குமே அப்படியே அல்ல இல்ல, 7 வருஷம் பஞ்சமான காலமா, அவ்வளவுதான். நம்முடைய ராஜ்ய வாரத்துல அந்த 7 வருஷம் என்ன பண்ணுவோம்? ஆனா யோசேப்பு மட்டும் தரிசனத்தை பார்க்கிறான், 7 வருஷம் பஞ்சம் உள்ள காலம் வந்தாலும் அதே 7 வருஷம் ஆசீர்வாதமான காலம் உண்டு, ஆசீர்வாதமான காலம் உண்டு. நான் தீர்க்க தரிசனமாய் நான் சொல்றேன், சோர்ந்து போகாதீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. 7 வருஷம் வெற்றியின் வருடங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹலேலூயா. சோ நம்பர் 1, முதலாவது மன தைரியத்தை வளர்த்து கொள்வதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளையினிடத்துல இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய குணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைய நீங்கள் சிறிதாய் பார்ப்பீர்களே ஆனால் உங்களுக்கு மனதுல பெரிய தைரியம் உண்டாகும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நீங்கள் உங்களுக்கு நம்பர் 1, உங்களுடைய மனசுல தைரியம் வளரணும் அப்படின்னா, எப்பவுமே எப்பவுமே ஒரு தேவனுடைய பிள்ளை தங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைய எப்படிதான் பார்க்கணும் அப்படின்னா, சிறிதானதாய் சிறிதானதாய். நான் 2005வது வருடம் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு வீட்டிலே ஜெபிக்கிறதற்காய் நான் கடந்து போனேன். அப்ப ஜெபிக்கிறதற்காய் கடந்து போகும்போது அந்த சகோதரி தன்னுடைய தலையிலே முக்காடை கட்டிட்டு அப்படி ஜெபத்துல இருந்தாங்க. ஆனா கொஞ்சம் பார்வைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தார்கள். உடனே நான் அவர்களுக்காக ஜெபம் பண்ணேன். சொன்னேன், எப்ப ஜெபம், எதற்காக உங்களுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு அவங்களிடத்துல கேட்டேன். கேட்கும்போது அந்த முக்காடை அவங்க கழட்டினாங்க. அந்த முக்காடை அவங்க கலட்டும் போது ரொம்ப எனக்கு ஒரு ஆச்சரியமானது என்ன அப்படின்னா, அவர்கள் தலை முழுவதும் மொட்டை அடிக்கப்பட்டிருந்துச்சு, ஒரு முடி கூட இல்லை. ஷேவிங் பண்ணி தான் அந்த முடியெல்லாம் எடுத்துருக்குறாங்க. நான் உடனே அறண்டுட்டேன், என்ன என்ன அப்படின்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், எனக்கு இன்னும் ஒரு 2 டேஸில் நாளைக்கு மறுநாள் எனக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது. என்ன ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்டால், அப்படியே ஒரு நோட்டு புக்கை எடுத்து டாக்டர்கள் எப்படி விளக்குவார்களோ அப்படியே எனக்கு விளக்கம் சொல்றாங்க. பாஸ்டர், இது ஸ்கல்லு, இதை இப்படி வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் அப்படியே கிழிச்சிருவாங்க, ரெண்டா ஓபன் பண்ணுவாங்க. என்னுடைய மூளைக்குள்ள ஒரு கட்டி இருக்கிறது, அந்த கட்டியை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து திரும்ப அதை வந்து வச்சு அதை ஸ்டிச் பண்ணி அப்படி ஆப்ரேஷன் பண்ண போறாங்க அப்படின்றத ஆப்ரேஷன் பண்ண போற அந்த நபர் எங்கிட்ட சொல்றாங்க.
எனக்கு அவங்க சொல்றத பார்த்த உடனே எனக்கு அந்த ஆபரேஷன் நினைச்சா பயமா இருக்குது. இன்னும் தலையை ரெண்டா பிளந்து ஆபரேஷன் பண்ண போறாங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, இதை இப்படி எடுத்து இப்படி வைக்க போறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. எப்பா அப்படின்னு நான் யோசிச்சேன். அவங்க இன்னொன்னு சொன்னாங்க, எனக்கு ஒரு ஒரு நல்ல விஷயம், நான் வந்து இந்த ஆபரேஷன் நடக்கிறத பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு தலையில் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால அதை பார்க்க முடியாது, வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் நீங்கள் அதை பார்க்கலாம், தலையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு முழு மயக்கம் கொடுக்கணும், அதனால நாங்கள் ரெக்கார்டு வேணால் வச்சுக்கிறோம், அதுக்கு அப்புறம் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது நான் டிசைட் பண்ணிட்டேன், கண்டிப்பாக அவங்க அந்த ஆப்ரேஷனில் வெற்றி அடைஞ்சு தான் வரப்போகிறாங்க. ஏன் அப்படின்னா, வெற்றியை யார் ஏற்கனவே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதே போல் ஆப்ரேஷனுக்கு கடந்து போனார்கள். ஒரு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், அந்த தலையில் ஆப்ரேஷன் பண்ணால் பல நாட்கள் வந்து டாக்டர்கள் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அப்படின்னாங்க. எண்ணி 6 நாளில் ஹாஸ்பிட்டலில் விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. கத்தர் பரிபூர்ணமான சுகம் கொடுத்தார், ரொம்ப கிளியர் ஆயிட்டாங்க. இன்றும் அவர்கள் 2005வது வருஷம் அந்த ஆப்ரேஷன் அவர்களுக்கு நடந்துருச்சு. இன்னைக்கு இத்தனை ஆண்டுகள் ஆயிருச்சு, அவர்கள் சுகமாய் தங்களுடைய பிள்ளைகளோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் கேட்குறேன், உங்களுக்கு மனதைரியம் இருக்கிறதற்கு நீங்க பார்க்கறது எப்படி பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்கள் நினையுங்கள், உங்களுக்கு முன்பாக எவ்வளோ பெரிய கோலியாத் நின்றாலும், உங்களுக்கு முன்பாக எவ்வளோ பெரிய பர்வதம் நின்றாலும், நீங்கள் அதை பார்க்கும்போது எனக்குள்ளேயே இருக்கிறவர் பெரியவர், அது சாதாரணமானது. ஆமென் சொல்லுங்கள், கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, ரெண்டு கையை மேலே உயர்த்தி இயேசப்பா பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை இனி நான் பார்க்கும்போது சாதாரணமாக தான் ஆண்டவரை பார்ப்பேன். சொல்லுங்க, என் கண்களை தூய்மையாக்குங்க ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்த பெரிய பயங்களை சத்ரு உனக்கு விதைத்துக் கொண்டிருக்கலாம், ஆனா சொல்லுங்க ஆண்டவரே நான் வந்து அதை சாதாரணமானதை தான் நான் பார்க்க போறேன், எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், சொல்லுங்க எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். என் முன்னாடி இருக்கிற பிரச்சனை சின்னதுதான், என் முன்பாக இருக்கிற சூழ்நிலை சிறியதுதான், எனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலை சிறியதுதான். ஹல்லேலூயா, கையை உயர்த்தி சொல்றீங்களா? உலக நாடுகளெல்லாம் பயப்பட்டு கொண்டிருக்கும் போது, உலக நாடுகளெல்லாம் ஜனங்களெல்லாம் அதைரியத்தினால இருக்கும் போது, பயத்தினுடைய பிடியிலே அவர்கள் பிடிக்கப்பட்டிருக்கும் போது, அருணாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் மேலும் என் மேலும் அன்பை வைத்து இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு வாக்கு கொடுக்கிறார், மகனே உனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலையை சாதாரணமானதாய் பார். ஓ மலையை போல தெரிகிறது, நான் ஜெயிக்க முடியுமா? உன் காதுகளிலே வந்து பிசாசு பேசிக்கொண்டே இருக்கிறான், சத்துரு பேசிக்கொண்டே இருக்கிறான். எத்தனையோ பேர் தோற்று போயிட்டாங்க, நீ எங்க ஜெயிக்க போற? எத்தனையோ பேர் தோற்று போயிட்டாங்க, நீ எங்க ஜெயிக்க போற? ஆனால் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் இன்றைக்கு உன் கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நீ அதை பார்க்கும் போது பார், இல்லை அத்தனை பேர் தோற்று போனாலும் அது சாதாரணமானதுதான், என் இயேசு பெரியவர், நான் அதை ஜெயிக்க முடியும்.

ഹാലലൂയ. കൈകളെ ഉയർത്തി നിങ്ങൾ ഒരു ശക്തമായ ഒരു ഹാലലൂയ. നമ്പർ ടു, രണ്ടാമതാക മനധൈര്യത്തെ വളർത്തു കൊള്ളുവതற்கு ഒരു ദേവനുടിയ പിള്ളൈ എടുക്ക വേണ്ടിയ രണ്ടാമത് കാര്യത്തെ അന്ത സംഭവത്തിലെ നമ്മ വാസിക്ക പോകുകയും എടുത്തുകൊള്ളലാം. നിങ്ങൾ ഒന്ന് സാമുവേലിൻ പുസ്തകം 17 അധികാരത്തെ എടുത്തുകൊള്ളുങ്ങൾ. ഒന്ന് സാമുവേൽ 17 അധികാരത്തിലെ 17 അധികാരം 45 വസനത്തെ നമ്മൾ വാസിക്ക പോകുകയും. ഒന്ന് സാമുവേൽ 17 അധികാരത്തിലെ 45 വസനത്തെ എല്ലാവരും ചേർന്ന് നമ്മ വാസിക്ക പോകുകയും. 45 അതർക്ക് ദാവീദ് ഫെലിസ്തീനെ നോക്കി, നീ പട്ടയത്തോടും ഈട്ടിയോടും കേടകത്തോടും എന്നിടത്തിൽ വരുകായ്, നാനോ നീ നിന്ദിക്കുന്ന ഇസ്രവേലിൻ രാണുവങ്ങളിൽ ദേവനാകിയ സേനകളുടെ കർത്തരി നാമത്തിനാലേ ഉന്നിടത്തിൽ വരുകേൻ. ഇന്നൊരു വിഷയം വാസിപ്പോ. അതർക്ക് ദാവീദ് ഫെലിസ്തീനെ നോക്കി, നീ പട്ടയത്തോടും ഈട്ടിയോടും കേടകത്തോടും എന്നിടത്തിൽ വരുകായ്, നാനോ നീ നിന്ദിക്കുന്ന ഇസ്രവേലുടേ രാണുവങ്ങളിൽ ദേവനാകിയ സേനകളുടെ കർത്തരി നാമത്തിലേ ഉന്നിടത്തിൽ വരുകേൻ. കവനിങ്ങ, இந்த இடத்துல இந்த கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நிற்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவனை பார்த்து முதலாவதாக பயந்து ஓடி போனார்கள். அது மட்டுமல்ல, இரண்டாவதாக இவர்கள் அவனுடைய வார்த்தையை கேட்டு பயந்து நிற்கிறார்கள். அவன் எப்படி கூப்பிடுறான் அப்படின்னா, ஒருத்தரை தெரிந்து கொள்ளுங்கள், உங்க கூட்டத்துல ஒருத்தரை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னோடு கூட போரிடுறதுக்கு வரட்டும், அவன் ஜெயிச்சா நாங்க எல்லாம் உங்களை டிபெண்ட் பண்ணிடுறோம், இல்ல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நீங்க எல்லாரும் எங்களுக்கு கப்பம் கட்டுறவங்களா மாறுங்க. அவங்க வார்த்தைகளாலே பயப்பட்டு நிற்கும் போது தாவீது என்கிற தேவனுடைய மனுஷன் அங்க வருகிறான். இவன் தைரியம் உள்ளவன். இவனுடைய தைரியம் எதுல தெரியுது அப்படின்னா, அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை பார்த்த போதிலும் இவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை எப்படி வருது தெரியுமா? நீ பட்டயத்தோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்து நிமித்தம் உன்னிடத்தில் வருகிறேன். நம்பர் டூ, இரண்டாவதாக கவனிங்க, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய மன தைரியம் உங்களுக்கு வளரணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒன்ன மறந்துடாதீங்க, நீங்க வாயில பேசுகிற வார்த்தைய எப்போ நீங்க வந்து அந்த வார்த்தையை நன்றாய் உறுதியானதாய் இல்ல அப்படின்னா, நெகட்டிவான காரியத்தை பேசாம யாரு ஒரு தேவனுடைய பிள்ளை பாசிட்டிவா பேசுறீங்களோ அவர்கள்தான் மன தைரியத்தை வளர்த்து கொள்ள முடியும். ஆனா சிலருக்கு இன்னைக்கு மன தைரியம் இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க வாயில வர்ற எல்லா வார்த்தையும் அதைரியமான வார்த்தை, சோகமான வார்த்தை, துக்ககரமான வார்த்தை, விழுந்து போன வார்த்தை, வாயில அப்படி அவங்க அறிக்கை செய்யறாங்க. நல்லதை அறிக்கை செய்யல, தைரியமான வார்த்தைகள் அவங்க அறிக்கை செய்யல, எல்லாம் அப்படியே உடஞ்சு போனதை அறிக்கை செய்யறாங்க. அப்படி இப்படி ஆயிருச்சு, நான் இப்படி விழுந்துட்டேன், இப்படி போயிட்டேன், இப்படி நஷ்டம் ஆயிருச்சு, இந்த மாதிரி ஆயிருச்சு, அப்படிதான் ஆயிருமோ, அப்படி ஆயிருமோன்னு பயமா இருக்கிறது. எப்பொழுதுதான் உங்கள் வாயில விசுவாசமான வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள்? எப்பொழுது பேசுவீர்கள்? இந்த சூழ்நிலையிலே உங்களுக்கு விசுவாசமான வார்த்தை வர வேண்டாமா? சிலர் அந்த அந்த போன் பேசும்போதே உடனே அவிசுவாசமா தான் பேசுவாங்க, விசுவாசமா பேசவே மாட்டாங்க. இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை, நீங்கள் மிக கவனமா இருக்கணும். உங்களுடைய தைரியத்தை நீங்க வளர்த்தி கொள்ளணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இனிமேல் இன்றிலிருந்து இந்த செய்தியில கேட்கறதிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு பேசப்பட்டாலும் உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை தான் வரணும் அப்படின்னா, தைரியமான வார்த்தை, தைரியமான வார்த்தை. சரி பரவாயில்ல, ஆண்டவர் இன்னும் நடத்துவார். சரி பரவாயில்ல, ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார். சரி பரவாயில்ல, இழந்து போனதை திரும்ப சம்பாதிச்சிடலாம், திரும்ப அடைஞ்சிக்கலாம், அது என்ன நீ பயப்படுறது? பரவாயில்ல பார்த்துக்கலாம்,
என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், எந்த சூழ்நிலை வந்தாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த வசனத்தை வந்து இரண்டு ராஜாக்கள்ல ஒரு சம்பவத்தை நீங்க வாசிக்க முடியும், ரொம்ப அழகாய் ஒரு சம்பவம் இருக்கும். இரண்டு ராஜாக்கள்லயே அதை வாசிப்பீர்களே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எலியா தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்லுவான், தன்னுடைய வேலைக்காரன் காலையில எழும்பி வெளியே நிற்கும் போது தன்னுடைய வீட்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரதங்களும் குதிரை வீரர்களும் இவர்களை பிடித்து கொண்டு போறது நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனா தீர்க்கதரிசி அவனை பார்த்து சொல்றான், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஜேயாசியினுடைய கண்கள்ல ஐயோ ஆண்டவனே, அவனுடைய வார்த்தை எப்படி பேசுதுன்னா, ஐயோ ஆண்டவனே நம்ம போயிட்டோம், நம்ம முடிஞ்சிட்டோம், நம்மளை பிடிச்சிட்டு போறாங்க, நம்மளை அரெஸ்ட் பண்ண போறாங்க. இந்த வார்த்தையை வேலைக்காரன் பேசும்போது எஜமானன் ஆண்டவருடைய பிள்ளை அங்கிருந்து என்ன சொல்றாங்க தெரியுமா, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இன்றைக்கு இந்த ஜபத்துல இந்த ஆராதனையில என் கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்தோம், ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், மகளே அந்த பிரச்சனையோட இருக்கிற தேவனை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். நீங்க வேதத்துல வாசிக்கும் போது ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கும், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு நீங்கிற்று. ஆண்டவருடைய பிள்ளைங்க வார்த்தை பேசும்போது எப்படி பேசுறாங்க தெரியுமா, மற்றவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயோ அவர்கள் பராக்கிரமசாலிங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவருடைய பிள்ளைங்க வாயிலிருந்து என்ன சொல்றாங்க தெரியுமா, நீ ஏன் பயப்படுற, அவர்களை அவங்க பெரிய ஆட்களாவே இருக்கலாம், உங்க பார்வைக்கு பெரிய பெரிய பெரிய பெரிய உயர்ந்த உங்க கண்ணுக்கு பெரிய ராட்சதர்களா தெரியலாம், ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன சொன்னாங்கன்னா, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிருச்சுப்பா. அந்த பிரச்சனையை சாதாரணமா பேசுறாங்க பாருங்களேன். நம்பர் ஒன், முதலாவதாக சாதாரணமாய் பாருங்கள், இரண்டாவது சாதாரணமாய் பேசுங்க. உங்க வாயினுடைய வார்த்தை அப்படிதான் வரணும், வேற எந்த அதான் துதித்தலும் சபித்தலும் உங்க வாயிலிருந்து வரக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் அதுல மிகவும் கவனமுள்ளவர்களா இருக்கிறார். இன்றைக்கு முதற்கொண்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வீடுகளிலே இருக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, உங்க ஜெபத்துல கூட அந்த வார்த்தையில என்ன வரணும் அப்படின்னா, என்னுடைய ஆண்டவர் பெரியவர், என்னுடைய ஆண்டவர் சிறந்தவர், அவரால் முடியாது எதுவும் இல்லை அப்படின்னு விசுவாசமான வார்த்தைகளை ஒரு நாள் தூங்குறதுக்கு முன்னாடி குறைஞ்சது 100 வார்த்தையாவது நீங்க பேசணும். அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க பேசுங்க, அந்த சூழ்நிலையை பார்த்து நீங்க பேசுங்க, அந்த நபரை பார்த்து நீங்க பேசுங்க. என் ஆண்டவர் பெரியவரா, ஆண்டவர் பெரியவர்ரா, உன்னை பற்றி நான் பெருசா பேச மாட்டேன், ஹாலேலூயா. விசுவாசிக்கிறீங்களா, நம்புறீங்களா, ஆமென். ஸோ நம்பர் 2, உங்களுடைய மன தைரியத்தை நீங்கள் வளர்த்த வேண்டுமானால் நீங்க எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா, உங்க வார்த்தையில நீங்க ரொம்ப கவனமாகணும். நீங்கள் வேதத்துல வந்து 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட தேவ மனுஷனை நீங்கள் பார்க்குவீர்களே, யோபுவை பார்ப்பீர்களே. ஆனால் யோபுனுடைய வாயிலிருந்து என்ன சொன்னான் தெரியுமா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. யோபுவை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவன் எதுல ரொம்ப கவனம் உள்ளவனா இருந்தான் அப்படின்னா, அவனுடைய வாயிலே புறப்படுகிற வார்த்தையில அவன் ரொம்ப கவனம் உள்ளவனா இருந்தான். அந்த வார்த்தையில அவன் தவறவே இல்லை, அந்த வார்த்தையே அவனை பார்த்தீங்க அப்படின்னா வாழ வச்சிருச்சு. 2 மடங்கு அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்க வார்த்தை உங்களுக்கு 2 மடங்கான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதான் அடிக்கடி சொல்லுவேன், நைட்டிங்கேல் அம்மையார் அந்த அவங்களுடைய சாப்டரை வந்து நீங்கள் எல்லாரும் வாச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பாட புத்தகத்தில் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவங்க ஒரு டைம் யுத்தத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த யுத்தத்தில் இருக்கிற அநேக வீரர்கள் வந்து அப்படியே பட்டயத்தினால விழுந்து கொண்டிருந்தார்கள், நோயினால விழுந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அந்த அந்த நோயினால நோயை எதிர்த்து நிற்க முடியல. அந்த அந்த நோயை அவர்களுக்கு சுகமாக்குறதற்காக மருந்து எடுக்கிறதுக்கு பல கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் பண்ணி போயிட்டாங்க. அங்கிருந்து வர்றதுக்குள்ள ஒவ்வொரு வீரர்களும் இறந்து கொண்டே போகிறார்கள்.
அப்ப இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வீரர்களும் இரவிலே படுத்து தூங்கி கொண்டிருக்கும் போது தன்னுடைய கையில ஒரு லைட் எடுத்து, அதான் நம்ம அவர்களை அடைமொழியாய் சொல்வார்கள், காரிய கைவிளக்கு எந்த ஏந்திய காரிய அப்படின்னு, தன்னுடைய கையில விளக்கை எடுத்துட்டு போய் ஒவ்வொரு வீரனுடைய தலையின் மட்டியிலையும் போய் உட்கார்ந்து ஒரு சில நிமிடங்கள் அந்த தலைவனிடத்துல சொல்லுவாங்களாமா, டேய் நீ யாரு, நீ பெரிய யுத்த வீரன், இந்த வியாதி உன்னை ஒன்றும் பண்ணாது, நீ எழும்பி நிற்ப, நீ கற்பனை பண்ணிப்பாரு, நீ ஒரு யுத்த வீரனா நிற்கிற, உனக்கு முன்பாக இருக்கிற எதிரியை வீழ்த்துற, நீ நம்முடைய தேசத்துக்கு சுதந்திரத்தை கொண்டு வர போற அப்படின்னு ஒவ்வொரு பெட்லையும் போய் போய் பேசி பேசி பேசி அந்த மருந்து வர்றதற்குள்ள ஆயிரக்கணக்கான பேருக்கு ஜீவன் கொடுத்தார்கள் அப்படின்றத அந்த அந்த சரித்திரத்தில் நம்ம வாசிக்க முடியும். அவங்க வார்த்தை நிறைய வீரர்களுக்கு மருந்து இல்லை, அவங்க வார்த்தை மருந்தா மாறிடுச்சு. நான் நம்புறேன் உங்க வீட்டில் சோர்ந்து போய் இருக்கிறவங்க, உங்க வீட்டில் உடஞ்சு போய் கிடக்கிறவங்க, தைரியமே இல்லாமல் இருக்கிறவங்களிடத்துல பார்த்து நீங்க நிறைய பேர் எதில் அவங்கள தைரியப்படுத்தணும்னா, வார்த்தைகளை பேசுங்க. வார்த்தைகளால நீங்கள் அவரை தைரியப்படுத்த ஆரம்பிங்க, நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அற்புதம் செய்வார். ஹலேலூயா. கைகளை அப்படியே மேலே உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என் வார்த்தையில ஒரு தைரியத்தை தாங்க ராஜா, நான் வார்த்தையை மைனஸா பேசிடக்கூடாது. ஒரு நாட்கள்ல பல மணி நேரங்கள் பல வார்த்தைகள் நான் குறைவாதாப்பா பேசுறேன், நான் வந்து போனதாப்பா பேசுறேன், ஆனா இப்படி நான் பேச மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்குள்ளே இருக்கிற தைரியத்தை வளர்த்தி கொள்வதற்கு மூன்றாவது தேவையான ஒரு சத்தியத்தை அந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம் 1 சாமுவேல் 17 எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 17 37 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 17:37 வசனத்தை வாசிக்கலாமா? பின்னும் தாவீது என்னை சிங்கத்தினுடைய கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியன் கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றார். இன்னொரு விஷயம் கூட நம்ம வாசிக்க போகிறோம். பின்பு தாவீது என்னை சிங்கத்தினுடைய கைக்கும் கரணியினுடைய கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்றார். நன்றாய் கவனிங்கள். இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையிலே இவன் ஒரு மிகப்பெரிய தைரியசாலியாய் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சிங்கத்தினுடைய கைக்கு என்னை தப்புவித்த கர்த்தர், கரணியினுடைய கைக்கு என்னை தப்புவித்த கர்த்தர் இப்போ என் கூட இருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நீங்கள் தைரியசாலிகளாய் மாற வேண்டும் என்றால், உங்களுக்குள்ள தைரியம் வரணும்னா, நீங்க எடுக்க வேண்டிய முயற்சி, எடுக்க வேண்டிய மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா, தேவன் என் கூட இருக்கிறார் என்று நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்பதான் நீங்க தைரியசாலிகளா மாற முடியும். அந்த பிரச்சனை எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கட்டும், அந்த போராட்டம் எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கலாம், நான் சொல்றேன் உங்க பக்கத்துல யாரு வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், என் பக்கத்துல இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, என் பக்கத்துல இப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கிறாங்க, இல்ல உங்க பக்கத்துல இருக்கிற நபர்களை பார்க்காதீங்க, உங்க கூட இருக்கிறவரை நீங்க பாருங்க. உங்களை சுற்றி யார் வேண்டுமென்றாலும் இருக்கலாம், உங்களை சுற்றி எத்தனை பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், உங்க கூட கர்த்தர் இருக்கிறார்ல. இந்த இப்பொழுது இந்த உலகம் கடந்து போகிற இந்த சூழ்நிலையில ஒரு தேவனுடைய பிள்ளை தைரியசாலியாய் மாறணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க எப்போ கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார் என்ற நினைக்கிறீங்களோ அப்பதான் நீங்க தைரியசாலிகளா மாற முடியும். இல்லைன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் தைரியசாலிகளா மாறவே முடியாது.
தைரியசாலியெல்லாம் மாறவே முடியாது. என் கூட கத்தர் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்களா, என் கூட கத்தர் இருக்கிறார். இந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து போறீங்களா, என் கூட கத்தர் இருக்கிறாரு. தாவீது அவ்வளவு பெரிய கோலியாத்தை அவர்களால ஜெயிக்க முடியாம தாவீது ஜெயித்ததற்கு வேற எதுவுமே காரணம் இல்லை, என் கூட இருக்கிற பலன் இல்லை. டே, நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம்ப்பா, நீ எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குரிய நபரா வேணாலும் இருக்கலாம்ப்பா, உன் சக்தி பெருசா இருக்கலாம், உன் ஈட்டி பெருசா இருக்கலாம், உன் தலைசீரா பெருசா இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய உயரமான ஆளா இருக்கலாம், ஆனா நான் நம்புறேன் என் கூட கத்தர் இருக்கிறாருப்பா, என் கூட கத்தர் இருக்கிறாரு. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்கும் போதே சவால் விட்டு சொல்லுங்க, என் கூட கர்த்தர் இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள சத்துரு வந்து எதை விதைச்சிட்டான் அப்படின்னா, பிசாசு எதை விதைச்சிட்டான் அப்படின்னா,

பார்த்து நான் பயப்பட மாட்டேன். உலகத்தில் இருக்கிற நபர்கள் பயப்படலாம், உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பயப்படலாம், ஆனால் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க பயப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை எங்க போனாலும் அறிகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், அறிகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். இன்னும் நீங்க சங்கீதக்காரனுடைய காரியத்தெல்லாம் வாச்சிங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீதம், மூன்றாம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மூன்றாம் சங்கீதத்தில் ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். மூணாம் சங்கீதம் ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஆறாவது வசனம் அஞ்சாவது வசனம், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஆறாவது வசனம், எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்பட மாட்டேன். சங்கீதக்காரன் ஏன் அப்படின்னா, என் கூட கர்த்தர் இருக்கிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்பட மாட்டேன். இங்கேயும் படையெடுத்து வர்றாங்க, இங்கேயும் படையெடுத்து வர்றாங்க, என்னை சுற்றி படையெடுத்து வர்றாங்க, ஆனால் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என் கர்த்தர் என் கூட இருக்கிறார். நீங்கள் 46வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 46ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால், 46வது சங்கீதத்திலே 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பெருகி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். ஏன் அப்படின்னா, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் எனது வலது பரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் அதான் சொல்ல போறோம், என் கூட கர்த்தர் இருக்கிறார். சிஸ்டர் உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். பிரதர் உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். உங்களுடைய மனதைரியம் எதுல வளர்த்தப்படும் தெரியுமா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்கிறத நீங்க அடிக்கடி அறிக்கை செய்யுங்க, அடிக்கடி யோசிங்க. என் கூட நீங்க இருக்கிறீங்கப்பா, என் கூட நீங்க இருக்கிறீங்கப்பா. இதை சொன்னீங்கன்னா போதும், நான் நம்புறேன் உங்களை அறியாமலே எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்குள்ள தைரியம் வரும், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு தைரியத்தை வளர்த்து கொள்றதுக்கு மூன்று காரியத்தை ஆண்டவர் நம்ம கூட பேசினார். நம்பர் ஒன், முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தைரியத்தை வளர்த்து கொள்றதற்கு சூழ்நிலைகளை பார்க்கும் போதே சாதாரணமாக பார்த்துடணும். ரெண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை தைரியத்தை வளர்த்து கொள்றதற்கு தன்னுடைய வார்த்தையை பேசும்போது தைரியமாகவே பேசணும். நம்பர் த்ரீ, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தைரியத்தை வளர்த்துக்கொள்றதற்கு என் கூட மனுஷ பலன் அல்ல, என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. பயம் என்கிறது ஒரு மிகப்பெரிய பிசாசு, பயம் என்கிறது ஒரு மிகப்பெரிய அழிக்கிற சக்தி. ஆனா தைரியம் தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறது. ஓ ஜோசுவா பயந்து போய் நிக்கிறான், ஆண்டவரே என்கிட்ட கொடுக்க போற அந்த பொறுப்பை நான் எப்படி நிறைவேற்றுவேன்? இவங்கெல்லாம் மோசேயே எதிர்த்தவங்க இல்லப்பா, உங்களோட நடந்த மோசேயே எதிர்த்தவங்க என்ன எதிர்க்க மாட்டாங்களா? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் உன் கூட இருக்கிறப்பா. மோசையோட இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன்.

ஏசாயா 43 அதிகாரம் 18-19 வசனங்கள் இப்படி கூறுகிறது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமேன்.

உங்களுக்கு மகிமை செலுத்துக்கு பார்க்கலாம். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, உண்மை போல வேறொருவர் இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவே நல்ல கரங்களை தட்டி கத்திருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஆமே. ஓ வாக்கு மாறாதவரே. எல்லா கண்கள் அப்படியே மூடிவிட்டு தேவ பிரசனத்திலே. வாக்கு மாறாதவர், நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். அவர் நம்மை விட்டு விலகாதவர். அவர் நம்மை புறக்கணியாதவர். மனிதர்கள் தள்ளின போது அவர் நம்மை தள்ளவே இல்லை. மனிதர்கள் புறக்கணித்த பொழுது அவர் நம்மை புறக்கணிக்கவே இல்லை. உடைக்கப்பட்ட நேரத்தில் அவர் நம்மை தேடி வந்தார். உதாசீனம் பண்ணப்பட்ட நேரத்தில் அவர் நமக்காக நின்றார். அவரை போல வேறொரு தெய்வம் இல்லை. அவரை போல வேறொரு ரட்சகர் இல்லை. எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். எல்லா கண்களும் மூடி கைகளை உயர்த்தி சொல்லுங்கப்பா, நான் வாழ்வது உம்முடைய கிருபை. ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் கடந்து வந்தது உம்முடைய கிருபை. ஆண்டவரே,

ஆரோக்கியம் அல்ல, எங்க சம்பாத்தியம் அல்ல, எங்க ஞானம் அல்ல, எங்க பலன் அல்லப்பா. உங்க கிருபைதான் எங்களை தாங்கினது, உங்க இரக்கம் தான் எங்களை நடத்தி வந்தது, உங்களுடைய பிரசன்னம் தான் எங்களுக்கு ஆதரவாய் வந்தது, உங்களுடைய மேலான பிரசன்னமே எங்களை நடத்தினதுன்னு சொல்ற

எங்களை விட்டு விலகாத கிருபை, எங்களை புறக்கணிக்காத கிருபைப்பா. எங்களை பாதுகாத்தீரு, எங்களை பாதுகாத்தீரப்பா. எங்களை சுகமாய் நடத்தி வந்தீங்களா ஆண்டவரே? கொஞ்ச நேர கண்களை மூடி நன்றி பெருக்கோட கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. பார்க்கலாம், 2019 ஆண்டு கடைசி நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு புதிய ஆண்டுல கர்த்தர் நம்மை பிரவேசிக்க செய்கிறாரு. அவர் எத்தனை நல்லவர், எத்தனையோ பலவீனங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், புறக்கணிப்புகள், ஓ வேதனைகள் வந்த பொழுதெல்லாம் நம்மை விட்டு விலகாமல் இருந்தது ஆண்டவருடைய கிருபை அல்லவா? அவர் மட்டும்தான் நம்மை விட்டு விலகாதவர். அவர் மாத்திரமே நம்மை கணிக்காதவர். நல்ல அந்த தேவனுக்கு கைகளை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுங்க. பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ரபாதானா ராகாபா ரிபாதானா மரியாம் சேரியா பாபா ரிஷலபரி பதேனம. நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் தேவ நாமத்தை உயர்த்தலாம். இந்த மைதானம் முழுவதும் தேவ பிரசனம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மைதானம் முழுவதும் தேவ பிரசனம் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த ராத்திரி வேளையில வந்த யாரையும் கத்து வந்த வண்ணமாய் அனுப்ப போறது இல்ல. உங்க சரீரங்களை இப்பொழுதே விடுதலை சம்பவிக்கிறது. உங்க சரீரங்களை இப்பொழுதே சுகம் உண்டாகிறது. உங்க சரீரங்களை இப்பொழுதே தெய்வீக வல்லமை இறங்கி வருகிறது. உடைக்கப்பட்ட குடும்ப உறவுகளுக்குள்ளாக, பிரிந்து கிடக்கிற குடும்ப உறவுகளுக்குள்ளாக இன்றைக்கு தேவ பிரசனம் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா! ஒற்றுமையை குலைக்கிற, ஐக்கியத்தை குலைக்கிற, குடும்பத்தை பிரிக்க பார்க்கிற சகல பொல்லாத வல்லமைகள் இந்த ராத்திரி வேளையில் அதமாக்கப்படுவதாக. நல்ல கையை தட்டி கத்தரை துதிங்க. பார்க்கலாம், சரீரத்திலிருந்து இப்பொழுதே பலவீனங்கள் விலகுகிறது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இந்த ராத்திரி வேளையிலே விடுதலை கொடுக்கிற தேவ கரம், விடுதலை கொடுக்கிற தேவ பிரசன்னம், விடுதலை கொடுக்கிற கர்த்தருடைய மகிமை உள்ள கரம் அசைவார்கள். நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஓ ரா பா பா ரா கா சந்தா.

உயிரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவர் தான் ஆராதனைக்கு பாத்திர. உன் வசந்தம் எங்களுக்கு மருந்து, உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியம் ஆண்டவரே. ஓமே நாங்கள் ஆராதிக்கிறோப்பா. இது எத்தனை நல்லவர் ஆண்டவரே. சேர்ந்த கத்தரை ஆராதிப்போமா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நான்

இருக்கிற ஆண்டவரே, உயிர் உள்ள நாளெல்லாம் ஓமை துதிப்போம் ஆண்டவரே. உம்முடைய வசனம் எனக்கு உணவாக இருக்கிறபடினாலே, உடலுக்கெல்லாம் மருந்தாக இருக்கிறபடினாலே, இரவும் பகலும் உடைய வசனத்தை தியானிக்கிற ஆண்டவரே, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போமா, அர்ப்பணத்தோட பாடலாமா, அவரை உயர்த்துவோமா, அவர் நல்ல

எங்கள் உயிரான தெய்வமே, எங்கள் உயிரோடு கலந்தவரே, எங்கள் உயிருக்கும் மேலானவரே, உமை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிற ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிற ஆண்டவரே, உம்முடைய நாமமே உயர்ந்தது, உம்முடைய நாமமே மேலானது, உம்முடைய நாமமே எல்லா நாமத்திற்கும் மேலானது. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணுகிறோம். மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், மாறாத உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணுகிறோம். நீர் ஒருவரே உயர்ந்தவர், சிறந்தவர், மாறாதவர், மேலானவர். நல்ல கரங்களை தட்டி அந்த நாமத்துக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி, மேலான நாமமே எங்கள் உயிரே.

உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோப்பா. உங்கள் நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். கனமும் மகிமை மாற்றுமை மகத்துவம் மேலான எங்கள் தேவனுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். உண்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரே ஆராதனைக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் வல்லமைக்கும் பார்த்திட

பூரண பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நம்முடைய தியானத்தின் தலைப்பு துரும்பையா பார்ப்பது, ஸ்பெக் ஆர் பிளாங்க். வாசிக்க வேண்டிய பகுதி ரோமர் 2:11. மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐசுவரியத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்செயல்களை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் புல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பாரபட்சம் இல்லை. இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு 7:1. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். Judge not that you be not judged. நாம் ஆள்காட்டி விரலை பிறருக்கு நேராக நீட்டி அவர்களை குறை சொல்லும் போது மற்ற 3 விரல்களும் நமக்கு நேராகவே நீட்டப்பட்டுள்ளன என்பதை மறந்து விடுகிறோம். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்காமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் துரும்பை பார்க்கிறது என்ன என்று நமது ஆண்டவர் சவால் விட்டு கேட்கிறார். நாம் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நாமும் தீர்க்கப்படுவோம். நாம் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே நமக்கும் அளக்கப்படும் என்பதை நாம் எப்பொழுதும் நினைவிற்கொள்ள வேண்டும். மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி சாக்கு போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய். கடவுளுடைய நியாயமான தீர்ப்பும் கோபமும் வெளிப்படும் நாளிலே உனக்காக தண்டனையை குவித்துக் கொள்கிறாயே. இறை மக்கள் மீது குற்றம் சாட்டுதல் சாத்தானின் குணம். அவனை குறித்து வெளிப்படுத்தல் 12:10 இப்படி வாசிக்கிறோம். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அவனுடைய பெயரே குற்றம் சாட்டுகிறவன் தான். மற்றவர்களை விட நான் நல்லவன் என்ற எண்ணம் வந்தாலே நமது பக்தி எல்லாம் வீணானது என்று பொருள். அப்படி நினைத்த பரிசேயனின் ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லையே. தேவாலயத்திலே பலிபீடத்தினிடத்திலே அவன் வந்து, ஆண்டவரே நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், இந்த பரிசேயனை போல நான் இல்லை என்று அவன் ஆண்டவருக்கு முன்பாக, இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை என்று சொல்லி அவனுடைய பரிசேய மார்க்கத்தை குறித்து ஒரு பெரிய பெருமை தம்பட்டம் அடித்து கொண்டிருந்தான். அவர் ஒன்றும் பெறாமல் வெறுமையாக தன் வீட்டிற்கு போனான் என்று ஆண்டவர் சொன்னார். ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண வேண்டும் என்கிறது திருமறை.
கணம் பண்ணுகிறதிலே நாம் ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ள வேண்டுமா? மற்றவர்களிடத்தில் நாம் உண்மையான மனதுடன் அன்பு கூறும் போது அவர்களது குறைகள் நமக்கு பெரிதாக தெரியாது. எனவேதான் நீதிமொழிகள் 10:12 வாசிக்கிறோம், அன்பு எல்லா பாவங்களையும் மூடும். விசுவாசத்தில் பலம் குன்றியவர்களை அணைத்துக் கொள்வதுடன் அவர்களது மனதில் உள்ள ஐயங்களையும் நாம் குற்றமாய் நிர்ணயிக்க கூடாது என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு திட்டமாக சொல்லியிருக்கிறது. இறைப்பணியாளர் யாரையும் நாம் அவதூறு பண்ணக்கூடாது. அவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நாம் யார்? அவர்கள் நின்றாலும் விழுந்தாலும் அவர்களுடைய ஆண்டவருக்கே அவர்கள் உத்தரவாதிகள். அவர்களை நிலைப்படுத்த கடவுள் வல்லவராயிருக்கிறார். இதோ நம்மை பார்த்து ஒரு கேள்வி வருகிறது, மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. நம்முடைய குறைகளை பிறர் கூறி திருவதை நாம் விரும்புவதில்லையே. அப்படியானால் நாம் மட்டும் ஏன் பிறருடைய குறைகளை கூறி அவர்களை ஏன் தூற்றி திரிய வேண்டும்? இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொன்னார் தன்னுடைய மலைப்பிரசங்கத்திலே, மனிதர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். நாம் மற்றவர்களிடம் இரக்கமற்று நடந்து கொண்டால் நமது மூடத்தனத்தை புரிந்துகொள்ளும்படியான சூழல்களை கடவுள் நம்முடைய வாழ்வில் கொண்டு வருவார். நம்மை நாமே அடிக்கடி பரிசீலித்துக் கொண்டால் மற்றவர்களிடம் குறை காண நமக்கு நேரமில்லாமல் போகும். பூரண பரிசுத்தரே, நீர் ஒருவரே எல்லாம் அறிந்தவர். உம்மால் மட்டுமே நியாயமாய் தீர்ப்பளிக்க முடியும். அந்த வேலையை நான் கையில் எடுத்து உமது கோபத்தை சம்பாதித்து கொள்ள வேண்டாம் ஐயா. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். Judge not that you be not judged. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான சத்தியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எத்தனை முறை ஆண்டவரே அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு மற்றவர்கள் மீது பழி சாட்டி குற்றம் சாட்டி தீர்ப்பளித்து விடுகிறோமே ஆண்டவரே, எங்கள் மேலிரு இரக்கமாயிரு. எங்களுடைய கடந்த கால தவறுதல்கள் இந்த பகுதியிலே எங்கெங்கே காணப்பட்டனவோ அத்தனையும் கர்த்தர் எங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இனியாவது ஒவ்வொருவரையும் கண்ணியமாக நாங்கள் நடத்த உதவி தாரும். ஒவ்வொருவரை குறித்து நாங்கள் மிகவும் கரிசனை கொண்டிருக்க உதவி தாரும். கண்டனம் பண்ணுவதற்கு நாங்கள் துடிக்க வேண்டாம் ஆண்டவரே. குறைவுகள் மற்றவர்களிடத்தில் இருந்தால் உண்மையான கரிசனையோடு அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய அப்படிப்பட்ட ஒரு ஆவியை, அப்படிப்பட்ட ஒரு மனதை, அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படி நீர் எங்களை தீர்க்க தோங்குவீரானால் ஆண்டவரே நாங்கள் நிர்மூலமாகி விடுவோம். நிற்க முடியாது உம்முடைய பிரசுத்த சமூகத்தில். ஆண்டவரே, உமக்கு முன்பாக பயபக்தியோடு இருந்து எங்களுடைய உடன் சகோதர சகோதரிகளுடைய பக்தி விருத்தியையே எங்களுடைய பிரதானமான குறிக்கோளாக நாங்கள் கொள்ள, அதற்காகவே பாடுபட, அதற்காகவே ஜெபிக்க, வாயை திறந்து அவர்களை குறித்து பேசினால் அதற்காகவே பேச கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கண்களில் உள்ள உத்தரங்களை எல்லாம் கர்த்தாவே நாங்கள் தூர தூக்கி எரிந்துவிட கர்த்தாவே நீர் எங்களுக்கு தற்பரிசோதனையின் ஆவியை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குனிந்து எங்கள் இருதயத்தை நாங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே இந்த நாளிலே இந்த குறிப்பிட்ட சத்தியத்திற்கு நாங்கள் முழுவதுமாக கீழ்ப்படிவோம் என்று சொல்லி நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படியே செய்ய நீர் எங்களுக்கு உதவி அருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

சிந்திப்போம், செயல்படுவோம். பல வருஷங்களுக்கு முன்னால இது நடந்துச்சு. அப்போ என் பையனுக்கு 5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் அவனும் ஒரு டாக்ஸியில சென்னையில போக்குவரத்து நெரிசல் அதிகமான ஒரு சாலையில போய்கிட்டு இருந்தோம். டாக்ஸி டிரைவர் ரொம்ப மெதுவா கவனமா டாக்ஸியை ஓட்டினாரு. அந்த ரோட்ல போன எல்லா வாகன ஓட்டிகளுமே ஒரு ஒழுங்கையும் கடைப்பிடிக்காம அவங்க இஷ்டத்துக்கு ஓட்டிக்கிட்டு போனாங்க. ஆனா எங்க டாக்ஸி டிரைவர் எதையும் பொருட்படுத்தாம மெதுவா ஓட்டிக்கிட்டு போனாரு. மற்ற வாகனங்கள் எங்க டாக்ஸிய முந்திக்கிட்டு போச்சுது. எங்களுக்கு பின்னால வந்த வாகன ஓட்டிகள் சத்தமா ஹார்ன் அடிச்சு தங்களுடைய பொறுமையின்மைய காட்டுனாங்க. ஆனா இவரோ எதையுமே கண்டுக்காம மெதுவா கவனமா டாக்ஸிய ஓட்டினாரு. எனக்கு அவருடைய நடவடிக்கை வித்தியாசமா இருந்துச்சு. அவர்கிட்ட நான், மற்றவங்க மாதிரி நீங்க ஏன் வேகமா டாக்ஸிய ஓட்ட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னை அதிகமா சிந்திக்க வச்சது. அவர் சொன்ன பதில் இதுதான், நாளைக்கே உங்க பையன் பெரியவனாகி கடவுளுக்கு சித்தமா இருந்தா இந்த நாட்டுக்கே ஜனாதிபதியா வரலாம். அதனால நான் ரொம்ப கவனமா கார ஓட்டுறேன். அவனுக்கு எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது இல்லையா? இது எவ்வளவு அழகான எண்ணம் இல்லையா? எதிர்காலத்துல என்னுடைய மகன் ஜனாதிபதியாகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த டிரைவர், என் பையனை பற்றி கொஞ்சமும் தெரியாத டிரைவர், என் மகனை பாதுகாக்கணும் காப்பாத்தணும்னு நினைக்கிறாரே, கடவுளுடைய சித்தம் நிறைவேறணும்னு நினைக்கிறாரே, இத பற்றி நான் என்ன சொல்ல? உண்மைக்குமே அந்த டாக்ஸி டிரைவருக்கு ஒரு விஷன் இருந்துச்சு. அதாவது ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்துச்சு. பெற்றோராகிய நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்க குழந்தைங்க எதிர்காலத்துல எப்படிப்பட்டவங்களா வளரணும் அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வைய அவங்களுக்கு நீங்க கொடுக்கறீங்களா? வாழ்க்கையோட மதிப்பு தெரிஞ்சு அவங்க வளர்க்கப்படுறாங்களா? வேதாகமத்துல தேவன் சொல்றத கேளுங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. ஒவ்வொரு குழந்தையுமே நமக்கு தேவன் கொடுத்த பரிசு. நம்முடைய திட்டம் இல்லாமலேயே நம்ம குழந்தை உண்டானா கூட அது கூட தற்செயலானது இல்லை, தேவனுடைய சித்தம்தான் அது. உங்க குழந்தைக்கு உடல்ல ஊனமோ மனதளவுல பாதிப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா கூட அது எல்லாமே தேவனுடைய சித்தம் தான். ஆண்டவர் உங்க மேல கோபப்பட்டு உங்களை தண்டிக்கிறாருன்னு நினைக்காதீங்க. நிச்சயமா அப்படி இல்லை, அவர் இதை அனுமதிக்கிறாரு. ஏன்னா நம்முடைய தேவன் அன்பான தேவன். உங்க பாரத்தை ஆசீர்வாதமா மாற்ற அவர் விரும்புறாரு.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. 42 சங்கீதம் அதனுடைய 11 வசனம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அருமையான வார்த்தை. மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உமேல் வாஞ்சியா இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிறான். இந்த வார்த்தையை 2 சொல்லுகிறார். இந்த வார்த்தை, என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய் என்று, இதே 42 சங்கீதத்தில் 2 சொல்லுகிறார். 43 சங்கீதத்திலும் ஒரு விசை சொல்லுகிறார். மீண்டும் மீண்டும் சொல்ல காரணம் என்ன? உள்ளத்துக்குள்ளே சில கலக்கங்கள், சில தயக்கங்கள். வெளியே சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளத்துக்குள்ளே உண்டாகிற வேதனை, அதை நம்மால் அடக்குவது என்பது ரொம்ப கடினம். இப்படிப்பட்ட வேதனைக்கு காரணம் என்னவென்றால், தாவீதினுடைய வாழ்க்கையிலே அலைகள், பெருவெள்ளங்கள் மோதி அடிக்கிற சூழ்நிலை வந்தபோது சூழ்ந்திருக்கிறவர்கள் கேட்கிற கேள்வி என்ன? கேள்வி கேட்கிறார்கள். அதனுடைய 3 வசனத்திலும் 10 வசனத்திலும் அதே கேள்வி ரிப்பீட் ஆகுது. என்ன தெரியுமா? உன் தேவன் எங்கே? நீ செபிக்கிறவனாச்சே, நீ துதிக்கிறவனாச்சே, நீ ஆராதிக்கிறவனாச்சே, நீ ஊழியம் செய்கிறவனாச்சே, ஏன் உனக்கு இந்த பிரச்சனை? ஏன் உனக்கு இவ்வளோ போராட்டம்? இங்கே தாவீது சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். 7 வசனத்தில், உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. அலைகளும் திரைகளும் என்மேல் புரண்டு போகிறது. இதை எல்லாரும் பார்க்குறாங்க. இவ்வளோ பிரச்சனை. இவன் ஆராதிக்கிறவன், ஜபிக்கிறவன், துதிக்கிறவன், கர்த்தருக்காய் நிற்கிறவன், வேறுபாடை காக்கிறவன், அப்படி இருந்தும் இவன் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதே. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது சூழ்ந்திருக்கிறவர்கள் கேட்குற கேள்வி இதுதான், உன் தேவன் எங்கே? அதை எப்படி கேட்பாங்க? என்னாச்சு உன் ஜபம்? என்னாச்சு உன் ஆராதனை? என்னாச்சு உன் பரிசுத்தம்? என்னாச்சு உன்னுடைய வேறுபாடு? இப்படி தான் கேட்பாங்க. இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்பும்போது உள்ளத்திற்குள்ளே தயக்கம் வருவது இயல்பு. அந்த தயக்கமும் அந்த திகைப்பும் கலக்கமும் தான் தாவீதுக்குள்ளே வந்தது. அப்பொழுது தாவீது எப்படி தேற்றுகிறார் தெரியுமா? ஏன் கலங்குற? இத்தனை அலைகளும் இத்தனை திரைகளும் உன்மேல் புரண்டு போன பிறகும், அதனுடைய 8 வசனம், ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். அலை வந்து அடிக்கும்போது சேர்ந்து இருக்கிறவைகளை இந்த அலைகள் என்ன செய்து விடும் தெரியுமா? பிரித்து விடும். பொதுவாக அலை எழும்பும் போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா, பீச் ஓரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பெரிய பெரிய புயல்லாம் வரும்போது அநேக காரியங்கள் காணாமலே போய்விடும். காரணம், இந்த அலை அடித்து பிரித்து விடுகிறது, எங்கேயோ கொண்டு போகிறது. ஆனால் இத்தனை அலைகளும் திரைகளும் என் மேல் புரண்ட போதிலும் நான் இன்றும் நிற்க காரணம், எனக்காக கர்த்தர் கிருபையை கட்டளையிடுகிறார். நமக்கு தெரியும், இதே போல அலைகள் திரைகள் புரண்ட ஒரு கூட்டத்தாரை நமக்கு தெரியும், அவர்கள் தான் பார்வோனின் சேனை. வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 14:28 வசனத்தில், பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. அப்படி என்றால் அலைகளும் திரைகளும் ஒருவர் மேல் மோதும் போது அவனால் தப்பவே முடியாது. இத்தனை பிரச்சனையின் நடுவிலும் இன்னும் நீ வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா, உன் வாழ்க்கை தீபம் எரிந்து கொண்டிருக்கிறதுனா புரிஞ்சுக்கோ, அவர் கிருபை உன்னை விட்டு விளக்கலை. அதனால் நீ துதி, நீ ஆராதனை செலுத்து. உன் தீபம் அணையாமல் கர்த்தர் காக்கிறார் என்றால் உனக்கு ஒரு ஃபியூச்சர் வைத்திருக்கிறாருந்தானே அர்த்தம், உனக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறாருந்தானே அர்த்தம். உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, இனி நீ வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைன்னா எதுக்கு இவ்வளோ கிருபையை தரணும்? காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறதல்லவா? இன்னைக்கு இவ்வளோ கிருபைகளை தந்து கர்த்தர் இந்த நாளை காண வைத்து இந்த வார்த்தையை கேட்க வச்சிருக்கிறாரல்லவா? சகோதரா சகோதரி, உனக்கு கிருபையை கட்டளையிட்டிருக்கிறார், சோர்ந்து போகாதே. யார் யார் கேள்விகளை எழுப்பினார்களோ அத்தனை பேரையும் வைத்து கர்த்தர் சொல்ல வைப்பார். என்ன சொல்ல வைப்பார் தெரியுமா? இது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிட்டென்று. கர்த்தர் அப்படியே உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை பார்த்து கேள்வி எழுப்புகிறவர்களை கொண்டு சாட்சி சொல்ல வைப்பாராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கலங்காதிருங்கள், திகையாதிருங்கள், தேவனை நோக்கி காத்திருங்கள்,
இன்னும் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு பேசின உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். சோர்ந்து தோய்ந்து திகைத்திருந்த எங்களை பலப்படுத்தின கிருபைகளுக்காய் நன்றி. நீங்கள் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபை பெரியது, உங்கள் கிருபையினால் மட்டுமே நிற்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

ஒரு காதல் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்வின் தலைப்பாக நிலை கொண்டிருப்பார். அதற்கான வார்த்தை, நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின் படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் என்று ஆகாய 2:5 காணலாம். ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் அன்று இஷ்டவேலருக்கும் இன்று உங்களுக்கும் கத்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார் என்பதே ஆகும். ஆவியானவர் நிலை கொண்டிருக்கும் போது மனுஷர் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார் என்கிற உணர்வை பெறுகிறீர்கள். இந்த வாக்கு தத்தத்தை கத்தர் இஷ்டவேலருக்கு கொடுத்ததன் பின்னணியை நீங்கள் சற்றே தியானித்து பார்க்க வேண்டியது அவசியம். கத்தர் சாலமோனை கொண்டு மகிமையான தேவாலயத்தை கட்டினார். ஆனால் சாலமோனோ கத்தர் தன்மேல் வைத்திருக்கிற மதிப்பை அசட்ட செய்து கத்தரை புறக்கணித்து அந்நிய தெய்வங்களாகிய அஸ்தரோத்துக்கும் மில்கோமைக்கும் காமோசுக்கும் மோனேக்கிற்கும் முன்பாக மண்டியுட துவங்கினார். 1 Kings 11:5-7 வரை காணலாம். அது மட்டுமல்ல, சாலமோனுக்கு பிறகு ஜனங்களுக்கும் விக்கிரக ஆராதனைக்குள் செல்ல ஆரம்பித்தார்கள். ஜீவனுள்ள தேவனுடைய அன்பை விட்டு விலகினார்கள். கத்தருடைய ஆலயம் அவர்களுக்கு பாரம்பரியமாகவும் சடங்காச்சாரமான காரியங்களை செய்கிற ஸ்தலமுமாகவே விளங்கியது. இதனால் துக்கமடைந்த கத்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாக பபிலோன் ராஜாவை எழுப்பினார். நெபுகாத்நேச்சார் வந்து சாலமோன் கட்டின தேவாலயத்தை தரைமட்டமாக இடித்து போட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருகிற நாட்கள் வந்தன. கத்தர் செருபாபேலினுடைய உள்ளத்திலே மீண்டும் அந்த ஆலயத்தை கட்டும்படியான ஏவுதலை தந்தார். வேத பாரகனாகிய எஸ்ட்ராவையும் ராஜாவின் பானபாத்திரக்காரனாயிருந்த நெகேமியாவையும் கத்தர் எழுப்பினார். ஆகா தீர்க்கதரிசனம் சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டு வந்தார். செருபாபேல் புதிய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு 16 ஆண்டுகள் ஆகியும் கட்ட முடியாத பல தடைகள் வந்தது. சன்பல்லாத்து தொபியாவும் இன்னும் பலரும் எழும்பி தடை செய்தார்கள். செருபாபேலின் கையிலே போதுமான பண வசதியோ ஆள்பலமோ இல்லாததினாலே காலங்கள் பின்னிட்டு கொண்டே வந்தது. சோர்ந்து போன தேவனுடைய பிள்ளைகளை கத்தர் திடப்படுத்தும்படி சித்தமானார். ஆகவேதான் அன்போடு அவர்களுக்கு வாக்களித்து, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களுடனே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். ஆகாய 2:5 கத்தர் இவ்வாறு கூறுகிறார். தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் உங்களில் நிலை கொண்டிருப்பார். ஆவியானவர் உங்களிலே நிலை கொண்டிருக்கும் போது எதை குறித்தும் நீங்கள் கலங்கி தவிக்க வேண்டியது இல்லை. அவரே முற்றுமுடிய உங்களை வழிநடத்தி செல்வார். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கத்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் என்று ஏசாயா 59:19 காண்கிறோம். அன்பான தேவ ஜனங்களே, 24 மணி நேரம் நீங்கள் எங்களோடு இணைந்திருந்து ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

0: தேவ செய்தி, பாவம் விளையாட்டு அல்ல. செய்தி வழங்குபவர் சகோதரன் அகஸ்டின் ஜெபக்குமார்.
1: வழக்கமான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பித்து அதன் மத்தியில் இருக்கிற தேவ ஆலோசனைகளை தேவன் நமக்கு கொடுப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியங்களிலே மையமாக கொள்ளும்படியாக 4 பேரை உங்களுக்கு நான் அடையாளம் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். குஷ்டரோகியான ஒரு மனிதன் சுஸ்தமாவதற்கு தேவன் உபயோகப்படுத்துகிற 4 பேர் என்கிற காரியத்தை உங்களுக்கு இந்த பகுதியில் இருந்து பேசும்படியாக தேவன் என்னை பாரப்படுத்தினார். நன்றாய் கவனியுங்கள். இந்த சம்பவத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாயிருந்த நாகமான் என்னும் பெரிய வீரன் ஆண்டவருடைய கிருபையினால் அவனுடைய தேசத்துக்கு ரட்சிப்பை கட்டளையிட்ட அந்த மனுஷனுக்கு இப்பொழுது குஷ்டரோகம் வந்திருக்கிறது என்று 1வது வசனம் வாசிக்கிறது. கேட்போம், வாசிக்க கேட்கலாம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். ஒரு மனிதனை உங்கள் கண்ணுக்கு முன்னதாக நிறுத்தி பாருங்கள். பெரிய பராக்கிரமசாலி, வேதமே அவனை குறித்து மிகுந்த பெரிய பராக்கிரமசாலி என்றும் பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் மேன் என்றும் அவனை சொல்லுகிறது. தன்னுடைய ராஜாவிடத்தில் மிகுந்த ஃபேவர் அல்லது தயவு பெற்றிருந்த மனுஷன் என்று ஆண்டவர் அவனை குறித்து சொல்கிறார். தன்னுடைய தேசத்திற்கு ரட்சிப்பை கட்டளையிடுவதற்கு அவனை ஆண்டவர் உபயோகப்படுத்தினார் என்றும் சொல்லியிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரை அவன் அறிந்ததும் இல்லை, ஆண்டவரை அவன் புரிந்து கொண்டதும் இல்லை. மாறாக தேவனற்றவனாகிய அவனுடைய வாழ்க்கை குஷ்ட ரோகத்தினால பாதிக்கப்பட்டு இப்பொழுது வேதனைக்குள்ளாக இருக்கிறது. இன்றைய நாட்களுக்கும் அன்றைய நாட்களுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. ஒரு குஷ்டரோகியாய் இருக்கிற மனுஷனை யாரும் தீண்ட மாட்டார்கள். இஸ்ரவேலிலே குஷ்டரோகியாய் இருக்கிற மனிதன் மற்றவர்கள் தன்னிடத்திலே தெரியாமல் வந்தாலும் தீட்டு தீட்டு என்று அலற வேண்டிய அத்தனை அவலமான சமுதாயத்தால் ஒதுக்கி வெறுக்கப்படுகிற ஒரு வியாதியாக கருதப்பட்ட குஷ்டரோகம். அது வீட்டுக்கு பற்றினால் கூட அந்த வீடு இடிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிற அத்தனையாய் வெறுக்கப்படுகிற ஒரு வியாதியை உடைய மனிதனாக இப்பொழுது இருக்கிறான். இன்றைக்கு இந்த தேசத்தையும் இதோடு கூட நான் ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். பெரிய தேசம், நம்முடைய தேசத்திலே கலாச்சாரத்திற்கு குறைவில்லை, நம்முடைய தேசத்திலே தாது பொருட்களுக்கு குறைவில்லை, நம்முடைய தேசத்திலே அறிவுக்கு குறைவில்லை. அமெரிக்காவுக்கு போய் பாருங்கள், நாசா என்கிற அந்த விண்வெளி கப்பல்களை செலுத்துகிறதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிற அந்த விஞ்ஞான கூடத்திலே நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, 1/6 இந்தியனே. அல்லேலூயா. ஒருவேளை அமெரிக்கா செலுத்தலாம், வான்வெளிக்கு மனிதனை அனுப்பி கொண்டிருக்கலாம், சந்திரனையும் தொட்டிருக்கலாம், ஆனால் அதற்கு மூல காரணமாக உபயோகப்படுகிற மனிதர்கள் யார் தெரியுமா? 6 பேரிலே 1 இந்தியன். அங்கு வேலை செய்கிற 6 பேரிலே 1 இந்தியன். ஆகையினால்தான் கடந்த வருடத்திலே நீங்கள் அறிந்திருக்கிறபடி கல்பனா சவுலா என்று சொல்லப்படுகிற அந்த இந்திய பெண்மணி விண்வெளி கப்பலிலே, கொலம்பியா என்று சொல்லப்படுகிற அந்த விண்வெளி கப்பலிலே செலுத்தப்பட்டாள். ஆனால் தரை இறங்குறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன் அவள் செத்து மடிந்தாள். அவளை நாம் போற்றுகிறோம். ஷீ இஸ் ஃப்ரம் ஹரியானா. அவள் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவள். போய் பாருங்கள், கலிபோர்னியாவிலே அங்க இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற காரியங்களை கொஞ்சம் போய் பாருங்கள். அங்கே சிலிக்கான் வேலி என்று சொல்லப்படுகிற அந்த பகுதிகளிலே நீங்கள் போய் பார்ப்பீர்கள் என்றால் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை செய்து கொண்டிருக்கிற அனைவருமே யார் தெரியுமா? இந்திய விஞ்ஞானிகளே. All the top computer people are belonging to India. இந்தியாவை சேர்ந்தவர்களை தான் ஆண்டவர் கம்ப்யூட்டர் யுகத்திலே அதிகமாக உபயோகித்து வருகிறார். ஒருவேளை பில் கேட் அதற்கு உரிமையாளனாக இருக்கலாம், ஆனால் அதற்கு பின்னியங்கும் சக்தியை நம்முடைய நாட்டிலிருந்து தான் கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவில நான் ஒரு நாளிலே ஒரு கட்டடத்திற்கு போவதற்கு என்னோடு கூட இருந்த இன்னொரு அமெரிக்க நண்பரும் நானும் ஒரு லிப்டில ஏறி நாங்கள் மேலே போனோம். நான் சாதாரணமான ஒரு ஸ்லாக் ஷர்ட் போட்டு தான் நானும் அவரோடு கூட இருந்தேன். அப்பொழுது எங்களோடு கூட இருந்த மூன்று பேரிலே ஒரு மனிதன் டிப் டாப்பாக இருந்தவர், ஏதோ ஒரு பெரிய கம்பெனிக்கு உரிமையாளரை போல காணப்பட்ட ஒருவர் என்னை பார்த்து கேட்டார், ஆர் யூ ஃப்ரம் இந்தியா என்று கேட்டார். ஆம் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் கேட்டார், ஆர் யூ எ டாக்டர் என்று சொன்னார். அவர், நீ டாக்டரா என்று கேட்டார். நான் சிரித்தேன். எனக்கும் மருந்துக்கும் ரொம்ப தூரம் என்பது அவருக்கு தெரியாது, ஆகையினாலே நான் சிரித்தேன். ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், in the states Indians are famous for medicine என்று சொன்னார். எல்லா பெரிய டாக்டர்களும் நீ இந்தியர்கள் தான் டாப் மோஸ்ட் டாக்டர்கள் என்று சொன்னார். எனக்கு அவருக்கு கை கொடுக்க வேண்டும் போல இருந்தது. அப்படி சொல்லிவிட்டு அவர் மறுபடியும் சொன்னார், நீங்க ஒருவேளை மெடிசன்ல டாக்டர் இல்லைனாலும் வேற எதுலையாவது டாக்டரா இருப்பீங்கள் என்று அவரே தீர்மானித்து எனக்கு ஒரு பட்டம் கொடுத்து விட்டு போய்விட்டார். They recognize us. அவர்கள் நம்மை அங்கீகரிக்கிறார்கள். அறிவு படைத்தவர்கள் நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒப்பேராத நாடு, ஒண்ணுக்கு உதவாத நாடு இல்லையா? உலக அரங்கிலே அறிவுக்கு பெயர் போனவர்கள் யூதர்கள். அதற்கு அடுத்தபடியாக நாம் தான் வருகிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். பெரியவர்கள், நாம் சாதாரணமான மக்கள் அல்ல, நாம் சாதாரணமான மக்கள் அல்ல. இலங்கைக்கு போனால் சொல்லுவார்கள், தமிழனுக்கு முடியல கூட மூளை இருக்கிறது. அதுலயும் தமிழ் மக்கள் இன்னமும் விசேஷித்தமானவர்கள். எங்க மூளை இருக்குதா? முடியல கூட மூளை இருக்குதா? அடேப்பா, தமிழர்களுக்கு அவ்வளவு தூரம் ஒரு மதிப்பு பக்கத்து நாட்டிலேயே உண்டு. உங்களுக்கு தெரியுமோ இல்ல தெரியாது. We are not having any depth of knowledge. We are not having any depth of resources. நமக்கு இங்கே ஒரு பெரிய சுரங்கங்கள் உண்டு, பெரிய கனிவளங்கள் உண்டு. இந்த நாட்டிலே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை போய்விட்டால் பலவிதமான மக்கள், பலவிதமான பாஷை, பலவிதமான காரியங்கள் அனைத்தையும் உடையவர்கள் நாம். ஆனா இந்த நாட்டுக்கு பிடிச்சிருக்கிறது என்னது? குஷ்டரோகம். அதுதான் பெரிய வேதனை. பெரியவர்கள் தான். We can make an impact everywhere. எல்லா இடங்களிலேயும் நாம் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள். இன்னும் சில ஆண்டுகள் போனால் 2010 நம்மை ஜனத்தொகையிலையும் யாரும் மிஞ்ச முடியாது. அல்லேலூயா. We will be in the top most list. டென்சிட்டியிலே நம்மை அடிப்பதற்கு இப்பொழுது ஆள் இல்லை, ஆனால் ஜனத்தொகையிலையும் நம்மை மிஞ்ச முடியாது. நமக்கு அறிவு உண்டு, திறன்கள் உண்டு, கலாச்சாரம் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு. இப்பொழுது சமீபத்தில் தமிழை செந்தமிழ் என்று சொல்லியிருக்கிறார்களே, வாட் டஸ் இட் மீன்? கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்லி இருக்கிறார்களே, அநேகருக்கு அது ஒருவேளை விளங்காமல் இருக்கலாம். கொஞ்சம் விளங்க வைக்கிறேன், கேளுங்கள். என்னவாம், நாம் சொல்லுவது மாத்திரமல்ல அங்கீகாரம் பெற்றிருக்கிறது தேசிய அளவில். கல் தோன்றி மண் தோன்ற காலத்திற்கு முன் இருந்த மொழி என்று. உலகத்திலே சில மொழிக்குத்தான் அந்த அந்தஸ்து உண்டு. கிரேக்க மொழிக்கு அந்த அந்தஸ்து உண்டு, எபிரேய மொழிக்கு அந்த அந்தஸ்து உண்டு, சமஸ்கிருத மொழிக்கு அந்த அந்தஸ்து உண்டு, லத்தீன் மொழிக்கு அந்தஸ்து உண்டு. அதோடு கூட இன்றைக்கு தமிழ் மொழிக்கும் அந்த அந்தஸ்து கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ், அதாவது ஐந்து பெரிய மொழிகள் என்று சொல்கிறார்களே, அந்த ஐந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்து மொழிகள் என்று சொல்கிறார்களே, அந்த ஐந்து மொழிகளிலே ரெண்டு பங்கு இந்தியாவில் இருக்கிறது. ஐயா, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இந்தியன் என்று சொல்கிறதுல பெருமைப்படுகிறேன். அல்லேலூயா. அதுக்காக வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக எந்த நாட்டில் கொண்டு பிறந்துட்டார அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. கருப்பா பிறந்துட்டமே நினைக்க வேண்டியதில்லை. ஓ அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்று ஒரு இடத்தை இந்த சரித்திரத்தில் வைத்திருக்கிறார். ஆகையினால் தான் இந்து தேசம் என்கிற பெயர் என்னுடைய வேதாகமத்திலும் இடம் பெறுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். ஆனால்
2: Why our country is not forwarding?
1: ஐயா அறிவுக்கு குறைவில்லை. இங்கிலாந்துல லிவர்பூல் என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தேன். அங்கே 37 டாக்டர்கள் ஒரே இடத்திலே இருக்கிற அந்த லிவர்பூலை பார்த்தேன். எந்த ஊர்னு கேட்டா நீங்க எல்லாம் மட்டமா நினைக்கிறீங்களா, அந்த பீகாரில் இருந்து
2: 37 top most doctors in one town in England alone.
1: யா அவங்கள பார்த்துக்கிட்ட இங்க என்னையா பண்றீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டா, எங்க ஊர்ல முடியலன்னு சொல்லி இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொன்னார்கள். நான் சொல்றேன், எல்லா நல்ல ஆட்களும் வெளியே போயிருங்க ஐயா, எங்க நாட்டை இந்த மாதிரி ஆக்கிட்டீங்களே என்று அவர்களை பார்த்து நான் பேசினேன்.
2: Why I am sharing this? நாம் நம்முடைய நாட்டை நாகமானோடு கூட ஒப்பிட்டால் பெரிய மனிதன், பலத்த காரியங்களை செய்தவன்.
1: அமெரிக்காவுக்கு போனீர்கள் என்றால் பழம் பொருட்களை தேடி திரிகிறவர்களை ஏராளமாக பார்க்கலாம். ஏனென்றால் அமெரிக்க நாடுகளுடைய சரித்திரம் 200 ஆண்டுகளுக்கு தான் தெரியும், மீதி அவர்களுக்கு தெரியாது. அது குடியேற்ற நாடு. நானும் நீங்களும் அப்படி அல்ல. அன்றையிலிருந்தே இன்றைக்கு வரைக்கு நமக்கு ஒரு சரித்திரம் உண்டு, நமக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு, நமக்கு பல கலைகள் உண்டு. உலகத்திலேயே முதல் ஜனநாயகம் ஆரம்பித்தது வேறு எங்கும் இல்லை, பீகாரில்.
2: The first democracy started from Vaishali, which is in Bihar.
1: ஐயா இத்தனை பெருமைகளை உள்ளடக்கிய இந்த நாட்டுக்கு பிடித்திருக்கிறது குஷ்டரோகம். என்னை ஒரு சகோதரி இன்டர்வியூ பண்ணும்படியாக வந்தார் அயல் நாட்டில. அவள் என்னை பார்த்து கேட்டாள், ஜபக்குமார், ஆர் யூ ப்ரவுட் டு பி இந்தியன், நீ இந்தியன் என்று சொல்வதிலே பெருமை கொள்கிறாயா என்று சொன்னாள். நான் எதற்கு கேட்கிறாய் என்று கேட்டேன். அவள் சொன்னாள்,
2: I always be proud to be an American.
1: Or America என்று சொல்லுகிற போது எனக்கு மிகுந்த பெருமையாக இருக்கிறது என்று கேட்டேன். எந்த அடிப்படையில் என்று கேட்டேன், எந்த அடிப்படையில் என்று கேட்டேன். அவள் சொன்னாள்,
2: எங்களுக்கு எதையும் எதையும் செய்வதற்கு சுதந்திரம் உண்டு என்று சொன்னாள்.
1: நான் அவளோடு காரிலே சென்று கொண்டிருந்தேன். நான் சொன்னேன், உங்க நாட்டில் சுதந்திரம் இல்லை என்கிறத ஒரு நிமிஷத்தில் நான் நிரூபிக்கிறேன் என்று சொன்னேன். திடீரென்று பின்னதாக இருந்து போலீஸ் லைட் பிளாஷ் பண்ணிட்டு வேகமாக வந்த போலீஸ்கார் முன்னதாக போய் கொண்டிருந்த காரை மறித்து அவனை நிறுத்தினது. என்னவென்றால் அவன் டிராக் மாறி ஓட்டி விட்டான், மஞ்சள் கோட்டை தாண்டி விட்டான். நான் சொன்னேன், நீ சுதந்திரம் இருக்கிறது என்று சொல்கிறாய், பார், உன்னுடைய சுதந்திரம் ஒன்றும் செயல்படலை. எங்க ஊருக்கு வா, எங்கையும் ஓடலாம். யாருக்கு சுதந்திரம் அதிகம்? நீ என்ன சுதந்திரத்தை குறித்து நீ பேசுகிறாய்? யூ ஆர் அண்டர் கண்ட்ரோல்டு ஃப்ரீடம். நீ கேட்கப்பட்ட ஒரு கண்ட்ரோல்டு ஃப்ரீலான் இருக்கிறார். எங்களுக்கு அப்படிலாம் இல்லை. எங்க ஊர் பஸ்ல மேல போலாம், கீழே போலாம், எங்கேயும் போலாம். உங்க ஊர்ல அப்படி போக முடியாது தெரியுமா என்று போது அவள் ஓ என்று சிரித்து விட்டு, தென் யூ மஸ்ட் பி ப்ரவுட் டு பி இந்தியன் என்று சொன்னாள். அவள் ஒரு வாலிப பெண். அவள் சொன்னாள், ஐ வுட் லைக் டு கால் மை செல்ஃப் அன் இந்தியன் பை மேரிங் அன் இந்தியன். ஒரு இந்தியனை திருமணம் செய்து நான் இந்தியா காரி என்று சொல்வதற்கு விரும்புகிறேன் என்று சொன்னார். நம்ம தான் நம்ம நாட்டை குறை போட்டிருக்கோம். பட் அவள் அடுத்த கேள்வி கேட்டார், Then why India is not progressing and coming to the front line? ஏன் ஐயா பிரம்பம்? நான் சொன்னேன், எங்க நாட்டுக்கு குஷ்டரோகம் பிடிச்சு. There I agree. ஐயா குஷ்டரோகம் பிடிச்சிருக்குது. கருப்ஷன் என்கிற குஷ்டரோகம், பொறாமை என்கிற குஷ்டரோகம், ஒருவர் காலை ஒருவர் இழுத்து போடுகிற குஷ்டரோகம், பாவம் என்கிற குஷ்டரோகம் என்னுடைய நாட்டை பிடித்திருக்கிறது என்று நான் அவளுக்கு சொல்லி அவளுக்கும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியத்தை சொல்லும்படியாக தேவன் எனக்கு கிருபை செய்தார். நான் ஒரு காரியத்தை தெளிவாக பேசும்படியாக விரும்புகிறேன். இன்றைக்கு இந்திய மண்ணிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற தேவ ஜனங்கள் அனைவரும் இந்த கண்ணோட்டத்திலே கொஞ்சம் பார்ப்பீர்கள் என்றால் யார் தேவை என்பதை புரிந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. நாகமானோ குஷ்டரோகியா இருந்தான், பெரிய காரியங்களை செய்ய முடியும் அவனால், எல்லா பலமும் உடையவன், ஆனால் குஷ்டம் அவனை பாட்டி பதற்றிக் கொண்டிருக்கிறது. மற்றவரிடத்திலே சொல்லக்கூடாதது, மற்றவரிடத்திலே காண்பிக்க கூடாதது, மற்றவர்களுக்கு அதை வெளிப்படையாக சொல்லாதபடி ஒவ்வொரு நாள் இரவிலும் அவன் எத்தனை பாடுபட்டிருப்பான் என்று யோசித்து பாருங்கள். குஷ்டரோகம் ஒட்டுவார் ஒட்டி என்று நம்பின நாட்களவைகள், குஷ்டரோகத்தினுடைய சட்டை முதலாய் தொட்டுவிட்டால் குஷ்டரோகம் பரவிவிடும் என்கிற எண்ணமுடைய நாட்களில வாழ்ந்து வந்தான். ஆகையினாலே அவனுக்கென்று ஒரு தனி பிளேட் இருந்திருக்கும்.
2: அவனுக்கென்று ஒரு தனி டம்ளர் இருந்திருக்கும், அவனுக்கென்று ஒரு தனி படுக்கை இருந்திருக்கும், அவனுக்கென்று எல்லாமே தனியாக இருந்திருக்கும். அவருடைய மனைவி தூரத்திலே நின்று நல்லா இருக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு போகிறவளாகத்தான் இருந்திருப்பான். ஏனென்றால் அவன் விரும்பியிருப்பான், யூ ஆர் சோ பியூட்டிஃபுல், டோன்ட் டச் மீ, யூ வில் ஆல்சோ பி எ லெப்பர், நீயும் குஷ்டரோகியாக நடந்து திரிவதை நான் பார்க்க முடியாதபடி என்னை தொடாத என்று மனைவியும் சொல்லியிருக்க வேண்டும். அவனுடைய மூச்சு அவனுடைய மனைவிக்கு வேறுபட்டிருக்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு குஷ்டரோகியினுடைய நிலைமையை. என்னுடைய தந்தை மிலிட்டரியில இருந்தபடினாலே கொஞ்ச நாட்களுக்கு பின்பு நாங்களெல்லாம் பிறந்த பின்பு, திருமணமாகி நாங்களெல்லாம் பிறந்த பின்பு, நான்கு பிள்ளைகள் பிறந்த பின்பு அவர்கள் எப்படியோ அந்த பழைய ஞாபகம், இமயமலை சாரலிலே இருந்த ஞாபகம் வந்து சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தார்கள். அன்றையிலிருந்து எங்க அம்மா அவங்களுக்கு தனி பிளேட், தனி டம்ளர், தனி பெட்ஷீட், தனி தலையணை. எனக்கு இன்னமும் மறக்கவில்லை. மை மதர் வாஸ் அ வெரி லவ்விங் உமன். அன்றாக நேசிப்பார்கள், எல்லாரையும் அரவணைத்துக் கொள்வார்கள், எல்லாரத்திலும் ஜாலியாயிருப்பார்கள். நான் தான் குட்டி பையனாக வந்து அப்பா சிகரெட் அடிக்கிறார் என்று சொல்லிக் கொடுத்தவர். ஏனென்றால் நான் பார்த்தேன், வாயிலே பேப்பரை வைத்து அவளை தீ வைக்கிறதை பார்த்து விட்டேன். அம்மாவிடத்துல வந்து சொன்னேன், வாயிலே நெருப்பு வைக்கிறார் அப்பா என்று. அன்றைக்கு நடந்த காரியம் இன்றைக்கு என்னை விட்டு அகலவில்லை. இங்க அப்பா வீட்டுக்குள்ளே வந்தார், அவர் சிகரெட் குடித்தது தெரியாமல் இருப்பதற்கு அமிர்தாஞ்சனம் தேய்ச்சி கொண்டு வந்திருக்கிறார், வாயிலே ஒரு சாக்லேட் போட்டிருக்கிறார், கொஞ்சம் சீரகத்தை எடுத்து மென்று கொண்டு வந்திருக்கிறார். எங்களுடைய அம்மா வீட்டுக்குள்ளே கால் வைத்த உடனே, இனி இந்த வீட்டுக்குள்ள வர வேண்டும் என்றால் குளித்து விட்டு தான் வர வேண்டும் என்றார்களே, பார்க்க வேண்டும். I was just 8 years old. 8 வயது. நான் கேட்டேன், அம்மா என்ன இந்த தண்டனை என்று. நீ தானடா வந்து சொன்னாய் அவர் சிகரெட் குடிக்கிறார் என்று. அன்றையிலிருந்து அவர் சிகரெட்டை விடும் வரை அவருக்கு தனி பிளேட்டு தான். ஒரு சிகரெட் குடிக்கிற மனுஷனுக்கு அந்த வரத்துன்னா, குஷ்டரோகம் வந்த மனுஷனுக்கு எந்த வரத்து வந்திருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். He was tortured. உள்ளுக்குள்ளே புழுங்குகிறான், விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும் என்கிற மாஞ்சை உண்டு, ஆனால் வழி தெரியாது. மாஞ்சை உண்டு, ஆசை உண்டு, பாரம் உண்டு, நெருக்கம் உண்டு, அழுகை உண்டு, ஆனால் வழி தெரியாது. எப்படி போவது என்று வழி தெரியாது. இதற்கு தேவன் உபயோகப்படுத்தின நான்கு பாத்திரங்களை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிவிடுறேன். முதலாவது நீங்கள் உடனே சொல்வீர்கள், அந்த சின்ன பெண்ணு தான் என்று. அவளை குறித்து நான் கடைசியாக பேசுகிறேன். சிரியாவின் ராஜாவையும் ஆண்டவர் உபயோகப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனுடைய குஷ்டரோகத்தை மாற்றுவதற்கு தேவன் செய்கிற சில செயல்களை பாருங்கள். சிரியாவின் ராஜாவை ஆண்டவர் அங்கே கொஞ்சம் உபயோகப்படுத்துகிறார். எந்த நாட்டுக்கு போக வேண்டும்? இஸ்ரவேலுக்கு போக வேண்டும். இஸ்ரவேலும் சிரியாவும் சமாதானத்தோடு கூட வாழ்ந்ததா? இல்லை. ஏனென்றால் இஸ்ரவேலிலிருந்து சிறை பிடிக்கப்பட்டு வந்த அந்த சின்ன பெண், இஸ்ரவேலுக்கு இவர்கள் படையெடுத்து போனார்கள், படையெடுத்து இஸ்ரவேலை தாக்கி, இஸ்ரவேலை அழித்து, இஸ்ரவேல் மக்களை நொறுக்கி, அவர்களிலே சிலரை கொன்று குவித்து விட்டு, அவர்கள் வீட்டிலே தங்களுக்கு உதவக்கூடியவர்களை வேலைக்காரியாக வைப்பதற்கு கொண்டு வரப்பட்ட பெண் தான் இந்த பெண். இதிலிருந்து ஒன்று உங்களுக்கு தெரியுது, இஸ்ரவேலுக்கும் சீரியாவுக்கும் சமாதானம் கிடையாது, பகைஞர்கள். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தரை நான் சோஸ்தரிக்கிறேன், தன்னுடைய படை தலைவனுக்கு குஷ்டரோகம் போவதற்கு இஸ்ரவேலில் தான் வழி என்றாலும், அது மாற்றானுடைய வீட்டுக்குள் தான் நடக்கிறது என்றாலும், அது எதிரியினுடைய எல்லைக்குள் தான் இருக்கிறான் என்றாலும், அவனுக்கும் கடிதம் தருவதற்கு சீரியாவின் ராஜா தயங்கவில்லை. இன்னைக்கு இந்த காரியம் மட்டும் நம்ம சபைக்குள்ள ஏற்பட்டுனா எவ்வளவு நல்லா இருக்கும். ஐயா, ஒன்ன ஆவிக்குரிய விதத்துல அல்லேலூயா போடுற ரெண்டு பாஸ்டர்கள், நாகமானின் குஷ்டரோகம் போவதற்கு அந்த ராஜா ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி அனுப்பி கொடுப்பான் என்றால், இன்றைக்கு தேசத்தின் குஷ்டரோகத்தை கண்டிருக்கிற ரெண்டு போதகர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்றால், இசைந்து செல்வதற்கு ஒரு தடையும் இல்லை. எதிரிதான், அழிக்கிறவன் தான், நொறுக்கிறவன் தான், நஷ்டப்படுத்தினவன் தான். ஒருவன் நஷ்டப்பட்டவன், அடுத்தவன் நஷ்டப்பட்டவன் கவனியுங்கள் கொஞ்சம். ஒருவன் நஷ்டப்படுத்துகிறவன், ஒருவன் நஷ்டப்பட்டவன். இஸ்ரவேல் நஷ்டப்பட்டவன், சீரியா ராஜ்யா நஷ்டப்படுத்தினவன். நஷ்டப்படுத்தினவன் தனக்கு வேறு வழி இல்லை, இதுதான் வழி என்றால் கடிதம் கெடுப்பதற்கு அஞ்சமாட்டான் ஐயா, அஞ்சமாட்டான், அஞ்சமாட்டான். ஏனென்றால் ஒரே ஒரு நோக்கம், நாகமானுக்கு குஷ்டரோகம் போக வேண்டும். இன்றைக்கு சங்கங்களுக்குள்ளே சபைகளுக்குள்ளே எத்தனை அடிபிடி, எத்தனை போட்டி. அது மிஷினரி ஊழியன் சொன்னா உள்ளவே விட மாட்டார். Why? Why? We don't encourage missionary services in the church. சபைகளிலே இந்த தேசத்தை குறித்த ஒரு தரிசனத்தை கொடுக்கவோ, இந்த தேசத்தை குறித்த ஒரு பாரத்தை கொடுக்கவோ ஜனங்கள் அல்லது போதகர்கள் அல்லது ஊழியர்கள் விரும்பாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஐயா, இந்த எதிரியின் ராஜா ஆண்டவனை அறியவில்லை ஐயா. அவனை குறித்து நாகமான் என்ன சொல்கிறான் தெரியுமா? நாகமான் என்ன சொல்கிறான் தெரியுமா? எலிசாவிடத்தில் சொல்கிறான், சுகமான பின்பு எனக்கு ஒரே ஒரு எக்ஸம்ஷன் மாத்திரம் கொடுக்கணும். எப்போ? என்னுடைய ஆண்டவன் தன்னுடைய தாகோன் கோயிலிலே கும்பிட போகும்போது அவனுக்கு கைலாகு கொடுக்கிறதுக்கு நானும் போய் அவன் கும்பிடும் போது நானும் குனிய வேண்டிய அவசியம் உண்டு. இதை என் ஆண்டவராய கர்த்தர் மன்னிப்பாராக. Who is that? வயசானவன், நடக்க முடியாதவன், சூழித்து இருக்கிறவன், சீரியாவின் ராஜாவுக்கு பலனில்லை, சாக போகிற நிலை மேலே இருக்கிறவன், அவனுக்கு ஒரு கை தாங்கு கொடுக்கிறதுக்கு படைய தவன் கூட இருக்க வேண்டும். அவன் குனியும் போது குனிஞ்சால் தான் இவன் இல்லை என்றால் கீழே விழுந்து விடுவான். அந்த நிலைமையில் இருக்கிற ஒரு ஒரு ராஜா, அதுவும் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன், ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனுக்கு குஷ்டரோகியா இருக்கிற தன்னுடைய மனிதன் விடுதலையாக வேண்டும் என்கிற பாரம் இருக்குமானால், சகோதரா சகோதரியே, உனக்கும் எனக்கும் எத்தனை பாரம் இருக்க வேண்டும், எத்தனை ஆதங்கம் இருக்க வேண்டும், எத்தனை தர்க்கம் இருக்க வேண்டும், எத்தனை பொறுப்பு இருக்க வேண்டும். I praise God for that character. அந்த வரிகளை ஆண்டவர் எனக்கு எழுதி வைத்திருக்கிறதுக்காக நான் ஆண்டவரை சோஸ்தரிக்கிறேன். இந்த வசனங்களை தியானிக்கும் போது எனக்குள்ளே வீறிட்டு எழுப்புகிற ஒன்று, I can go with anyone for the sake of the kingdom of God. என் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நிறுவுவதற்காக, என் ஆண்டவருடைய ராஜ்யத்தை பரப்புவதற்காக நான் யாரோடும் இசைந்து போவதற்கு ஆயத்தம். அது சத்ருவானாலும் சரிதான், என்னை வெறுக்கிறவர்களானாலும் சரிதான், என்னை ஒதுக்கிறவர்களானாலும் சரிதான், என்னை நேசிக்காதவர்களானாலும் சரிதான், பரவாயில்லை. Take a stand today, children of God. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு காரியம் யோசித்து பாருங்கள். அவனுக்கு நோக்கமெல்லாம் நாகமானுடைய வாழ்க்கை மாறிவிட வேண்டும், நாகமானுடைய நிலைமை மாறிவிட வேண்டும், நாகமானுடைய கண்ணீர் மாறிவிட வேண்டும் என்பதில் ஒரு பெரிய துடிப்பு. தேவஜனமே, தேவனை அறிந்திருக்கிற நாம் விசுவாசிகள்

0: இப்போ லேட்டஸ்ட் ட்ரிக் சிலர் மிஷினரி ஊழியத்தை நாங்கள் ஆதரிக்கிறது போன் நோட்டீஸை வாங்கி வச்சுட்டு அனௌன்ஸே பண்ண மாட்டாங்க. பயம் பயம் ஆட்டி எங்கேயாவது போயிட்டா நான் காணிக்க போயிருமே. அடப்பா ஐயா, ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது காணிக்கையா நினைச்சு ஆரம்பிச்சோம் ஐயா? இல்லையா, ஆத்து மக்களை நினைத்தல்லவோ. அல்லேலூயா. ஆத்துமாக்கள் சந்திக்கப்படுவதற்கு தேசமெங்கிலும் தேவனை அறியாத பகுதிகளுக்கும் சொல்லப்பட வேண்டும் என்கிற பாரம் தாக்குவதனால் அல்லவோ ஊழியத்தை ஆரம்பித்தோம். நல்ல வேலைகளை விட்டு வந்தவர்களும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி மாறிட்டாங்க. நல்ல வேலையை தான் விட்டு வந்தாங்க, நல்ல சம்பளம் தான் வாங்கினாங்க, நல்ல வசதியோடு இருந்தாங்க, ஆண்டவர் சொன்னார்னு ஊழியத்துக்கு வந்தாங்க. ஊழியத்துக்கு வந்த உடனே அப்படியே அடக்கோழி மாதிரி எல்லா கொஞ்சையும் தாங்கிட்டே இருக்கணும். ஏன்னா அங்க போயிடாத, இங்க போயிடாத, அங்க போயிடாது. இது எங்கையா வந்து சீரியாவின் ராஜா உனக்கு பாடம் சொல்லி கொடுப்பானாக. I don't mind to write a letter to somebody to recommend my man if at all the leprosy can go. அருமையானவர்களே, சத்துருக்களையும் சிநேகியுங்கள் என்று சொன்னவருடைய அன்பு பிள்ளைகள் அல்லவானா? ஒருவன் உன் கன்னத்தில் அடைந்தால் மறு கன்னத்தையும் கொடு என்று சொல்லி போதித்தவர்களால் வந்தவர்கள் அல்லவானா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி பகைஞருக்காக, அடிக்கிறவர்களுக்காக, நொறுக்கிறவர்களுக்காக முதல் ஜபத்தை சிலுவையிலையும் ஏறெடுத்த அவருடைய பிள்ளைகள் அல்லவா நாம்? நாம் எல்லையை தாண்ட வேண்டிய அவசியம் உண்டு. Let us cross the borders. Let us cross the borders of our tradition. Let us cross the borders of our denomination. Let us cross the borders of our language. Let us cross the border of our culture. Let us cross the border of everything. நம்முடைய கலாச்சார எல்லைகளை தாண்டுவோம், நம்முடைய மொழி எல்லைகளை தாண்டுவோம், நம்முடைய ஊழிய எல்லைகளை தாண்டுவோம், நம்முடைய டினாமினேஷனல் எல்லைகளை தாண்டுவோம், சபை பிரிவின் கொள்கைகளை தாண்டுவோம். தேசம் தேசம் அதற்கு குஷ்டரோகம் போய்த்தானாக வேண்டும், போய்த்தானாக வேண்டும். தெய்வ ஜனமே, உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். தைரியமாக சொல்ல முடியும், தைரியமாக சொல்ல முடியும், ஒரு காரியத்தை சொல்ல முடியும். என் ஆண்டவரின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த தேசம் தேசம் தேவனை அறிவதற்கு நான் யாரோடும் இசைந்து போவதற்கு ஆயத்தம். அப்படி சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கள் நன்றி செலுத்தலாம். ஜபக்குழுவாக இருக்கலாம், எந்த சபை என்பது எனக்கு வரவில்லை, தேசத்துக்கு ஆஜபிக்கிறேன், நானும் வருகிறேன். அல்லேலூயா. ஒரு மிஷினரி ட்ரிப்பாக இருக்கலாம், ஒரு கிராம ஊழியமா இருக்கலாம், நீங்க எந்த சபை என்பது எனக்கு வேலையில் இந்த ஸ்தாபத்தை கிராமத்தை சந்திக்கிற வாருங்கள், வாருங்கள் பிரதர், ஐ கேன் கோ. இந்த நகரத்தை பிடிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு யோவாப் என்கிற ஒரு ராஜாவின் சேனாதிபதியாக இருக்கிறான். தாவீது ராஜாவின் சேனாதிபதி யோவாப் அவன் தம்பியாகி அபிசாய பார்த்து சொல்கிறான், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும் வா. எப்படி தம்பி? நீ தளர்ந்தா நான் இருக்கிறேன்டா, நான் தளர்ந்தா நீ வந்துடணும்டா, அவ்வளவுதான். நம்ம நான் சொல்லிப்போம், தம்பி நான் தான் சீனியர், நான் தான் ரொம்ப நாளா இருக்கிற ஆளு, நான் தான் ரொம்ப நாளா கேப்டனா இருக்கிற ஆளு, நீ இப்ப தான் வந்திருக்கிற ஜூனியர், நீ உனக்கு ஒண்ணும் தெரியாது, அதனால நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன், நீ கொஞ்சம் ஏதாவது தப்பு பண்ண நான் வந்து உதவி செய்றேன், தைரியமாயிரு அப்படி சொல்லியிருப்போம். நன்றாய் கவனியுங்கள். இங்க நாகமானுக்கு சொல்லப்படுகிறது, எலிசாவை குறித்து பின்னதாக பேசுகிறேன். நாகமானுக்கு சொல்லப்படுகிறது, என்ன சொல்லப்படுகிறது? யோர்தான் நதியிலே போய் ஏழு நேரம் முழுகு, நீ சுகமாவா என்று சொல்லப்படுகிறது. நாகமான் என்ன பதில் சொல்லுகிறான் என்று பாருங்கள். 5:11 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் இந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கும் எங்கள் சிரியாவிலே இருக்கிற தமஸ்குவின் நதியாய ஆப்னாவும் பர்பாரும்
1: நல்லதல்லவோ என்று சொல்லி
0: கொஞ்சம் நல்லா கவனிங்க. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மூட் ஆஃப் நாமான். நாகமானுடைய கொஞ்சம் மூட கொஞ்சம் பாருங்க.
1: பயங்கர கோபம், நான் நினைச்சபடிதான் நடக்கணும், அப்பந்தான் நம்ப வேண்டாம்.
0: நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அதே நிலைமைதான். கிறிஸ்துவை அறியாம இருக்கிறாங்க எல்லாரும் இதே நிலைமைதான். அவங்க வந்து நம்ம அவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் செயல்பட்டா நம்ம ஆண்டவர் உண்மை ஒண்ணு நம்புவாங்களாம். அல்லேலூயா. வரணுமா தடவணுமா, அதுவும் குஷ்டரோகத்தை இவன் பெஞ்சாதியே தொடமாட்டான், ஆனா ஊழியக்காரன் தொட்டப்படமாட்டேப்பா. இவருக்கு அவ்வளவு பெரிய, நான் பிராமணன் ஆக்கும்,
1: நான் பெரிய ஜாதிக்காரன் ஆக்கும், நான் இப்படி இறங்கி வரக்கூடாதாக்கும் என்கிற திமிர்.
0: குஷ்டரோகியா இருந்தாலும் திமிருக்கு குறைச்சல், பெஞ்சாதி கைய வச்சு சோறு ஊட்ட மாட்டா, ஆனா திமிரு மட்டும் குறையல. இந்த ஆட்டுக்கு என்னதான், வெளிய வந்து தடவி கொடுத்து அப்படி சோப்பு கொடுப்பான்னு நான் நினைத்திருந்தேன். இவன் என்னடான்னா, அவங்க ஒரு சாக்கட கூவத்துல, சாரி நான் யோர்தான்ல முழுக சொல்லி, ஹல்லேலூயா, நல்லா கவனிங்க.
1: இதுல முழுக சொல்லிட்டு போயிட்டான். எங்க ஊர்ல அப்புனா இல்லையா, எங்க ஊர்ல பர்பார் இல்லையா.
0: நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க.
1: அவனுக்குள்ளே சுய பெருமை, அவனுக்குள்ளே இருக்கிற கலாச்சார பெருமை, அவனுக்குள்ளே இருக்கிற தேசபக்தி என்கிற விரி அவனை எதிர்த்து நிற்க வைக்கிறது.
0: இந்த ஆணை மடக்கிறதுக்கு ஆண்டவர் உபயோகப்படுத்தின பாத்திரங்கள் யார் தெரியுமா? ஹலோ, அடுத்த வசனம் வாசிங்க. அவனுடைய வேலைக்காரர்கள். ஹல்லேலூயா. சில நேரம் இவ்வளவு பெரிய படிச்ச ஆட்கள் எல்லாம் மடக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த மாதிரி ஆட்கள் தான் வச்சிருப்பாரு. இந்த திமிர் பிடிச்சி இப்படி பேசி அப்படியா இருக்கும் இப்படியா இருக்கும் சொல்ற ஆளெல்லாம் மடக்கிறதுக்கு ஆண்டு வைக்கிறது ஃபோர்த் கிரேட் எம்ப்ளாயி. ஆனா ஃபோர்த் தேர்ட் கிரேடுன்னு சொன்னா கூட ஒத்துக்கிட மாட்டீங்க, ஃபோர்த் கிரேடு. அல்லேலூயா. பக்கத்துல இருக்க கைய பார்த்து சொல்லுங்க, ஃபோர்த் கிரேடையே உபயோகப்படுத்தினா உங்களை உபயோகப்படுத்துவாரையா? ஃபோர்த் கிரேடையே உபயோகப்படுத்தினா உங்களை உபயோகப்படுத்தித்தான் ஆவார் ஐயா, ஆவார் ஐயா. அவங்க மெல்ல பக்கத்துல போன அவர்கள் போய் சொல்லுங்க அந்த தீர்க்க தரிசி யமயமலையில போய் எவரெஸ்ட் கல்ல கொண்டு வந்தாதான் உனக்கு குஷ்டரோகம் போகும்டா, நீ ஏறி இருப்பல்லாடா, அப்படி ஒண்ணும் சொல்லவில்லையே. வெறும் ஸ்நானம் பண்ணும் சுத்தமாகணும்
2: சொன்னா
0: போட்டான், பொட்டுல போட்ட மாதிரி போட்டான். என்ன பணம் கேட்டான, வாங்கிட்ட உங்ககிட்ட பதவி கேட்டானா, உங்ககிட்ட நீ கொண்டு வந்திருந்திய செங்கல் செங்கல் கட்டி மாதிரி தொங்கம் கொண்டு வந்திருந்திய அதெல்லாம் கேட்டானா, நீ ஒட்டகத்துல ஏத்தி குதிரையில ஏத்தி பெருசு பெருசா அவனுக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருந்தியா அதெல்லாம் கேட்டானா? அதெல்லாம் கேட்கலையப்பா. அவனுக்கு கொடுக்கணும்னு இவ்வளவுலாம் கொண்டு வந்திருந்த போது அதெல்லாம் கேட்காம உன்னைய போய் அங்க முங்கிட்டு போடான்னு சொன்னா, இதை செய்யறதுக்கு கூட மூளை இல்லாம இருக்கிறியப்பா அப்படின்னு. ஆனா ரொம்ப அழகா சொன்னான், தகப்பனே அப்பா, glorious way they have presented the gospel. Hallelujah. எவ்வளவு அழகா gospel சொல்றான் பாருங்க. ஐயா, இன்னைக்கு மிஷனரிகளா போறதுக்கு பெரிய பெரிய படிச்சவங்க எல்லாம் தேவையில்லை, சாதாரண ஆட்கள் தகப்பனேன்னு எவனையாவது கைய கால பிடிக்கிற ஆள். மறுபடியும் சொல்கிறேன், சரியான வார்த்தையை சரியான நேரத்தில் சரியான நபரிடத்தில் சொல்லுகிறவர்களே தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவனால் எழுத்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிகள். தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். அந்த வேலைக்காரர்களுக்கு ஆண்டவரை தெரியாது, ஒண்ணு தெரியும், வந்த வார்த்தை ஆண்டவரின் வார்த்தை என்று தெரியும். அந்த ஆண்டவர்கள் பற்றி அவர்களுக்கு ஒரு அறிவும் கிடையாது, அவங்க வெறும் சுமை சுமக்கிறதற்கு வந்தவர்கள் தான், அவர்கள் கூட ஒத்தாசைக்கு வந்தவர்கள் தான். ஆனால் ஒன்று தெரியும், தேவ மனிதனிடத்திலிருந்து வந்த வார்த்தை தேவ வார்த்தை. அந்த அறிவோடு கூட சரியான நேரத்தில் திசை திருப்பாம போயிருந்தாங்கன்னா நாகமான் குஷ்டரோகியாவே வாழ்ந்திருப்பார். இன்றைக்கு இந்தியாவுக்கு, தம்பி எனக்கு தியாலஜிக்கல் டிகிரி இல்லையே என்று சொல்லி வருத்தப்படுகிறாயா? நெவர் மைண்ட். எனக்கு நிறைய காரியங்கள் தெரியாது என்று சொல்லுகிறாயா? டோன்ட் மைண்ட். எனக்கு எந்த மனிதனையும் பார்த்து அவனுக்காக பரிதாபப்பட தெரியும். ஐயா,
3: எந்த மனிதனையும் பார்த்து அவனுக்காக பரிதவிக்கப்பட தெரியும் ஐயா என்று நீ சொல்லுவாய் என்றான்.
4: கர்த்தர் உன்னை கொண்டு இந்த தேசத்தின் குஷ்டரோகத்தை மாற்ற முடியும். தகப்பனே, தகப்பனே, பெரிய காரியம் சொல்லியிருந்த நீர் செய்திருப்பீரே, இதைத்தானே சொன்னாங்க.
3: யார் சொல்ல கேட்டான் தெரியுமா நாகமான்? இந்த ஆள் சொல்லதான் கேட்டான். அல்லேலூயா!
4: இப்படிப்பட்ட வேலைக்காரர்களின் வார்த்தையை கேட்டு குஷ்டரோகம் போனது மாத்திரமல்ல, ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொண்டான். தேசத்திற்கு குஷ்டரோகியாக அல்ல, விசுவாசியாகவும் திரும்புகிறான்.
3: விசுவாசியாக மாத்திரமல்ல, பலியிடத்தை கட்டி குடும்பத்தையும் அந்த தேவனுக்கு நேராக வழி நடத்துகிறவனாக கடந்து செல்கிறான். எத்தனை பெரிய காரியம் நடந்து விட்டது!
4: அந்த சிறு பெண்ணை இப்பொழுது கொஞ்சம் பார்க்கலாம், வாசிக்கலாம். இரண்டாவது
5: சீரியாவில்
3: இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். ஐயா, இந்த நற்செய்தி கொண்டு வருவதற்கு தேவன் உபயோகப்படுத்தின இன்னொரு பாத்திரத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். இவள் தன்னுடைய தாய் தகப்பனிடத்திலிருந்து வலுக்கட்டாயமாக பறித்து பிடித்து இழுக்கப்பட்டு வந்த சிறு பெண்.

அப்பா அம்மாட்ட நீங்களை பிரிச்சுட்டீங்க, ஏன் ஆண்டவரை எங்க மொழி பேசுறவங்கிட்ட எங்களை தொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருந்திருந்தானா? என்ன செஞ்சிருப்பா தெரியுமா? இதுக்கு காரணம் இந்த நாகமான் என்கிற படைத்தலைவன் தான் அப்படின்னு சொல்லி அவன் சட்டையை தோய்க்கும் போது அதுல குஷ்டரோகத்தின் தழும்புகள் ரத்த கரைகளை பார்க்கும் போது யஜமாட்டிட்ட போய் யஜமானுக்கு குஷ்டரோகம் இருக்கிறது போல தெரியுதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு பாத்திரியுமா, தேவ ஜனத்தை தொட்ட அவனுக்கு குஷ்டரோகம் மட்டுமா வரும், எய்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பா. தனக்காக மாத்திரம் அழுது கொண்டிருந்தாள் என்றால் அவள் எப்படித்தான் பேசியிருக்க வேண்டும், அவள் அப்படித்தான் சொல்லியிருக்க வேண்டும். எங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான் சொல்லியிருக்கிறார். பாத்தியா, எங்க ஊரை தொட்ட உங்க வீட்டுக்காரர் குஷ்டரோகி ஆயிட்டான், அவளுக்கு ஒரு டாட்டா, அவளுக்கு பிடிச்சி ஒரு ஆட்டம் ஆட்டி இருக்க வேண்டும். ஆனா இல்ல இல்ல, தன்னுடைய வேதனைகளை அவள் நினைக்கவில்லை, மற்றவர்களின் வேதனையை நினைத்து அதற்குரிய பரிகாரத்தை சொல்லுகிற பெரிய ஒரு பெண், அவளை சிறு பெண் என்று போட்டிருக்கிறது, அவளை நான் பெரிய ஒரு முதிர்ந்த ஒரு பெண்ணாக பார்க்கிறேன். இன்றைக்கு நம்முடைய துக்கம்தான் அநேக நேரங்களில் நமக்கு பெரிதாக தெரிகிறது, நம்முடைய வேதனைகள் தான் நமக்கு பெரிதாக தெரிகிறதுனால் தான் மற்றவருடைய வேதனையை நாம் பார்க்க கூடாதபடி மாறுகிறோம். நம்முடைய பாடுகளே பெரிதாக தெரிகிறதுனால் தான் மற்றவருடைய பாடுகள் நமக்கு புரிவதில்லை, நம்முடைய சுகத்தை அதிகமாக விரும்புகிற மனிதனால் தான் மற்றவர்கள் எக்கேடும் கெட்டு போகட்டும், மற்றவர்கள் எப்படியும் அழியட்டும் என்கிற நிலைமையிலே நாம் கரிசனையற்றவர்களாக மாறிவிட்டோம். சிறைப்பிடிக்கப்பட்ட பெண் தான், அப்பாவையும் அம்மாவையும் விட்டு பிரிக்கப்பட்டவள் தான், வேறு மொழி பேசுகிற மத்தியிலே, வேறு கலாச்சாரத்தின் மத்தியிலே அடிமையாக அடிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெண் தான். ஆனால் அவைகளெல்லாம் கடந்து தன் எஜமான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதிலே கரிசனை கொண்டதினால்தான் தன் நாச்சியாரிடத்துல போய் எஜமான் இஸ்ரவேலுக்கு போனாரான் நலமாயிருக்கும் என்று சொல்கிறார். இன்றைக்கு இந்த தேசத்தின் குஷ்டரோகம் மாற வேண்டுமா? இந்த தேசத்தின் பாவ காரியங்கள் மாற வேண்டுமா? இந்தியாவின் குஷ்டம் மாற வேண்டுமா? ஒன்று தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு மக்கள் இங்கு கொண்டு எழும்பித்தான் ஆக வேண்டும். என் சுகம் அல்ல, என் எதிர்காலம் அல்ல, என்னுடைய தேவைகள் அல்ல, என்னுடைய நிலைமைகள் அல்ல, அழிந்து போகிற மக்களுடைய நிலைமைக்கு முன்னிடம் கொடுப்பேன் என்று சொல்லி தியாகத்தோடு கூட செயல்படக்கூடிய ஒரு சின்ன கூட்டம் எழுப்பித்தான் ஆக வேண்டும். என்ன சொல்ல போகிறீர்கள்? என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த தேசத்தின் குஷ்டம் மாறுவதற்கு மூன்று முக்கியமான ஆட்களை காண்பித்துக் கொடுத்தேன். ஒருவரும் பெயரத்தவர்களே, சிறுபெண் பெயர் தெரியாது, வேலைக்காரர்கள் பெரிய தெரியாது, சீரியாவின் ராஜா பெயர் தெரியாது, பெரிய பிரசித்தி பெற்றவர்கள் அல்ல, பெரிய காரியங்களை செய்தவர்களாக ஆண்டவர் அவர்களை மாற்றிவிட்டார். இன்றைக்கு உங்களுக்கு அதே சவாலைத்தான் தேவன் வைக்கிறார். இன்றைக்கு புறப்பட்டு போகிற அந்த வேலைக்காரர்களை போல் தாங்குகிறவர்கள் வேண்டும், இசைந்து இணைந்து செயல்படக்கூடிய சீரியாவின் ராஜாவை போன்றவர்கள், சத்ருவின் எல்லைக்கோட்டையும் தாண்டி செல்லக்கூடியவர்கள் தேவை. தங்களுடைய துன்பத்தையும் துக்கத்தையும் மேன்மைப்படுத்தாதபடி மற்றவர்களின் துக்கத்தை தனது துக்கமாக மாற்றிக்கொள்கிறவர்கள், தியாக மனப்பான்மை உள்ளவர்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை. இறுதியாக எலிசா என்கிற தீர்க்க தரிசி, அவனை போல ஆட்கள் இன்றைக்கு தேவை. அவனை குறித்து அநேக காரியங்களை சொல்வதற்கு வாஞ்சி உண்டு, ஆனால் நேரம் இல்லை. நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். அவன் வெளியே வந்து கூட நாகமானை பார்க்க முடியவில்லை. ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறார்னு சொன்னா நமக்கு காலே கீழே நிக்காது. வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறாருன்னு சொன்னா வெளிநாட்டுல இவர் ஐஸ் விப்பாரா இருக்கும், நமக்கு காலே கீழே நிக்காது. ஃபாரின் நமக்கு கொஞ்சம் எப்பவும் மோகம் தானே. நம்ம நாட்டு பொருள் எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் மேடின் தாய்வான்னு போட்டிருந்தா கூட வாங்கிடும். நல்ல அந்த காரியத்துல அவனை ஒருவரும் அசைகிற சீரியாவின் மகா பிரதான பராக்கிரமசாலி வந்திருக்கிறார். எதுக்கு வந்திருக்கிறார்? குஷ்ட ரோகம் சுகமாக வேண்டும் வந்திருக்கார். போய் குளிக்க சொல்லு. Hallelujah. He never give a place for the prestige of somebody. No. அது மாத்திரம் இல்ல, அவன் குளிச்ச உடனே சின்ன பிள்ளை போல மாறிட்டான். வந்துட்டு தங்கத்தை கொடுக்கறான், வெள்ளிய கொடுக்கறான் போதுன்னா அவனை

அவன் வாசனை மாற்றி மாற்றி வாசிக்க ரொம்ப அழகாக இருக்கிறது. வாசிக்கலாம் ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தின் பின்பகுதியில் இருந்து வாசிக்கலாம். இப்பொழுதும் உமது அடியேன் அவன் நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், வாங்க வேண்டும் என்று அவன் வருந்தினாலும். நம்ம என்ன உடனே ஒரு வீடியோகிராஃபரை கூப்பிடுடா, படம் போடுடா, உடனே அதையே வச்சு ஊர் முழுவதும் உலகத்தில தீர்க்கதரிசி ஒருவன் உண்டென்றால் இப்படித்தான் இருப்பான் என்று நாமும் படம் போட்டிருப்போம் அல்லவா? அது மாத்திரம் இல்ல, அவன் வாங்க வேண்டும் என்று தாங்குறான், கெஞ்சுறான், போடா வேண்டாம் தட்டுதல் பண்ணிவிட்டான். பொருள் ஆசையை சாராத தேவ மனிதர்கள் எளிமையாக வேண்டும். பேருக்கும் பொருளுக்கும் தன்னை விட்டு போடாத தேவ மனிதர்கள் எழுதினால் தேசத்தின் குஷ்டம் மாறிய தீரும், மாறிய தீரும். தேவ பிள்ளைகளை இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், இந்த பெரிய தேசத்தின் குஷ்டம் மாறுவதற்கு, இந்த பெரிய தேசத்தின் வேதனை மாறுவதற்கு, இந்த பெரிய தேசத்தின் ஏக்கம் மாறுவதற்கு இப்படிப்பட்ட நான்கு பேரை ஆண்டவர் இந்த கூட்டத்திலையும் தேடி வந்திருக்கிறார், இந்த கூட்டத்திலையும் தேடி வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சத்துருவையும் நேசிக்கத்தக்கதாக இசைந்து செயல்படுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுப்பதற்கு தேவன் விட்டிருக்கலாம், அல்லது ஒருவேளை உங்களை ஆண்டவர் மற்றவர்களை கெஞ்சியாயிலும் அவர்களை திசை திருப்புவதற்கு உபயோகப்படுத்துகிற பாத்திரமாக மாற்றுவதற்கு அனுப்புவதற்கு தேவன் உங்களை ஆயத்தமுள்ள பாத்திரமாக எண்ணியிருக்கலாம். ஒருவேளை உங்களை இன்றைக்கு இந்த சிறு பிள்ளை போல தன்னுடைய கஷ்டத்தின் மத்தியிலே, தன்னுடைய வேதனையின் மத்தியிலே, தன்னுடைய கண்ணீரின் மத்தியிலே மற்றவர்களின் காரியங்களை தேவைக்கு முதலிடம் கொடுக்கிற அந்த நிலைக்கு உங்களை தேவன் அழைக்கலாம், அல்லது பொருளாசைக்கு தன்னை விட்டு போடாத ஒரு தேவ மனிதனாக, தேவ வார்த்தையை வாயிலே உடையவனாக தேவன் உங்களை அழைக்கலாம். எப்படி அழைக்கிறார் என்று எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு நிலைமையிலே உங்களை தேவன் அழைக்கிறார், எப்படியாயும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அழைக்கிறார். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் இல்லாமல் போன ஒரு கேயாசியும் அந்த அதிகாரத்தில் உண்டு. இந்த நாலு பேருட்டையும் காணப்பட்ட காரியம் இந்த இல்லாத ஒரு கேயாசி உண்டு. இவன் எலிசாவின் கையாளுதான், எலிசாவின் கைகளுக்கு தண்ணீர் வாய்ச்ச வந்தான். ஆனா இவன் போய் என்ன வாங்கி கொண்டு வந்தான் சொல்லுங்க, கொஞ்சம் மாற்று வஸ்திரம், கொஞ்சம் ரெண்டு தாலந்து வெள்ளி வாங்கி கொண்டு வந்தது மாத்திரமல்ல, சந்ததிக்கு குஷ்டரோகத்தையும் வாங்கி கொண்டு வந்துவிட்டான். அவன் விட்டுட்டு போனத முழு சந்ததிக்கும் குஷ்டரோகத்தை வாங்கி கொண்டு வருகிறான் ஐயா. ஏன் சுயம், சுயத்துக்காக வாழ்ந்து விட்டான், சுயத்துக்காக ஜீவித்து விட்டான், சுயமே அவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில மையமாக மாறிவிட்டது. ஆகையினால் அந்த நான்கு விதமான கூட்டத்திற்கு கடைசியில அந்த கேயாசியும் குறித்து என் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். சுயத்துக்காக வாழ்கிறவர்கள் விடப்பட்ட குஷ்டரோகத்தை குடும்பத்திற்கும் சந்ததிக்கும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள் ஐயா, மறந்து போகாதீர்கள். எல்லாரும் கண்களை மூடலாம்.

Thank you, God. Bless your wonderful name and glorious name. Thank you for the marvelous name. ஆச்சரியமான இந்த நாமத்திற்காய் முக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அழிவில்லாத நித்திய ராஜ்யத்தை எங்களுக்காக ஏற்படுத்தி நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன மீட்பரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் உடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். God, we want to thank you, God, for the life, hallelujah, that we live, that we have, oh God, Jesus. That's because of you. 2,000 years ago, you died for us on the cross of Calvary, oh God. Thank you for shedding your blood for us, oh God. நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது எங்களை நேசிக்க முடியாது இந்த உலகத்திற்கு வந்தவரே.

நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னவரே, ஹல்லேலூயா, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர், நீதியின் வலதுகரத்தில் நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னவரே, தாய் மறந்தான்

வாழ்க்கைக்கு நீங்க போது ஆண்டவரே, அந்த சிராசனங்களை உருவாக்கினவர், படைத்தவர். ஹல்லேலூயா, நீ எங்களுக்கு போதும். ஹல்லேலூயா.

அரசை வாடுவீராக. ஆதியாகமம் ஒன்றாவது அதிகாரத்திலே பூமியானது வெறுமையும் ஒழுங்கும் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஜனத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்றாலே வாசிக்கிறோமே. ஒழுங்கின்மை மாறினதே, வெறுமை மாறினதே. ஒரு விசை கூட எங்கள் நடுவே அசைவாடுவீராக, எங்கள் தேசத்திலே அசைவாடுவீராக.

கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை மாத்திரம் சேவிப்பதற்கு, உமக்கு மாத்திரம் சாட்சிகளாய் நாங்கள் இருப்பதற்கு ரெண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக, நீங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. Oh Lord, we surrender, we submit, oh God, into your hands, that Christ will be lifted up in and through our lives, oh God. எங்கள் வாழ்க்கை மூலமாக ஆண்டவரே எங்களை பிரதிபலிப்பார், எங்கள் பெயரை பிரதிபலிக்க, எங்கள் ஆர்கனைசேஷன், எங்கள் சபையை உயர்த்த, எங்கள் ராஜ்யத்தை கட்டு.

சத்தங்கள் காதுகளில் கேட்கப்படத்தில் என்னை அனுப்பும். இதோ அடியேன் என்று சொன்னது போல இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. ரெண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. Amen. As our nation is getting ready to celebrate the, hallelujah, the Independence Day, hallelujah.

கர்த்தருடைய சமாதானத்தினாலே நிரப்பப்படுவதாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 14:34 வாசிக்கிறோம், நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சியாயிருக்கும். நீதி, ஹல்லேலூயா, ரைட்சஸ்னஸ், ஹல்லேலூயா, will exalt the people, ஜனத்தை, ஹல்லேலூயா, உயர்த்தும், தேசத்தை உயர்த்தும். ரெண்டு கையை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? நீதியுள்ள ஹல்லேலூயா அரசாட்சி, நீதியுள்ள நியாயாதிபதி, ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆளுகை செய்வீராக, எங்கள் ஜனங்களை ஆளுகை செய்வீராக, எங்கள் தேச தலைவர்களை கர்த்தர் தொடுவீராக. உங்களுடைய கரம், உங்களுடைய ஞானம் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா, உங்கள் தேச தலைவர்களுக்காக, உங்களை ஆளுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. இந்த நேரத்தில் ஹல்லேலூயா நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஓ கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். அந்த மகிமையின் மேகம் எங்கள் தேசத்தின் இருளை மாற்றுவதாக. ஹல்லேலூயா, சத்துருவின் ஆதிக்கங்கள் முறிஞ்சி அடிக்கப்படுவதாக. கர்த்தர் ஆளுகை செய்வீராக, ராஜா ஆளுகை செய்வீராக. ஓ ஹல்லேலூயா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது, ஆண்டவர் சொன்னாரே, ஹல்லேலூயா, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது நான் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். கைகளை உயர்த்தி ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் மேல் வீட்டறையில் அவர்கள் கூடியிருந்த பொழுது, ஹல்லேலூயா, அந்த 120 பேர் மீது ஹல்லேலூயா ஒரு அக்கினி இறங்கி வந்தது. இந்த கடைசி நாட்டிலே அந்த பின்மாறி மழை நம் நடுவே ஊற்றப்படுவதாக, நம்முடைய சபைகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே ஊற்றப்படுவதாக. இதுவரைக்கும் இல்லாத அளவிலே ஆத்துமாக்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சபை கதவுகளை வந்து தட்டுவார்களாக. எங்களுக்கு அச்சபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எங்களுக்கு சுகம் தேவை, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தேவை, எங்களுக்கு ஒரு விடுதலை தேவை என்று சொல்லி ஹல்லேலூயா ஜனங்கள் தேடி வருவார்களாக. நாம் போய் தேடி போக வேண்டிய அவசியமில்லை, அவர்கள் தேடி வருகிற நாட்கள். ஹல்லேலூயா, தேவன் இந்த நாட்களை செய்வீராக. ஹல்லேலூயா, அதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நற்சாட்சிகளாய் எழுப்புகிறார்களே, நற்சாட்சிகளாய் எழுப்புவீராக. ஜீவனுள்ள கற்களாய், ஜீவனுள்ள சாட்சிகளாய்,

சுத்தத்தை செய்வதற்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இயேசுவை மறுதலித்து போனவன் தான் இந்த பேதுரு. அவர் மறித்த பிற்பாடு ஹல்லேலூயா மறுபடியும் தன்னுடைய மீன் பிடிக்கிற தொழிலுக்கு திரும்பி போனவன். But again, yet another time, hallelujah, once again, Jesus went to the same place, hallelujah, the shore of Galilee. அங்கே போய் பேதுருவே என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. அந்த பேதுருவை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. பயந்து போயிருந்த பேதுரு ஆமென் எழும்பி பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு இருதயத்தில் குத்துண்டவர்களாய் ஹல்லேலூயா நாங்கள் என்ன செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. And they asked Peter, hallelujah, what must we do? Amen. நாங்கள் செய்ய வேண்டியது என்ன இந்த நாட்களிலே? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஹல்லேலூயா திரள் திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவருடைய அன்பை ருசி பார்ப்பார்கள். அவருடைய சமாதானத்தை அந்த நம்பிக்கையை பெறுவார்களாக. நம்பிக்கை பிறக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்துல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா நம்பிக்கை பிறக்கட்டும். ஓ யெஸ் லார்ட், தேங்க் யூ. அதற்கு ஆண்டவரே எங்க ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கும், எங்க ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி

தேவ சித்தத்தை செய்கிற ஒரு சந்ததியா. நீங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களில் எழுப்புவீரா. ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம். நீங்கள் என்னென்ன என் வார்த்தை உங்களிடம் இருக்கும்போது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று யோவான் 15 காலத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் அன்றுவரே எங்கள் உள்ளங்களை தொடுவதாக. கிறிஸ்துவின் அன்பிலே நாங்கள் நிலைத்திருவதற்கு, அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்வதற்கு ஒரு விசை கூட இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேசத்தை மூடுவீராக, எங்கள் ஜனங்களை தொடுவீராக, வியாதிகள் மறையட்டும், விக்கணங்கள் மறையட்டும், ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தெய்வம் தேவனுடைய மாறாத பராக்கிரமம் செய்யும் கரம் தம்முடைய ஜனங்களை வீழ்ந்து போய் நசுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தூக்கி எடுப்பதாக ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். வழியே இல்லாத இடங்கள் வழிகளை உண்டாக்குகிற தெய்வம், இருண்டு போன எங்கள் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை ஏற்றுகிற தெய்வம், ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

பதினாறாவது நூற்றாண்டில் ஹர்ஷவர்த்தனா என்பவர் இந்தியாவை ஆண்டு வந்தார். அந்த நாட்களில் சீன தேசத்தைச் சேர்ந்த டூசாங் என்பவர் புத்தரை பற்றி அறிந்து கொள்ள இந்தியாவிற்கு வந்தார். அரசன் அவரை வரவேற்று அவர் விரும்பியது போல இந்தியாவின் பல பகுதிகளில் சென்று புத்தரை குறித்த புத்தகங்களை சேகரிக்கவும் புத்தமத அறிஞர்களைக் கண்டு சந்திக்கவும் ஒழுங்கு செய்தார். இந்தியாவின் பல பகுதிகளில் சுற்றி வந்த இந்த சீன தேசத்துச் சேர்ந்த டூசாங் இறுதியாக இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளில் சென்று தன்னுடைய ஆராய்ச்சியை தொடர்ந்தார். அதிக ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்திலே அவர் சென்றபொழுது மனிதர்களை பிடித்து தின்னும் இன மக்கள் கரங்களிலே அவர் மாட்டிக்கொண்டார். இவர் நிறம் வித்தியாசமாக இருந்த காரணத்தால் இவர் மிக ருசியாக இருப்பார், கிராமம் முழுவதும் கூடி இவரை சமைத்து சாப்பிடுவோம் என்று கூறி இவரை பிடித்து ஒரு மரத்திலே கட்டி வைத்தார்கள். பின்னர் கிராமத்து தலைவரின் கட்டளையின்படி முரசுகள் முழங்க துவங்கின. பாரம்பரிய நடனக் கலைஞர்கள் அந்த மரத்தை சுற்றி நடனமாட ஆரம்பித்தார்கள். இந்த நாடோடி மனிதர்களினுடைய முரசொலிகளை கேட்டாலும் நடனங்களை பார்த்தாலும் இந்த சீன தேசத்து மனிதர் எள்ளளவும் பயப்படாமல் அவர்களுக்கு முகத்திற்கு நேராக பார்த்து புன்வருவல் செய்து கொண்டே இருந்தார். திடீரென்று அந்த கிராமத் தலைவன், எல்லாவற்றையும் நிறுத்துங்கள், இவன் சாதாரணமான ஒரு மனிதனைப் போல தெரியவில்லை, இவன் நிறம் வித்தியாசமாக இருக்கிறது, இவன் நம்மை நேருக்கு நேர் பார்த்து சிரித்த வண்ணமாயிருக்கிறான், எனவே இவன் ஒரு தேவதூதனாயிருக்கலாம், ஏனென்றால் எந்த ஒரு பயமும் அவனுடைய கண்களிலோ செயலிலோ இல்லை, எனவே உடனே அவனை அவிழ்த்து விடுங்கள் என்று கட்டளை கொடுத்தார். உடனே அனைவருமே ஆம், இவன் கடவுளுடைய தூதன், கடவுளுடைய தூதன் என்று சத்தமிட்டுக் கொண்டே கட்டுகளை அவிழ்த்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, எல்லோரும் அவன் முன்பு மண்டியிட்டு அவனை வணங்கி இந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள் என்று செய்கையினால் கூறினார்கள். தனக்கு அந்த மாபெரும் ஆபத்திலிருந்து டூசாங் தப்பி பிழைத்தார். காரணம் என்ன? ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் சிறிதளவும் பயத்தை வெளிப்படுத்தாமல் அமைதலாகவும் தன்னம்பிக்கை உள்ளவராகவும் அவர் இருந்ததுதான் அவருடைய உயிரை தப்புவித்தது. கடவுள் அவருக்கே கொடுத்திருந்த அந்த மன தைரியத்தினால் அவர் அவ்வாறு செயல்பட்டார். தேவன் நமக்கும் பயமுள்ள ஆவியைக் கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியைக் கொடுத்திருக்கிறார். கடினமான சூழ்நிலைகளிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக அவரை உறுதியாக பற்றிக் கொள்ளும் பொழுது பூரண சமாதானம் நமக்கு உண்டு. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாகப்போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார் என்று பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறதல்லவா?

ஒன்று ராஜாக்கள் 15 அதிகாரம். நேபாத்தின் குமாரனாகிய ஜெரோபியாம் என்னும் ராஜாவின் 18 வருஷத்திலே அபியாம் ஜூதாவின் மேல் ராஜாவாகி 3 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மாகாள். தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாயிருக்கவில்லை. ஆனாலும் தாவீதின் நிமித்தம் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு பிற்பாடு அவன் குமாரனை எழும்ப பண்ணுகிறதினாலும் எருசலேமை நிலை நிறுத்துகிறதினாலும் அவனுக்கு எருசலேமில் ஒரு விளக்கை கட்டளையிட்டு வந்தார். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடிருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். ரெகோபியாமுக்கும் ஜெரோபியாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அபியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் 4 புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அபியாமுக்கும் ஜெரோபியாமுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அபியாம் தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய ஆசா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஜெரோபியாமின் 20 வருஷத்திலே ஆசா ஜூதாவின் மேல் ராஜாவாகி 41 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மாகாள். ஆசா தன் தகப்பனாகிய தாவீதைப் போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் இலட்சியான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றி தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரகங்களையெல்லாம் விலக்கி தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியா இராதபடிக்கு விலக்கிவிட்டான். அவளுடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கி கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான். மேடைகளோ தகர்க்கப்படவில்லை. ஆனாலும் ஆசா உயிரோடிருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோடே உத்தமமாயிருந்தது. தன் தகப்பனும் தானும் பரிசுத்தப்படுத்தும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுக்களையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான். ஆசாவுக்கும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவர்களுடைய நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ஒருவரும் ஜூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்குவரத்தாய் இராதபடிக்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா ஜூதாவுக்கு விரோதமாக வந்து ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் மீதியான எல்லா வெள்ளியையும் பொன்னையும் ராஜாவின் அரண்மனையின் பொக்கிஷங்களையும் எடுத்து அவைகளை தன் ஊழியக்காரர் கையிலே தமஸ்குவில் வாசமாயிருக்கிற எசியோனின் மகனாகிய தப்ரிமோனின் குமாரன் பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவுக்கு கொடுத்தனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே. இதோ உமக்கு வெகுமதியாய் வெள்ளியையும் பொன்னையும் அனுப்புகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடே செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லச் சொன்னான். பெனாதாத் ராஜாவாகிய ஆஷாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பி ஈயோனையும் தானையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் கின்னரோத் அனைத்தையும் நப்தலியின் முழு தேசத்தையும் கூட முறிய அடித்தான். பாஷா அதை கேட்ட போது ராமாவை கட்டுகிறதை விட்டு திர்சாவிலிருந்து விட்டான். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா ஜூதா எங்கும் ஒருவரும் தப்பாமல் எல்லாரும் போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வர பறைமுறை இடுவித்து அவைகளினால் பெஞ்சமின் கோத்திரத்தில் உள்ள கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். ஆசாவின் மற்ற எல்லா வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் செய்தவை யாவும் அவன் கட்டின பட்டணங்களின் வரலாறும் யூதாவுடைய ராஜாக்களின் 4 புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது.
அவன் முதிர் வயதான காலத்தில் அவனுடைய கால்களில் வியாதி கண்டிருந்தது. ஆசா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் தன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஜோஷபாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். ஜூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இரண்டாம் வருஷத்திலே ஜெரோபியாமின் குமாரனாகிய நாதாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 2 வருஷம் இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவஞ்செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான். இசக்கார் வம்சத்தானாகிய அகியாவின் குமாரனாகிய பாஷா அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி நாதாபும் இஸ்ரவேல் அனைத்தும் பெலிஸ்தருக்கு இருந்த கிபத்தோனை முற்றுகை போட்டிருக்கையில் பாஷா அவனை கிபத்தோனிலே வெட்டி போட்டான். பாஷா ஜூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே அவனை கொன்று போட்ட பின் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அப்பொழுது ஜெரோபியாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவங்களின் நிமித்தமும் அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கின கோபத்தின் நிமித்தமும் கர்த்தர் சீலோனியனான அகியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ராஜாவான பின் அவன் ஜெரோபியாமின் வீட்டாரையெல்லாம் வெட்டி போட்டான். ஜெரோபியாமுக்கு இருந்த சுவாசமுள்ளதொன்றையும் அவன் அழிக்காமல் விடவில்லை. நாதாபின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ஆசாவுக்கும் இஸ்ரவேல் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவர்கள் நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ஜூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே அகியாவின் குமாரனாகிய பாஷா இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் திர்சாவிலே ராஜாவாகி 24 வருஷம் ஆண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து ஜெரோபியாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை இரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல தருணத்தை தந்த தேவாதி தேவனுக்கு முதலாவது கோடி நன்றிகளை நான் செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, கிரைஸ்ட் காலிங் டிவி நடத்துகிற அன்பு போதகர் ஒரு சிறிய பாடலை பாடி என்னுடைய வாழ்க்கையின் சாட்சிக்கு நேராக நான் கடந்து போகும்படி நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு த

சுற்றுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பாரம்பரியமான இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டேன். என்னுடைய தாத்தா பாட்டி அவர்களுடைய காலங்கள், முன்னோருடைய பரம்பரைகளை பார்க்கும்பொழுது என் தகப்பனார், என் தாத்தா அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். கர்நாடகாவில் மைசூரில் ராஜாவின் பரம்பரையில், மைசூர் மகாராஜா உங்களுக்கு அந்த மாளிகை உங்களுக்கு தெரியும், இன்றைக்கும் இருக்கிறது. அந்த ராஜ பரம்பரையிலேயே பிறந்ததான எங்கள் குடும்பம் என்று சொல்லுவார்கள். கிட்டத்தட்ட ஒரு 18 தலைமுறைகளுக்கு முன்பாக அங்கிருந்து பல காரணங்கள் நிமித்தம் அவர்கள் தென்னிந்தியா பக்கமாக கடந்து வந்ததாக சொல்லுவார்கள். அப்படி வரும்போது என்னுடைய தகப்பனாருடைய சொந்த ஊர் தேனி என்று சொல்லப்படுகிறதான இடத்தில் உள்ள பழனிச்செட்டிப்பட்டி என்ற இடத்தில்தான் என் தகப்பனார், என் பெரியப்பா, அத்தை இவர்களெல்லாம் பிறந்து வளர்ந்தார்கள். என் தகப்பனாருடைய பெயர் தண்டாயுதபாணி, என் தாயாருடைய பெயர் ராஜம்மாள். என் தகப்பனார் வாலிப காலத்திலே மிகவும் கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒரு குடும்பம். எங்கள் தகப்பனாருடைய தாயார் வந்து அந்த பழனிச்செட்டிப்பட்டியிலே பெரிய வீட்டுக்கார குடும்பம் என்று சொல்லுவார்கள். ஒரு தெருவின் முதல் பகுதியிலேருந்து அடுத்த தெருவின் பகுதி வரைக்கும் அவருடைய வீடு இருக்கும். இரண்டு பக்கமும் அவ்வளவு பெரிய வீடு. அந்த இடத்திலே அவர்கள் வீடு தான் பெரிய வீடு, பெரிய ஜமீன் பரம்பரை என்று சொல்லுவார்கள். அப்படி இடத்திலே பிறந்தவர்கள் தான் எங்கள் பாட்டி. ஆனால் எங்கள் தாத்தாவுனுடைய பழக்க வழக்கங்களினால், அவர் ஒரு மோசமான பழக்க வழக்கங்கள் அவருக்குள்ள இருந்ததுனாலே அந்த நாட்களிலே கஞ்சா அதெல்லாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாராம். அப்படி அவங்க வாழ்ந்த அந்த சூழ்நிலையிலே குடும்பமானது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளே கடந்து போக ஆரம்பித்தது. ஆனால் எங்கள் பாட்டி மிகுந்த பக்தி வைராக்கியம் நிறைந்தவர்கள். அது மாத்திரமல்ல, மன வலிமை அவர்கள் நிறைந்தவர்கள். எப்படியும் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மன வலிமையோடு கஷ்டப்பட்டு தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைத்தாங்க. எங்கள் அப்பா கூட பிறந்தது 3 பேர். அப்பாவுக்கு மூத்த அண்ணன் ஒருவர், அவர் முருகேசன் என்று பெயர். அதற்கு அடுத்து என்னுடைய அத்தை வீரலட்சுமி அவர்களுடைய பெயர். அவர்கள் 3 பேரும் வளர்ந்தார்கள். வளர்ந்து வரும்போது குடும்ப கஷ்டத்தின் நிமித்தம் என்னுடைய அப்பா SLC படித்து முடித்த உடனே அவருக்கு அரசாங்க வேலை கிடைத்தது, ரயில்வே பணி கிடைத்தது நிமித்தம் அங்கு செங்கல்பட்டுக்கு எங்கள் அப்பா கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவர் சின்ன வயதிலே, 18 அவருக்கு ரயில்வே பணி கிடைத்து விட்டது. அதனால் அவங்க இடத்திற்கு அவர் கடந்து போக வேண்டி வந்தது. அப்பா செங்கல்பட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ எங்கள் பெரியப்பா குடும்பம் வந்து விழுப்புரத்தில் வந்துட்டாங்க. அவங்க தையல் தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க, அங்கே வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்பா அங்கே தனிமையாக செங்கல்பட்டில் இருந்து ரயில்வே பணி செய்து கொண்டிருந்த நேரத்தில், ஒரு சில வருடங்களில் என்னுடைய தாயாரோடு எங்கள் அப்பாவிற்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டது. இருவரும் விரும்பினார்கள். என்னுடைய அம்மா வந்து வேறு வகுப்பை சேர்ந்தவர்கள். அவர்கள் நாயுடு என்றதான இனத்தை சேர்ந்தவர்கள். எங்கள் குடும்பம் வந்து அந்த நாட்களில் சொல்லுவாங்க, தெய்வ தேவாங்க பிராமண செட்டியார் என்று சொல்லுவாங்க. நெசவாள தொழில் தான் அவங்களுடைய மெயினான தொழில். அந்த நெசவாளி தொழில்பதனால எங்களை எப்படியும் பேக்வேர்டில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 1980 வருடங்களுக்கு முன்பாக தான் இதை அரசாங்கத்தோடு போராடி அந்த பிராமின் என்றதான அதை எடுத்து விட்டு எங்களுக்கு பேக்வேர்டு என்று கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்தோடு பெரிய ஒரு போராட்டம் செய்து அந்த பேக்வேர்டு என்றதான எடுத்து வாங்கினாங்க. ஸோ எங்கள் குடும்பம் முழுவதும் பூணூல் போடுகிற ஒரு குடும்பம், மிகுந்த பக்தி வைராக்கியமான நிறைந்த குடும்பம், சைவ குடும்பம். அப்படி ஒரு பக்தி மார்க்கத்தில் தான் தகப்பனார் எல்லாம் வளர்ந்து வந்தாங்க. எங்கள் குடும்பத்தில் வந்து குலதெய்வம் உண்டு. குலதெய்வம் என்று அவங்களுக்கு மைசூர் என்று சொல்லும்போது சௌடம்மன் தான் அந்த இடத்துல வந்து குலதெய்வம் என்று சொல்லுவாங்க. அது போக குடும்பத்திற்கு, அதாவது குலத்திற்கு, கோத்திரத்துக்கு என்று ஒரு ஒரு குலதெய்வங்கள் இருக்கும். மொத்தமாக அந்த இனத்துக்குன்னு சொல்லும்போது சௌடாம்பிகை என்றதான அதுதான் அவங்களுக்கு தெய்வமாக இருந்தது. அதே சமயம் தன்னுடைய குலம் என்று சொல்லி வரும்போது கோத்திரம், 108 கோத்திரம் என்று எங்களுடைய இதில் ஒரு 108 கோத்திரம் உண்டு. ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு குல தெய்வம் இருக்கும். நாமம் போடுறவங்கன்னு இருப்பாங்க, அந்த பட்டை போடுறவங்கன்னு இருப்பாங்க. அந்த மாதிரியான பக்தி வைராக்கியத்தில் இருந்து வாழ்ந்த குடும்பம் எங்கள் குடும்பங்கள். அப்படி இருக்கும்பொழுது அந்த எங்கள் குடும்பம் வந்து இந்த பட்டை போடுற ஒரு குடும்பன்றதுனால ரொம்ப ஐதீகமாக இருப்பாங்க, ரொம்ப ஆச்சரியம் நிறைந்த எங்களுடைய குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக இருந்தது. ஒவ்வொரு குலத்திற்கும் ஒரு குல தெய்வம் ஒன்று இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது எங்களுடைய அப்பாவினுடைய வழியிலே, எங்கள் தாத்தாவினுடைய வழியிலே வீரச்சின்னத்தாய் என்றுதான ஒரு குல தெய்வம் உண்டு. அதோடு இணைந்து வீரநாகம்மா,
இது இரண்டும் தான் குலதெய்வமாக அவர்கள் வணங்கி வந்தார்கள். இரண்டு குலதெய்வம், அதற்கு மொத்தமாக இந்த தேவாங்க செட்டியார் என்ற இடத்துல அதில் 108 குலம் இருக்கும். அந்த குலத்தில் எங்கள் அப்பாவுடைய வழியில் வந்து மன்மத மகரிஷி கோத்திரம் என்று சொல்லுவார்கள். அந்த கோத்திரம் முழுவதுமாக எல்லாருமா சேர்ந்து பெருமாள் அப்படி கும்பிடுவாங்க. ஆனால் அவங்கவுங்க தாய் தகப்பனாருடைய குடும்பத்துக்கும் தனி தெய்வம் வரும்போது வீர சின்னம்மா, வீரநாகம்மா, இதுதான் குலதெய்வமாக கும்பிட்டு இருந்தாங்க. இந்த புரட்டாசி மாதமானால் அந்த செம்பில் நாமம் போட்டு அதை பூவை சுற்றி வெளியில் போய் எல்லாரிடத்துலேயும் அந்த கோவிந்தா என்று சொல்லி அதை அரிசி வாங்கிட்டு வந்து அதை சமத்து மற்றவர்களுக்கு கொடுப்பது, திருப்பதிக்கு போவது, குலதெய்வ கோவிலில் போய் ஆடு வெட்டி சேவல் வெட்டி, ஒரு பெரிய தோப்பு உண்டு எங்கள் ஊரில், ஒரு பெரிய தோப்பு இதற்கெண்டே விக்கிரக தோப்பு ஒன்று ஒன்று உண்டு. அந்த தோப்பில் போயிட்டு குழந்தைங்க பிறந்தாலும் சரி முட்டை போட்டாலும் சரி எந்த ஒரு காரியம் செய்ய வேண்டுமானாலும் அங்கே போய் தான் பலி செலுத்தி அந்த அந்த முக்கியமான அந்த பலியிடுகிற அந்த இதில் அந்த தலை சில காரியங்களெல்லாம் எடுத்து அப்படி வானத்தை நோக்கி தூக்கி எறிவாங்களாம். அப்படி தூக்கி எறும்போது அது பார்த்திங்கன்னா திரும்ப பூமி கிட்ட வராதான், அப்படியே எடுத்துகிட்டு போயிடுமா, கீழே விழாது என்று சொல்லி சொல்லுவாங்க. நாங்களும் கூட அதை பார்த்துருக்குறோம், அது அந்த மாதிரி செய்யும் போகிறக்கெல்லாம் நாங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்குறோம். அப்படியெல்லாம் பக்தி மார்க்கமாக இருந்து வந்தாங்க. இந்த சூழ்நிலையில் தான் அப்பா வேலையின் நிமித்தமாக செங்கல்பட்டு போனாங்க, ரயில்வேல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருவரும் காதல் திருமணம் தான் செய்து கொண்டாங்க. இது கொஞ்ச நாள் எங்களுடைய குடும்பத்திற்கு, எங்கள் பாட்டி வீட்டுக்கு, எங்கள் தாத்தா அவங்களுக்கு, எங்கள் யாருக்குமே தெரியாத வகையில் இருந்தது இந்த நிலைமை.

வேலு என்றதான ஒரு தம்பி சகோதரன் உண்டு. கடைசி சகோதரன் பேர் சரவணன். இப்படி நாங்கள் 5 பிள்ளைகள் பிறந்திருந்தோம். அடுத்தடுத்து ஓராண்டு 1.5 ஆண்டுகளுக்குள்ளாக அடுத்தடுத்து பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள். இப்படி பிறக்க கொஞ்ச நாளைக்குள்ளே எங்களுடைய தாத்தா வழியில் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்தது. இவர் இப்படி திருமணம் செய்து கொண்டார், இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறது என்று தெரிய ஆரம்பித்த பொழுது எங்கள் குடும்பங்களில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் அந்த நாட்களில் கிராமத்தில் ஒரு பெரிய கட்டுப்பாடு உண்டு. நம்முடைய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் அந்த நாட்களில் உண்டு. இன்றைய நிலை போல இல்லை அன்றைக்கு. உடனே சொல்லிடுவாங்க, இவங்களை நாங்கள் ஊரை விட்டு தள்ளி வைக்கிறோம், இவங்களுக்கு எங்களுக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை, இவன் அசல் ஜாதியில் போய் பெண் எடுத்ததுனால இனி இவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இந்த குடும்பத்துக்கு யாரும் பெண் கொடுக்கவும் கூடாது, பெண் எடுக்கவும் கூடாது, அவங்க மரணம் என்று வரும்பொழுது யாரும் அதில் கலந்து கொள்ளக்கூடாது, அதாவது பாடியை கூட எடுக்க விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு கட்டுப்பாடு வரும்பொழுது எங்களுடைய அத்தையினுடைய திருமணம் தடைபட ஆரம்பித்தது. அத்தைக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்தாங்க. அவங்க டீச்சர் ட்ரைனிங் எடுத்து விழுப்புரத்தில் டீச்சராக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆகாத ஒரு சூழ்நிலை இருந்தது. எல்லாரும் ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாங்க, எங்கள் குடும்பங்களை தள்ளி வச்சுட்டாங்க. அதனால் அத்தைக்கு கல்யாணம் ஆகலை. இந்த சூழ்நிலையில் என்ன செய்வது என்று எங்கள் பாட்டிக்கு தெரியல. ஆனால் அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நாங்கள் 5 பிள்ளைகள் இருந்தோம். அந்த சொற்ப வருமானம்தான், அதனால் சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தோம். அந்த நாட்கள் எங்கள் பாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை பின்னாட்கள் எனக்கு எங்கள் பாட்டி சொல்லி தான், என் இடத்துல மன்னிப்பு கேட்கும்பொழுது தான் அதை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் அப்பா அது எனக்கு தெரியாது. அப்போ எங்கள் பாட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அப்பாவையும் அம்மாவையும் பிரிச்சிடணும், ஏன்னா அத்தைக்கு கல்யாணம் ஆகாது, சொந்த குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, குல தெய்வத்தை கும்பிட விட மாட்டாங்க, தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்றதுனால என்ன செஞ்சாங்கன்னா, பாட்டி எனக்கு பின்னாட்கள் அவங்க சொன்னது எனக்கு, சென்றாய் பெருமாள் கோவில் என்று ஒன்று போடி பக்கத்திலே இருக்கிறது, அந்த கோயிலில் போய் சேவனை செய்கிறவங்கெல்லாம் பேப்பரில் எழுதுவாங்களாம், எழுதி அந்த சிலைக்கு கீழே பூசாரி கையில் கொடுத்து சிலைக்கு கீழே வச்சு அதில் ஏதோ மந்திரங்கள்லாம் சொல்லி காசு வெட்டி போட்டு ஏதோ செய்வார்களாம். அப்படி செய்து குடும்பம் பிரிய வேண்டும், எங்கள் அம்மா பிரிஞ்சு போயிடணும், எங்கள் அப்பா பிரிஞ்சிடணும் என்று சொல்லி அந்த மாதிரியான காரியங்களை செஞ்சுருக்கிறாங்க. நன்றாக போய்கொண்டிருந்த குடும்பத்தில் திடீரென்று எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவை பார்த்தாலே பிடிக்காது, ஒரு எரிச்சல் வர ஆரம்பித்து விட்டது. அந்த செய்வனை எங்கள் குடும்பத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது. எங்கள் அப்பாவை பார்த்தாலே அம்மாவை பார்த்தாலே எரிச்சல் ஆகிறது, அம்மாவை போட்டு ரொம்ப அடிக்கிறது, பெல்ட்டாலெல்லாம் அடித்து, எனக்கு சின்ன குழந்தை தான், ஏன்னா அந்த ஒரு ஏதோ ஒரு சிறிய ஒரு ஞாபகம் போல் இருக்கும், எனக்கு சின்ன ஒரு ஞாபகம் இருக்கிறது, அப்பா பெல்ட்டால் அடித்து அம்மா முதுகுலேருந்து ரத்தம் வழியிறத நான் பார்த்துருக்குறேன். ஒரு அப்போ எல்லாம் எனக்கு 2 வயசு 2.5 வயசு அப்படி தான் இருக்கும். அது எனக்கு அது ஏதோ ஒரு மூலையில் எனக்கு சின்ன ஞாபகம் இருக்கிறது. அடிச்சிருக்கிறாங்க, ரொம்ப குடும்பம் அதிகமாகிடுச்சு, இனி 2 பேரும் சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறமா அம்மாவோட கூட ஆண் பிள்ளைகளை எல்லாம் சேர்த்து அப்பா டைவர்ஸ் செய்து அனுப்பிட்டாங்க. அனுப்பும்போது நான் அப்பா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பேனா, 4 ஆண் பிள்ளைல நான் ஒரு பெண் பிள்ளைன்றதுனால அப்பாவுக்கும் என் மேலே மிகுந்த அன்போடு கூட இருப்பாங்களாம். அம்மா என்னை கூட்டிகிட்டு போயிட்டா கூட அப்பா சொல்லுவாங்க, நான் போட்டிருந்த ஃப்ராக்கை எடுத்து முகத்தில் போட்டுட்டு நான் அழுவேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்ன மட்டும் அப்பா நிறுத்தி கொண்டு அவங்க 4 பேரையும் அம்மாவை அனுப்பிவிட்டாங்க, அவங்க பாட்டியோட போயிட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவங்க இருக்கிறாங்களா, அம்மா இருக்கிறாங்களா, இறந்துட்டாங்களா எனக்கு தெரியாது. அதுபோல் அந்த 4 சகோதரர்களும் எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. என்ன அவங்களுடைய சூழ்நிலை என்ன என்று எனக்கு தெரியாது. என்னை மாத்திரம் அப்பா நிறுத்தி கொண்டு ஆனால் நான் ஒரு 3.5 வயது வரைக்கும் நான் நடக்கலையாம், நான் நடக்காமல் அப்படி உட்கார வைத்த இடத்துல மாத்திரம் அப்படியே உட்கார்ந்து கொண்டே இருப்பேன். நான் கால்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும், போலியோ அட்டாக் மாதிரி அந்த மாதிரி எனக்கு இருந்தது. அதனால் நான் 3.5 வயது வரைக்கும் நான் நடக்க மாட்டேன்னா, அப்பா என்னை அலுவலகம் போகும்போதும் என்னை தூக்கிட்டு தான் போவாங்களாம், தூக்கிட்டு தான் வருவாங்களாம். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போது பாட்டி சொல்லியிருக்கிறாங்க, நீ 2வது கல்யாணம் செய்யணும், நம்ம வகையில் இருந்து ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் செஞ்சாதான் உனக்கு கண்ணியே கழியும், நீயா போய் ஒரு கல்யாணம் பண்ணி 5 பிள்ளைகள் பெற்றதுக்கு அப்புறம்தான் அவருக்கு அப்பாவுக்கு கண்ணி கழியும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் இந்த நாட்களில் கேட்கும்போது அது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. ஆனால் அந்த நாட்களில் அப்படி சொல்லி அப்பாவை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்பா வேண்டவே வேண்டாம், எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது, அவளை இந்த நிலைமையில் இருக்கிறா, எனக்கு வேண்டாம்
அப்போ பாட்டி வந்து கட்டாயப்படுத்தி நீ செய்யலை அப்படின்னா நான் தற்கொலை பண்ணிடுவேன்.

0: நான் உயிரோடு இருக்க மாட்டேன், ஏன்னா பாட்டி தான் என்னையை பார்த்துக்கிறாங்க, வளர்த்துட்டு வர்றாங்க. அப்பா கொஞ்சம் அப்பா பாட்டி இல்லாத நேரத்தில் அப்பா என்னையை தூக்கிட்டு போயிடுவாங்க. இதனால் பாட்டி என்ன பண்ணாங்க, அப்பாவுக்கு எப்படியும் ஒரு திருமணம் செஞ்சு வைக்க வேண்டும், அப்போ அப்பாவை ரொம்ப கண்டி போடக்கூட சொல்லி, நீ திருமணம் செய்யலைன்னா நான் தற்கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லி, அது வேறு வழி இல்லாமல் சரி பாருங்க அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு வேறு திருமணம் செய்வதற்கு ஏற்பாடு செய்து திருமணம் செய்து வைத்தாங்க. திருமணம் செய்து அந்த புதுசில் நல்லா இருந்தாங்க, என்னையும் ரொம்ப அன்போடு கூட கவனித்து கொண்டார்கள், நன்றாக வைத்து கொண்டார்கள். அவர்கள் பேர் வந்து மேனகா. நல்லா வச்சுட்டாங்க எனக்கும், என்னுடைய தாயினுடைய முகம் எனக்கு தெரியாது, ஏன்னா என்னுடைய அம்மா என்னை விட்டு பிரிந்து போகும்பொழுது எனக்கு ஒரு 2.5 வயது 3 வயது அப்படி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு அடுத்து 2 சகோதரர்களும் 1 வயசு கை குழந்தை அந்த மாதிரி தான். அதனால் எனக்கு தாயாருடைய முகம் வந்து எனக்கு ஞாபகத்திலேயே கிடையாது. எனக்கு அம்மா என்று சொன்னால் இவங்க முகம்தான், என்னுடைய அப்பாவுக்கு 2வது திருமணம் செய்த இவங்க முகம்தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதே சமயம் அவங்க மேலே எனக்கு மிகுந்த அன்பு, ஏன்னா என்னை வந்த உடனே எனக்கு அந்த ஒரு தாயினுடைய அன்பு அவங்க காட்டினாங்க. ஸோ எனக்கு வந்து அவங்க மேலே ரொம்ப மிகுதியான ஒரு அன்பு, அம்மா அம்மா என்று சொல்லி ரொம்ப பாசமாக இருப்பேன். ஆனால் கொஞ்சம் நாட்கள் போக போக போக என்னதான் இருந்தாலும் அந்த வித்தியாசம் தெரிய ஆரம்பித்தது. தெரிய ஆரம்பித்ததுன்னா ஒரு சின்ன சின்ன காரியங்களில் கூட அப்பாவோட கூட பெரிய சண்டை வர ஆரம்பித்தது. நான் அப்பா கூட நான் அதிகமாக பேசினா அவங்களுக்கு பிடிக்காது, ரெண்டு பேரும் சண்டைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதுபோல் எனக்கு வந்து இந்த சின்ன பிள்ளையில் அப்பா மட்டும், எங்கள் குடும்பம் முழுவதும் சைவ குடும்பம், அப்பா ரயில்வேல போய் வேலை பார்த்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட பழகினதுனால மட்டன் சாப்பிடுவாங்க. அப்போ அந்த நல்லி இருக்கும் இல்லையா, அந்த நல்லி எடுத்து அதை தட்டி அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு, நான் சின்ன பிள்ளைன்றதால அது அப்பா எனக்கு பழக்கியிருந்தாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மா அதை அப்பாவுக்கு மட்டும் செய்வாங்க, செஞ்சுட்டு சனிக்கிழமை அப்பா என்ன தேய்ச்சி குளிப்பாங்க, அன்னைக்கு மட்டும் அப்பாவுக்கு செய்வாங்க. அது செய்யும்போது அப்பா என்ன செய்வாங்கன்னா, அப்பா பக்கத்தில் உட்காந்துருப்பேன் சாப்பிடும்போது, உடனே அப்பா என்ன செய்வாங்கன்னா, சரி எனக்கு பிடிக்குமே என்று சொல்லி அந்த நல்லியை என் கையில் ஒரு நாள் கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான், பெரிய சண்டையாயிருச்சு, பயங்கரமான சண்டையாயிருச்சு. சண்டையாகி உடனே அப்பா அம்மாவை போட்டு ரொம்ப அடித்து பயங்கரமான கலவரம் ஆயிட்டு, அது அன்னையோடு நான் அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் அசைவமே சாப்பிட்றதே இல்லை. அது மாதிரி நிறைய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாது. அது மாதிரி காஃபி குடிக்கிறதுல கூட இவங்களுக்கு அவங்களுக்கு அப்பாவுக்கு அப்படி போடும்போது நல்லா கெட்டியான பாலில் அப்படி போடுவாங்க. ஸோ எனக்கும் பாட்டிக்கும் போது அதில் அந்த பாலில் தண்ணி, காஃபியில் தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க, அது குடிக்கிறதுக்கே விளங்காது. அப்பாட்டை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், அப்பாட்டேன்னா நடக்கிற எதையுமே நான் எதுவுமே அப்பாட்ட சொல்ல மாட்டேன். சமயத்தில் பாட்டி சொல்லிடுவாங்க, ரொம்ப குடும்பம் பண்ணுறான்னு சொல்லிடுவாங்க, அப்பா போட்டு அடிச்சிருவாங்க. அம்மாவை அடிச்சிருவாங்களேன்றதுக்காக நான் அப்பாட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். அந்த காப்பி பார்த்திங்கன்னா தண்ணியாக கருப்பாக இருக்கும், அந்த காப்பியை குடிக்கிறதுக்கு குடிக்காமலே இருக்கலாம்னு சொல்லி நான் அந்த நாட்கள்லேயே காப்பி டீ குடிக்கிறத விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த காப்பி டீ குடிக்கிற பழக்கம் இல்லை, அந்த காப்பி டீ குடிக்கிறத விட்டுட்டேன். அது மாதிரி அப்பாவுக்கு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஒரு தம்பி பிறந்தான், மோகன் என்று சொல்லி ஒரு தம்பி, அடுத்ததாக ஒரு தங்கச்சி நாகஜோதி என்று பேர், தங்கச்சி பிறந்தாங்க. ரெண்டு குழந்தைங்க மேலே நான் ரொம்ப பிரியமாக இருப்பேன், ரொம்ப பாசமாக இருப்பேன், எப்பயுமே தூக்கி வச்சுட்டு தான் இருப்பேன். பிள்ளைகளை நான் முக்கால்வாசி நான் தான் வளர்த்தேன், அந்த மாதிரி தான் இருந்தேன், பிள்ளைகளோட ரொம்ப அன்பாக இருப்பேன். அப்படி அவங்க குழந்தைங்களானதுக்கப்புறம் ரொம்ப வித்தியாசங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு வச்சாங்கன்னா கூட அந்த குழம்புல என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருவாங்க, தனியாக அப்பாவுக்கு அம்மாவுக்கு தம்பிக்கு அப்படி என்னுடைய தங்கச்சி வந்து ரொம்ப அப்போ தான் பிறந்த குழந்தை, தனியாக எடுத்து வச்சுருவாங்க. எடுத்து வச்சுட்டு அந்த குழம்புல என்ன செஞ்சுருவாங்கன்னா, தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. அவங்களுக்கு நைட்டுக்கு இருக்கிற அந்த குழம்பத்துக்கு பரண் ஒன்று இருக்கும் எங்கள் வீட்டில், அந்த பரனில் மேலே பாத்திரத்துக்கு கீழே முடி மறைச்சி வச்சுருவாங்க. ஸோ நான் அந்த நாட்களில் வந்து நாங்கள் இப்படி தான் நான் வளர்ந்தேன். அது மாத்திரம் இல்லை, ரொம்ப எங்கள் குடும்பம் வந்து மிகவும் ஒரு கண்டிப்பான ஒரு குடும்பம். அப்பாவுடைய அன்புன்றதை நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அப்பா வந்து, அப்பாவுக்கு எது அன்புன்னா, நான் பிள்ளைகளை ரொம்ப கண்டிப்பாக வளர்க்கணும், நல்லா ஒழுக்கமாக வளர்க்கணும், நேர்மையாக வளர்க்கணும், அதுதான் அப்பாவை பொறுத்த வரைக்கும் அன்பு. அதனால் அப்பாவுடைய அன்புன்றது எங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் 3 பேருமே அப்படி தான் வளர்ந்தோம். அப்பாவுடைய அன்புனாலே எங்களுக்கு என்னென்னு தெரியாது, ஏன்னா அப்பா வராங்க அப்படின்னு சொன்னால் தூரத்தில் அப்பாவோட வண்டி வர்ற சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் அங்கங்கே ஒதுங்கிடுவோம், பெட்டிப்பாம்பாக அடங்கிடுவோம், எல்லாம் விளையாடிட்டு இருந்தால் செஞ்சாலும் கூட அங்கங்கே அடங்கிடுவோம், அந்த மாதிரி தான் இருப்போம். அப்போ அப்படிதான் மிகுந்த கண்டிப்போடு கூட இருப்பாங்க. நாங்கள் அது அதிகமாக எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படிலாம் எங்களுக்கு சின்ன வயசில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் எங்களுக்கு யாரும் கிடையாது. எங்கள் வீட்லேயே எங்கள் ஹவுஸ் ஓனர் பொண்ணு என்னுடைய வயதுக்கு ஒத்தவள்ளவர், அவள் பேர் ராணி. அவளும் நானும் தான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், அவங்க வீட்டார் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஆனால் சாப்பிட்ற சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா சட்னியில் தண்ணியை ஊற்றி வச்சுருவாங்க. ஸோ நான் சாப்பிட மாட்டேன், நான் அப்படியே ஸ்கூலுக்கு போயிடுவேன். இதை எங்கள் பாட்டி பார்த்துட்டு என்ன செய்வாங்கன்னா 11 மணிக்கெல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க. நான் பள்ளிக்கூடத்துக்கு முதலாவது அப்பா என்ன செஞ்சாங்கன்னா, நான் 3 வயதாக இருக்கும்போது நடக்க முடியாமல் இருக்கிறா, இவ்வளோ தூக்கி சுமக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் வயது கூட போட்டு அப்பா என்னை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்தாங்க. செங்கல்பட்டில் இருக்கிற ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா என்ற பள்ளிக்கூடத்தில் தான் நாங்கள் மூவருமே படித்தோம். பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அங்கே சேர்த்துட்டு காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் கணக்கு தான், அப்பாக்குன்னா 4 இட்லி, பாட்டிக்குனா 3 இட்லி, எங்களுக்குன்னா 2 இட்லி, அப்படி கணக்கு தான். அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு கட்டுப்பாடு, அப்படிதான் எங்கள் குடும்பம் இருந்தது. அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நல்லா கெட்டி சட்னியாக இருக்கும், எனக்கு பாட்டிக்கு தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. அந்த மாதிரி சொல்ல நான் சாப்பிடாமலே போயிடுவேன். ஆனால் எங்கள் பாட்டி 11 மணிக்கெல்லாம் இப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு பித்தளை தூக்குவாளி ஒன்று உண்டு, அதில் சாப்பாடை எடுத்துட்டு கொண்டு வந்து 11 மணிக்கெல்லாம் வந்து மரத்துக்கு கீழே முக்காடை போட்டு பாட்டி உட்காந்துட்ருப்பாங்க எனக்கு சாப்பாடு கொடுக்கணும். சில வேலைகளில் வந்து டீச்சர்கிட்ட சொல்லிடுவாங்க, அம்மாவை சாப்பிடாம வந்துட்டா அப்படின்னு. டீச்சர்ஸ்லாம் என்னை ரொம்ப அன்போடு கூட வச்சுக்கிடுவாங்க. பாட்டி வந்து அவங்கக்கிட்ட படிக்க மாட்டேங்கிற அம்மா அப்படின்வாங்க. படிக்கிற பிள்ளைகளை போயிட்டு நீங்கள் படிக்கலைன்னு சொல்கிறீங்க, படிக்காத பிள்ளைகளை சொல்லுங்கள் அப்படின்வாங்க. அப்போ அவங்கக்கிட்டலாம் சொல்லுவாங்க, நீ போய் சாப்பிட்டுவான்வாங்க. அதனால நான் பள்ளிக்கூடம் விட்டதுக்கப்புறம் தான் பாட்டி தான் அதிகமாக என்னை வளர்த்தது. எங்கள் பாட்டி தான் எனக்கு பாட்டி சாப்பாடை உருட்டி கொடுத்துட்டு என்னை சாப்பிட வச்சுட்டு தான் அப்புறம் அவங்க வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் தான் பள்ளிக்கூடம், அதுக்கு கொஞ்சம் வர்றதுக்கு நான் லேட் ஆகிடுச்சுன்னா கூட வேறு எதையாவது எங்கள் அப்பாட்ட சொல்லி கொடுப்பாங்க, சொல்லி கொடுத்து அடிக்க வைப்பாங்க. இப்படி ஒரு சூழல் நான் வளர்ந்துட்டே வரும்போது அன்புக்காக ஏங்கிற சாயங்காலம் வந்த உடனே ஸ்கூல் விட்டு வந்த உடனே ரொம்ப பசிக்கும். சின்ன பிள்ளைங்க தானே, கொஞ்சம் இருக்க இருக்க வளர்ந்துட்டு வரோம், வாலிப பிள்ளைகளாக வளர்ந்துட்டு வரோம், ரொம்ப பசிக்கும், வந்த உடனே பசிக்கும். அப்போ நான் என்ன செய்வேன்னா, வந்த உடனே வீட்டில் என்ன இருக்குன்னு பார்த்து சரி இருக்கிறத எதையாவது சாப்பிடுவோம்ட்டு சாதத்தை போட்டு குழம்பு போட்டு வெளியில் வந்து நாங்கள் ஒரு கூட்டு குடும்பம் போல தான் அங்கே இருந்த குடும்பத்தில் நாங்கள் ஒரு காமனில் கூட இருந்தோம். எல்லாரும் அன்போடு கூட இருப்பாங்க. நாங்கள் வெளியே உட்காந்துட்டு அப்படியே சாப்பிடுவோம். அம்மா அந்த நேரத்தில் வெளியே வந்து இருந்துட்டு திட்டுவாங்க, பயங்கரமாக பச்சை பச்சையாக திட்டுவாங்க. சாப்பிட வந்து உட்காந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்க அசிங்கமாக எந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாதோ அவ்வளோ வார்த்தையும் சொல்லி திட்டுவாங்க. அப்படி திட்டும்போது அந்த சாப்பாடு சாப்பிடும்போது என் கண்கள்லேருந்து கண்ணீர் வடியும். அந்த சாப்பாடு முழுவதும் என் கண்ணீர் போய் விழும். அப்படி அதையெல்லாம் அங்கே குடியிருக்கிறவங்க பார்த்து கொண்டே இருப்பாங்க. இதை பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவாங்க, உங்கள் பொண்ணு இந்த மாதிரி ரொம்ப குடும்பம் பண்ணுறாங்க, நீங்கள் என்னன்னு கொஞ்சம் பார்க்கக்கூடாதா அப்படின்றாங்க. அதனால் சில நேரத்தில் அப்பா என்ன செய்வாங்கன்னா, தூரத்துலேருந்து வரும்போதே வண்டியை ஆஃப் பண்ணிட்டு வருவாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வண்டி சத்தம் இல்லாமல் கொண்டு வந்து நிறுத்திட்டு உள்ளே நடந்து வருவாங்க. கொஞ்சம் நீளமாக இருக்கும், எங்கள் வீடு வந்து எப்படி இருக்குன்னா பாரத விலாஸ் வீடு மாதிரி இருக்கும். அப்படி நீளமாக அந்த கூடாரத்தில் நடந்து வருவாங்க. அம்மா குனிந்து அரிசி கலந்து கொண்டு திட்டிகிட்டே இருப்பாங்க. திட்டுறதுலாம் இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த சின்ன வயதில் அந்த பிஞ்சு மனசில் கேட்கக்கூடாத ஒரு வார்த்தைகள், கேள்விகள், அசிங்க அசிங்கமான வார்த்தைகள் அப்படி சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்பா கேட்டுகிட்டே வருவாங்க. கேட்டு வந்தனே பயங்கர கோபம் வந்துடும் அப்பாவுக்கு. வந்த உடனே அந்த அரிசியை தூக்கி பிடுங்கி எறிவாங்க. நான் நடுங்க ஆரம்பிச்சிருவேன், ஏன்னா தெரியும் அப்பாவோட அடி இடி மாதிரி விழும், பயங்கரமாக அடிப்பாங்க. நான் அவங்க என்னை திட்டுறதெல்லாம் எனக்கு மறந்துடும். ஐயோ அம்மா அப்பா கொல்ல போகிறாரேன்னு நினச்சி பதறுவேன், அழுவேன். அப்போ அடி அடிப்பாங்க. அடிக்கும்போது அம்மா கற்று கற்றுன்னு கத்துவாங்க, பயங்கரமாக கத்துவாங்க. அப்பாவோட அவங்க கற்று கத்த அப்பா அடிப்பாங்க. அப்போ ஊடால போய் நான் விழுவேன், அப்பா அடிக்காதீங்கப்பா, வேண்டாப்பா, விடுங்கப்பா, நான் போனால் அம்மா என்னை திட்டுவாங்க. எல்லாம் உன்னால தான், நீ என்றைக்கு செத்து தொலைகிறியோ அன்னைக்கு தான் நான் நல்லா இருப்பேன், நீ செத்து தொலை, உன்னால தான் குடும்பத்தில் சண்டை, நீ என் குடும்பத்தை கெடுக்க வந்தவ, இப்படியே என்னை திட்டுவாங்க. நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணி போனால் 3 நாளில் தாலி எடுத்துட்டு வந்துடுவ. சின்ன பிள்ளை பாருங்க, சிறு பிள்ளை, அந்த வார்த்தைகளை தான் என்னால் அந்த நாட்கள் என்னால் தாங்க முடியல, அழுவேன். நீ 3 நாளில் நீ போய் 3 நாளில் தாலி அறுத்துட்டு வந்துடுவ, பாரு என் சாபம்லாம் உன்னை சும்மாவே விடாது அப்படின்னு திட்டுவாங்க. நான் தாயோட அன்புக்கு இயங்குவேன், அவங்க அன்புக்கு இயங்குவேன். ஆனால் அவங்க என்னை கடைசி வரைக்குமே அவங்க என்னை புரிஞ்சிக்கலை, அப்படியே தான் இருந்து மறிச்சாங்க. அந்த அப்படி தான் அழுவேன். அழுத உடனே இப்படிதான் சண்டை, பயங்கர சண்டை வரும். எனக்கு என்ன இது இருக்க இருக்க நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்குள்ள மனபாரங்கள், சின்ன வயசுலே தாங்க முடியாத ஒரு மனபாரம் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. 6வது 7வது அப்படி படிக்கும் போதெல்லாம் நான் வியாதியினால் தாக்கப்பட்டேன். ஏன்னா சரியான ஆகாரம் இல்லை. அப்பா சம்பாரிச்சுட்டு வருவாங்க, அப்பா ரயில்வே வேலை பார்க்குறாங்க, வந்து ஈவினிங் என்ன சொல்லுங்க, காலைல 6:30 அப்பா வேலைக்கு போயிடுவாங்க, போயிட்டு ஈவினிங் வருவாங்க. மத்தியானம் அவங்க வந்து சாப்பிட்டு போகும்போது நாங்கள் இருக்க மாட்டோம், ஸ்கூலில் இருப்போம். ஈவினிங் வருவாங்க, ஈவினிங் வந்து காஃபி குடிச்சிட்டு போயிடுவாங்க. ஒரு அப்பா வந்து எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிச்சிருந்ததுனால டிவி ரேடியோலாம் ரிப்பேர் பண்ணுற கடை ஒன்று வச்சுருந்தாங்க, அந்த கடையில் போய் சம்பாதிக்க போயிடுவாங்க. அங்கே போயாச்சுன்னா அப்பா அடுத்து நைட்டு நாங்கள் தூங்கினதுக்கு அப்புறம் தான் அப்பா வருவாங்க. ஸோ வீட்டில் நடக்கிற எதுவும் அப்பாவுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்களும் அப்பாவோட நெருங்கி பழகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் எங்களுக்கு அங்கே இல்லை. அப்பா சம்பாதிப்பாங்க, சம்பாரித்ததை கொண்டு வந்து அப்படியே அம்மாட்ட கொடுத்துருவாங்க. அப்பாவுக்கு வேறு எந்த கெட்ட பழக்கம்லாம் கிடையாது. சிகரெட் ஒன்று அதிகமாக அப்பா குடிப்பாங்க, நாங்கள் அப்பாட்ட பார்த்தது அது ஒன்று தான். வாரத்தில் ஒரு நாள் அப்பா அம்மாவும் சினிமா தேட்டருக்கு போவாங்க, எங்களை கூப்பிட்டு போக மாட்டாங்க. அப்படியே எப்பயாவது போகணும் அப்படின்னா அவங்க முதல்ல போய் பார்த்துட்டு அது ஒரு குடும்ப படம், ஒரு நல்ல படம், எதுவும் அசிங்கமான காட்சிகள் இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் மற்ற குடும்பத்தில் மற்ற வீட்டில் குடியிருக்கிறவங்களோட கூட பெண்களோட சேர்ந்தோ இல்லாட்டி எங்கள் பாட்டியோடையோ அப்படி எப்பயாவது ஒரு நாள் சினிமா தேட்டருக்கு போன அனுபவங்கள் உண்டு. மற்றபடி நாங்கள் சினிமா, எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். அந்த நாட்களில் சினிமானா ரொம்ப உயிர். நானும் என்னுடைய ஃப்ரெண்டை, எனக்கு அந்த வீட்டில் இருந்த ஒரே ஃப்ரெண்டு ராணி, நான் அதிகமான சினிமா புஸ்தகங்களை எடுத்து வச்சுட்டு நானும் அவ்வளோ அதிகமாக பாட்டு பாடிட்டே இருப்போம். அதுதான் எங்களுக்கு பொழுதுபோக்கு. இல்லைன்னா இந்த தட்டா விளையாடுறது, கூழாங்கல், இங்கே தேனிக்கு எப்பயாவது எங்கள் பாட்டி கூட வந்தோன்னா அங்கே கூழாங்கல் நிறைய பிறக்கி எடுத்துகிட்டு போவேன். அந்த கல்லை வச்சுட்டு நாங்கள் தட்டாங்கல் விளையாடுறது, தாயம் விளையாடுறது, இதுதான் எங்களுக்கு விளையாட்டு, இதுதான் எங்களுக்கு பொழுதுபோக்கு. பெரிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படிலாம் எங்களுக்கு கிடையாது, ரொம்ப கட்டுப்பாடாக வளர்க்கப்பட்டோம். இந்த ஒரு பக்கம் நான் இந்த அன்பு கிடைக்காதது நிமித்தம் இந்த பாதிப்பு எனக்குள்ள அதிகமாகி நான் என்னுடைய இருதயமானது பாதிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டதுனால அன்புக்கு ஏங்கி ஏங்கி ஒரு ஹிஸ்டீரியா பேஷன் போல மாற ஆரம்பிச்சிட்டேன். சரீரத்திலையும் பலன் இல்லை, மனதளவுலேயும் எனக்கு பலன் இல்லை. ஸோ படிப்பு மேலேயும் என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அங்கே போகனாலும் எல்லா வசதியான எல்லாரும் யூனிஃபார்ம் தான் அங்கே, ஆனாலும் வசதியான பிள்ளைகள் வருவாங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப பெருமையாக பேசும்போது எனக்கு பேசுகிறதுக்கு அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. எல்லாரும் கட்டுரை போட்டி, பாட்டு போட்டி, டான்ஸ் போட்டி அப்படிலாம் கலந்துக்குவாங்க. எனக்கு ரொம்ப ஆசை, நல்லா படிப்பேன், அதிலெல்லாம் கலந்துட்டாலும் முதல்ல வருவேன். ஆனால் எனக்கு அதுக்கெல்லாம் வீட்டில் அனுமதி கிடையாது, அப்படிலாம் போகக்கூடாது, அது அனுமதி கிடையாது. பள்ளிக்கூடம் விட்ட உடனே இப்போ பின்னாடி தான், வீட்டுக்கு பின்னாடி தான் பள்ளிக்கூடம், விட்ட உடனே வீட்டுக்கு வந்துடும், 5 நிமிஷம் லேட்டானாலும் அடி விழுந்துடும். அதனால் அதில்னால் எதுலேயுமே நான் பங்கு பெற முடியாது. எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரே ஒரு தடவை நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்பொழுது கோலாட்டம் என்றதான் அந்த ஒரு நிகழ்ச்சியில் மட்டும்தான் நான் கலந்து கொண்ட எனக்கு நினைவு இருக்குது. மற்றபடி வேற நான் எதுலேயுமே கலந்து கொண்டது கிடையாது, எனக்கு அதுக்கு அனுமதியும் கிடையாது. எனக்கு ஹிஸ்டீரியா பேஷண்ட்டாக மாறி அன்புக்காக இயங்கி ஃபிட்ஸ் போல் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஃபிட்ஸ் வந்து வந்து வந்து ஒவ்வொரு முறை எனக்கு ஃபிட்ஸ் வரும்போதெல்லாம் உயிர் போகிற நிலைமையில தான் வந்துடும். வந்தோடனே என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அப்பா சேர்ப்பாங்க, சேர்த்து ஜிஹெச்சில் தான் சேர்ப்பாங்க. சேர்த்துட்டு அங்கே போர்டில் போட்டுருவாங்க, சீரியஸ் போர்டில் என்னுடைய பெயர் போட்டுருவாங்க. அந்தளவுக்கு சீரியஸ் ஆப்பேன், டாக்டர்ஸாலே கண்டுபிடிக்க முடியாது என்ன என்ன செய்யுது அப்படின்னு. எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாங்க. அப்புறம் ராயபுரா ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே எங்கள் அண்ணன், எங்கள் பெரியப்பா மகன் வேலை பார்த்ததுனால அங்கே கொண்டு போய் எனக்கு அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் ஒன்றுத்துலையுமே எனக்கு சுகம் கிடைக்கல. இப்போ டாக்டர் சொன்னாங்க, இந்த சூழ்நிலையை நீங்கள் மாற்றி வைங்க, அன்புக்கு ரொம்ப ஏங்கி போயிருக்கிறா பிள்ளை, அதனால் இந்த சூழ்நிலையை கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் தாத்தா வழி சொந்தத்தில் போடியில் எங்களுக்கு ஒரு மாமா இருக்கிறார், எங்கள் பெரியப்பா மனைவியோட கூட பிறந்த அண்ணன். சொந்தத்தில் தான் எங்கள் தாய் மாமா மகளை தான் எங்கள் பெரியப்பா மேரேஜ் பண்ணது, அதனால் அவர் எங்களுக்கு சொந்தம். அப்போ அவங்க வீட்டில் கொண்டு போய் வச்சு பார்க்கலாம், ஏன்னா மாமா அத்தையெல்லாம் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. சரி, அவங்க வீட்டில் கொண்டு போய் வச்சு பார்ப்போம்னு சொல்லி நான் ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கும்பொழுது என்னுடைய படிப்பை கண்டினியூ பண்ண முடியாமல் அங்கேருந்து எடுத்து திரும்ப நான் அங்கே போடியில் கொண்டு போய் எங்கள் அத்தை மாமா வீட்டிலேருந்து படிக்கிறேன். அங்கே ஒரு ஸ்கூலில் என்னை சேர்க்குறாங்க. சேர்த்து அந்த ஸ்கூலில் ஒரு 6 மாதம் தான் நான் படிக்கிறேன், போடி நாயக்கன் ஸ்கூலில் படிக்கிறேன். அது ஆனால் என்னால் முழுசாக படிப்பை கண்டினியூ பண்ண முடியல, ஏன்னா அந்த வியாதியின் நிமித்தமாக. அங்கே போய் எனக்கு இன்னும் மனவேதனை அதிகமாகிடுச்சு. நான் அப்பாவையும் இப்போ நான் பிரிஞ்சிருக்கிறேன். ஏன்னா இருக்கிற ஆதரவு அப்பா தான். அப்பாவை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஏதோ வீட்டில் பார்ப்போம். ஆனால் இப்போ அப்பாவையும் நான் பிரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு அப்பாவோட அருமை தெரியுது. அப்பாவை பார்த்தா பயப்படுவோம், நடுங்குவோம். ஆனால் அங்கே போனால் நல்லா இருப்போம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அங்கே போனோடனே என்னுடைய அப்பாவோட பிரிவு என்னை ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சுது. பாதிச்சோடனே ரொம்ப அதிகமாக அந்த வியாதி என்னை தாக்கி பிள்ளை பிழைப்பாளா அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு. வந்த உடனே அங்கே போடியில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல், இன்றைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது டாக்டர் சொல்கிறாங்க, இப்போ பிழைப்பாளான்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. என்னுடைய ஹார்ட்லெலாம் டைரெக்டாக இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அப்படி இன்ஜெக்ஷன் போட்டாலும் எனக்கு அந்த வலி கேட்காது, ஃபிட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃபிட்ஸ் வரும், அப்படியே மயங்குவேன். திரும்ப எப்போ நினைவு வரும் தெரியாது, திரும்ப ஃபிட்ஸ் வரும். இப்படியே இருந்துகிட்டே இருந்தது. அப்போது தான் எங்கள் பாட்டி என்ன செஞ்சாங்கன்னா, என்கிட்ட பக்கத்தில் வந்து உட்காந்து என் கையை பிடிச்சி அழுதாங்க. என் பாட்டிக்கு மேலே ரொம்ப உயிர், ஒரே பெண் அப்படின்றதுனால ரொம்ப உயிராக இருப்பாங்க எங்கள் பாட்டியை மேலே. அப்போ தான் என் கையை பிடிச்சி எங்கள் பாட்டி அழுது சொன்னாங்க, என்னை மன்னிச்சிடுமா, என்னால் தான் நீ இன்னைக்கு இந்த கஷ்டப்படுற, நான் செஞ்சதோட பாவத்தினுடைய விளைவு தான் இந்த சாபம் இன்னைக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நீ படுற வேதனையை பார்த்து நான் வேதனைப்படுற, நான் அழுகிறேன். நான் தான் உங்கள் அம்மாவை உங்கள் அப்பாட்ட இருந்து பிரித்தேன். சென்றாய் பெருமாள் கோயிலில் கொண்டு போய் வச்சு சேவனை செஞ்சு நான் தான் பிரித்தேன். அதனுடைய பலனை நான் இன்னைக்கு அனுபவிக்கிறேன். அதை போய் மாற்றி எழுதி வச்சாதான் அந்த சாபம் போகும் சொல்லி மறுபடியும் எங்கள் பாட்டி அந்த கோவிலுக்குள்ளே போய் மறுபடியும் அதை மாற்றி எழுதி வைக்கிறேன்னு எழுதி வச்சு எனக்கு கொண்டு வந்து அந்த திருநீரெல்லாம் பூசி விட்டாங்க. ஆனால் சின்ன குழந்தையிலேருந்தே எனக்கு ஒரு சுபாவம் என்னன்னா கடவுளை பார்க்கணும். சின்ன குழந்தையிலேருந்தே நான் ரொம்ப முருக பக்தை, முருகன் மேலே அளவில்லாத ஒரு அன்பு எனக்கு. எனக்கு குடும்பத்தில் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. அந்த அளவில்லாத எனக்கு ஒரு அன்பு. போய் அந்த படத்துக்கு முன்பாக நின்று கொண்டு அழுவேன். அங்கே தான் போய் எல்லா கவலையும் கவலையெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி அழுவேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கோவில் உண்டு, ஒரு பெருமாள் கோவில் உண்டு. அந்த கோவிலுக்கு நாங்கள் தொடர்ந்து போகிறதுக்கெலாம் எங்களுக்கு அனுமதி கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் விடுவாங்க. நானும் அந்த பொண்ணு ராணின்ற பொண்ணு தான் சேர்ந்து போவோம். அந்த ரெண்டு பேரும் போயிட்டு கொஞ்சம் போய் அந்த கோவிலில் விளையாடிட்டு கும்பிட்டுட்டு வருவோம். அப்போ அங்கே தான் உட்காந்து அழுவேன். நான் அழுதுகிட்டே இருப்பேன். என்னுடைய காரியங்களெல்லாம் சொல்லி நான் அழுவேன். இந்த சமயத்தில் எனக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் கூட ஞாபகத்துக்கு வருது. இதுக்கு இடையில் எங்கள் கோவிலில் வந்து குலதெய்வ கோவிலில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வத்துக்கு கும்பிட போவாங்க. கொஞ்சம் வருடங்களாக அது கும்பிடுறது நிறுத்தியிருந்தாங்க. ஸோ அதனால பல போராட்டங்கள் வரலாம், சரி அதை போய் கும்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அடுத்த வம்சம் யாருன்னு சொன்னால் எங்கள் அப்பா தான் இருக்கிறாங்க. அப்போ எங்கள் அப்பா இருக்கிறாங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க தான் அந்த கிரகம் எடுக்கணும். நாகம்மாவுக்கு ஒரு கிரகம் சிங்காரிப்பாங்க, அந்த கிரகத்தை வந்து பொம்பளை பிள்ளைங்க தான் எடுக்கணும். அப்படி பார்த்தா எங்கள் அப்பாவோட வழியில் நான் தான் அந்த கிரகத்தை சுமக்கணும். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, அதெல்லாம் இவ சுமக்கக்கூடாது, இவ வந்து நம்ம ஜாதியில் பிறக்கலை, இவ வந்து அதை தீட்டுப்பட்டவ அப்படின்ற மாதிரி என்னை ஒதுக்குனாங்க, தள்ளி வச்சாங்க. இவ வந்து அதை சுமக்கக்கூடாது, இவ சுமந்தாலாம் நம்ம அந்த குலதெய்வம் மேலே வராது, அதனால் இவ வந்து சுமக்கக்கூடாது. அப்போ நான் ஒரு ஏழாவது என்னமோ படித்து கொண்டு இருக்கிறேன். அந்த நிகழ்ச்சி வந்து என்னை இருதயத்தை ரொம்ப பாதித்தது. அந்த நேரம் எங்கள் பாட்டி கீழே விழுந்து கால் உடஞ்சி வீட்டில் இருக்கிறாங்க, புத்தூர் கட்டு போட்டு வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ என்ன எங்கள் பாட்டிக்கு உதவியாக வச்சுட்டு இவங்க எல்லாம் போயிட்டாங்க. சரி, எனக்கு அடுத்து யார் அங்கே கரகம் எடுக்க வைக்கிறதுனா, எங்கள் பெரியப்பா மக மூத்த பொண்ணு தமிழ்ச்செல்வின்ற பொண்ணு, அவளுக்கு அவளை வச்சு நம்ம அந்த கரகத்தை எடுக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு அவள் அக்கா அதில் எடுக்க வைப்போன்ட்டு அவளை அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு சின்னாளம்பட்டி ஏழுவனம்பட்டியில் கொண்டு போயிட்டு வச்சு அந்த குலதெய்வத்துக்குள்ளே வச்சு கும்பிடணும் அப்படின்னு சொல்லி கும்பிட கொண்டு போகிறாங்க. எனக்கு ஒரு வைராக்கியம், நான் வந்து அப்போ தான் எனக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி வருது, கடவுள் இதெல்லாம் பார்ப்பாரா? அப்போ இந்த ஜாதியில் பிறந்திருக்கா, இந்த ஜாதியில் பிறந்திருக்கா? அப்போ இவ எங்கள் அக்கா போய் எடுத்தால் தான் அந்த கிரகம் எடுக்க முடியுமா? அது சாமி வந்து தான் அந்த கிரகத்தை எடுப்பாங்களாம், இல்லைன்னா அந்த கிரகத்தை அசைக்கக்கூட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அக்கா மேலே வந்து தான் எடுக்க முடியுமா? ஏன் ஏன் மேலே அந்த தெய்வம் வராதா? அந்த தெய்வம் தானே என்னையும் பிறக்க வச்சிச்சு. இந்த குடும்பத்துலேருந்து நான் பிறந்தது என்னுடைய குற்றமா? அது ஏன் குற்றம் இல்லையே, நான் என்ன பாவம் செஞ்சேன், என்னை ஏன் எடுக்கக்கூடாதுன்றாங்க. அப்போ ஏன் இருதயத்துக்குள்ளே அப்போ தான் முதல்ல கேள்வி வர ஆரம்பிச்சிச்சு. அப்போது தெய்வம் யார், ஏன் அந்த தெய்வம் வந்து என்னை ஏற்றுக்கொள்ளலை, என்னை ஏன் ஒதுக்கி வைக்கிறாங்க என்ற கேள்விகள் அந்த பிஞ்சு உள்ளத்தில் அப்போ தான் வர ஆரம்பித்தது. அப்போ எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்தது. நான் அப்போ அந்த தெய்வத்தை கும்பிட்டு இங்கேருந்தே கும்பிட்டு சொல்கிறேன், எங்கள் அக்கா மேலே சாமி வரவே கூடாது, அந்த கிரகத்தை எடுக்கவே கூடாது, இதுதான் எங்கள் குடும்பத்துக்காருக்கு நீ கொடுக்குற அடி, நீ உண்மையான கடவுளாக இருந்தால் எங்கள் அக்கா மேலே சாமியே வரக்கூடாது, அதை எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நான் இங்கேருந்தே கும்பிட்றேன். கும்பிட்டு அதே மாதிரி அங்கே போகிறாங்க, குலதெய்வ கோவிலுக்கு போகிறாங்க. போய் வச்சு நிறைய சாமி அடிலாம் வச்சு, உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த உடுக்க இடுக்க எல்லாம் அடித்து மேலே தாளமெல்லாம் அடித்து என்னென்ன கொலவையெல்லாம் போடுவாங்க. கொலவையெல்லாம் போட்டு அந்த குலதெய்வம் வரணும் அப்படின்றதுக்காக கொலவையெல்லாம் போடுவாங்க. அடி போட்டு எவ்வளோ நேரம் மணிக்கணக்காக போராடி பார்க்குறாங்க, எங்கள் அக்கா மேலே அந்த சாமி வரவே இல்லையாம், வர கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் வேற யாரையோ வச்சு எடுத்து ஏதோ செஞ்சு அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அந்த ஒரு நிகழ்ச்சியெல்லாம் என்னுடைய இருதயத்தை ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சது. அதனால் நான் அப்போ இருந்தே நான் கடவுளை தேட ஆரம்பித்தேன். கடவுள் இருக்கா இல்லையா எனக்கு தெரியணும், அப்போ முருகன் வந்து எனக்கு நேரடியாக வரணும், என் கூட பேசணும். ஏன்னா அந்த நாட்களில் வந்து நான் அந்த கிருபானந்த வாரியாருடைய செய்தியெல்லாம் வந்து எங்கள் பாட்டியெல்லாம் போவாங்க, எங்கள் பாட்டி எங்கள் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவர் வந்து பெரிய முருக பக்தன். அவர் அது போய் நான் முதல் வருஷத்தில் போய் நைட் நேரங்களில் இரவு நேரங்களில் நடுராத்திரிகளில் போய் உட்காந்து ரொம்ப ஆர்வமாக கேட்பேன். ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம், அந்த கதைகள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த கதைகள் எல்லாம் கேட்குறது, அது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அது மாதிரி நடக்கணும், நான் கடவுளை அந்த மாதிரி பார்க்கணும், அவங்களோட பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்ட நாட்கள். அந்த நாட்கள் ரொம்ப தாகம் எனக்குள்ளே அதிகமாக வர ஆரம்பிச்சது. அவங்களோட போய் உட்காந்து கிருபானந்தர் கேள்வி கேட்க கேட்க நான் முதல்ல பதில் சொல்லுவேன் அப்படிலாம். அதே மாதிரி காஞ்சிபுரத்துலேருந்து சங்கராச்சாரியார் ஐயா செங்கல்பட்டுக்கு வராங்க அப்படின்னா போதும், நிறைய என்ன செய்வாங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் எழுதுவோம், நோட்டுகளில் எழுதி யார் நிறைய எழுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. அப்போ நோட்டில் வேக வேகமாக எழுதுவோம். அந்த ஸ்ரீராமஜெயன்றது நோட் நோட்டாக எழுதுவேன் நான். எழுதி கொண்டு போய் அவர் கையில் கொடுத்துட்டு அவர் கையில் ஒரு தட்டு வாங்கியாச்சுன்னா ஏதோ கடவுளே நேரில் வந்து நம்மளை ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்குள்ளே வரும். அப்படிலாம் இருந்துட்டு இருந்தேன். அந்த சூழ்நிலை தான் போடியில் கொண்டு வந்து அப்பா என்னைய அவங்க எங்கள் மாமா வீட்டில் வச்சு என்னைய படிக்க வச்சாங்க. ஆனால் ஸ்கூலுக்கு தொடர்ந்து என்னால் போக முடியல, வியாதியில் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். அப்போ பாட்டி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க. அதன் பின்பு நான் பார்த்தேன், நான் இனி இங்கே இருக்கவே மாட்டேன், நான் எங்கள் அப்பாட்ட நான் திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் அப்பாவே வந்து என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்துட்டு மறுபடியும் அந்த கண்டினியூ படிப்பை வந்து வேறு ஹை ஸ்கூலில் படிக்க வச்சு கண்டினியூ பண்ணிவிட்டு அடுத்த 9வது கிளாஸ் படிக்கும்போது, அது அந்த 8வது வகுப்போடு தான் அந்த ஸ்கூல் இருக்குது. அப்புறம் 9வது கிளாஸ் படிக்கும்போது ஹலிசன் என்றதான ஸ்கூலில் செங்கல்பட்டில் இருக்குது, அங்கே என்னை படி, அது ஒரு கிறிஸ்துவ ஸ்கூல். 9வது வகுப்பு வந்து நான் அங்கே படிக்கிறேன். அதனால் அவங்க சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள்ங்கிறதுனால அதிகமாக எனக்கு யாரும் இயேசுவை பற்றி சொன்னதெல்லாம் இல்லை. அங்கே ஒரு தமிழ் டீச்சர் உண்டு, அவங்க மேலே எனக்கு ரொம்ப பற்று, ஏன்னா அவங்க ரொம்ப அதிகமாக இயேசு மேலே ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்களும் என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஆனால் அந்த சமயத்தில் ஒரு நாள் அவங்க என்னை, நீ வரியா நம்ம காட்டாங்குளத்து ஒரு டூருக்கு போகலாம், எனக்கு ரொம்ப ஆசை போகணும், சரி நம்ம எங்கேயுமே போனதில்லை, அப்போ என்னை கூட்டிகிட்டு போங்க, அப்பா என்னை விட மாட்டாங்க, நான் உனக்கு காசு கட்டுறேன் வா அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த காட்டாங்குளத்தூரில் அந்த ஸ்போர்ட்ஸ்லலாம் அட்டன் பண்ணி நல்லா ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்து ஒரு நாள் ஹெட்மிஸ்டர் கேட்குறாங்க, நீ அந்த பணத்தை கட்டணும்னு. அப்போ டீச்சர் கட்டுறேன்னு சொன்னாங்களே அப்படின்ட்டு சொல்லும்போது அவங்க இல்லை வரல. உடனே அவங்க கோவத்தில் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா பயங்கரமான அடி என்னை உரிச்சிட்டாங்க, பயங்கர சரியான அடி, அப்படி அந்த மாதிரி அடி என் வாழ்க்கையில் நான் வாங்கினதே இல்லை, அப்படி ஒரு அடி என்னை அடிச்சிட்டாங்க. அடுத்து கொஞ்ச நாளைக்குள்ளே என்னென்னா எங்கள் ஸ்கூலில் வந்து பனிஷ்மெண்ட், அது எழுதாத பிள்ளைகள்லாம் இந்த பாடத்தை எழுதிட்டு தான் போகணும். நான் அந்த நாட்களில் ஃபஸ்ட் ரேங்க் வந்துடுவேன், படிச்சிருவேன். நான் படித்தெல்லாம் எழுதி முடிச்சிட்டேன். ஆனால் கிளாஸ் மொத்தம் பனிஷ்மெண்ட்டுன்னு கொடுக்கும்போது நானும் அதில் இருந்து தான் ஆக வேண்டியதாக இருந்தது. மத்தியானம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போகணும், ஆனால் வீட்டுக்கு அன்றைக்கி போக முடியல. ஹெட்மிஸ்டர் சொல்லிட்டாங்க யாரும் எழுதாமல் எங்கேயும் போகக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால் நான் போகலை. உடனே எங்கள் அம்மா அப்பாட்ட அவள் அவங்க கூடயோ ஓடி போயிட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னால் அப்பா பயங்கர கோவத்தில் வர்றாங்க, கண் ரெண்டும் அப்படியே சகப்பாக இருக்குது அப்பாவுக்கு. நான் வந்தால் ஸ்கூலுக்குள்ளே இருக்கிறேன். உடனே என்னை கூப்பிட்டு விட்டாங்க. நான் அப்போ ஹெட்மிஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தேன். என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது, வந்தோடனே அடி, பயங்கர அடி, உரிச்சு எடுக்கிறாங்க. என்ன என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, நான் எந்த தப்பு பண்ணேன் எனக்கு ஒன்றும் புரியல. அவ்வளவு ஒரு பயங்கரமான அடி. இந்த மாதிரி இதுவானால் என் கொடுமைகளை அனுபவிச்சுட்டே இருந்தேன். அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் ரொம்ப மனவேதனையோடு இருக்கிற பள்ளிக்கூடத்தில் ஒரு ஈவினிங் டைமில் எல்லோரும் விளையாடி கொண்டிருந்த அந்த பிடி டைம்னு ஒரு டைம் உண்டு. அந்த டைமில் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு விளையாடுறதுக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாமல் அது ஏரிக்கரை ஓரமாக தான் எங்களுடைய பள்ளிக்கூடம் இருந்தது. அந்த ஏரிக்கரை ஓரமாக நான் அப்படியே நடந்து வந்துட்டு மனசுக்குள்ளே அப்படியே அழுதுட்டே, ஆனால் வெளியில் எவ்வளோ துக்கம் இருந்தாலும் யாருக்கிட்டேயும் காட்ட மாட்டேன். ஸ்கூலில் மற்றவங்க கிட்டே யார்கிட்டையுமே காட்ட மாட்டேன். அந்த நேரத்தில் நானும் அந்த ஓரத்தில் அப்படியே நடந்துட்டு நானாக மனசுக்குள்ளேயே அழுதுட்டு, ஏன் நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குது? ஏன் நம்ம இப்படி வந்து பிறக்கணும்? ஏன் இவங்களுக்கு வந்து நம்ம பிள்ளையாக பிறக்கணும்? நம்ம என்ன பாவம் பண்ணோம்? எதுக்கு நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு சிந்திச்சுட்டே நான் அந்த நேரம் வரும்பொழுது அந்த ஏரிக்கரை ஒட்டி ஒரு பெரிய உருவத்தை பார்த்தேன். அந்த உருவம் வானளாவிய ஒரு உருவம் நிற்கிது, கருப்பாக இருக்குது, பயங்கர கருப்பு. அது சரீரம் முழுவதும் முடி, அப்படி சட முடின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபுல்லாக முடி. அந்த முடியோட கூட அந்த உருவம் ஏரிக்கரையில் நிற்கிறத பார்த்தேன். அதை பார்த்தது தான் நகமெல்லாம் அப்படி வளர்ந்து போயிருக்கு. அதை பார்த்த நிமிஷத்தில் நான் பயந்துட்டேன். பயந்து அலறி அந்த இடத்துலே மயங்கி விழுந்தவ தான். அப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. மயங்கி விழுந்த உடனே எல்லோரும் கத்திட்டு ஓடி வந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு குளிர் ஜரம் என்னை தூக்கி தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிரு. பயங்கரமாக அந்த பூமியிலேருந்து இப்படி உயர தூக்கி தூக்கி அடிக்கிற அளவுக்கு தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிரு. உடனே வீட்டுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அப்பா எல்லாம் வந்து என்னை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்துட்டு கட்டிலில் போட்டு ஒரு 4-5 பெட்ஷீட் எல்லாம் போட்டு, அப்பா வந்து ரொம்ப ரயில்வேயில் வேலை பார்த்ததுனால அப்பா ரொம்ப உரமான ஆள். இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட 85 வயசாகும்போது கூட அவர் கையை எங்களால் பிடிக்க முடியாது, கல் மாதிரி இருக்கும், அவ்வளோ ஒரு திடகாத்திரமான ஆள். அப்பா என்னை பெட்ஷீட் எல்லாம் போட்டு அமுக்குறாங்க. அப்பாவால் அமுக்க பிடிக்க முடியல, கட்டிலை விட்டு தூக்கி அடிக்குது. அப்போ எங்கள் ஊரில் வந்து ஒரு கொழுஞ்சி அம்மன்ற ஒரு சின்ன ஒரு அம்மன் கோயில் ஒன்று உண்டு. அங்கே வந்து ஒரு பூசாரி இருக்கிறாரு. அவர் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த இதாகிடுச்சு, திருஷ்டி பட்டுருச்சு, அது சொல்லுவாங்க இல்லையா, அது இதெல்லாம் விழுந்துருச்சு. அப்போ அவர் வந்து அதை வேப்பலை வச்சு மந்திரிச்சு விடுவார். மந்திரிச்சு விட்டோனே சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அப்பா அந்த பூசாரிக்கிட்ட போய் பிள்ளைக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னோடனே அவர் வேப்பலையெல்லாம் எடுத்துகிட்டு அப்பா கூட வந்துட்டாங்க. வந்துட்டு எனக்கு மந்திரிக்கிறாங்க. மந்திரிக்கும்பொழுது தான் எனக்குள்ளே இருந்து அந்த ஆவி பேச ஆரம்பிச்சிருக்கு. பேச ஆரம்பித்து நான் இவன் மேலே நான் ஆசைப்பட்டு வந்துட்டேன். நான் அந்த ஏரிக்கரையில் நான் ஒரு வாலிப பையன், நான் ஃபிட்ஸு வந்து நான் வந்து இதில் விழுந்துட்டேன், விழுந்து நான் இறந்துட்டேன். அந்த நேரம் நான் நிற்கும்போது இவன் வந்தா, நான் அதனால நான் இவளை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி உனக்கு என்ன வேணும், எனக்கு சேவல் வெட்டி எனக்கு நீங்கள் பலி கொடுத்து எனக்கு பொங்கல் வைங்க கோவிலில் கொண்டு போய், அப்போ நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே சரி இன்னும் மறுநாள் என்னைய கொண்டு போயிட்டு அது கேட்டது மாதிரியே ஒரு சேவல் வாங்கி அந்த இடத்துல பலி கொடுத்து என் தலைமுடியில் கொஞ்சம் இந்த நுச்சி மண்டையிலேருந்து கொஞ்சம் முடியை எடுத்து வெட்டி அந்த மரத்தில் கொண்டு போய் ஆணி அடித்து விட்டுட்டு எனக்கு அந்த பூஜையெல்லாம் செஞ்சு பொங்கல்லாம் வச்சு எல்லாம் செய்கிறாங்க. செஞ்சு முடித்த உடனே எனக்குள்ளேருந்து அந்த ஆவி போயிடுச்சு. போன உடனே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த உங்களுக்கு தெரியும் இந்து கோயிலுக்குள்ள எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இந்த கருவூலத்துக்குள்ளே உள்ளே விட மாட்டாங்க. அந்த வெளியோட சரி, அந்த கருவறைக்குள்ளே யாரையும் விட மாட்டாங்க, பூசாரி மட்டும்தான் போக முடியும். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா வேகமாக எலும்பி ஓடி போய் அந்த அந்த அந்த குழந்தையம்ன்ற அந்த சிலையை போய் ஓடி கட்டி பிடிச்சி அப்படி மடியில் படுத்துட்டேன். படுத்த உடனே அப்பா பயந்துட்டாங்க, ஐயோ கருவறைக்குள்ளே யாரும் போகக்கூடாது. அப்போ பூசார் சொல்லியிருக்காரு, இல்லை விட்டுருங்க, அவள் ஒரு விசேஷித்த குழந்தை, அவள் தெய்வீக குழந்தை, விட்டுருங்க அப்படின்ன உடனே அதை முடிச்சுட்டு நான் திரும்ப எழுந்திரிச்சு நான் வெளியே வரும்போது அப்பா சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு. என் முகத்தை அப்பாவால் பார்க்கவே முடியலாம், அப்படியே ஒரு ஜகஜோதியாக இருந்ததா, என் கண்ணெல்லாம் அப்படியே தீப்பிழம்பாக இருந்ததான். அந்த நிமிஷத்துலேருந்து அந்தனுடைய அம்மனுடைய ஆவி எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டு வர ஆரம்பிச்சோடனே வீட்டுக்குள்ளே வந்த உடனே குறி சொல்கிறவளா அந்த ஆவி எனக்குள்ளே இருந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. கிரியை செஞ்சேன்னா அந்த நேரத்தில் எனக்கு அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஏரிக்கரையில் ஒரு ஆவி என்னை பிடிச்சது, அது முனீஸ்வரன் சொல்லி சொன்னாங்க, அந்த ஆவி எனக்கு பிடிச்சது. அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா என்னுடைய கை வலது கை உடஞ்சிருச்சு. உடஞ்சதுல என் வலது கையில் கீரல் விழுந்து உடனே புத்தூரில் கொண்டு போய் கட்டு போட்டு இருந்த நேரத்தில் தான் அந்த சம்பவம் எனக்கு நடந்தது. நடந்துட்டுருக்கும்போது இப்போ எல்லாம் முடித்து எடுத்து இங்கே வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்தோடனே அந்த ஆவியிலேருந்து நான் குறி சொல்ல ஆரம்பிக்கிறேன். குறி சொல்ல ஆரம்பிக்கும்போது என்ன நடக்குதுன்னா எல்லாருக்கும் குறி சொல்ல கரெக்டாக அப்படியே திட்டமாக யார் யார் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது அப்படின்றத சொல்ல ஆரம்பிச்சுட்டே இருக்கிறேன். அப்போ அப்பா என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீ எடுத்ததுக்கெல்லாம் ஏ மகன்னு சொல்கிறியே, நான் வயசு பிள்ளைய வச்சுருக்கேன், அவள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கான்னு உனக்கே தெரியும், அவள் கை இப்போ உடஞ்சி போய் நான் புத்தூர் கட்டு போட்டு வச்சுருக்கேன், அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை என்ன ஆகும், நீ இடது கையில் திருநீர் கொடுக்குற, அந்த பிள்ளையினுடைய வலது கையினுடைய நிலைமை என்ன அப்படின்னு அப்பா கேட்டாங்களாம். கேட்ட பொழுது உடனே சொன்னாலாம், அப்பா நாங்கள் அப்பானாலே நடுங்குவோம், ஆனால் நான் அந்த நேரத்தில் அப்பாட்ட சொன்னலாம், அதெல்லாம் சரியாக போச்சு போடா அப்படின்ட்டனா, அப்போ கட்டை அழுத்து போட்டு எனக்கு அந்த கையில் திருநீர் எடுத்துக்கொடு அப்படின்னு அப்பா கேட்டாங்களாம். உடனே நான் அந்த கையில் இருந்த கட்டையெல்லாம் கழட்டி தூக்கி போட்டு அந்த வலது கையில் எடுத்து திருநீரை கொடுத்தேன் அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க. அப்பா வந்து தெய்வ நம்பிக்கையே அப்பாவுக்கு அப்பையெல்லாம் கிடையாது. அப்பா வந்து இந்த ராமலிங்க அடிகளார் அவரை குறித்து மட்டும்தான் வாரத்தில் ஒரு நாள் விரதம் இருந்து அது ஒன்று தான் அப்பாவுக்கு, மற்றபடி கோவிலுக்கு போனோம் எடுத்தோம் அதெல்லாம் கிடையாது. வருஷத்தில் ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்காக திருப்பதிக்கு போகிறது, எங்களை கூப்பிட்டு போவாங்க, அந்த மாதிரி பழனிக்கு போகணும் அப்படி போய் வந்தேன். ஆனால் அப்பாவுக்கு பெரிய பக்தி கிடையாது, ஆனால் அம்மா ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. அந்த பக்தியை பார்த்து தான் எனக்குள்ள ஒரு பக்தி வந்தது, நான் கடவுளை தேட ஆரம்பித்தேன். இந்த சூழ்நிலையில் தான் நான் குறி சொல்கிறவளாக மாற ஆரம்பித்தோடனே நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு குறி கேட்குறதுக்கு. என்னை அங்கங்கே கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நான் 8ஆம் கிளாஸ் முடித்து 9ஆம் கிளாஸ் ஸ்டார்டிங் போய்கிட்டு இருக்கிறேன். அப்பாவுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிட்டு, பிள்ளையனுடைய வாழ்க்கை என்ன ஆகும், இப்படி குறி சொல்கிறவளாக போயிட்டானா பிள்ளையோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுரும், படிப்பு பாழாக போயிடும், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்பாக்குள்ளே ஒரு பயம் வந்து அப்போ போய் அந்த பூசாரிகிட்ட கேட்டிருக்காங்க. அவள் எப்போவுமே அதுக்குள்ளே தான் இருக்கிறா, 24 hours அது கூடவே தான் இருக்கிறா, எல்லாரும் இப்படி குறி கேட்க கூப்பிட்டு போகிறாங்க, வீட்டுக்குள்ளே கூட்டம் வருது, அதனால் என்ன பண்ணுறது எனக்கு தெரியலன்னொடனே, சரி நீங்கள் அவளை கூட்டிகிட்டு வாங்க, நம்ம ஒரு தடை போடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்னை மறுபடியும் அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சூடமெல்லாம் பொருத்தி வச்சு சத்திய வாக்கு வாங்குறாங்க. நாங்கள் கூப்பிட்டா தான் நீ வரணும், நாங்கள் கூப்பிடாமல் நீ வரக்கூடாது என்று சொல்லி சத்திய வாக்கு வாங்கி என் நாக்கில் வந்து ஒரு சூளத்தை குத்தி, இப்போவும் அந்த நாக்கில் அந்த சூள அடையாளம் இருக்குது, அந்த நாக்கில் எனக்கு சூளத்தை குத்தி தடை போடுறாங்க. தடை போட்டு நாங்கள் கூப்பிட்டா வரணும், இல்லாட்டி வரக்கூடாது. அதுக்கப்புறம் எப்போ அவங்க சூடத்தை பொருத்தி வச்சு கூப்பிட்றாங்களோ அந்த ஆவி வரும் குறி சொல்லிட்டு இருப்பேன். இப்படி இருந்தோடனே திரும்பவும் நான் அந்த மனநிலைமை எனக்கு பாதிக்கப்படும். இதில் இன்னும் எங்கள் அம்மா கொஞ்சம் இன்னும் என்னை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ போய் சொல்கிறா, நடிக்கிறா, ஊரை ஏமாத்திட்டுருக்கா, இப்போ செஞ்சதெல்லாம் பத்தாதா, இவளால் நாங்கள் இன்னும் எவ்வளோ அனுபவிக்கணும், இப்படி ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்பவும் நான் ரொம்ப பாதிப்புக்குள்ளாக ஆரம்பிச்சிட்டேன். திரும்பவும் எங்கள் போடியிலேருந்து எங்கள் மாமா வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது நான் திரும்பவும் மறுபடியும் நிறைய பாதிப்பு, சரீரத்தில் மிகுந்த பாதிப்பு, ஃபிட்ஸ் வந்து வந்து ஒவ்வொரு முறையும் வாழ்வா சாவா என்றதான நிலைமை. அப்புறம் நான் சொல்லிட்டேன், நான் இருக்கிறனோ சாகுறனோ என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் சாகும்போது எங்கள் அப்பா கிட்டையாவது நான் நிற்கணும், நீங்கள் என்னை எங்கள் அப்பாட்ட கொண்டு விட்டுருங்கன்ட்டேன். அதனால் எங்கள் மாமாவோட அம்மாவோட என்னையை சேர்த்து என்னை ஊருக்கு அனுப்புகிறாங்க. 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போதே பாதியிலே அதை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு நான் திரும்பவும் எங்கள் ஊருக்கு செங்கல்பட்டுக்கு நாங்கள் திரும்பி என்னோட பாட்டியோட கூட நான் பஸ்ஸில் வரேன். பஸ்ஸில் வரும்போது தான் என் கணவர் நாங்கள் பஸ்ஸில் வச்சு என்னை பார்க்குறாரு. பார்த்துட்டு எங்கள் பாட்டி கூட பேசிகிட்டே வர்றார், யார் இந்த பொண்ணு, நம்ம பொண்ணு மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி கூட உட்காந்து பேசிட்டு, அடுத்தடுத்த சீட்டுன்றதுனால எங்கள் பாட்டியோட உட்காந்து பேசிகிட்டே வராங்க. அவங்க பேசிக்கிட்டதெல்லாம் என்ன பேசுனாங்க எனக்கு ஒன்றும் தெரியாது. பட் ஊர் நெருங்கும் போது எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அப்போ எங்கள் பாட்டி சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய சூழ்நிலையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன உடனே நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவருமே சின்ன வயசுலேயே அவர் 6 மாதம் குழந்தையாக இருக்கும்போதே அவங்க அப்பா இறந்துட்டார், என் கணவனாருடைய அப்பா இறந்துட்டாங்க. அவங்க 4 ஆம்பளை பிள்ளைங்க, அவங்க தாயார் கூலி வேலை செஞ்சு விறகு வெட்டி கொண்டு வந்து கூலி வேலை செஞ்சு தான் அவங்க காப்பாற்றிருக்காங்க. அவங்க கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச உடனே ஊரை விட்டு ஓடி போய் டெல்லி அந்த பக்கம்லாம் போய் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு அடிபட்டு வளர்ந்து அப்படி தான் அவங்க வளர்ந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் அவளுடைய கஷ்டம் எனக்கு தெரியும், நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டிருக்காங்க. எந்த காரியங்களும் எனக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே இவங்க என்னை வீட்டில் பார்க்க வந்துட்டாங்க. பார்க்க வந்த உடனே எங்கள் அம்மா, நான் தான் லவ் பண்ணி ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஒரு சீனை க்ரியேட் பண்ணி பயங்கர சண்டை, பயங்கரமான யுத்தம் நடக்குது. அப்பா என்னைய கொல்லலாம் வராங்க. நான் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டேன்றாங்க. என்னுடைய வார்த்தை அங்கே எடுபடவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அம்மா சொல்லியிருக்காங்க சரி கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு. அப்போது டாக்டர்ஸ்கிட்டையும் அப்பா கேட்கும்போது அவளுக்கு ஒரு நல்லது நடந்தால் சந்தோஷம்தான், அவள் அங்கேயாவது போய் நல்லா இருக்கட்டும், நீங்கள் இங்கே இருக்கிறத விட இங்கே இருந்தால் பிள்ளை செத்துருவா, அதனால் நீங்கள் கல்யாணமே பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ 15 வயது 14 கூட முடியலன்னு நினைக்கிறேன். 9வது வகுப்பு படித்து கொண்டு அந்த காலகட்டம் திருமணத்தை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து என் கணவருக்கு என்னை திருமணம் செய்து கொடுத்தாங்க. இந்து முறைப்படி தான் திருமணம் நடந்தது. அது எங்களை பூநூல் போட்டு மஞ்சள் வேஷ்டி கட்டு, மேலே ஷர்ட் போட மாட்டாங்க, எங்களுக்கும் மஞ்சள் சாரீ தான். அந்த மந்திரமெல்லாம் ஓதி அக்னி வளர்த்து அம்மி பார்த்து அந்த மாதிரி தான் திருமணங்கள்லாம் நடக்கும். அந்த மாதிரி திருமணம் நடக்கும்போதே எங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா, பல அதாவது காட்டும் சில காரியங்களை அதாவது தப்பாக போகுது அப்படின்றதெல்லாம் காட்டுன்ற மாதிரி சில காரியங்கள் அப்பயே எனக்கு நடந்தது. கல்யாணம் நடந்து எங்களை கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க. கல்யாணத்துலேயே எங்கள் அம்மாவுக்கும் என் கணவருக்கும் சண்டை வந்துருச்சு, பயங்கர சண்டை. என்ன அது, என்ன சின்ன பிள்ளைன்றதுனால எனக்கு என்ன நடந்ததுலாம் எனக்கு தெரியல. ஏதோ கொடுக்கல் வாங்கல்லையே ஏதோ பெரிய பிரச்சனையாக அப்பயே அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. ஆனால் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் குடியிருக்கிறவங்க எல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லிட்டாங்க, இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாயா, ரொம்ப கொடுமை பண்ணிட்டா, நீயாவது நல்லா வச்சுருக்கணும் அப்படின்னு. அப்போ என் கணவனாருடைய உள்ளத்தில் ஒரு வைராக்கியம், இனி இவளை இங்கே அனுப்பவே கூடாது, நம்ம வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. திருமணம் முடிஞ்சு நாங்கள் வெளியே கிளம்பி வாசலில் கிளம்பி வாரோம், எங்கள் பாட்டியை மாடு முட்டி தள்ளிருச்சு. சகுனமே சரியில்லையே, ஆரம்பமே இப்படி இருக்கே அப்படின்னு எல்லாம் வருத்தப்படும் போது எங்கள் அம்மா, அவளுக்கு அப்படி தான் நடக்கும், வேறு எப்படி நடக்கும் அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க. மாடு முட்டி தள்ளிருச்சு. சரி, அதை கடந்து அடுத்து சரி நாங்கள் காரில் தான், அம்பாசிடர் காரில் தான் எடுத்துகிட்டு எங்கள் அப்பா கூட பிறந்த தங்கச்சி, தங்கச்சி ஹஸ்பண்டு, நாங்கள் அவங்களுடைய ரிலேஷன் ரெண்டு பேர் எல்லாம் சேர்ந்து காரில் போகிறோம். காரில் போய் செங்கல்பட்டுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போகும்போதே, அது எந்த ஊர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, திடீர்னு டிரைவர் காரை நிறுத்தினார். நிறுத்திட்டு முன்னாடி ஏதோ டெக்கியை திறந்தால் நெருப்பு பற்றி எரியுது, பயங்கரமாக எரியுது. அந்த நேரம் எல்லோரும் வேகமாக இறங்குங்கன்னு எல்லாருமே இறங்கிட்டோம். இறங்கி அங்கே போன பெண்கள்கிட்ட தண்ணியெலாம் கேட்டு வாங்கி ஊற்றி மண்ணெல்லாம் தூக்கி போட்டு அழைச்சி திரும்ப அங்கே வரோம். வரும்பொழுது வடபழனியில் தான் என்னுடைய கணவனாருடைய வீடு இருந்தது, அங்கே கொண்டு கூப்பிட்டு வர்றாங்க. போகிறதுக்கு முன்னாடி வடபழனி முன்னாடி முருகன் கோவில் இருக்கிறதுனால அங்கே போயிட்டு ஒரு பூஜையை செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு போய் அங்கே தேங்காய் வாழைப்பழம் வாங்கி தேங்காயோட அது சகுனம் பார்ப்பாங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்படி பார்க்கும்போது அந்த தேங்காய் அழுகி போயிருந்தது, உடச்சி பார்த்தாங்க தேங்காய் அழுகி போயிருந்தது. என்னோட ஆரம்பமே இப்படி இருக்கே என்று சொல்லிட்டு போயிட்டோம். திரும்ப தேங்காய் வாங்கிட்டு வந்து உடச்சி சாமியை கும்பிட்டு போயாச்சு. எங்களுடைய திருமண வாழ்க்கை ஆரம்பிச்சது. ஆரம்பித்த 3வது நாளே என்னை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது பெரிய நிறைய பணம் கொடுத்தோம், நகை போட்டோம், அதெல்லாம் எதுவும் இல்லை. ஏதோ முடிஞ்சதை போட்டு செஞ்சு எடுத்து, அதாவது துரத்தி விட்டால் போதும் அப்படின்ற நிலமையில தான் எங்கள் அம்மா என்னை திருமணம் செஞ்சு அனுப்பி வச்சிட்டாங்க. வந்துட்டு 3வது நாள் கரெக்டாக என்னுடைய திருமணம் நடந்து 3வது நாள் அங்கே ஒரு பெட்டி இருந்தது. அந்த பெட்டியை எடுத்து நான் ஒரு நிறைய கவிதைகள் கணவனார் எழுதுகிற பழக்கம் உண்டு, சரின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து நான் பார்க்குறேன். அந்த பார்க்கும்போது அதில் ஒரு பத்திரம் நான் பார்க்குறேன். அதில் ஒரு பத்திரம் பார்த்தா ஒரு தருஷ்கனி என்ற ஒரு பெண்ணோடு கூட இவருக்கு தொடர்பு இருந்து அந்த பெண்ணுக்கிட்டேருந்து விளக்கு பத்திரம், அதை அந்த நாட்களில் பத்திரத்தில் எழுதி வாங்கின உடனே சரின்னு பிரிச்சுட்ருவாங்க இல்லையா, அது மாதிரி இவர் அந்த முஸ்லீம் பிரகாரமாக இவர் மாறி அந்த விருத்த சதனமெல்லாம் செய்து மாறி அந்த பெண்ணை திருமணம் செய்து திரும்ப ஏதோ அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனையாகி அதுலேருந்து இவங்க விலகி வந்திருக்கிறாங்க அப்படின்றது அதில் எழுதினோடனே அது எனக்கு அந்த நாளில் வந்து எனக்கு பெருசாக புரியலை, சின்ன பிள்ளை புரியலை, பட் அது தப்பு, ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிட்டு. தெரிஞ்சோன்னே அன்றைக்கி நைட்டு வந்து அவங்க ஈஸ்டரில் அப்படி படுத்துருக்காங்க, நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், நான் அதை கேட்குறேன் இது என்ன நடந்தது இப்படி இருக்குதே என்னன்னு கேட்ட உடனே என்னை ஓங்கி ஒரு உத விட்டாங்க, நெஞ்சிலே நீ உதைச்சாங்க. அந்த சரியான அடி எனக்கு அந்த நாளில் இருந்தே எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை மறுபடியும் எனக்கு எகைன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னுடைய வாழ்க்கை அந்த 3 நாள் கூட என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை. ஸோ எனக்கு மனசு உடைய ஆரம்பிச்சிட்டேன். சரி, திருமணமாகி கணவனுடைய அன்பாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா கணவனுடைய அன்பும் இப்படிப்பட்ட ஒரு அன்பா என்று தான் எனக்கு பெரிய என்னுடைய மனக்கோட்டை அப்படியே உடைய ஆரம்பிச்சிருச்சு, நொறுங்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவரை குறித்து எனக்கு ஒவ்வொரு காரியமாக தெரிய ஆரம்பிக்குது. அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஸ்மக்லிங் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த தொழிலும் சரியான தொழில், நேர்மையான ஒரு தொழில் இல்லை. அப்படியே குடிப்பாங்க, சிகரெட் பிடிப்பாங்க, பல பெண்களோட தொடர்பு இருக்குது. இப்படி ஒவ்வொன்றா அதற்கு பின்பு தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. வீட்டுக்கே வரமாட்டாங்க, சில நேரங்களில் பார்த்தா வீட்டுக்கே வரமாட்டாங்க. அவங்க சொந்தக்காரங்களுடைய ஒரு வீட்டில் தான் நாங்கள் குடியிருந்தோம். அப்போ அவங்க அந்த பால் கவர்லாம் கட் பண்ணி போட்டு அதை மறுபடியும் அரைச்சி பெரிய கவர்ஸாக உருவாக்குற ஃபேக்ட்ரி வீட்லேயே வச்சுருந்தாங்க. நான் என்ன செய்வேன்னா, அவங்கக்கிட்ட நானும் ரொம்ப நாள் பட்னியாக இருந்து என்ன செய்கிறதுன்னு தெரில. அப்புறம் அவங்கக்கிட்ட, அம்மா நானும் அதை கட் பண்ணி கொடுக்குறேன், ஒரு கிலோ கப்ப 40 பைசா கிடைக்கும், 5 ரூபா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருவேன் அந்த பால்க்கு. நாத்தடிக்கும் உள்ள சமயத்தில், அதை கழுவாமலாம் ஊற்றிருப்பாங்க, புழுலாம் இருக்கும். ஆனாலும் மனசை கட்டுப்படுத்திட்டு அந்த கவரை எல்லாம் கட் பண்ணி கொடுப்பேன். கட் பண்ணிட்டு அதை கழுவி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு கிலோக்கு 40 பைசா, அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அதை கட் பண்ணி கொடுத்தா 5 ரூபா கிடைக்கும். அந்த 5 ரூபாவை வாங்கி அரிசி வாங்கி அதுக்கு தேவையான சாமான எல்லாம் கடையில் வாங்கி சமைச்சு வச்சு, சரி அவர் வந்துடுவார், நம்ம நைட்டில் 2 பேரும் ஒன்றா சாப்பிடலாம் அப்படின்னு காத்துட்ருப்பேன். காலையிலேருந்து சாப்பிடாம சாயங்காலம் அந்த காசை வாங்கி சமைச்சிட்டு காத்துட்ருப்பேன். காத்துட்ருந்தா வரமாட்டாங்க. அப்படியே எல்லாம் சோறில் தண்ணி ஊற்றாமல் செய்யாமல் அப்படியே எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். மறுநாள் தூக்கி அதை அப்படியே குப்பையில் கொட்டுவேன். கொட்டிட்டு அப்புறம் மறுநாள் திரும்ப அந்த கவரெல்லாம் வெட்டி, சரி இன்னைக்காவது வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்ருப்பேன். அந்த இடையில சில நாட்கள் அந்த அம்மா அவங்களுடைய அவருக்கு அக்கா முறை வேணும். அவங்க என்னை ரொம்ப சத்தம் போட்டு சமயத்தில் ஊட்டி விட்டுருவாங்க, நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அப்படியே ஏதோ ஒரு நாள் சில நாள் அப்படி சாப்பிடுவேன். அப்புறம் என்றைக்காவது ஒரு நாள் வருவார், வந்த உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம், நான் சாப்பிட்டு வந்துட்டேன், நீ சாப்பிடு அப்படின்வாங்க. ரொம்ப கஷ்டமான, ஏன்னா அந்த வீட்டினுடைய வாடகை அப்போ வெறும் 200 ரூபா தான், அந்த வாடகை கூட எங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக வந்தது. அந்த நேரத்தில் நான் கன்சீவ் ஆனேன். கன்சீவாக எனக்கு ஒரு 6 மாதம் வயிற்றில் குழந்தை இருந்தது. 6 மாத குழந்தை ரொம்ப இதே போல தான், ரொம்ப கஷ்டத்தின் சூழ்நிலையில் தான் போயிட்டே இருந்தோம். இதுக்கு இடையில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், கொஞ்சம் நான் கன்சீவாகி ஒரு 3 மாசத்துலேயே எங்கள் அப்பா, என் கணவர் என்ன பண்ணார்னா, அவங்க அப்பா கல்யாணத்தில் எனக்கு இன்னும் பேலன்ஸ் எனக்கு 2500 ரூபா, அப்போ அது பெரிய அமௌண்ட்டு, கொடுக்க வேண்டியது இருக்குது, நீ அதை போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லவும், என்னை கொண்டு வந்து எங்கள் அப்பா வீட்டு வாசலில் என்னை விட்டுட்டு அவங்க ரிட்டர்ன் போயிட்டாங்க. நான் அப்போ 3 மாசமாக இருக்கிறேன், வீட்டுக்குள்ளே வரேன். வந்தால் அப்பா சாப்பிட்டுட்ருக்காங்க, அம்மா பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ நான் அப்பாட்ட என்னையே பார்க்குறாங்க. அப்பா பார்த்த உடனே, வாமான் கேட்கல, உட்காருமான்னு சொல்ல ஒன்றும் சொல்லலை. என்ன தனியாக வந்திருக்க அப்படின்னு அம்மா கேட்டாங்க. அப்பா அப்போ தான், என்னம்மா தனியாக வந்திருக்க, அப்பா இல்லைப்பா கொண்டு வந்து வாசலில் விட்டுட்டு தான் போகிறாரு, என்ன சொல்லிட்டு போகிறான் இப்படி, இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு சொல்லார். அது எப்படி அவன் வராமல் நீ மட்டும் வந்த, வந்தால் நீ அவனோட வரணும், இல்லைன்னா நீ அங்கேயே சாகணும். அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தவர் கையை கழுவிட்டு என்னை திரும்ப அப்படியே கூப்பிட்டுட்டு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்னை சென்னை கொண்டு வந்து எங்கள் வீட்டில், அவர் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா என்னை கொண்டு வந்து என்னை வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க.
1: பாகம் 2 மற்றும் ஓர் ஒளிபரப்பில் கேட்க தவறாதிருங்கள்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஏசாயா 35:8. கடற்படையிலே வேலை செய்த ஒருவர் கடற்படை விமானியாகவும் இருந்தார். ஆப்கானிஸ்தானில் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடித்து அவர் வீடு திரும்பிய போது அவருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டது. மேலும் அவருக்கு காதின் உட்பகுதியில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையினால் அவருடைய மனநிலையும் குழம்பி போய் இருந்தது. அவருக்கு ஒரு குழப்பமான உணர்வுகள் ஏற்பட்டது. அவருடைய இந்த குழம்பிய மனநிலை அவர் பாரசீக வளைகுடாவின் நடுப்பகுதியில் விமானம் தாங்கி கப்பலில் விமானத்தை தரையிறக்கும் போது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்திவிடும். அவருடைய மனநிலையில் அவர் சரியாக விமானத்தை ஓட்டிச் செல்வதைப் போலத்தான் தெரிந்தது. ஆனால் அவர் எதிர்மறையாக பறப்பதை கருவிகள் காட்டின. அவர் எதை செய்தாலும் விமானத்தில் இருந்த கருவிகள் எதிர்மறையாகவே காட்டின. ஆனால் அவருக்கோ தான் செய்வது சரி என்று தோன்றியது. அவர் ஒன்று தன்னுடைய மனநிலையை சார்ந்து விமானத்தை இயக்கியிருக்க வேண்டும், அல்லது அவர் தன்னுடைய கருவிகளை சார்ந்திருக்க வேண்டும். தன் மனநிலையை மேற்கொண்டு கருவிகள் காட்டுவதைப் போல செயல்படுவது அவருக்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் எப்படியோ கருவிகளை பின்பற்றி விமானத்தை தரையிறக்கியதால் தப்பித்து கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, இதைப் போலவே நாமும் நம்முடைய எண்ணங்கள்தான் சரியானவை என்று நினைக்கிறோம். ஆனால் நம் எண்ணங்களின்படி வாழ்ந்தால் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க நேரிடும். தேவன் நாம் வழி நடக்கும்படி நமக்கு எழுதி கொடுத்த வேத புத்தகத்தை கவனித்து அதன்படி நடந்தால் நாம் சரியான பாதையில் செல்வது உறுதி. ஆம் பிரியமானவர்களே, நாம் குறைந்த அறிவுள்ளவர்கள். ஆனால் நாம் தேவனோடு நெருங்கிய உறவில் இருந்தால் தேவன் நம்மை சரியான பாதையிலே வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தி செல்ல நாம் அனுமதித்தால் நாம் பத்திரமாய் போக முடியும். தேவன் காட்டும் பாதையில் நாம் நடந்தால் நாம் பேதைகளாயிருந்தாலும் திசை கெட்டு போக மாட்டோம். தாவீது தன்னுடைய எண்ணங்களை சார்ந்து கொள்ளாமல் தன்னை வழி நடத்தும்படி தேவனை சார்ந்து கொண்டார். தேவ ஆலோசனையை கேட்டு செயல்பட்டார். எனவே அவருடைய காரியங்கள் வெற்றியாயிருந்தன. ஆனால் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலோ தேவனை சார்ந்து கொள்ளவில்லை. தேவ வழிநடத்துதலுக்கு காத்திருக்க அவருக்கு பொறுமை இல்லை. தன் எண்ணங்களின்படி நடந்தார். ஆகவே அவர் வெற்றியான ஒரு அரசனாக இருக்க முடியவில்லை. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய எண்ணங்களின்படி நடக்காமல் தேவன் காட்டும் பாதையில் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நடந்தால் நமக்கு ஒருபோதும் தோல்வியில்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமானால் நம் சுய புத்தியின் மேல் சாயாமல் தேவன் காட்டும் பாதையில் நடக்க பழகுவோம். அப்பொழுது நமக்கு வெற்றி நிச்சயம்.

0: கிறிஸ்துவுக்குள் விடுதலை என்ற தலைப்பில் சகோதரன் சந்திரன் லைட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை என்று சொல்லி பக்தன் பவுல் சொல்லு வசனத்தை இந்த விளை நினைவு கூறுகிறோம். குமாரன் விடுதலையாக்கினால் உண்மையாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வாசிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வாசிக்கிறோம். ஐயா, விடுதலை இல்லாத உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர், தாமே ஆப்பிரிக்க நாடுகளிலும் பல இடங்களிலும் விடுதலைக்காக மக்கள் அங்கலாய்க்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஐயா ஆண்டவர், தாமே ஒருவேளை எங்கள் நாடு விடுதலையுற்ற நாடு என்று சொல்லிக்கொண்டாலும் ஆன்மீக வாழ்க்கையிலே சுவாமி விடுதலை இல்லாதபடி இருக்கிற மக்கள் கோடான கோடி மக்கள் உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம். ஐயா, விடுதலை கொடுக்கும்படி வந்தவர் எங்கள் ஆண்டு என்பதை அறிந்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே உடைய பிள்ளைகள் 430 வருடங்களாக அடிமைத்தனத்தில் இருந்தபோது லெட் மை பீப்புள் கோ, என்னுடைய ஜனங்களை போகவிடு என்று சொல்லி பார்வோ மன்னனோடு கூட சுவாமி நீர் மோசேயின் மூலமாக இடைப்பட்டீர் என்று வாசிக்கிறோம். ஐயா, இன்றைக்கு அநேக மக்கள் ஆண்டவர் இன்னும் விடுதலை இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை அறிந்திருக்கிறோம். ஐயா, அநேக விதமான பாவங்களுக்கு ஆண்டவரே, ட்ரக் அடிக்ஷன், செக்ஸ் போன்ற பல காரியங்களுக்கு சாமி இன்னும் அநேக கிறிஸ்தவர்கள் அடிமையா இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஐயா ஆண்டவர், தாமே அடிமையோடு வாழ்வது உங்களுக்கு சித்தமல்ல என்பதை அறிந்திருக்கிறோம். ஐயா, எங்களை விடுவிக்கவே ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே பிறந்தீர் என்று வாசிக்கிறோம். ஐயா, குமாரனாக இயேசு எங்களை விடுவிப்பீர் என்று சொன்னால் உண்மையாகவே நாங்கள் விடுதலையாவீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறவனமாக விடுதலையின் கர்த்தர் தாமே எங்களை விடுவிக்கிற கர்த்தராக தொடர்ந்து செயல்பட உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். நாங்கள் விடுவிக்கப்பட்ட மக்களாக நாங்கள் இந்த விடுதலை எங்களோடு கூட வைத்து நாள் பூட்டிக் கொள்ளாதபடிக்கு நீ விடுதலை கோருகிற மக்களோடு கூட கடந்து சென்று விடுதலையின் நாயகரை நாங்கள் அறிமுகப்படுத்தும் பிள்ளைகளாக செயல்பட உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். எங்களோட தொடர்ந்து நீர் பேசும் மீட்பரேஸ் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாசி கேட்ட 8 யோவான் 31-36 முடிய நாம் வாசி கேட்டோம். இந்த பகுதியிலே தி ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட் என்று நமக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு அருகிலான விடுதலை குறித்து நாம் சிந்திக்கும்படியாக இந்த வேளையிலே கடந்து வந்திருக்கிறோம். ரவி சேகரையா நம்முடைய இந்திய தேசத்தை பிராமின் குலத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு அருமையான தாசன். அவரை குறித்து அதிகமாக கேள்விப்பட்டு இருப்பீர்கள். அவர் தன்னுடைய புத்தகத்திலே ஒரு ஸ்டோரியை அவர் சொல்லுகிறார். அது எல்லாரும் ஒருவேளை நீங்கள் அறிந்திருந்த ஸ்டோரியாக இருக்கலாம் என்று யோசிக்கிறேன். ஒரு மனுஷன் ரொம்ப நாள வேலை இல்லாதபடி திரிந்து கொண்டிருக்கிறான். எங்கெங்கும் தேடியும் வேலை கிடைக்கவில்லை. திடீரென்று ஒரு ஜூ வழியாக அவன் சென்ற பொழுது வேகன்சி அவைலபிள் என்று போடவிட்டனே நேராக அது உள்ளே செல்கிறான். சென்று அங்கு ஜூ மேனேஜரை பார்த்து என்னங்க வேலை இருக்குன்னு கேட்கிறான். ஜூ மேனேஜர் சொல்றாரு, போன வாரம் வரைக்கும் ஒரு அருமையான ஒரு மங்கி வச்சிருந்தோம், அது வந்து திடீர்னு புரிந்து கொள்ள முடியாத ஒரு இதில் மறித்து போய்விட்டது. இது வந்து ரொம்ப அட்ராக்ஷன், வந்து சில்ட்ரன் ஆர் வெரி கிரேட் அட்ராக்ஷன் அந்த மங்கிக்கு. அதனால பிள்ளைங்க வந்து ஸ்கூல் வெக்கேஷன் விட போறாங்க, எல்லா பிள்ளைங்களும் வருவாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் இம்பர்சனேட் பண்ணணும் அந்த மங்கியை போல, அந்த ஒரு வேலை இருக்குது, நீ எடுத்துக்கிறியான்னு கேட்கறாங்க. ஸோ மணி வாஸ் ஹார்ட் டு கம் பை. So he said, no problem. As long as you give me money, I can do anything. So அப்படின்னு சொல்லிட்டு அந்த மங்கியை இம்பர்சனேட் பண்ணுவதற்கான அந்த வேலையை எடுத்துக்கொள்கிறான். All he was supposed to do was get into the outfit of the monkey. So morning till evening அவனுக்கு ஒரு கேஜ் கொடுக்கப்படுகிறது. அந்த கேஜில் ஒரு சின்ன ட்ரீ மாதிரி ஒரு செட்டப், ஒரு கலையிலேருந்து இன்னொரு கலைக்கு தாவணும். தட்ஸ் ஆல் யூ நீட் டு டூ. சாப்பாடு பற்றி பிரச்சனையே கிடையாது. வரவங்கெல்லாம் பீனட்ஸ் போடுவாங்க, பனானாஸ் போடுவாங்க, இதை சாப்பிட்டே தான் இருக்கணும். So he said, fine, no problem, I can take it up. So he was doing beautifully well. More than a monkey could do, he was doing. So armiya romba perfection oda panikittirukka. You know, eating too many bananas in a day, you know what will you land up with. So avaru oru maari kashtam aayiruchu. Anala udalenga oru maram uttu unar maari romba carefully ah romba beautifully ah thaavikittirukka samayathile ரொம்ப கஷ்டப்பட்டு, சரி இனி இன்னொன்னால ஒன்றும் செய்ய முடியாதுரா அப்படின்னு நிலம் வந்த உடனே இவன் சீட்டிங் பீனட்ஸ் அண்ட் பெனானாஸ் அண்ட் எதெல்லாம் உள்ள போட்டாங்களோ அதெல்லாம் சாப்பிடணும். இவன் சப்போஸ் டு டூ திஸ். ஸோ இவ் இஸ் டூயிங் எவ்ரி திங் டு பர்ஃபெக்ஷன். அவர் பண்ணினே இருக்கும்போது ஒரு மரம் டு ஒரு மரம் தாக்கும் போது பக்கத்து கேஜ் வந்து லயன்ஸ் கேஜ். ஸோ இது லிட்டில் ஸ்கேட் சரின்ட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக சரி. திடீர்னு என்ன பண்றான்னா அந்த ஒரு மரம் விட்டு தார் வச்சு இட் லூசஸ் தி கிரிப் அண்ட் இட் ஃபால்ஸ் டவுன். ரொம்ப டயர்டு வேறங்க, ஏந்திரத்துக்குள்ள நேரம் ஆச்சு, ஏந்திரத்துக்குள்ள பக்கத்துக்கே இருந்த லைன் அப்படியே உள்ள பக்கத்தாயிடுச்சு. இட்ஸ் பவுன்சிங் ஆனும் அப்படியே அவனுக்கு கால் மேல ரெண்டு பவர்ஸையும் அவன் தலைமை ஷோல்டர் மேல வச்சு கடிக்கிற சமயத்தில் ஹி ஷவுட்ஸ் ஐயோ ஐயோன்னு சொன்னா, டே ஸ்டாப் ஷவுட்டிங், இஃப் யூ டோன்ட் ஷவுட் போத் வில் லூஸ் த ஜாப் அந்த மாதிரி லைன். The story that Ravi Sekhare was saying was, we think the other man is perfect, we are all sinners and everyone else is perfect. What he was trying to drive home is, this great scholar, everyone in the world has his own problems, right? But according to the scriptures, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவராணி போனோம். So every man in this world is a sinner according to the scriptures. என் தாயினை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்குணத்திலே உருவானேன். So இந்த பகுதியிலே first I want to talk about freedom for sinners. Jesus saying பாவம் செய்கிறவன் எதற்கு அடிமையா இருக்கிறான்? பாவத்திற்கு அடிமையா இருக்கிற பகுதி வாசியங்கள் 34 வசனம். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். டைட்டானிக் ஷிப் ஆனது கட்டப்பட்ட உடனே அதை கட்டின பெரிய என்ஜினியரை பார்த்து எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்களா? How strong this Titanic ship is going to be? இது மெய்டின் வாயிற்சுக்குள்ள அட்லாண்டிக் கடல்ல போகுது. How strong this ship is going to be? கேட்டபோது அதை கட்டின அந்த என்ஜினியர் ரொம்ப ப்ரவுடா சொன்ன ஆன்சர் என்னன்னா, Even if God wants to sink the ship, he can't do it. கடவுளே இந்த ஷிப் முழுக்கடிக்கணும்னு நினைத்தாலும் கூட இந்த ஷிப் வந்து முழுகடிக்க முடியாது, so strong என்று சர்டிபிகேட் கொடுத்தானாம். You know the rest is history and it sank on his maiden voyage. Unsinkable ship began to sink in the Atlantic Ocean. So sometimes we think in a Christian life we are so unsinkable, right? என் வாழ்க்கையில ரொம்ப ஸ்ட்ராங், எந்த பாவத்தையும் நான் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலக பிரசித்தி பெற்ற ஒருவளே, 40 வருடங்களாக இஸ்ரவேலை ஆண்ட ராஜாவாகிய தாவீது வீழ்ந்து போனான்னு எல்லாருக்கும் தெரியும். சாலமனுக்கு எத்தனை சம்சாரங்க? 1000 சம்சாரமா. சோ ஹி செட் 300 லீகலி மேரிட், 700 இல்லீகல். 1000 வைஃப்ஸ் ஹி ஹேட். அண்ட் இஃப் ரீட் தி பைபிள் கேர்ஃபுல்லி, தே சே even the unsinkable Christians, sin is always there to sink them into the sin. So sin is such a deadly weapon, we need to be very careful with. Mala padnonuma, everything is my, ellame my in the ulaythu. In the context la yesa mena solrarna, paavam seigiravan paavathu adimaya irukkan. So freedom is for sinners. In the ulaythile anaivarum paavi endra padinale anaivarum adimaithanathukkulladaga irukrom. Jean Jacques Rousseau என்று சொல்லக்கூடியவர் சொன்னார், Man was born free, but everywhere is in bondage. ஆனால் theologically speaking, நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறது? Is he born free? மனுஷன் என் தாயினை பாவத்தில் கர்ப்பம் தரித்தான் நான் துர்குணத்தில் உருவானேன். So we are born in bondage, we are not born in freedom. So that is why we need freedom. So உலகத்தில் அனைவரும் பாவி என்று வேதம் சொல்லுகிறபடினாலே அனைவரும் அடிமைத்தனத்துக்குள்ளதாக இருக்கிறோம். Therefore, Jesus is needed by every single individual under the sun. இந்த உலகத்தில் இருக்க அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கொடுக்கிறதால் விடுதலை நமக்கு தேவை. So, sinners, இந்த உலகத்தில் என்ன சொல்றாங்கன்னா, sin doesn't exist. We are not sinners. எங்களை பாவி என்று சொல்வது கூடாது என்று சொல்கிறார்கள். ஒருவேளை உலக பிரசித்தி பெற்ற டெட் டர்னரை பற்றி சமீபத்திலே ஒரு டைஜஸ்டில் ஒரு அருமையான மீட் டர்னர் என்று அந்த தலைப்பில் ஒரு அருமையான ஆர்டிகல் வந்துச்சு. எத்தனை பேர் வாசித்தீங்க தெரியல. What he was saying was, $4.8 billion this man is worth. Net worth of Ted Turner is $4.8 billion. அவர் என்ன ஆச்சு, திடீர் என்று அவருடைய ஸ்டாக் வந்து இட் வெண்ட் அப் பை அ குவார்டர் ஆஃப் அ பாயிண்ட். அதில் அவனுக்கு எவ்வளோ ஆகுமா தெரியுமா? இன் 60 minutes he made $12.5 billion. $4.8 billion 12.5 billion dollars in 60 minutes he made that money. The question is asked, kadavul namma varamala kashtapattu vaasamala kashtapattalum engi billion ku ethana zero ne nammalku theriyadu. Indiki oru velai aandavara yesu anti christian man idu thanne arumugapaduthi kollugire inda Ted Turner than puthagathile solugirar, these christians are making me feel so guilty. Indha christavanga paavi paavi nu solli enna romba guilty ah feel pandranga. Christianity is a religion for the losers. தோல்வியுற்றவர்களுக்கு தான் அந்த கிறிஸ்து முதல் ஆக்கியானது. ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி டு டை ஃபார் மீ, எனக்காக ஒருத்தர் சிறுவர் மறிக்க வேண்டிய அவசியம் எனக்கு தேவையில்லை. I have a few girlfriends, I have taken a few drinks. எனக்கு சில கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நான் சில கொஞ்சம் தண்ணி அடிக்கிறேன். இஃப் தட் இஸ் கோயிங் டு புட் மீ இன் ஹெல், சோ பி இட். இது வந்து என்ன பரவாயில்ல, நரகத்தில் கொண்டு போய் தள்ளும் என்று இவர் சொல்வது உண்மையானால் அப்படியே நடக்கட்டும், பரவாயில்ல. They say it's human arrogance at its worst. So enna yosikrom, pavam does not exist. That was I am not a slave to anyone. இவங்க என்ன சொல்றாங்க, யூதர்கள் சொன்னதை பார்த்தீங்கன்னா, ஏசாமி சொல்றாரு பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அந்த முந்திரவசத்தை வாசிக்கிற 33 அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, யூதர்கள், நாங்கள் ஆபிரகாமின் சன்னதியா இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையா இருக்கவில்லை, விடுதலையாவில் என்று எப்படி சொல்லுகிறேன். கொஸ்டின் என்ன, நாங்கள் அடிமைகள், எங்களை பார்த்தா அடிமை, எங்களுக்கு ஏதையா பாவம், நாங்கள் பாவம் இல்லாதவள், எங்கள் சன்னதியே வந்து ஆபிரகாமின் சன்னதி ஆகியனால we don't have sin. The greatest problem of humanity is beautifully portrayed. William Barclay தன்னுடைய விளக்க உரையிலே சொல்லும்போது அழகாக சொல்லுகிறார், this is the problem of our kind, of humankind. பாவம் செய்தது ஒரு பக்கம் இருக்க, தங்களுக்கு பாவம் இல்லை என்று அது உணராது இருக்கிறார்களே, அது ரொம்ப மோசமான பாவமா. டிஎல் மூடியில் இருந்து ஒருத்தர் வந்து சொன்னாரா, பாவம் ரொம்ப பாரமா இருக்கு, பாரப்படுகிறே எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாடு தருவேன்னு உங்களை ஏசாமி சொல்லியிருக்காரு. நான் அப்படி ஒன்றும் பாரமா பாவம் பாரம் இத்தனை பாவம் செய்யறேன் பாரமா எனக்கு ஃபீல் பண்ணலையேன்னு சொன்னார். டிஎல் மூடியினுடைய ஆன்சர் என்ன தெரியுமா, செத்து போன மனுஷன் மேல கொண்டு போய் ஒரு 100 எடையை வச்சுனா எப்பா பாரமா இருக்கு எடுன்னு அவன் சொல்ல மாட்டான், ஏன்னா அவன் செத்து போயிருக்கான். He cannot feel the weight. So, பாவத்துக்கு மரித்த மனுஷன் மேலே பாவம் வந்து பாரமாக தெரியாது என்று டிஎல் மூடி சொன்னாராம். So, கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, what today's world is saying, Ted Turner-ஐ போல, sin doesn't exist. Don't call me a sinner. அதே தான் யூதர்கள் சொல்லுகிறார்கள் ஏசாமி இடத்துல, நாங்கள் பாவிகள் என்று எப்படிப்பா சொல்றோம், நாங்கள் பாவம் செய்யலையே, நாங்கள் ஆபிரகாமின் சன்னதி ஆயிற்றே, எங்களை போல் பாவி என்று சொல்லி எங்களை போல் அடிமைகள் என்று எப்படி சொல்லலாம் என்று சொல்லுகிறார்கள். அப்பட்டமான பொய். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எத்தனை வருஷங்கள் அடிமைகளாக இருந்தார்கள் யூதர்கள், 430 எகிப்தில் அடிமையா இருந்தாங்க, அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாபிலோனில் 70 அடிமைகளாக இருந்தார்கள், அசிரிய நாடு அவர்களை அடிமையை படுத்தினது, இப்போது யார்கிட்ட அடிமையா இருக்காங்க, தற்சமயத்தில் ரோமர்கள் இடத்துல, ரோமர்களுக்கு அடிமையா இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில சொல்கிறார்கள் நாங்கள் யாருக்குமே அடிமைகளாக இல்லை என்று பொய் சொல்கிறார்கள். சோ ப்ராப்ளம் என்னன்னா, தாங்கள் பாவி என்றும் தாங்கள் பாவி என்று உணராது இருக்கிறது பெரிய பாவமா. உங்களுக்கு சிக்னஸ் இருக்கல இல்லீங்கன்னா, the problem of today's world is, they say, William Barclay says, they know they are not, they think they are not sinners. G.K. Chesterton, Catholic theologian, தன் புத்தகத்தில் சொல்கிறார், a great man knows that he is not a god. ஒரு பெரிய உயர்ந்தவன் அல்லது கல்வியிலே உயர்ந்தவன் அறிவிலே உயர்ந்தவனுக்கு தெரியும் தான் கடவுள் அல்ல என்று. The greater he becomes, the better he knows it. எவ்வளவு கூட அதிகமாக வளருகிறானோ மனுஷன் அறிவிலே, அவ்வளவு கூட அதிகமாக உனக்கு தெரியும் இஸ் நாட் அ காட். நமக்குள்ள குறைகள் எப்போ தெரியுமா, நாம் ஆண்டவரிடத்தில் வர வர தாங்க தெரியும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் லூக்காவின் சுவிசேஷத்திலே 5 வாசித்தீங்கன்னா, லூக்கா 5 எடுங்க, லூக்காவின் சுவிசேஷம் 5 யாராவது வாசி 8 வாசிங்க, சீமோன் பேதுரு அதை கண்டு ஏசின் பாத்திரம் விழுந்து, ஆண்டவனே நான் பாவியான மனுஷன் என்னை விட்டு, எப்பொழுது சொன்னான் தெரியுமா, பேதுரு தான் பாவி என்பதை எப்பொழுது கண்டான் தெரியுமா, இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்கிறார் அவன் படகிலே, அற்புதத்தை கண்டவுடனே இயேசுவை கண்டு, மகிமையான இயேசுவை கண்டவுடனே அவனுடைய ரியாக்ஷன் என்னன்னா, முதலாவது நான் பாவி என்று அறிந்து கொள்கிறான். ஐயா, இஃப் யூ வாண்ட் டு நோ ஹூ யூ ஆர், யூ காட் டு நோ ஹூ கிரைஸ்ட் இஸ். கிரேக்க மத தத்துவம் சொல்லுகிறது நோ தை செல்ஃப், உன்னையே நீ அறிந்து கொள். இந்து மதம் சொல்லுகிறது நோ யுவர் செல்ஃப், இஃப் யூ வாண்ட் டு நோ ஹூ காட் இஸ் நோ யுவர் செல்ஃப், பிகாஸ் காட் இஸ் யுவர் காட். சோ கிறிஸ்து மதம் என்ன சொல்லுகிறது, இஃப் யூ வாண்ட் டு நோ ஹூ யூ ஆர், லுக் அட் கிரைஸ்ட். கிறிஸ்துவை நீ அறிந்து கொண்டால் உன்னை யார் என்று நீ அறிந்து கொள்ளலாம். அதே மாதிரி யோபின் புத்தகத்தை வாசி 40 யோபு யோஸ் எஸ் தேவனை கண்டவுடனே அவன் சொன்னது என்ன, நான் நீசன் என்று தன்னை சொல்லுகிறான். So if you want to know who you really are, you got to look at Jesus. இந்த பகுதியில் வாசிக்கிறோம், பேதுரு இயேசுவை அந்த அற்புதத்தினூடாய் கண்ட உடனே ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், ஐயோ நான் பாவி என்று தன்னை அறிந்து கொள்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, the closer you come to Christ, the greater will be your realization that you are a sinner. So in the யூதர்கள் என்ன சொல்கிறார்கள், தாங்கள் பாவி என்று இல்லைன்னு சொல்றது ஒரு பகங்க, தாங்கள் பாவம் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். That is the greater sin they have. இந்த உலகமானது சொல்கிறது எங்களிடத்திலே பாவம் கிடையாது, பாவம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் என்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, I was reading another book. அந்த புக்ல நம்ம ஆர்ச்பிஷப் ஆஃப் கேன்டர்பரி பத்தி ஒரு சின்ன நடந்த சம்பவத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐ என்ஜாய் இட். அதுல லண்டன்ல ஒரு ஃபுல் சூட்ல இவர் ஜஸ்ட் லண்டன் டியூப் ட்ரெயின் உள்ள போய் ரஷ் பண்ணி உள்ள ஏறுறார். அன்பார்ச்சுனேட்லி காட் இன் டு த ராங் அந்த வேகன்ல ஏறுறார். அந்த வேகன் ஃபுல்லா ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஆளு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தேர் ஆல் இன்மேட்ஸ் ஃப்ரம் மென்டல் ஹாஸ்பிட்டல். இவருக்கு தெரியாதுங்க, இவர் ஆர்ச் பிஷப் கோட் சூட்டோட உள்ள ஏறிட்டார். ஏறி இவருக்கு தெரியாதபடி உட்கார்ந்துட்டாருங்க. அவங்க நடுவில் போய் உட்கார்ந்துக்கிறார். அந்த ஆட்லி வந்து என்றான், இன்மேட்ஸ் எல்லாம் எல்லாம் மென்டல் ஹாஸ்பிட்டல் இன்மேட்ஸ் எல்லாம் எண்ணிக்கிட்டே வரான். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது இவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஓவர் யூனி இவர் பார்த்து கேட்கிறார், ஆர்ச் பிஷப் பார்த்து, ஒரிஜினல் ஆர்ச் பிஷப்புக்கு. அவர் உடனே சொல்றாரு, ஐ எம் தி ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரி. சரி, அஞ்சு ஆறு ஏழு நின்று போனாங்க. So what he actually means was, we are all sinners, right? You may dress up differently, but that doesn't make you that any man a holy. So according to scriptures, either you are a educated man or an uneducated man, either an American or you are an Indian, whatever be the country you live in, according to scriptures, we are all under sin, we are all in bondage. We are born in bondage according to the scriptures. So Christ, that's our problem is, we don't really know who we really are. And the யூதர்கள் சொன்னது போல, நாங்கள் அடிமைகள் என்று எப்படி சொல்லுகிறார், எங்களிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்ம எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்களாகி போனோம் என்று சொல்லி. சோ உலகத்தின் பார்வையில் அல்ல, கிறிஸ்துவின் பார்வையிலே, வேதத்தின் பார்வையிலே, உலகத்தில் இருக்க அனைத்து மக்களும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். சோ முதலாவது, who needs salvation, who needs their freedom? Sinners needs the freedom, right? So the freedom for the sinners. Secondly, in the pagadi thodandu vaasinam means, although the freedom is for the sinners, why you are set free is a question. Thodandu pagadi vaasinga 8th Luke and Yohan association 8th adhigarathile yara 35th vasana vaasinga, adumiyanavan vittile nilaithiran kumaran endraikkum nilaithirukkar. So as I'm enna solrarna, adumiyanavan permanenta or vittile irukka mudiyadhu, குமாரன் மாத்திரமே பர்மனண்டா இருக்க முடியும். So God wants to turn you into children of God. உங்களை ஆண்டவராக இயேசு பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ளும்படியாக விரும்புகிறார். Very often when you talk about freedom, we think what are we freed from rather than what are we freed for. எவைகளிலிருந்து நாம் ஒருவேளை விடுதலைக்கப்பட்டோம் என்று சொல்லி நாம் யோசிக்கிறோம், ஆனால் எதற்காக விடுவிக்கப்பட்டோம் என்பதை நாம் அதிகமாக யோசிப்பது கிடையாது. எதற்காக நாம் ஃப்ரீடம் செய்யப்பட்டோம், கொஸ்டினே என்ன அர்த்தம், we want freedom. JF Kennedy, பழைய பிரசிடென்ட் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஒரு சமயம் அருமையாக ஃப்ரீடம் பற்றி இப்படியாக சொன்னார். சொன்னார், வீல் பே எனி பிரைஸ், வீல் பேர் எனி பர்டன், வீல் மீட் எனி ஹார்ட்ஷிப், வீல் சப்போர்ட் எனி ஃப்ரெண்ட், வீல் அப்போஸ் எனி எனிமி ஆர் எனி ஃபோ டு என்ஷூர் அவர் சக்சஸ் அண்ட் சர்வைவல் ஆஃப் ஃப்ரீடம் சொன்னார். ஃப்ரீடமுக்காக எந்த சப்போர்ட் பண்றோம், எந்த எனிமியை நாங்க அப்போஸ் பண்ணுவோம், எந்த பிரைஸும் நாங்க கொடுக்க தயாரா இருக்கிறோம், எந்த பர்டனையும் நாங்க பேர் பண்ண தயாரா இருக்கிறோம், எந்த ஹார்ட்ஷிப்பையும் நாங்க ஃபேஸ் பண்றோம், எதற்காக, we want freedom for our nation. That is what JF Kennedy was saying. That is exactly the point. For the sake of freedom, we should prepare to do anything in this world. That is exactly Jesus is saying. எதற்காக freedom, we are freed from sin, but freed for what? Turn to Philippians. எதற்காக நாம் விடுவிக்கப்பட்டோம் என்பதை ஆண்டு பிலிப்பியர் நிருபத்திலே பவுல் அழகாக சொல்லுகிறார். பிலிப்பியர் 1:1 வாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காரணம், இதை கிரேக்க மொழியில வாசித்தீங்கன்னா டூலோஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். டூலோஸ் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, ஒரு ஷிப் ஒன்று இருந்துச்சு, டூலோ ஷிப். டூலோஸ் என்று சொன்னால் அடிமை என்று அர்த்தமா. ஆக்சுவலா பவுல் என்ன சொல்றாரு, we are set free in order to become a slave of Christ. நாம் விடுதலைவிக்கப்பட்டதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், we are set free from sin in order to become a slave of Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிமையாக்குவதற்காகவே நாங்கள் ஃப்ரீடம் செய்யப்பட்டோம். எதிலிருந்து, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டோம். அநேக சமயங்களில் இயேசு பாவத்திலிருந்து விடுவித்தார் விடுவித்தார் என்று சொல்லி அதோடு நின்று விடுகிறோம். அது வந்து ஒன் சைட் ஆஃப் த காயின். தி அதர் சைட் இஸ், we are freed from sin but freed for what? எதற்காக நாம் விடுவிக்கப்பட்டோம்? பவுல் சொல்லுகிறார், அடிமைகளாகும்படி. யாருக்கு அடிமையாகும்படி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையாகும்படி. In order to serve Christ, we are set free from sin. So you are free from sin to serve Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக ஊழியம் செய்வதற்காக நாம் விடுவிக்கப்பட்டோம். So that is the purpose for which you are freed in this world. உங்களை கர்த்தர் விடுவிப்பது நோக்கம் என்ன தெரியுமா? வெறும் பாடல் பாடிக்கொண்டே கர்த்தரன் விடுவித்தார் விடுவித்தான் சொல்லிக் கொள்வதற்காக அல்ல, கர்த்தருக்காக we have to do serve Christ. இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்வதற்காக. அதே வார்த்தையை இங்கே அழகாக பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுல், ஊழியக்காரன் வார்த்தைக்கு வெறும் ஊழியக்காரன் என்றல்ல, மூலபடியிலே டூலோஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அடிமைகளாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாருக்கு? நாம் கிறிஸ்துவின் அடிமையாவதன் மூலமாகத்தான் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட், பாராடாக்சிக்கல் என்று சொல்லுவோமே. சோ அடிமையாகும், இயேசு கிறிஸ்துக்கு அடிமையாவதன் மூலமாக நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும் என்ற சத்தியத்தை பவுல் இங்கே சொல்லுகிறார். சோ சர்வ் கிரைஸ்ட் மாத்திரமல்ல, இன்னொரு பாயிண்டையும் கலாத்து நிருபத்திலே பவுல் சொல்லுகிறார். கலாத்து நிருபத்தில் 5 யாராவது 13 அவசரங்களை வாசியுங்கள். சுயாதீனத்திற்கு என்று அழைக்கப்பட்டீர்கள், அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். செகண்ட் பாயிண்ட், சி வி ஆர் ஃப்ரீட் ஃப்ரம் சின், ஃப்ரீட் ஃபார் வாட்? ஃபார் சர்வீஸ் டு கிரைஸ்ட். நம்பர் 2, சர்வீஸ் டு ஒன் அனதர். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யவும், ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யவும் நாம் விடுதலை செய்யப்பட்டோம். நம்ம என்ன அநேக சமயங்களே பாடல்கள் எழுதினாலும் சரி, சாங்ஸ் ஆர் வெரி குட் சம்டைம்ஸ் பட் ஹஸ் பேட் தியாலஜி. கர்த்தரை விடுவித்தார் சொல்லிவிட்டு அதோடு பாடல் நின்று விடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, we are set free from sin in order to serve Christ as doulos. நல்லா கவனிங்க, doulos என்ற வார்த்தை கொஞ்சம் குவாலிஃபை பண்ண விரும்புகிறேன். 1st century அடிமை என்று சொல்லுகிறேன், வெறும் வேலை செய்யறோம் மாத்திரம் இல்லைங்க. He has no time. This whole time belongs to the master. அவனுக்கு என்று நேரமே கிடையாதுங்க. அவன் நேரமெல்லாம் அவன் மாஸ்டருக்கு சொந்தமானது. ஈவன் அவனுடைய wife and children, everybody belongs to the master. He cannot think, master thinks everything for him. So he is nobody at all. His whole existence, he was to the master. Total under surrender to the master. அதை தான் டூலோஸ் என்ற பதத்தினுடைய அர்த்தம் என்று வில்லியம் பேக்லி சொல்லுகிறார். அதன்படி பார்க்கும்போது நாம் எதற்காக விடுவிக்கப்பட்டோம் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்கு நம்மை அடிமையாக்கி கொள்ள வேண்டும். கிறிஸ்துவே என்ன, நம்முடைய நேரங்கள் நம்முடைய நினைவுகள் எல்லாமே கிறிஸ்துவா இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் we have become doulos of Christ. அது மாத்திரமல்ல, கலாத்து நிறுத்தில பவுல் சொல்லுகிறார், நாம் சுயாதீனத்துக்கு என்று அழைக்கப்பட்டீர்கள், இந்த சுயாதீனத்தை மாம்சத்துக்கு எதுவும் அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் பண்ணுங்கள். சர்வீஸ் டு காட் அண்ட் சர்வீஸ் டு ஒன் அனதர். திஸ் இஸ் வைட் வி ஆர் செட் ஃப்ரீ. கர்த்தர் உங்களை விடுவிப்பது நோக்கம் என்ன தெரியுமா? சும்மா வெறுமையை விடுவித்து பாடல் பாடிக்கொண்டிருக்கிறதற்காக அல்ல. He set you free from sin for service to God and service to one another. ஒருவருக்கொரு ஊழியம் செய்வதற்காக நீங்களும் நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். இதை நாம் உணர்ந்து கொள்ளாவிட்டால் விடுதலையினுடைய அர்த்தமே இல்லை. God has set, Christ has set you free because to serve God and serve one another. இந்த உலகத்திலே மனுஷனுக்கு ஒருவருக்கு ஒருவர் தேவையுள்ள மனுஷனுக்கு ஊழியம் செய்கிறானே, அவன் தான் உண்மையான விடுதலை பெற்றவன் என்பதை இந்த பகுதியின் மூலமாக பகு மிக அழகாக சொல்லுகிறார். So first we said freedom for sinners. Secondly, freedom for sonship. நம்முடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். So மூன்றாவது, and finally, turn again to John chapter 8 verses 31-32. Freedom for யார் மூலமாக? 36 வசனம் வாசிங்க. ஆகையால் குமாரன் விடுதலையாக்கினால் உண்மையாகவே விடுதலையாவீர்கள். Finally, freedom for sinners. Secondly, I said freedom for sonship. தம்முடைய பிள்ளைகளாக்கும்படி நம்மை விடுவித்திருக்கிறார். மூன்றாவது, finally you find freedom in the savior. யார் உங்களை விடுதலையாக்க முடியும்? குமாரன் விடுதலையாக்கினால் உண்மையாக விடுதலையாவீர்கள். இன்றைக்கு விடுதலையை தேடி நம் நாட்டிலே எத்தனையோ மக்கள் எங்கெங்கு ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். They want freedom of the from the sin. பாவத்திலிருந்து விமோசனம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையை நாம் இந்திய தேசத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே இந்த வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினால் எப்படி விடுதலை ஆவீர்கள்? வெறுமை விடுதலை ஆகிய சொல்லவில்லை. If the sun sets you free, you are free indeed. உண்மையான விடுதலை வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு ஒருவர் மாத்திரமே விடுவிக்க முடியும் என்று சொல்லுகிறார். மேர்லின் மன்ரோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 32 years old ஹாலிவுட் ஆக்ட்ரஸ். And I was reading a book about her, a beautiful book, all the, maybe, the inside story in the Talipile, Olipathe, Edirundhaga. அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சில காரியங்களை ஹைலைட் பண்ணும்படியாக விரும்புகிறேன். மார்லின் மன்றோ இடத்துல டாக்டர் பில்லி கிரஹாம் இவெண்ட் இ மேட் அன் அப்பாயின்மெண்ட் வித் ஹர். ஒரு பெரிய செரமனியிலே அங்கே சென்று ஒரு ஹாஃப் அன் அவர் அந்த மாதிரி டைம் தராங்க டு மீட் வித் டாக்டர் பில்லி. ஷி வென்ட் தேர் ஷி மெட் ஹாஃப் அன் அவர் தி சாட் டுகெதர் ஃபேஸ் டு ஃபேஸ் அண்ட் டாக்டர் பில்லி வாஸ் என்கவுண்டரிங் ஹர் ரைட் வித் தி காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட். அவங்க சொன்னானா, ஐ ப்ரேட் அ லாட் அபவுட் திஸ் மீட்டிங், ஐ எம் லெட் பை தி ஸ்பிரிட் ஆஃப் காட் டு மீட் வித் யூ அண்ட் ஐ வாண்ட் டு டெல் மீ இஃப் யூ டை டுடே, இன்னைக்கு நீங்கள் கண்ண முடியினா நீங்கள் நாளைக்கு கண்ணை எங்கே தரப்பீங்க நிச்சயம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டார். தென் ஷி கே வெரி அவேசிவ் ஆன்சர் அப்படி சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் ஹாஃப் அன் அவர் முடிஞ்ச உடனே ஷி லுக்ட் அட் த வாட்ச் அண்ட் சார் யுவர் டைம் இஸ் அப் ஸோ கெட் கோய் ஆள உடுப்பா அப்படின்ற மாதிரி. முடிச்ச பிறகு டாக்டர் பில்லி கேட்டாரா, லுக்ட் இன் த ஹை அண்ட் ஃபேர்லி அண்ட் ஸ்கொயர்லி ஆஸ்டர் கொஸ்டன் ஷி செட் வாட் இஸ் யர் ரெஸ்பான்ஸ் டு த கிளைம்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், ஏசு கிறிஸ்துவுக்கு உங்கள் ரெஸ்பான்ஸ் என்னன்னு கேட்டாரா. She got up and said, I have nothing to do with your Jesus. உங்க ஜீசஸ் ஓட எனக்கு ஒண்ணுமே கிடையாது. Just get away. அது நடந்து அடுத்த வாரம் she committed suicide and died in her bedroom, as you all know the story. She took overdose of, they say according to the overdose of the pills, drugs, and she was hanging. At the point of her death, she wanted to call her friend. She didn't want to die. She wanted to call a friend. She held on to the mic and the receiver was hanging, dangling on the phone and she died. Just a week after the interview. So what I'm saying is, people reject Jesus because the claims of Jesus is too much. G.K. Chesterton told on a market. The reason people reject Jesus is not because Christianity is something funny and they cannot follow it, because they find Christianity is so very difficult to follow. Therefore, people reject Jesus. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது அவ்வளவு கடினமான ஒரு காரியம் என்பதனால தி அவுட்ரைட்லி ரிஜெக்ட் ஜீசஸ் இன் திஸ் வேர்ல்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவளே, வாட் கைண்ட் ஆஃப் மேட் பயோண்டி. இந்த பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா, இஃப் தேர் இஸ் நோ ஃப்ரீடம் இன் யுவர் லைஃப், இன்னும் அநேக கிறிஸ்தவர்கள் பாவம் ஒரு வழி கிறிஸ்தவர்களாக இருந்தும் கூட இன்னும் அநேக விஷயங்களை விடுதலையாகாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில. அநேக கிறிஸ்தவங்க இன்னைக்கு பாவம் செய்யறோம் நம்ம சொல்றோம். சோ மெனி கிறிஸ்டியன்ஸ் ஆர் ஸ்டில் லிவிங் இன் பாண்டேஜ் இன் பார்ட்ஸ். There are certain areas where Jesus has to set us free, but still we are living in bondage. Shakespeare varamu ar samay arumiya sonnare kristavargal paavam seidha kurithu oru veru vidhama sollumbodhu solugiraare, the lilies that fester smell far worse than the weeds. The lilies irukku, lily mala irukudhe adukande alivichina alivipochina weeds avada adhigamaga naatcha adikuma. So what he means is, if Christians, so-called Christians, if you come to sin, it will be far worse than an ordinary man outside the church committing a sin. So the lilies that fester smell far worse than the weeds. So Christavukkal periyamanavale, Christavukkal chollikollum naam innum anega areaala we need revelation. Udaaranamaga oru orukku ooliyam seiyum kaaryangalile sagodara anbile we still need finally liberation from Christ. ஒருவேளை பாவத்திலிருந்து நீ விடுதலை ஆக்கி நீங்க சொல்லி, அது ஒன்லி ஒன்லி ஏரியா. தேர் ஆர் சோ மெனி அதர் ஏரியாஸ் ஆஃப் அ கிறிஸ்டியன் லைஃப் வேர் வி நீட் டு ஆஸ்க் காட் டு செட் அஸ் ஃப்ரீ. வி ஆர் நாட் ஃப்ரீ இட் ஈட். ஆண்டவராக இயேசு நம்மை விடுதலை ஆக்கினால் உண்மையாகிய விடுதலைகள் ஆவீர்கள். சோ கிறிஸ்துவுக்குள் பிரியமான், தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஜீசஸ் இஸ் சேயிங். வி மேட் சே இந்த பாவத்தில் விடுதலை ஆயிட்டு இனி பாவமே கிடையாது என் வாழ்க்கையில் சொல்லலாம். தேர் ஆர் சோ மெனி அதர் ஏரியாஸ். பவுல் சொல்ற வண்ணமாக ஒருவருக்கு ஒரு ஊழியம் செய்யும்படி கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அந்த ஏரியால வி ஸ்டில் நீட் லிபரேஷன். வி ஆர் நாட் ஏபிள் டு லவ் அவர் நெய்பர்ஸ், வி ஆர் நாட் ஏபிள் டு லவ் ஒன் அனதர். வி நீட் லிபரேஷன் இன் தட் ஏரியா. சோ தட் இஸ் வாட் ஹி இஸ் சேயிங். லிபரேஷன் மீன்ஸ் டோட்டல் லிபரேஷன் இஸ் ரிக்வயர்ட். பழைய ஏற்பாட்டில் வாசித்தீங்கன்னா, மோசஸ் பார்த்து ஆண்டவர் சொன்னார், லெட் மை பீப்பிள் கோ, என்னோட ஜனங்களை போக விடு. பிகாஸ் ஜீசஸ் இஸ் ஓல் கிளைம், தி காட்ஸ் ஓல் கிளைம் இன் தி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் வாஸ் மை பீப்பிள் ஷுட் நாட் லிவ் இன் பாண்டேஜ் ஆஃப் எனி கைண்ட் வாட்ஸோ எவர். எந்த விதமான அடிமைத்தனத்திலும் என் மக்கள் வாழக்கூடாது என்பது ஆண்டவருடைய கட்டளையாய் வேதத்தில் இருக்கிறது. சோ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஃப் யூ திங்க் யூ ஆர் செட் ஃப்ரீ, யூ காட் டு டெல் தி வேர்ல்ட் அரவுண்ட் அஸ், ஜீசஸ் இஸ், இஃப் தி சன் செட்ஸ் யூ ஃப்ரீ, யூ ஆர் ஃப்ரீ இன்டீட். சோ ஃப்ரீடம் ஃபார் சின்னர்ஸ், ஃப்ரீடம் ஃபார் சன்ஷிப், அண்ட் ஃபைனலி ஃப்ரீடம் ஃபார் வாட் இன் தி சேவியர். ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அடிமைத்தனத்திற்கு விடுதலை ஆக்கியிருக்கிற உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆனால் அநேக சமயங்களிலே நாங்கள் எவைகளிலிருந்து அடிமையாக்கி விடுதலையாக்கப்பட்டோம் என்பதை நாங்கள் பேசுகிறோமே ஒழிய எதற்காக நாங்கள் விடுதலையாக்கப்பட்டோம் என்பதை நாங்கள் பேசுவது கிடையாது சாமி. ரெண்டு காரியங்களுக்காக நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்று, டு சர்வ் காட் அண்ட் டு சர்வ் ஒன் அனதர். அப்பா, இதை நாள் உணர்ந்து கொள்ள கிருபை தாரும் சாமி. வி ஆர் சர்வ்ட் ஃப்ரம் சின் இன் ஆர்டர் டு சர்வ் காட் அண்ட் சர்வ் ஒன் அனதர். அப்பா, இது முற்றிலுமாய் உணர்ந்து கொண்டு நாங்கள் செயல்பட உதவி செய்யும். ஒருவேளை பாவமான வாழ்க்கையிலிருந்து, ஒருவேளை நாங்கள் செய்த பாவத்திலிருந்து ஒருவேளை விடுவிக்கப்பட்டிருக்கலாம் சாமி. ஆனால் அநேக ஏரியால எங்கள் லைஃப்ல இன்னும் விடுதலையாகவே நாங்கள் இருக்கிறோம் ஐயா. சிலர் இன்னும் சில பாவங்களை விட்டு விடாதபடிக்கு அந்தல அடிமையா இருக்கிறோம். சில ஒருவருக்காட்ட அன்பிலே நாங்கள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை சாமி. முழுமையான விடுதலை எங்களை ஆண்டவராக இயேசு எங்களுக்கு கொடுக்கும்படியாய் எங்கள் கர்த்தர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.

அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும், ஜீவன் அதுக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். துயாவியே, ஓ ஜீவன் நதிகளை எங்கள் மேல திறந்திடும்.

0: ஹல்லேலூயா.
1: அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மை நடத்தி செல்லுவார். ஒருபோதும் அவருடைய ஜனத்தை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை நம்பினவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை தேடுகிறவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் உண்மை உள்ள தெய்வம். இவ்வளவு நாள் நம்மளை அற்புதமாக கர்த்தர் வழி நடத்தி இருக்கிறாரே, அந்த தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்தலாமா? அவருடைய மகிமையின் பிரசன்னம். ஹல்லேலூயா, ஆமென்.

அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைகள் என் வாழ்வில் எனக்கு எதிராக எழும்பி வந்தாலும் என்னை காக்கிற தெய்வம் அவர் என்னோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. என்னை காக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. நான் நம்பி இருக்கிற தெய்வம் எனக்கு கூடவே இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் அப்படித்தான் நம்மளை நடத்தி இருக்கிறார். சத்துருக்களின் சூழ்ச்சிகள் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி வந்த போதெல்லாம் அவர் தம்முடைய கரத்தினால் நம்மை மூடினார். அவருடைய கரத்திற்குள் நம்மை மறைத்து வைத்தார். அவருடைய சிறகில் நிழலிலே நம்மளை மறைத்து வைத்தார். அவருடைய கூடார மறைவுக்குள்ளே நம்மளை மறைத்து வைத்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஆராதிக்கிற ஆராதனை அவருக்கு பிரியமான, அவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆராதனையா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அவர் அங்கீகரிக்கிற ஆராதனையா இருக்கணும். வீணாய் எனக்கு ஆராதனை செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. நம்முடைய ஆராதனை வீணா போய்விடக்கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த நேரங்கள் எல்லாமே ஒரு மகிமையான நேரம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு நேரமும் ஒரு மகிமையான நேரம். பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை சமர்ப்பித்து ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி நாம் ஆராதிப்போம் என்று சொன்னால் அந்த ஆராதனையிலே கர்த்தர் பிரியப்படுவாரா?

0: நாம் செலுத்துகிற துதி கனம் மகிமை எல்லாம் அது ஆண்டவருக்கே உரியதாய் இருப்பதாக, அது கர்த்தருக்கே உரியதாய் மாறுவதாக. நீ செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து நினைத்து நினைத்து எங்கள் ஆண்டவருக்கு துதி பதிகளை நாங்கள் செலுத்துகிறோம், ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் உள்ளத்தில் இருந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றின்னு சொல்ற ஆண்டவரே, செய்த நன்மைகள் எல்லாம் நினைவு கூறுகிற ஆண்டவரே, ஹாலலூயா. இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.
1: யோவான் 6:63 சொல்கிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go!

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: பதினாறாவது நூற்றாண்டில் ஹர்ஷவர்த்தனா என்பவர் இந்தியாவை ஆண்டு வந்தார். அந்த நாட்களில் சீன தேசத்தைச் சேர்ந்த டூசாங் என்பவர் புத்தரை பற்றி அறிந்து கொள்ள இந்தியாவிற்கு வந்தார். அரசன் அவரை வரவேற்று அவர் விரும்பியது போல இந்தியாவின் பல பகுதிகளில் சென்று புத்தரை குறித்த புத்தகங்களை சேகரிக்கவும் புத்தமத அறிஞர்களைக் கண்டு சந்திக்கவும் ஒழுங்கு செய்தார். இந்தியாவின் பல பகுதிகளில் சுற்றி வந்த இந்த சீன தேசத்தைச் சேர்ந்த டூசாங் இறுதியாக இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளில் சென்று தன்னுடைய ஆராய்ச்சியை தொடர்ந்தார். அதிக ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்திலே அவர் சென்றபொழுது மனிதர்களை பிடித்து தின்னும் இன மக்கள் கரங்களிலே அவர் மாட்டிக்கொண்டார். இவர் நிறம் வித்தியாசமாக இருந்த காரணத்தால் இவர் மிக ருசியாக இருப்பார், கிராமம் முழுவதும் கூடி இவரை சமைத்து சாப்பிடுவோம் என்று கூறி இவரை பிடித்து ஒரு மரத்திலே கட்டி வைத்தார்கள். பின்னர் கிராமத்து தலைவரின் கட்டளையின்படி முரசுகள் முழங்கத் துவங்கின. பாரம்பரிய நடனக் கலைஞர்கள் அந்த மரத்தை சுற்றி நடனமாட ஆரம்பித்தார்கள். இந்த நாடோடி மனிதர்களினுடைய முரசொலிகளை கேட்டாலும் நடனங்களை பார்த்தாலும் இந்த சீன தேசத்து மனிதர் எள்ளளவும் பயப்படாமல் அவர்களுக்கு முகத்திற்கு நேராக பார்த்து புன்வருவல் செய்து கொண்டே இருந்தார். திடீரென்று அந்த கிராமத் தலைவன், எல்லாவற்றையும் நிறுத்துங்கள், இவன் சாதாரணமான ஒரு மனிதனைப் போல தெரியவில்லை, இவன் நிறம் வித்தியாசமாக இருக்கிறது, இவன் நம்மை நேருக்கு நேர் பார்த்து சிரித்த வண்ணமாயிருக்கிறான், எனவே இவன் ஒரு தேவதூதனாயிருக்கலாம், ஏனென்றால் எந்த ஒரு பயமும் அவனுடைய கண்களிலோ செயலிலோ இல்லை, எனவே உடனே அவனை அவிழ்த்து விடுங்கள் என்று கட்டளை கொடுத்தார். உடனே அனைவருமே ஆம், இவன் கடவுளுடைய தூதன், கடவுளுடைய தூதன் என்று சத்தமிட்டுக் கொண்டே கட்டுகளை அவிழ்த்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, எல்லோரும் அவன் முன்பு மண்டியிட்டு அவனை வணங்கி இந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள், சென்று விடுங்கள் என்று செய்கையினால் கூறினார்கள். தனக்கு வந்த மாபெரும் ஆபத்திலிருந்து டூசாங் தப்பி பிழைத்தார். காரணம் என்ன? ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் சிறிதளவும் பயத்தை வெளிப்படுத்தாமல் அமைதலாகவும் தன்னம்பிக்கை உள்ளவராகவும் அவர் இருந்ததுதான் அவருடைய உயிரை தப்புவித்தது. கடவுள் அவருக்கே கொடுத்திருந்த அந்த மன தைரியத்தினால் அவர் அவ்வாறு செயல்பட்டார். தேவன் நமக்கும் பயமுள்ள ஆவியைக் கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். கடினமான சூழ்நிலைகளிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக அவரை உறுதியாக பற்றிக் கொள்ளும் பொழுது பூரண சமாதானம் நமக்கு உண்டு. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாகப்போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார் என்று பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறதல்லவா?

சங்கீதம் 27:4 வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒருமனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா.

Let your healing presence fill this place right now, Lord. ஆவியானவரே சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். இந்த வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும், சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும், கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பா என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்கள் உடைய மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமுடைய மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும்

ஒன்று திமோத்தேயு 3 அதிகாரம். கண்காணிப்பை விரும்புகின்றவன் நல்ல வேலையை விரும்புகின்றான். இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோக்கியமுள்ளவனும் அந்நியரை உபசரிக்கின்றவனும் போதக சமர்த்தனுமாயிருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியவனும் அடிக்கின்றவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கின்றவனுமாயிராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசையில்லாதவனுமாயிருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகின்றவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகின்றவனுமாயிருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாயிருக்க கூடாது. அவன் நிந்தையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நச்சாட்சி பெற்றவனாயிருக்கவும் வேண்டும். அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கின்றவர்களாயும் இராமல் நல்லொழுக்கமுள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனச்சாட்சியிலே காத்து கொள்ளுகின்றவர்களுமாய் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். அந்தபடியே ஸ்திரிகளும் நல்லொழுக்கமுள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களுமாயிருக்க வேண்டும். மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகின்றவர்களுமாயிருக்க வேண்டும். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கின்றவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பெற்ற விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பியிருக்கின்றேன். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகின்றேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாயிருக்கின்றது. அன்றியும் தேவ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகின்றபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புற ஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார்.

வாழ்விலும் தாழ்விலும் நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாவுமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு வாழ்விலும் தாழ்விலும், ஸ்வீட் அண்ட் சாவர். வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோபுவின் புத்தகம் 2:10. பின்னொரு நாளிலே தேவ புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு மறுமொழியாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரமில்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு மறுமொழியாக, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை பாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டோமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இன்றைய மனப்பாட வசனம் பிரசங்கி 7:14. வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனிதன் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கண்டுபிடிக்காதபடி கடவுள் இவ்விரண்டையும் ஒன்று கொண்டு எதிரிடையாக வைத்திருக்கிறார். When times are good, be happy. When times are bad, consider. God has made one as well as the other. So a man cannot discover anything about his future. எவ்வளவு அதிகமாக வறுமையும் பட்டினியும் நாம் உலக வாழ்விலே அனுபவிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய ஆன்மீக வாழ்வு செழித்திருக்கும் என்று ஒரு காலத்தில் கருதப்பட்டு வந்தது. ஆனால் இப்போதோ வானொலி, தொலைக்காட்சி, பத்திரிகைகள், பிரசங்க மேடைகள் அனைத்திலும் நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தால் சுகமாகவும் வளமாகவும் இருந்தாக வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு வந்துவிட்டது. மேலே குறிப்பிட்ட இரண்டு ஓரங்களும் தவறுதான். தமது பிள்ளைகளின் வாழ்வில் நன்மைகளையும் தீமைகளையும் அனுமதித்து கடவுள் சமநிலைப்படுத்துகிறார். தேவ மனிதர் எவரும் இதற்கு விதிவிலக்கல்ல. எனவேதான் பவுல் சொன்னார், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் கற்பிக்கப்பட்டுள்ளேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலமுண்டு என்றான். தேவ மனிதர் அனைவரும் எல்லா சூழ்நிலைகளிலும் மனரம்யமாக இருந்து கடவுளை போற்ற கற்றுக்கொண்டார்கள். இந்நாட்களில் சுகபோக வாழ்வு உபதேசக்காரர்கள், அதாவது ப்ராஸ்பரிட்டி டாக்டரின் எக்ஸ்போனன்ஸ், ஹெல்த் அண்ட் வெல்த் காஸ்பல் ப்ரீச்சர்ஸ் அதிகமாக மேற்கோள் காட்டும் ஒரே வேத வசனம் 3 யோவான் 2, உன் ஆன்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இந்த வார்த்தையைத்தான் திரும்ப திரும்ப சொல்வார்கள். இந்த வசனத்தை அப்படியே எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு எத்தனை பேருடைய ஆன்மா செழித்திருக்கிறது?
பலரது ஆன்மாக்கள் பட்டினியாகவும் போஷாக்கின்றியும் தானே உள்ளன. இவ்வசனத்தின் படிதான் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் நமது நிலை என்னவாகும் யோசித்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலேயே வாழ்ந்த பவுலுக்கு உள்ளே பயங்களும் வெளியே போராட்டங்களும் இருந்தன என்று 2 கொரிந்தியர் 7:5 அவன் குறிப்பிடுகிறார். மோட்சத்திற்கு சென்றான் லாசரு, அவனது உலக வாழ்வோ பட்டினியில்தான் கழிந்தது. அது நமக்கு தெரிந்தது தானே. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள விசுவாசத்தை ஒரு மந்திர சக்தி என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அதே வேளையில் தாழ்வும் பாடுகளும் விசுவாச குறைவினால்தான் வருகின்றன என்றும் கருதக்கூடாது. எபிரேயர் 11:10 சமநிலையானது. அவர்கள் விசுவாசத்தினாலே பெற்றார்கள், அதே வேளையில் விட்டார்கள். விசுவாசத்தினாலே செழித்தார்கள், அதே வேளையில் பாட அனுபவித்தார்கள். இம்முழு அத்தியாயத்தையும் மொத்தமாக வாசித்து பார்த்தால் இவ்வுண்மை தெளிவாக தெரியும். இரவே இல்லாது பகலும், பகலே இல்லாது இரவும் இருந்தால் எப்படி இருக்கும்? இறைவனது ஞானம்தான் என்ன. தேவதாசன் ஐயர் அவர்கள் கீர்த்தனையில் ஒரு பாடல் இயற்றியிருக்கிறார்கள். அதில் ஒரு கவியை நான் வாசிக்கிறேன். நெருக்கப்படுகிறேன் தேவா, என்னை உருக்கமாய் பாராய் கிறிஸ்தேசு நாதா, இரக்கம் வைத்தென்றனின் குறைதனை நீக்கு, என்னை ஆட்கொண்டவா இயேசு சர்வேசா. வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனிதன் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கண்டுபிடிக்காதபடி கடவுள் இவ்விரண்டையும் ஒன்று கொண்டு எதிரிடையாக வைத்திருக்கிறார். எங்கள் மகாபிரிய தேவனே, எல்லாம் இயேசுவே, வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே. எல்லா சூழ்நிலைகளிலும் ஏற்றமோ தாழ்வோ, நிறைவோ குறைவோ, பிரச்சனையோ சந்தோஷமோ, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே நீர் நீராகவே இருக்கிறீர். உம்மை தொழுது கொள்ள யோபுவே போல எங்களுக்கு கற்றுத்தார். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ? இவை எல்லாவற்றிலும் அவன் தன் நாவினால் பாவம் செய்யவில்லை என்று எழுதி வைத்தீரே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை முறை சோக சம்பவங்கள் நடக்கும் பொழுது, விளங்கிக் கொள்ள முடியாத விளக்க முடியாத பிரச்சனைகளின் வழியாக நாங்கள் செல்லும் பொழுது சோர்ந்து போவது மட்டுமல்ல, உமக்கு விரோதமாக இரகசியமாக முறுமுறுக்கவும் நாங்கள் துவங்கிவிடுகிறோம். அப்படிப்பட்ட சமயங்களையெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு உம்மிடத்தில் அன்பு கூறுவர்களாகிய எங்களுக்கு சகலமும் நல்லதாய் தெரிவதும் தீமையாய் தெரிவதும் சகலமும் முடிவிலே நன்மையாய், முடிவிலே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலாய் எங்களை மாற்றுவதற்கு ஏதுவாய் அமையும். இந்த விசுவாசத்திலே நாங்கள் ஊன்றி தரித்திருக்க உதவி தாரும். சோர்ந்து போகிற உள்ளங்களை கர்த்தாவே குற்ற உணர்வு உள்ளாக்காதபடி அவர்களையும் உற்சாகப்படுத்தி, தேவன் சிம்மாசனத்தில் இருக்கிறார், தலைகளை நிமிர்த்துங்கள், வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லி, எல்லா சூழ்நிலைகளிலும் துதியின் ஆவியினால் நிறைந்திருக்க நனைந்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இரசைவாடும்படியாக நாங்கள் வரவேற்கிறோம் சுவாமி. We welcome you into our midst. எங்கள் மத்தியிலே நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, எங்களை பலப்படுத்தும்படியாக, எங்களுக்கு போதிக்கும்படியாக, எங்களை நடத்தும்படியாக உடைய சமூகத்திலே ஆண்டவரே அழைக்கிறோம் சுவாமி. இந்த இடத்திலே அழைக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். We give you thanks. We praise you, Lord. நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். என்னுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவரே, உமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. Thank you, Father. நீர் பெரிய காரியத்தை எங்களுக்கு செய்வீர், அதற்காக நன்றி. சொல்லுங்க ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. You will do great things for us. ஆண்டவரே நீர் எங்களுக்காக மாபெரும் காரியங்களை செய்ய சுத்தமா இருக்கிறதுனாலே உமை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆராதனையின் ஒவ்வொரு நிமிஷமும் நீர் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரென் அடைக்கலம் என்று நான் சொல்லுவேன். உன்னதமானவரின் மறைவில்

கர்த்தரை நோக்கி நீரே என்னுடைய அடைக்கலம். கர்த்தரை நோக்கி நீரே என்னுடைய, லார்ட் யூ ஆர் மை ரெஃப்யூஜ். நீரே என்னுடைய அடைக்கலம். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தரை பார்த்து ஆண்டவரே நீரே என்னுடைய அடைக்கலம், ஆண்டவரே சூழ்நிலைகள் மாறினாலும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த அளவுக்கு சங்கீதக்காரர் உணர்ந்திருந்தால் இப்படி பாடியிருப்பான் பாருங்களேன். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரே என்னுடைய அடைக்கலம், என் கோட்டை. I look at the Lord and tell him, Lord, you are my refuge. நீரேன் அடைக்கலம் என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவம் நம்ம என்ன நினைக்கிறோம், இவங்க எனக்கு உதவி செய்வாங்க, அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, இல்ல கர்த்தரே எனக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஆமென்.

கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீரே என்னுடைய அடைக்கலம் சொல்வீங்களா? நீரே என்னுடைய அடைக்கலம் சுவாமி, நீரே என்னுடைய கோட்டை. ஆண்டவரே எனக்கு விரோதமாய் மனிதர் எழும்பும் பொழுதெல்லாம், ஆண்டவரே எனக்கு விரோதமாய் பிரச்சனைகள் எழும்பும் பொழுதெல்லாம், ஆண்டவரே உம்முடைய சிறகிலே நான் வந்து தஞ்சம் அடைவேன். ஆண்டவரே I will come under the shadow of your wings. I will come under the shadow of your wings, Lord. ஆண்டவரே மனிதரனை கைவிடலாம், ஆண்டவரே உற்றார் உறவினரனை கைவிடலாம், பெற்ற தாயும் என கைவிடலாம் ஆண்டவரே, ஆனால் நீர் ஒருபோதும் என்னை கைவிடாத தேவனாய், ஒருபோதும் என்னை விட்டு விலகாத தேவனாய், ஒவ்வொரு நாளும் என்னை தாங்குகிறவராய் தப்புவிக்கிறவராய் இருப்பதற்காக உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.

உங்க கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உடைய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அவருடைய நாமம் இயேசு, அவருடைய நாமம் இயேசு. அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தி கொண்டே இருக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாயிருக்கிறது. ஹல்லேலூயா.

அமேன். பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு போனாங்க. போகிற வழியில அவர்கள் ஒரு முடவனை பார்த்தார்கள். அந்த முடவன் அவரிடத்துல பிச்சை கேட்டான். அவர்கள் சொன்னாங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை, ஐ டோன்ட் ஹாவ் சில்வர், ஐ டோன்ட் ஹாவ் கோல்ட், ஆனால் அதைவிட விலையேற பெற்ற இயேசுவின் நாமம் என்னோட கூட இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பொண்ணும் வெள்ளியும் உள்ளவங்க பெரியவங்க கிடையாது. இயேசுவின் நாமம் யாரிடத்திலே உள்ளோ அவர்கள் தான் பெரியவர்கள். ஆமென், ஹல்லேலூயா.

ஆமென். ஒருவேளை பலவீனத்திலே யாராவது வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வேளையில சொல்ல போகிற இயேசுவின் நாமம் எனக்குள்ளே உண்டு, அந்த இயேசுவின் நாமத்தினால் சுகம் எனக்கு உண்டு, அந்த இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். சொல்ல போகிற சரீர வியாதிகளை குணமாக்கும் இயேசுவினுடைய நாமம், சரீர வியாதிகளை குணமாக்குகிற இயேசுவின் நாமம். Whatever be your sickness, whatever be your disease, எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் இந்த வேளையிலே சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை துதிக்கிறதான இந்த வேளையிலே கர்த்தரனை தொட்டு சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என் சரீரத்திலே பலவீனமா இருக்கிற எல்லா

0: ஆமென்.
1: வருஷனுடைய வாழ்க்கையில பயம், சத்ரு இப்படி பண்ணிருவானோ, சாத்தா அப்படி பண்ணிருவானோ. Some people are afraid, maybe Satan will do this in my life. We will do that in my life. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். The name of Jesus is above every other name. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். ஆமென். ஏன் திரும்ப திரும்ப பாடுறோம் தெரியுமா? ஒருவேளை மருத்துவர் சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் நீங்கள் ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தை நீங்கள் விசுவாசித்து உண்மையாய் அவர் சுகமாக்குகிறவர், அவர் யெகோவா ராஃபா என்று விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் அது அவசியமில்லை, கர்த்தர் உங்களை தொட்டு சுகமாக்குவார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஏசாயா 35:8. கடற்படையிலே வேலை செய்த ஒருவர் கடற்படை விமானியாகவும் இருந்தார். ஆப்கானிஸ்தானில் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடித்து அவர் வீடு திரும்பிய போது அவருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டது. மேலும் அவருக்கு காதின் உட்பகுதியில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையினால் அவருடைய மனநிலையும் குழம்பி போய் இருந்தது. அவருக்கு ஒரு குழப்பமான உணர்வுகள் ஏற்பட்டது. அவருடைய இந்த குழம்பிய மனநிலை அவர் பாரசீக வளைகுடாவின் நடுப்பகுதியில் விமானம் தாங்கி கப்பலில் விமானத்தை தரையிறக்கும் போது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்திவிடும். அவருடைய மனநிலையில் அவர் சரியாக விமானத்தை ஓட்டிச் செல்வதைப் போலத்தான் தெரிந்தது. ஆனால் அவர் எதிர்மறையாக பறப்பதை கருவிகள் காட்டின. அவர் எதை செய்தாலும் விமானத்தில் இருந்த கருவிகள் எதிர்மறையாகவே காட்டின. ஆனால் அவருக்கோ தான் செய்வது சரி என்று தோன்றியது. அவர் ஒன்று தன்னுடைய மனநிலையை சார்ந்து விமானத்தை இயக்கியிருக்க வேண்டும், அல்லது அவர் தன்னுடைய கருவிகளை சார்ந்திருக்க வேண்டும். தன் மனநிலையை மேற்கொண்டு கருவிகள் காட்டுவதைப் போல செயல்படுவது அவருக்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் எப்படியோ கருவிகளை பின்பற்றி விமானத்தை தரையிறக்கியதால் தப்பித்து கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, இதைப் போலவே நாமும் நம்முடைய எண்ணங்கள் தான் சரியானவை என்று நினைக்கிறோம். ஆனால் நம் எண்ணங்களின்படி வாழ்ந்தால் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க நேரிடும். தேவன் நாம் வழி நடக்கும்படி நமக்கு எழுதி கொடுத்த வேத புத்தகத்தை கவனித்து அதன்படி நடந்தால் நாம் சரியான பாதையில் செல்வது உறுதி. ஆம் பிரியமானவர்களே, நாம் குறைந்த அறிவுள்ளவர்கள். ஆனால் நாம் தேவனோடு நெருங்கிய உறவில் இருந்தால் தேவன் நம்மை சரியான பாதையிலே வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தி செல்ல நாம் அனுமதித்தால் நாம் பத்திரமாய் போக முடியும். தேவன் காட்டும் பாதையில் நாம் நடந்தால் நாம் பேதைகளாயிருந்தாலும் திசை கெட்டு போக மாட்டோம். தாவீது தன்னுடைய எண்ணங்களை சார்ந்து கொள்ளாமல் தன்னை வழி நடத்தும்படி தேவனை சார்ந்து கொண்டார். தேவ ஆலோசனையை கேட்டு செயல்பட்டார். எனவே அவருடைய காரியங்கள் வெற்றியாயிருந்தன. ஆனால்

இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலோ தேவனை சார்ந்து கொள்ளவில்லை. தேவ வழிநடத்துதலுக்கு காத்திருக்க அவருக்கு பொறுமை இல்லை. தன் எண்ணங்களின்படி நடந்தார். ஆகவே அவர் வெற்றியான ஒரு அரசனாக இருக்க முடியவில்லை. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய எண்ணங்களின்படி நடக்காமல் தேவன் காட்டும் பாதையில் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நடந்தால் நமக்கு ஒருபோதும் தோல்வி இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமானால் நம் சுய புத்தியின் மேல் சாயாமல் தேவன் காட்டும் பாதையில் நடக்க பழகுவோம். அப்பொழுது நமக்கு வெற்றி நிச்சயம்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி மத்தேயு 8:17 நாம் வாசி கேட்போம். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசையா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இல்லை, இங்கே ஏசாண்டவர் அந்த 100 வேலைக்காரன் வியாதிப்பட்டு கிடக்கிற அவனை நீ சுகமாக்குன்னு அவன் கூப்பிடக்குள்ளார, நான் வரேன்னு சொல்கிறாரு. அப்போ நீ வராத, நீ ஒரு வார்த்தை சொல்ல என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்வதே நாம் பார்க்குறோம். ஆண்டவர் அப்போ அவன் சுகமானான்னு பார்த்தோம். அப்புறம் பேதுருடைய வீட்டுக்கு வராரு. அந்த பேதுருனுடைய மாமி அது அப்படி தான் சொல்லியிருக்கு, ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கியது. அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் என்று. இப்படி இதெல்லாம் சொல்லிட்ட பிறகு என்ன சொல்கிறார்னா, அந்த மத்தேயு எழுதின ஆசான், அவர்தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசையா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது. அப்போ ஏசையா தீர்க்கதரிசி என்ன சொன்னார் அதை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம இந்த வசனத்தை நம்ம தியானிப்போம். ஏசையா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டது இப்படிலாம் நடக்குதுறான்னு நோட் பண்ணுறார். அப்போ ஏசையா தீர்க்கதரிசி என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, ஏசையா 53:4-5 படிஞ்சிங்கன்னா தெரியும். ஏசையா 53:4-5, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அன்பால் இன்னைக்கு பாருங்கள், இந்த ஏசையா தீர்க்கதரிசி இந்த 53 இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிற மேசியாவை குறித்து அவர் பிறப்பதற்கு 500 முன்பாக ஒரு தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிற காரியம்தான் அது. ஏசையா 53, இந்த ஏசையா 53 பற்றி உங்களுக்கு நான் ரகசியத்தை சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே சபை வரலாற்றிலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, சர்ச் ஹிஸ்ட்ரியில் இந்த ஏசையா 53 இந்த ரோமன் கேத்தலிக்க அந்த போப்பாண்டவருடைய ஆட்சி காலத்திலே போப்பாண்டவர் அந்த பைபிள் வந்து வேறு யார் கையிலும் இருக்காது, ஒன்லி அந்த சபையில் மட்டும்தான் இருக்கும். அதுலேயும் லாத்தினில் தான் எழுதியிருக்கும், அது மொழிபெயர்ப்பே கிடையாது, மூல பாஷையில் எழுதப்பட்டது தான் அவங்க படிப்பாங்க. அதுலேயும் அந்த ஃபாதருங்க தான் படிப்பாங்க, அந்த சபையில் இருக்கிற ஃபாதர் தான் படிப்பாங்க. பெரிய புத்தகமாக சபையில் மட்டும்தான் இருக்கும், பெரிய பெரிய சர்ச்சில் இருக்கும். அப்படி வாசிக்கும்போது அவங்க ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வரிசலாக வாசிட்டு வராங்க. டெய்லிக்கும் தியானம் உண்டு, டெய்லியும் எல்லா மக்களும் போவாங்க. அப்படி வாசிக்கும்போது ஏசையா 52 வாசிட்டார், நேற்று வாசிட்டார் அந்த ஃபாதர் அந்த குரு. இன்னைக்கு என்ன வாசிக்கணும், ஏசையா 53 வாசிக்கணும். ஆனால் வாசிக்கலை, திடீர்னு 54 வாசிக்கிறார். அங்கே உக்காந்து கேட்ட ஒரு சின்ன பெண், அவள் நல்ல ஒரு வாலிப பெண், அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆமா, 53 இன்னைக்கு படிக்கணும், நேற்று 52 படித்தார் ஃபாதர், இன்னைக்கு திடீர்னு 54 என்ன செய்கிறாரு படிக்கிறாரா, 53 ஏன் படிக்காமல் விட்டாருன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது போப்பாண்டுடைய கட்டளை, அதுதான் அது என்னவா, போப்பாண்டுடைய கட்டளை அது, அதனால் அவங்க படிக்கலை அப்படின்னாங்க. இவளுக்குள்ளே குறுகுறுக்குது மனசில், 53 ஏன் படிக்கலை, அந்த ஏசு 53 அப்படி என்ன இருக்குது, அது எப்படியாவது நம்ம தெரிஞ்சுக்கணுமேனா, அந்த சின்ன பொண்ணு நைட்டில் தூங்க வராமல் கரெக்டாக ஒரு 12 இருக்கும் அந்த ஆலயத்துக்கு போய் சும்மா அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்தில் அந்த புத்தகத்தை பெரிய புத்தகமாச்சு அந்த ஆல்டரில் ஏறி அந்த புத்தகத்தில் இருக்கிற ஏசி 53 பக்கத்தை கீச்சிட்டு வந்துட்டான். அந்த 53 பக்கத்தை கீச்சிக்கிட்டு வீட்டில் வந்த ரகசியமாக வெளிச்சத்தில் பாதிக்கிறா ஏசையா 53 ஏசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. அப்போ தான் அவள் புரிஞ்சுக்கிட்டா இயேசுவே நம்மளை ரட்சிக்க வந்த மேசியா என்பதை. இயேசு மேலே விசுவாசத்தை வைக்க ஆரம்பித்தாள். அன்பாலே இவள் படித்தது இல்லாமல் அவங்க அம்மாவை காமிச்சு, அவங்க அம்மாவும் ஆமாம் இது இயேசுவை பற்றி சொல்லியிருக்குது, அதை குறித்து படிக்கக்கூடாதுன்றதுனால போப்பான்ற என்ன செய்கிறாரு, சட்டமே போட்டிருக்கிறாங்க, இது இயேசுவை குறிக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் இது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். அன்பாங்களே அதன் பிறகு அவங்க கணவர் எழுந்திரிச்சு பார்த்த உடனே, ஐயோயோ நீ பெரிய தப்பு பண்ணிட்டிய, அரசாங்க குற்றம் பண்ணிட்ட, ஆலயத்தில் குற்றம் பண்ணிட்டீங்க, ஏசி 53 படிக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கும் போது போப்பான்ற நீ எப்படி அதை கீழ்ச்சிட்டு வந்து நீ படிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இயேசுவை குறித்த அந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை படிக்கக்கூடாது, இந்த மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று எப்படியாக மறைத்து வைத்திருக்கிறார்கள், எனவே இயேசுவை நாம் விசுவாசிப்போம், அவருடைய தழும்புள்ள கரதான் நம்மளை சுகமாக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காரியங்கள் எல்லாம் அவர் சொல்ல ஆரம்பித்த உடனே அந்த தகப்பனும் அந்த கணவனுமாயிருக்கிற அந்த ஆள் என்ன செஞ்சான் தெரியுமா, நேராக தன்னுடைய மனைவியும் அந்த பிள்ளையும் தர தரன்னு இருந்துட்டு போய் என்ன செஞ்சான், அந்த போப்பாண்டவர்கிட்ட விட்டான். அந்த போப்பாண்டவர் அவளுக்கு ரெண்டு பேருக்கும் மரண தண்டனை கொடுத்தாங்களாம். என்ன தண்டனை, ரத்த சாட்சியாய் மறித்திருக்கிறார். எத்தனையோ பேர் இன்னைக்கு ரத்த சாட்சியாய் மறித்தவர்கள் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, அதை நீங்கள் வாங்கி படியுங்கள். ஆதி காலத்தில் இந்த சபை வரலாற்றில் எத்தனை பேருனுடைய உயிர் இயேசுவுக்காக மரித்திருக்கிறார்கள், இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள் என்பது உண்மை தெரியும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களே, இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்கில் இருக்கிற இந்த ஆர்சி ரோமன் கத்தோலிக்கில் ஆதி காலத்தினுடைய சபை ஹிஸ்டரி சபை வரலாற்றை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்கில் எத்தனையோ பேர் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாய் மறித்த புத்தகம் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. நான் அவர் அந்த சபையை நான் குறை சொல்லலை, அறியாமையில் இன்னைக்கு இயேசுவை மறுதளிக்க வேண்டும், இயேசுவை டிக்ளேர் பண்ணக்கூடாது என்பதற்காக இந்த இயேசுவை 53 அவங்க என்ன செய்யலை, எவ்வளோ வருஷ கணக்கில் அவங்க மறைத்து இருந்தார்கள். ஆனால் மறைக்க முடியுமா? இன்னைக்கு ஆண்டவர் அதை மத்தியில் அழகாக எழுதியிருக்கிறார், வெளிப்படுத்துகிறார், ஏசையா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்ததுன்றார். என்ன நிறைவேறும்படி? இன்னைக்கு அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்ற ரகசியத்தை இன்னைக்கு ஏசையா 53 வெளிப்படுத்துகிறது. நம்ம நோயை அவர் ஏற்கனவே சுமந்து தீர்த்துட்டாராம். ஆமென். இன்னைக்கு நீ என்னென்னலாம் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு மருத்துவத்துறையில் சொல்கிறாங்க ஒரு ரகசியம், இன்றைக்கி ஆண்டுடைய முதுகில் அடித்தாங்க பாரு, அடி 1 x 39 அடியாக எத்தனை தடவை அடித்தாங்க, 39 வாட்டி அடித்தாங்களே. இன்றைக்கி 39 வியாதிக்கு மருந்தே கிடையாறான்றான் உலகத்தில், இன்னை வரைக்கும் கண்டுபிடிக்கலை. அது ஏசாமி தழும்புள்ள கரம் தான், இன்றைக்கி தழும்பு தான் இந்த வியாதிக்கு சுகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கி அதிசயம்லாம் நடக்குது. இன்றைக்கி அவர் நம்முடைய வியாதியை நோயை சுமந்து தீர்த்துட்டார். இன்றைக்கி நம்ம அதை விசுவாசித்தாலே நம்ம வெற்றியை பார்க்கலாம், வியாதியிலேருந்து விடுதலையே நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம அதை விசுவாசிக்காத தான் இன்றைக்கி வியாதியை வாங்கிட்டு இன்றைக்கி டாக்டர் டாக்டராக அலைஞ்சிட்டு கிடக்கிறோம், இன்றைக்கி மாத்திரை மாத்திரையாக சாப்பிட்டுட்டு கிடக்கிறோம். அன்பாவில்லே, இந்த வார்த்தைகளை நாம் மாத்திரையாய் சாப்பிட்டோம் என்றால் உன்னுடைய வியாதி சுகமா. இன்றைக்கி நிறைய வியாதிக்கு மருந்து இல்லைன்னா அதில் ஒரு கேன்சரும் உண்டு. கேன்சர் வியாதிக்கு இன்ன வரைக்கும் என்ன செய்யலை, மருந்து கண்டுபிடிக்கல. அதே போல் எய்ட்ஸுக்கு HIVக்கு மருந்து கண்டுபிடிக்கல. இன்றைக்கி இதை இந்த வார்த்தை மருந்தாக நீ சாப்பிட்டாய் என்றால், நான் நேற்று சொல்லணும் யோவானில் பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த என்ன பார்த்தோம், ஜீவ அப்பம், வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம், அப்பமே தேவனருளி அப்பம். இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு வானத்திலிருந்து வந்த அப்பம் 13, அதாவது யோவான் 6:32-33 தான் நேற்று சனிக்கிழமை உபவாச ஜபத்தில் நம்ம தியானித்தோம். வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம், அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதா வானத்திலிருந்து வந்து மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே சொல்கிறேன். வானத்திலேருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்குற அப்பமே தேவனருளி அப்பம். அப்போ பாருங்கள், ஜீவனை கொடுக்குற அப்பம், அப்போ அவரும் தனக்காக நமக்காக ஜீவனை கொடுத்தாரு, அவர் தான் இயேசு. அந்த ஜீவனை கொடுக்குற அப்பம் தான் அந்த மெய்யான அப்பம் தான் யார், தேவன் அருளி அப்பம் தான் யார், இயேசு. அந்த இயேசு இன்னைக்கு நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய அக்கிரமத்துக்காக, நம்முடைய நோய்களுக்காக அவர் என்ன செஞ்சார், சிலுவையை சுமந்து அவர் ஜீவனை கொடுத்துறார், தன்னுடைய ஜீவனையை கொடுத்தாரு. அதோடு இல்லாமல் அந்த இயேசு என்ற அப்பத்தை நீ நானும் புசித்தோம் என்றால், நாம் சாப்பிட்டோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நோயெல்லாம் என்ன செய்தான் போது நமக்கு ஜீவனை கொடுக்குறாராம். பாருங்கள், அந்த ஜீவனை கொடுத்த அப்பம் அப்படின்னு உள்ளார ரெண்டு விதத்தில் அர்த்தம் சொல்லுது. தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்த அப்பாவாக இருக்கிறார் இயேசு. அடுத்தது, நாம் ஜீவன் பெற, நாம் உயிரோடு வாழ, நாம் எவர்லாஸ்ட் அந்த ஹெவனில் போயிட்டு அவரோடு கூட வாழ, நமக்கு அவருடைய வசனங்கள் அப்பமாக இருக்கிறதாம். இன்றைக்கி அதுதான் சொன்னேன், இன்றைக்கி இன்றைக்கி இந்த வசனத்தை உட்கொண்ட எத்தனையோ பேருக்கு வியாதி என்ன செஞ்சுருக்குது, சுகமாயிருக்குது. அதுக்கு உதாரணம் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், பாலியாங்கிச்சோ அப்படின்னு. அந்த பாலியாங்கிச்சோவுக்கு டிபி வியாதி வந்துச்சு, டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, சைரோகம் அல்லது காச நோய் அப்படின்னு. அந்த காலத்தில் ஹெச்ஐவி மாதிரி, கேன்சர் மாதிரி, சைரோகம், அந்த டிபி வியாதி வந்துச்சுனாக்கா மருந்து மாத்திரை கண்டுபிடிக்கல, அப்போ ரத்த வாந்தி எடுத்து செத்துருவாங்க. அந்த நுரையீரலை பாரித்து, நுரையீரலை அரித்து, அது ரத்த வாந்தி எடுத்து சாவர் தான் அவங்களுடைய முடிவாக இருக்கும். அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, இப்போ எப்படி கொரோனா வார்டுன்னு தனியாக பிரித்து வச்சுக்கிறாங்களோ, அதே போல் அந்த காலத்தில் வந்து காச நோய் கொட்டாய் அப்படின்னு தனியாக ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் வச்சுருப்பாங்க. அந்த காச நோய் கொட்டாய், காச நோய் பிரிவு தனி வார்டு, அது ஏன்னா தொத்து நோய் அப்படின்றதுனால. இந்த கொரோனா மாதிரி அந்த காலத்தில் அப்படி பயந்தாங்க, அந்த நோய் அப்படி பரவிச்சு, அப்படி பரவப்போல் யாரெல்லாம் அந்த காச நோய் வார்டில் சேர்றாங்களோ அவங்கெல்லாம் மறித்து போய் தான் பணமாக தான் எடுத்துகிட்டு போகலாம். இன்றைக்கி எப்படி கொரோனா வார்டிலேருந்து மறித்து போய் வராங்களோ அந்த மாதிரி. அன்பாவில் அந்த மாதிரி ஒரு நோய் தொற்று, அதுக்கு மருந்து மாத்திரை கண்டுபிடிக்காத ஒரு காலத்தில் பாலியாங்கி சோக்கு அந்த காச நோய் வந்தது. அவரையும் அந்த கடங்களை போய் போட்டாங்க, அந்த கொட்டாயில் போய் போட்டுட்டாங்க. இவருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, அகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் மறித்து போகிறாங்க, பாடியே போகுது. இவருக்கும் டேட் வச்சுட்டாங்க, இன்னும் ஒரு 30 நாளில் நீ செத்து போயிடுவ, நுரையீரல்லாம் அரித்து போயிடுச்சு, ஆனால் தான் நீ ரத்த வாந்தி எடுக்கிறன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த நாளிலே இவர் மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்த நாளிலே ஒரு சிறுமி, ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 7-8 வயசு ஒரு சிறுமி அவருக்கு வந்து ஒரு பைபிளை கொடுத்து, அங்கிள் இதை படியுங்கள், உங்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தினால் உங்களை சுத்தப்படுத்துவார், நீ சுகமாய் வீட்டுக்கு திரும்பிங்கன்னொடனே அவருக்கு ஆச்சரியமாக போயிடுச்சான். ஏன்னா என்னுடைய புத்த பீட்சிகள்லாம் வந்து, நீ நல்லா நல்லது பிள்ளைகள்லாம் சாப்பிடு, நீ ஆசைப்பட்டதெல்லாம் கேளு, பிரியாணி வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க, நீ சாவறதுக்குள்ளே எல்லாத்தையும் சாப்பிட்டு செத்துப்போ அப்படின்னு சொன்னானுங்க. ஆனால் இந்த யாருன்னே தெரியாத இந்த சிறுமி இந்த ஒரு புத்தகத்தை கொடுத்து, நீ பொழைச்சி வருவ அப்படின்னு சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்காக அந்த புத்தகத்தை படித்தார் அன்பானே. அவள் படிக்கும்போது இவன் இவனை பெற்றான், அவன் அவனை பெற்றான் என்று இருக்கும்பொழுது அவருக்கு புரியல. இதை விட ஒரு டெலிஃபோன் டைரியை நான் படித்தா கூட பொழுது போவோம், இந்தா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டார். அந்த பொண்ணு மறுநாள் வந்து சொல்லித்தான், அங்கிள் இது புரியுதோ புரியலையோ, அந்த புதிய ஏற்பாட்டை மத்தியிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம், எனக்காக ஒரு முறை படிங்கன்னு சொல்லி அவள் கெஞ்சி கேட்டதுனால அந்த புதிய ஏற்பாடை மத்தியிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவர் படிக்க படிக்க படிக்க படிக்க ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். என்ன செஞ்சார் தெரியுமா, அவருக்கு ரத்த வாந்தி நின்றுது, 1 மாதத்தில் செத்துட்டு வந்தார், தேறி வந்தார். டாக்டருங்க செக்கப் பண்ணிவிட்டு என்ன செஞ்சாங்க, ஆச்சரியப்பட்டு, நீ எந்த மாத்திரம் வந்த சாப்பிட்ட, நீ இப்போ உடம்பு தேறி இருக்கு, உனக்கு டிபி இருக்கு, டிபியே இல்லையே உன்னுடைய உடம்பில் அப்படின்னு கேட்ட உடனே இவர் சொல்கிறாரு, தலைக்காணிக்கு அடியில் வச்சுருந்த பைபிளை எடுத்து காமிச்சாரான், இந்த மாத்திரையை தான் நான் சாப்பிட்டேன் அன்பாங்களே. அப்போ மாத்திரையாக அவர் உணவாக நீ உட்கொள்ளும் போது ஆண்டவருடைய வார்த்தை என்ற அப்பம் இன்றைக்கு எல்லா வியாதியும் சுகமாக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது அன்பாவில். இன்னைக்கு எத்தனை பேர் வியாதிஸ்தலா, இன்னைக்கு மாத்திரையை நம்பி இருக்கிறோம், மருந்தை நம்பி இருக்கிறோம் அன்பாவில. இன்னைக்கு மாத்திரை மருந்தை நம்பி இருக்காதீங்க, தேவன் கொடுத்த இந்த அற்புதமான மாத்திரை ஆகிய இந்த அப்பத்தை, இந்த வார்த்தையை, உயிருள்ள வார்த்தையை நம்பிடுங்க, ஆண்டவர் உங்க வியாதியை சுகப்படுத்துவார் அன்பாவில. அதுக்கு அற்புதமான சாட்சி அந்த பாலியாங்கிச்சோ. இன்றைக்கி பாருங்கள், இந்த கொரோனா வியாதிக்கு இந்த மாத்திரையை கண்டுபிடிச்சி, அந்த மாத்திரையை கண்டுபிடிச்சி, இந்த ஊசியை கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாங்கல்ல, ரெட்டிம்சர்னு ஒரு ஊசியை கண்டுபிடிச்சி எல்லாம் கியூவில் நின்னானுங்களை அடிச்சுக்கிட்டு, இன்றைக்கி WHO சொல்லுது அந்த ஊசி போடக்கூடாதுன்னு சொல்லுது. அந்த ஊசியை என்ன செய்யக்கூடாது, கொரோனா பேஷண்ட்டுக்கு போடாதுன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களாம். இதெல்லாம் என்ன, அது ஏன் முன்னாடி போடுன்னு சொல்கிறாங்க அப்புறம் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? இதுதான் மாத்திரை மருந்து, இதுதான் விஞ்ஞானம், இதுதான் விஞ்ஞானம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எல்லா வியாதிக்கும் மாத்திர மருந்தாக இன்னைக்கு தன்னுடைய ஜீவ வார்த்தைகளை நமக்கு அப்பமாக கொடுத்துக்கிட்டு போயிருக்கிறார். அந்த அப்பத்தை நீ புசிக்கிறாயா? எல்லா வியாதி, இன்னைக்கு கேன்சர், எத்தனை பேருக்கு இந்த பைபிளை படித்ததுனால கேன்சர் சுகமாச்சு, இன்னைக்கு எத்தனை பேருக்கு வியாதிகள் HIV சுகமாக இருக்கிறது. இன்னைக்கு அன்பாவில், இன்னைக்கு நான் வந்து மருத்துவத்துக்கு விரோதமாக நான் பேசலை, நீ போய் காயலா பாரு, நீ எது வேணாலும் செய், ஆனால் உன் விசுவாசம் எதில் இருக்கணும், ஜீவனுள்ள வார்த்தை மேலே இருந்தோம்னா டாக்டருங்க ஆச்சரியப்படும்படியான அற்புதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். நேற்று கூட ஒரு சாட்சி கேட்டேன், கானா ராபர்ட் அப்படின்றவர், அவருடைய சாட்சி, அவர் வயிற்ற அறுத்து டாக்டருங்கெலாம் சொல்லிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் செத்து போயிடுவேன்ட்டு. ஒரு குரல் மட்டும் கேட்டு தான், உனக்காக நான் மரித்தேன், நீ எனக்காக என்ன செய்வாய் என்று. அந்த குரலை கேட்ட உடனே அவர் பூரண சுகம் பெற்றார். இன்னைக்கு ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து ஊழியம் பண்ணிட்டு உட்காந்துக்கிறார். அன்பால் இன்றைக்கி அதே போல் ஏராளமான சாட்சி சொல்லலாம். இன்றைக்கி பாலியாங்கி சாட்சியும் அப்படி தான். இன்றைக்கி ஆண்டவர் அவருக்கு பூரண சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார் அன்பான, எல்லோ லட்சோப லட்சம் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். இன்றைக்கி இந்த ஜீவனுள்ள வார்த்தை, ஏசையா தீர்க்க தரிசனால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நீ நான் விசுவாசித்து அதை உட்கொள்ளும் என்றால் நிச்சயமாக நம்ம பிழைப்போம். ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் பண்ணுவோம், ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் இன்றைக்கி அப்பமாக மாத்திரையாக சாப்பிடாமல் இன்றைக்கி வியாதியிலையும் ஆண்டவரே நோயிலையும் நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வியாதியெல்லாம் நீ சுமந்து தீர்த்துட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என் வியாதிக்காக நீர் மரித்தீர், என் வியாதியை நீ சுமந்து தீர்த்து விட்டீர், என் வியாதிக்காக உம்முடைய ஜீவனுள்ள அப்பத்தை எனக்காக கொடுத்து போயிருக்கிறீங்க, அதை நான் புசித்தால் நிச்சயமாக பிழைப்பேன் என்ற நம்பிக்கை விசுவாசம் இன்றைக்கு என்னோடு வந்திருக்கிறது. ஆண்டவரே, இன்றைக்கி என்னையும் எங்களையும் சுகப்படுத்தும். ஆண்டவரே, எல்லா வியாதி கட்டிலிருந்து சுகப்படுத்தும். அப்படியா செய்ய போறீங்க? நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ அன்பாங்க.

பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவரே. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 பேதுரு 4:12-13 பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கை என்பது கிறிஸ்து நமக்கு தந்தது. நம்மை கிருபையாய் சந்தித்து ரட்சித்து அவருடைய ஜனமாய் மாற்றி அவர் நியமித்த பாதையிலே நம்மை அனுதினமும் நடத்தி வருகிறார். திடீரென்று எதிர்பாராத விதமாய் சில காற்றுகள் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கும் போது நாம் திகைப்பது உண்டு. திகைக்காத யாருமே கிடையாது. கடல் கொந்தளித்து காற்று வீசின போது இயேசுவோடு இருந்த சீஷர்கள் கலங்கினார். கலக்கம் வரும், பயம் வரும், திகைத்து போகிற சூழ்நிலை வரும். காரணம், எதுவுமே எதிர்பாராமல் நடக்கிறதுனால. திடீரென்று ஒரு பிரதிகூலமான சூழ்நிலை. அனுகூலமாக இருக்கிறவர்கள் எதிராக எழும்புறாங்க, காற்று எதிராய் வீசுது, வாழ்க்கையின் ஓட்டம் சற்று கடினமாய் மாறுகிறது. நேற்று நல்லா தான் இருந்துச்சு, இன்னைக்கு திடீர்னு எல்லாமே தலைகீழாய் மாறுகிறது. இப்படி திடீரென்று சில காரியங்கள் வரும்போது நாம் திகைப்பதும் சோர்ந்து போவதும் உண்டு. அதை தான் கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், இதை குறித்து நீ கலங்காதே. ஆண்டவரால் நீ நடத்தப்படும் போது உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருமானால் புரிந்து கொள், உன்னை அவருடைய பாடுகளுக்கு பங்காளியாக கர்த்தர் மாற்றுகிறார். அப்படி மாறுவதனால் கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா? அவர் அடைந்த மகிமையிலே கர்த்தர் நம்மையும் கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறார். அதாவது அவருக்கு கிடைத்த அந்த மகிமை, அவருக்கு கிடைத்த அந்த மேன்மை, அவருக்கு கிடைத்த அந்த மாபாக்கியம், அதிலே நானும் நீங்களும் பங்காளிகளாகும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். எனவேதான் சொல்லுகிற, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், நான் உன் கூட இருக்கிறேன்பா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில நேரத்தில் நமக்குள்ள கேள்விகள் எழும்போ, ஆண்டவர் நான் உங்களை நம்பி தான் ஆண்டவரை வந்தேன், நீங்கள் காண்பிக்கிற பாதையில் தான் ஆண்டவர் நான் நடக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த வேதனை, எதனால் எனக்கு இந்த கஷ்டம் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய அனுமதிக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த விரும்புகிறார், உங்களை கர்த்தர் விசேஷித்தவர்களாய் மாற்ற விரும்புகிறார், உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் ஒன்றை செய்வார் என்றால் அதன் பிறகு நன்மையே இருக்குமே தவிர தீமை இருக்காது. அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, தானியேலின் புஸ்தகம் 2 அதிகாரத்தில் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். அவர்கள் எதிர்பாராத ஒரு சோதனை 3 அதிகாரத்தில் வருகிறது, அக்கினி சோதனை. அந்த அக்கினியும் 7 மடங்கு இவர்களுக்காக அதிகரிக்கப்படுகிறது. திடீரென்று எதிர்பார்க்கவில்லை. 2 அதிகாரத்தில் கண்ட உயர்வு 3 அதிகாரத்தில் இப்படி ஒரு சோதனையா? பல நேரத்தில் கேள்விகள் எழும்போ, நல்லா தானே போயிட்டு இருந்து ஏன் இப்படி ஒரு சோதனை, ஏன் இப்படி ஒரு பிரச்சனை? ஆனால் ஒன்று தெரியுமா, அந்த இடத்துல அப்படி ஒரு அக்கினியை தேவன் அனுமதித்தது எதற்கு தெரியுமா? அவர்களை விசேஷித்தவர்களாய் மாற்ற. தானியேல் 3 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு ராஜா அவர்களை உயர்த்தினான் என்று. இந்த நாளில் எப்படிப்பட்ட சோதனையின் பாதையில் நடக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கலங்காதிருங்கள். இந்த வார்த்தைகளை உங்கள் காதுகளிலே கர்த்தர் கேட்க வைத்திருக்கிறார். உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை விசேஷப்படுத்தவே கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார். சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பலனை தந்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கம் உள்ள பிதாவே, ஆண்டவரே, சில சூழ்நிலைகள் நிமித்தம் நாங்கள் சோர்ந்து போவது உண்டு, கலங்குவது உண்டு, திகைப்பது உண்டு. ஆனால் இந்த நாளில் எங்களோடு பேசினீர், உம்முடைய பாடுகளுக்கு எங்களை பங்காளியாக்கி உம்முடைய சந்தோஷத்திலே நாங்களும் இணைந்து கொள்ளும்படிக்கு அந்த மேன்மை, அந்த மகிமை ஆண்டவர் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களை அதிசயமாய் நடத்துறீங்கப்பா. எங்களை நீர் இழக்க விரும்பவில்லை, எங்களை உமோடு வைத்து பார்க்க விரும்புகிறபடியினாலே இந்த பாதையில் நடத்துறீங்க. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த நிச்சயத்தோடு ஒவ்வொருவரும் முன் செல்ல வேண்டிய கிருபைகளை கொடுத்து காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென்.

அன்பான ஜீஃபா நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்வின் தலைப்பாக நிலை கொண்டிருப்பார். அதற்கான வார்த்தை, நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின் படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் என்று ஆகாய் 2:5 காணலாம். ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் அன்று இஸ்ரவேலருக்கும் இன்று உங்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார் என்பதே ஆகும். ஆவியானவர் நிலை கொண்டிருக்கும் போது மனுஷர் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார் என்கிற உணர்வை பெறுகிறீர்கள். இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுத்ததன் பின்னணியை நீங்கள் சற்றே தியானித்து பார்க்க வேண்டியது அவசியம். கர்த்தர் சாலமோனை கொண்டு மகிமையான தேவாலயத்தை கட்டினார். ஆனால் சாலமோனோ கர்த்தர் தன்மேல் வைத்திருக்கிற மதிப்பை அசட்ட செய்து கர்த்தரை புறக்கணித்து அந்நிய தெய்வங்களாகிய அஸ்தரோத்துக்கும் மில்கோமைக்கும் காமோசுக்கும் மோனேக்கிற்கும் முன்பாக மண்டியுட துவங்கினான். 1 Kings 11:5-7 வரை காணலாம். அது மட்டுமல்ல, சாலமோனுக்கு பிறகு ஜனங்களுக்கும் விக்கிரக ஆராதனைக்குள் செல்ல ஆரம்பித்தார்கள். ஜீவனுள்ள தேவனுடைய அன்பை விட்டு விலகினார்கள். கர்த்தருடைய ஆலயம் அவர்களுக்கு பாரம்பரியமாகவும் சடங்காச்சாரமான காரியங்களை செய்கிற ஸ்தலமுமாகவே விளங்கியது. இதனால் துக்கமடைந்த கர்த்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாக பபிலோன் ராஜாவை எழுப்பினார். நெபுகாத்நேச்சார் வந்து சாலமோன் கட்டின தேவாலயத்தை தரைமட்டமாக இடித்து போட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து திரும்பி வருகிற நாட்கள் வந்தன. கர்த்தர் செருபாபேலினுடைய உள்ளத்திலே மீண்டும் அந்த ஆலயத்தை கட்டும்படியான ஏவுதலை தந்தார். வேத பாரகனாகிய எஸ்ட்ராவையும் ராஜாவின் பானபாத்திரக்காரனாயிருந்த நெகேமியாவையும் கர்த்தர் எழுப்பினார். ஆகா தீர்க்கதரிசனம் சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டு வந்தார். செருபாபேல் புதிய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு 16 ஆண்டுகள் ஆகியும் கட்ட முடியாத பல தடைகள் வந்தது. சன்பல்லாத்து தொபியாவும் இன்னும் பலரும் எழும்பி தடை செய்தார்கள். செருபாபேலின் கையிலே போதுமான பண வசதியோ ஆள்பலமோ இல்லாததினாலே காலங்கள் பின்னிட்டு கொண்டே வந்தது. சோர்ந்து போன தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் திடப்படுத்தும்படி சித்தமானார். ஆகவேதான் அன்போடு அவர்களுக்கு வாக்களித்து, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களுடனே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின் படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். ஆகாய் 2:5 கர்த்தர் இவ்வாறு கூறுகிறார். தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் உங்களில் நிலை கொண்டிருப்பார். ஆவியானவர் உங்களிலே நிலை கொண்டிருக்கும் போது எதை குறித்தும் நீங்கள் கலங்கி தவிக்க வேண்டியது இல்லை. அவரே முற்றுமுடிய உங்களை வழிநடத்தி செல்வார். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் என்று ஏசாயா 59:19 காண்கிறோம். அன்பான தேவ ஜனங்களே, 24 மணி நேரம் நீங்கள் எங்களோடு இணைந்திருந்து ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: தமிழ் மொழியில உள்ள வார்த்தை ஜாலங்களை ரசிக்கிறதே ஒரு சுகம். அதுலயும் நகைச்சுவையும் சேர்ந்துகிட்டதுன்னா அதோட சுவையே அலாதிதான். அதிகாலையில காவல் நிலைய தொலைபேசி மணி அடிக்க காவலர் அருள் தொலைபேசி எடுத்து பேசினாரு. உரையாடலா சொல்றேன். காவலர்: ஹலோ, அண்ணா நகர் காவல் நிலையம், சொல்லுங்க. எதிர்முனை: சார், இங்க ஒருத்தரை சுட்டுட்டார் சார். காவலர்: சுட்டது யாரு? எதிர்முனை: சுடலை சார். காவலர் குழப்பத்தோட: யோ, சுட்டாங்களா இல்லையா? எதிர்முனை: சுட்டாங்க சார். காவலர்: யார் சுட்டது? எதிர்முனை: சுடலை சார். காவலர் கோபத்தோட: அட்ரஸ் சொல்லுங்க, இப்போ வர்றோம். எதிர்முனை அட்ரஸ் சொல்ல காவல்துறையினர் அந்த இடத்துக்கு போனாங்க. அங்க மூணு பேர் நின்னுகிட்டு இருந்தாங்க. சுடப்பட்ட ஒருத்தரை ஊழியர்கள் ஸ்ட்ரெச்சர்ல எடுத்துட்டு போய்கிட்டு இருந்தாங்க. நம்ம காவலர் அங்க போய் இத பார்த்த சாரதி யாருன்னு கேட்க அங்க இருந்த ஒருத்தர் கையை தூக்கி நான் தான் சார்னு சொன்னாரு. காவலர் அவரை பார்த்து சொல்லுங்க என்ன பாத்தீங்கன்னு கேட்க அவரு நான் ஒன்னும் பாக்கல சார், நான் இப்பதான் வந்தேன்னு சொன்னாரு. அதுக்கு காவலர் டென்ஷன் ஆகி யோ, பிறகு எதுக்கியா கைய தூக்குனேன்னு கேட்க அதுக்கு அவரு என் பேரு பார்த்த சாரதி, அதான் கைய தூக்குனேன்னு சொன்னாரு. இன்னொருத்தரை பார்த்து அப்ப நீ யாரியான்னு எரிச்சலோட கேட்க அவரு நான் தான் சார் பார்த்த சாரதின்னு சொன்னாரு. காவலர் கடுங்கோபத்துல யோ, ஓம் பேரும் பார்த்த சாரதியான்னு கேட்க அவரு இல்ல சார்னு சொன்னாரு. காவலர் உடனே நீதாயா சொன்ன பார்த்த சாரதின்னு கேட்க அதுக்கு அவரு ஆமா சார்னு சொன்னாரு. அதுக்கு காவலர் அப்ப ஏன் இல்லன்னு சொன்னேன்னு கேட்க இவரு என் பேரு பார்த்த சாரதி இல்லன்னு சொன்னேன் சார்னு சொன்னாரு. காவலர் உடனே அப்போ உன் பேரு என்னன்னு கேட்க இவரு சாரதின்னு சொல்ல காவலர் அப்போ சுட்டதை பார்த்தது நீங்க தானா? சரி சொல்லுங்க, சுட்டது யாருன்னு கேட்க அவர் மூன்றாம் நபரை காமிச்சு இவர் தான் சார்னு சொல்ல காவலர் அந்த மூன்றாம் நபரை பார்த்து நீ யாருன்னு கேட்டாரு. அதுக்கு அவரு நான் சுடலை சார்னு சொன்னாரு. உடனே காவலர் சாரதிய பார்த்து யோ, அவர் சுடலைன்னு சொல்றாருன்னு சொல்ல சாரதி ஆமா சார், அவர் சுடலைன்னு சொல்ல காவலர் அப்போ சுட்டது யாருன்னு கேட்க சாரதி சுடலைய காமிச்சு சுடலை சார்னு சொல்ல காவலர் தலை கிருகிருக்க மயங்கி விழுந்தார். நம் தமிழ் மொழி ரொம்ப இனிமையும் கொஞ்சம் குறும்பும் உடையது. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டுன்னு நமக்கு தெரியும். இது நகைக்கும் காலம். இந்த நகைச்சுவை கதையை ரசிச்சு சிரிங்க.

நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:31 நாம் பார்க்கலாம்.
2: Let us read Proverbs chapter 3 verse 31.
1: நீதிமொழிகள் 3:31.
2: Proverbs 3:31.
1: கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே.
2: Do not envy the oppressor and choose none of his ways.
1: கொடுமை உள்ளவனுடைய வழிகளை பார்த்து பொறாமை கொள்ளாதே.
2: Do not envy the ways of the oppressor.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நாம் வாழ்கிற உலகத்திலே கொடுமைகளை அநேகம் பெருகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
2: We can see that this violence has grown up more in the world that we live in.
1: இதை பார்த்து நாம் ஒருவராகிலும் சந்தோஷப்படுவதில்லை, இந்த கொடுமைகளை பார்த்து மனவேதனைப்படுகிறோம்.
2: None of us are happy looking at this violence, but we feel more painful when we look at it.
1: இந்த கொடுமைகளை இன்றைக்குள்ள நாகரிக உலகத்துல பல வகைப்படுத்தி அதை வரிசைப்படுத்துறாங்க.
2: So today in this modern world they list out this violence into many kinds.
1: அதாவது உதாரணமாக பிசிக்கல் வயலன்ஸ் அல்லது சரீரத்திற்கு அடுத்த கொடுமை என்று சொல்கிறார்கள்.
2: For example, they call it as physical violence.
1: அதாவது ஒருவர் வந்து தன்னுடைய சரீர பலத்தை வைத்து கொண்டு இன்னொருவரை அடக்குமுறை செய்யவோ அவர்களை அடிமைப்படுத்தவோ முயற்சி செய்வதை பிசிக்கல் வயலன்ஸ் என்று சொல்கிறார்கள்.
2: பிசிக்கல் வயலன்ஸ் இஸ் விச் வென் சம்வன் யூசஸ் தேர் ஸ்ட்ரெங்த் டு கண்ட்ரோல் எ பர்சன்ஸ் ஆக்ஷன் ஆர் டு ரூல் ஓவர் தெம்.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இது மாத்திரமல்ல, பாலின வன்கொடுமை என்றும் ஒன்று இருக்கிறது.
2: And not only this, we also have sexual violence.
1: அதாவது ஒரு பாலின செயலிலே விருப்பம் இல்லாவிட்டாலும் கட்டாயமாக பங்கு பெற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகிற ஒரு கொடுமை.
2: So this is a violence which occurs when a person is forced to unwillingly take part in sexual activity.
1: இன்னொன்று வந்து மனரீதியான ஒரு கொடுமை.
2: Another one is emotional violence.
1: அல்லது உணர்ச்சி ரீதியான கொடுமை.
2: That is emotional violence.
1: இந்த உணர்ச்சி ரீதியான கொடுமை என்னவென்றால், ஒருவர் சொல்லுகிற வார்த்தைகளாலே இன்னொருவருடைய உணர்ச்சிகளை காயப்படுத்துவது.
2: So it is a violence which occurs when someone uses words to hurt the emotion of a person.
1: அதாவது அவருடைய உணர்ச்சிகளிலேயே அவர்கள் உதவியற்றவர்களாக, அவர்கள் எந்த காரியத்தையும் செய்ய தகுதியற்றவர்களாய் உணரச் செய்வது.
2: It is actually making someone to feel worthless or helpless even in their emotions.
1: அடுத்தது நான்காவது வந்து சைக்கலாஜிக்கல் வயலன்ஸ்னு சொல்றாங்க. அதாவது மனோதத்துவ ரீதியாக ஒருவருக்கு கொடுமை செய்வது.
2: So the next one is psychological violence.
1: அதாவது எப்படினா அவர்களை பயமுறுத்துவது அல்லது அவர்களுக்கு வந்து ஒரு விதமான பயத்தை உருவாக்கி அவர்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவது.
2: So it is a violence which occurs when someone uses threats and causes fear in an individual to gain control.
1: இன்னொன்று சொல்லுகிறாங்க ஆன்மீக கொடுமை என்று சொல்லுகிறாங்க, spiritual violence.
2: The other one is called spiritual violence.
1: அதாவது தங்களுடைய ஆன்மீக வழிகளை வைத்து கொண்டு ஒருவருடைய வாழ்க்கையை ஆளுகை செய்வது அல்லது ஆதிக்கம் செய்வது, அவர்களை முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவது.
2: So this is a violence which occurs when someone uses an individual spiritual beliefs to manipulate, dominate or control that person.
1: இன்னொன்று இருக்கிறது சமூக அல்லது அவர்களுடைய கல்ச்சரல் வயலன்ஸ். அவர்களுடைய கலாச்சார கொடுமை என்று சொல்கிறார்கள்.
2: The other one is called as the cultural violence.
1: இது என்னன்னு சொன்னா ஒருவர் தங்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவதனால் கொடுமைப்படுத்தப்படுவது.
2: So this is where a person is harmed when he follows the practices of his culture.
1: இன்னொன்று சொல்கிறார்கள் வார்த்தைகளால் வருகிற கொடுமை.
2: The next one is called the verbal abuse.
1: இது என்னன்னு சொன்னா அவர்கள் வார்த்தைகளாலேயே, அதாவது அவர்கள் யூஸ் பண்ற மொழி, அவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் வந்து ஒருவரை வந்து காயப்படுத்தும் விதமாக பயன்படுத்தி அவர்களை நோகடிப்பது.
2: So this verbal abuse occurs when someone uses the language in a whether the language they speak to cause harm to a person.
1: இன்னொன்று சொல்கிறார்கள், பொருளாதார ரீதியாக ஒருவரை கொடுமை செய்வது.
2: There's one more thing called financial abuse.
1: அதாவது ஒருவருடைய பொருளாதார வாழ்க்கையை முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்து அவர்களுடைய பணத்தை சூறையாடி அல்லது அவர்களை கடனாளிகளாக மாற்றி அவர்களை வந்து பண ரீதியாக அடிமைப்படுத்தும் முயற்சி எடுப்பது.
2: So this is an endeavor where someone tries to control an individual's financial resources and try to make them debtors and control them.
1: இது மாதிரி எத்தனையோ கொடுமைகளை இந்த உலகத்துல சொல்லிக்கொண்டே போகலாம், பெரிய லிஸ்ட் இருக்கிற.
2: So there is a long list where we can add so many other violences along with this.
1: இதிலே என்ன சொல்கிறார்கள், domestic violence, அதாவது வீட்டுக்குள்ளே நடக்கும் கொடுமைன்னு ஒன்று இருக்கு, வெளியிடங்களில் பப்ளிக்ல நடக்கிற பப்ளிக் வயலன்ஸ் ஒன்று இருக்கு.
2: So also here they also add domestic violence which occurs in a domestic setting at home and also something called public violence that occurs in public.
1: இதிலே தனி நபருடைய கொடுமைன்னு இருக்கு, தேசமே அல்லது அரசாங்கமே செய்கிற கொடுமைன்னு ஒன்று இருக்கு.
2: So here we also have individual violence and also violence that is being done by the entire nation.
1: இதுல வந்து முதியோர்களுக்கு ஏற்படுகிற கொடுமைன்னு இருக்கு, சிறு பிள்ளைகள் ஏற்படும் கொடுமைன் இருக்கு.
2: And here also we have something called child abuse and also elder abuse.
1: இதுல வந்து இந்த நவயுக காலத்துல நேரடியான கொடுமை அப்படின்னு இருக்கு, அதே வழியில டெக்னாலஜி வழியாக, இன்டர்நெட் வழியாக அல்லது வந்து செல்போன் வழியாக, கம்ப்யூட்டர் வழியாக நடத்தப்படுகிற கொடுமைகள் என்று ஒன்று இருக்கிறது.
2: And in this modern world we have something called direct violence and the other one is called technology assisted violence or abuse that occurs using cell phones, computers or social networks.
1: இன்றைக்கு இந்த சோசியல் மீடியாவை வைத்து அநேக பிள்ளைகளை டார்கெட் பண்ணி அவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி, ஹாரஸ் பண்ணி, பயமுறுத்தி அவர்களை தங்களுடைய ஆசைகளுக்கு பணிய வைக்கிற கொடுமைகள் நடக்கிறது.
2: So here today we have people where they use the social networks and try to harass and frighten and intimidate the young people and control them to do what they wish to do.
1: அப்போ கொடுமைகள் என்பது ஒரு பெரிய ஒரு பட்டியலே சொல்லிரலாம்.
2: So we can give a long list for this violence.
1: காலாகாலமா இந்த கொடுமைகள் வளர்ந்து கொண்டே போகிறது.
2: These violences are growing up for ages together.
1: நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த கொடுமை நிறைந்த உலகத்துல, பாவம் நிறைந்த உலகத்துல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவன் கொடுமை செய்கிறவர்களாய் அல்ல, நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டும், இருக்க வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார்.
2: But in this world of violence where this violence is increasing in number, the Lord has called us to be people who always do good.
1: நாம் அன்பை பின்தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்.
2: The Lord always desires that we should follow after love.
1: ஏன் தெரியுமா?
2: You know why?
1: இயேசுவே தான் கொடுமை செய்கிறவராக இல்லாமல் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்தார்.
2: It's because Jesus himself did no violence and he set an example for us.
1: ஏசாயா 53:9 பாருங்கள்.
2: Isaiah 53:9 says,
1: துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவான்களோட இருந்தார், அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை.
2: And they made his grave with the wicked and with the rich at his death because he had done no violence nor was any deceit in his mouth.
1: அவர் கொடுமை செய்யாமல் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருந்தார்.
2: The Lord set an example by not doing any violence.
1: அதே வேளையிலே கொடுமை செய்யக்கூடாது என்று அவர் போதித்தார்.
2: At the same time he also taught not to resort to violence.
1: மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:39 வசனத்தை வாசிக்கும் பொழுது,
2: If you read Matthew chapter 5:39,
1: இயேசு சொன்னார்,
2: Jesus said,
1: தீமையோடே எதிர்த்து நிற்க வேண்டாம், ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திரும்ப கொடு என்று சொன்னார்.
2: Jesus here said, do not resist an evil person. If anyone slaps you on the right cheek, turn to them the other cheek also.
1: மறுகன்னத்தை திருப்பி கொடு.
2: You turn them the other cheek also.
1: நீ வந்து தீமைக்கு எதிர்த்து நிற்காத.
2: Do not resist the evil.
1: பல்லுக்கு பல் செய்யாத.
2: Don't do tooth for tooth.
1: கண்ணுக்கு கண் செய்யாத.
2: Don't do eye for eye.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அதை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அப்பியாசப்படுத்தினார்.
2: He also exercised or followed that in his life.
1: அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கொடுமை நடந்த பொழுது அதை தானும் கொடுமை செய்யல, கொடுமை செய்கிறவர்களையும் தடுத்தார்.
2: When he had this violence that happened in his life, he himself did not do any violence, but he also stopped people who did violence.
1: மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:51-52 நீங்கள் வாசிப்பீர்களானால்,
2: If you read Matthew chapter 26:51-52,
1: கெத்செமனே தோட்டத்திலே அன்றைக்கு காட்டி கொடுக்கப்படுகிற அந்த ராத்திரியிலே,
2: In the Garden of Gethsemane, in the night when Jesus was being betrayed,
1: இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான் என்று பார்க்கிறோம்.
2: We read, and one of those who were with Jesus stretched out his hand and drew his sword, struck the servant of the high priest and cut off his ear.
1: அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உறையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் என்று சொன்னார்.
2: But Jesus said to him, put your sword in its place, for all who take the sword will perish by this sword.
1: அப்ப பாருங்க, தானும் கொடுமை செய்யல.
2: So even he did not commit a violence.
1: தன்னோடு இருந்த சீஷர்களும் கொடுமை செய்ய அவர் விடல.
2: And he also did not let his disciples do violence.
1: தன்னுடைய பிரசங்கத்தை கேட்க வந்தவர்களையும் கொடுமை செய்யாதீங்கன்னு சொல்லி போதித்தார்.
2: And also he taught the people who came to listen to his preaching not to do violence.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: புதிய ஏற்பாட்டு சபைக்கு நீங்கள் வரும்பொழுது,
2: when you come to New Testament church,
1: அங்கே புதிய ஏற்பாட்டு சபையிலே ஒருவன் கண்காணியாக பிஷப்பாக மாற வேண்டுமானால் அவனுடைய அநேக குணாதிசயங்கள்ல ஒரு முக்கியமான குணாதிசயத்தை அப்போஸ்தலன் ஆகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார்.
2: If a person ought to become bishop of the New Testament church, here the apostle Paul Timothy says one of the important qualification that he should possess.
1: 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 2 முதல் 3 வசனங்களை பாருங்க.
2: Look at 1 Timothy chapter 3 verses 2 and 3.
1: கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமா இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம்.
2: Here we read, a bishop then must be blameless, the husband of one wife, temperate, sober minded, of good behavior, hospitable, able to teach, not given to wine, not violent, not greedy for money, but gentle, not quarrelsome, not covetous.
1: அதுல ஒரு வார்த்தை நீங்க கவனிச்சிங்களா?
2: Did you notice a word here?
1: ஒரு கண்காணியானவன், சபையை கண்காணிக்கிறவன் என்ன செய்யக்கூடாதா? அடிக்கிறவனா இருக்க கூடாது.
2: A person who is a bishop of a church, he should not be violent.
1: அடிக்கிறவனா இருக்க கூடாது.
2: He should not be violent.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: The name of the Lord.
1: நாம் இந்த கொடுமை என்று பார்க்கும்போது, பொதுவாகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கொடுமையை நாம் எதிர்க்கிறவர்களாக, கொடுமையை வெறுக்கிறவர்களாக நாம் இருப்பது வழக்கம்.
2: So when you look at this violence, being children of God, we generally we hate and we oppose this violence.
1: ஆனால் இங்க பாருங்க, ரொம்ப வினோதமா இருக்கு. நீங்கள் நீதிமொழிகள் 3:31 பார்க்கும் பொழுது, இந்த கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதேன்னு போட்டிருக்கு.
2: But when you look at this word Proverbs 3:31, it is really strange where it says do not envy the violence.
1: நாம் ஏதாவது பொறாமை கொள்ளுவோமா? கொடுமை செய்கிறவனை பொறுத்து கொள்ளாம இருப்போமே தவிர, யாரும் கொடுமை செய்கிறவனை பார்த்து பொறாமை கொள்ள மாட்டோம்.
2: We may not tolerate the violent, but we will not envy the violent.
1: ஆனா அங்க இல்லாத ஒன்று அவர் சொல்லல. அவர் சொல்றார், அப்படியும் ஒரு அனுபவம் இருக்குன்னு சொல்றாரு.
2: But here he says there is also such a kind of experience.
1: சில வேளையில நாம வந்து இந்த கொடுமை செய்கிறவர்களை பார்த்து பொறாமை கொள்ற அளவுக்கு நம்ம மனசு மாறிடும்.
2: Sometimes our heart becomes such a way that we become envious of those who do violence.
1: இது எனக்கு சற்று வினோதமாக இருந்தது.
2: This was really strange to me.
1: கொடுமை செய்கிறவனை பார்த்து நீ பொறாமப்படாதப்பா அப்படின்னு சொல்றாரு.
2: When he says do not envy the violent,
1: எதனால நாம வந்து ஒருவேளை கொடுமை செய்கிறவனை பார்த்து பொறாம நமக்கு வந்துரும்?
2: So what makes us envious of them?
1: இதை நான் வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவம் உடனே எனக்கு ஞாபகம் வந்தது. அது ஒரு நீண்ட பகுதி தான். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 73 சங்கீதத்தினுடைய 14 வசனங்களை நீங்க பார்க்கும் பொழுது, இதே ஒரு அனுபவத்தை சங்கீதக்காரன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்ததை அவர் சொல்லுவார்.
2: So when I read this, I remembered an scripture passage that is from the Psalm 73rd Psalm, where the psalmist also undergone such a kind of experience in his life.
1: 3rd வசனத்திலிருந்து பார்க்கலாமா?
2: From verse 3 onwards.
1: 73rd சங்கீதம் 3rd வசனத்திலிருந்து பாருங்க.
2: Psalm 73 from verse 3 onwards.
1: துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன்.
2: For I was envious of the boastful when I saw the prosperity of the wicked.
1: அப்ப யார் மேல பொறாமைனா வீம்புக்காரன் மேல் பொறாமை எனக்கு வந்துச்சு அப்படின்றாரு.
2: So he says I was envious of the boastful.
1: எதுக்காக இவர் பொறாமை வந்துச்சான்?
2: Why did he have this envy?
1: ஒரு பெரிய பட்டியல் சொல்றாரு பாரு, அப்படியே வாசிக்கிறேன் நான், கவனிங்க.
2: I will read out the list that is given here.
1: அவர் சொல்றாரு, மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கன் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கிறது, நரர் படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாதையை அடையார்கள்.
2: For there are no pangs in their death, but their strength is firm. They are not in trouble as other men, nor are they plagued like other men.
1: ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையை போல் அவர்களை மூடிக்கொள்ளும்.
2: Therefore, pride serves as their necklace, violence covers them like a garment.
1: அவர்கள் கண்கள் கொழுப்பினாய் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்திருக்கிறது.
2: Their eyes bulge with abundance, they have more than heart could wish.
1: அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள்.
2: They scoff and speak wickedly concerning oppression, they speak loftily.
1: தங்கள் வாய் வானம் மட்டும் எட்டி பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது.
2: They set their mouth against the heavens and their tongue walks through the earth.
1: 12 வசனம் பாருங்க.
2: Verse 12.
1: இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாய் இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள், நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன், நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன்.
2: Behold, these are the ungodly who are always at ease, they increase in riches. Surely I have cleansed my heart in vain and washed my hands in innocence, for all day long I have been plagued and chastened every morning.
1: ரொம்ப முக்கியமான வார்த்தை இது.
2: This is a word very important.
1: அவர் சொல்றார், அவங்களுக்கு எந்த பாடும் கிடையாது.
2: They have no pains in their life.
1: அவங்களுக்கு எந்த ஒரு துக்கமும் கிடையாது.
2: They have no sorrows in their life.
1: அவங்க எல்லாத்துலயும் செழிச்சு வளர்ந்துட்டே இருக்காங்க.
2: They are very prosperous and growing in their
1: அவங்க
2: life.
1: அவங்க பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்காங்க.
2: Their children are very prosperous.
1: அவங்க பெருமையா நடந்து வர்றாங்க.
2: They walk boastfully.
1: அவங்க எவ்வளவு சீர்கெட்டு இருந்தாலும் அவங்க ரொம்ப பெருமையா இருக்காங்க, எந்த துன்பமும் அவங்களுக்கு வர்றது இல்ல.
2: No matter how wicked they are very prosperous and there is no plague or any kind of harm to them.
1: நல்ல சுகஜீவிகளா இருக்காங்க.
2: They live a very prosperous life.
1: அவங்க ஆஸ்தியை பெருக பண்றாங்க.
2: They also increase their possession.
1: ஆனா என்ன பாருங்க, நான் வந்து உத்தமத்துல நான் இருக்கிறேன், நீதியில நடக்கிறேன், ஆனா விருதாவாக நான் வந்து என்ன செய்யப்படுறேன்னா என் வாழ்க்கையை நான் சுத்தமாக்கிட்டு இருக்கேன்.
2: But I walk in uprightness, I remain godliness, but I just wash and cleanse my heart in vain and wash my hands in innocence.
1: நாள் தோறும் நான் வாதிக்கப்படுறேன், காலை தோறும் தண்டிக்கப்படுறேன்.
2: For all day long I have been plagued and chastened every morning.
1: ஆனா இது எந்த பிரச்சனையுமே அவங்க இல்லையே.
2: But they don't have any of these problems.
1: இதெல்லாம் பார்த்த உடனே அவர் சொல்றாரு, எனக்கு அவங்கள பார்த்தா பொறாமையா வந்துச்சு.
2: When I saw all these things, he says, I was envious of them.
1: நான் நினைக்கிறேன் அநேக வேளையில இந்த துன்மார்க்கர் விசேஷமாய் கொடுமை செய்கிறவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவிக்கிற காரியங்களை பார்க்கும்போது நமக்கு பொறாமை வரும்.
2: Many times when we look at this wicked, especially the violent, we will be envious when we look at their life.
1: நிறைய காரியங்கள் பைபிள்ல இருக்கு, நீங்க வாசித்தீங்கன்னா இந்த கொடுமைக்காரருடைய லைஃப் வந்து எப்படி அவங்க வாழ்றாங்க அப்படின்றதை நீங்க கவனிக்கலாம்.
2: So when you read the Bible, you can understand how these violent people would live.
1: அவங்க எப்படி எல்லாம் வாழ்றாங்க, எப்படி அவங்க வாழ்க்கையை நடத்துறாங்க.
2: How do they lead their life?
1: கொடுமைக்காரோட வாழ்க்கை முறை எப்படிப்பட்டது.
2: What is the lifestyle of the violent?
1: நீங்கள் நீதிமொழிகள் 21:7 வாசிப்பீர்களானால்,
2: If you read Proverbs 21:7,
1: துன்மார்க்கர் நியாயம் செய்ய மனதில்லாதிருக்கிறபடியால் அவர்கள் பாழ்கடிக்கப்பட்டு போவார்கள்னு போட்டிருக்கு.
2: The violence of the wicked will destroy them because they refuse to do justice.
1: இதுல வந்து இங்கிலீஷ்ல அழகா இருக்கு, the violence of the wicked will destroy them because they refuse to do justice. இந்த துன்மார்க்கருடைய கொடுமை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, அவர்கள் நியாயம் செய்ய மனதில்லாமல் இருப்பாங்க.
2: So this violence of the wicked is that they will not have heart to do justice.
1: அவங்க நன்மை அவங்க நீதி செய்ய மாட்டாங்க.
2: They will not do justice.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்ப அர்த்தம் என்னன்னா அநியாயத்தின் பாதையிலே அவங்க நடப்பாங்க.
2: It means that they will walk in the path of injustice.
1: பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த நீதியின் பாதை அப்படின்றது வந்து கொஞ்சம் நியாயம் கடினமான பாதை தான்.
2: You know very well this path of justice is very hard and difficult path.
1: நீங்க அநியாயத்தின் பாதை எப்பவுமே வந்து அது ரொம்ப விசாலமா இருக்கும்.
2: But this path of injustice is always wide.
1: அதுல நிறைய குறுக்கு வழிகள் இருக்கும்.
2: There are many shortcuts in that.
1: அதுல வந்து நிறைய இடர்கள் இருக்காது.
2: You will not find hindrances in them.
1: ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்ல.
2: You need not struggle in that path.
1: ஆனா நீங்க நேர்மையா நடக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும்.
2: But if you want to walk honestly you have to strive.
1: ஆனா இந்த கொடுமையானவர்கள் யாருன்னு சொன்னா அவங்க நியாயத்தின் பாதையிலே வரமாட்டாங்களாம்.
2: But these violent people are the one they will not come in the path of justice.
1: இந்த நியாயம் நம்ம சும்மா சாதாரணமா நம்ம வேலையும் கொள்ளணும்னா ஒரு எக்ஸாம் எழுத போனீங்கன்னா நியாயமா எழுதுறவங்களும் இருக்காங்க அநியாயத்துல எழுதுறவங்களும் இருக்காங்க.
2: So for example if you want to understand this justice if you go and write an exam there are people who write it justly and people who write it unjustly.
1: நீங்க பாத்தீங்கன்னா இந்த நியாயமா பரீட்சை எழுதி நல்ல மார்க் வாங்கணும்ன்றவன் அவன் நடுறவெல்லாம் உட்காந்து படித்து கண் விழித்து ரொம்ப பிரயாசப்பட்டு முயற்சி எடுத்து வெற்றி எடுக்கிறான்.
2: The one who want to go in an honest manner, he reads, he studies the entire night, he works hard, he struggles, strives, and then he writes the exam and he gets the success very hardly.
1: தூக்கம் இல்லாத இரவுகளை கழிக்கிறான்.
2: He will spend sleepless nights.
1: ஆனா அதே இது அநியாயத்தின் வழியா போறவன் இருக்கிறான் பாருங்க.
2: But when you consider the person who go in the path of injustice,
1: injustice. அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க எப்படி பட்டவங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து நல்லா தூங்கிட்டு எந்த கஷ்டமுமே படாம காலையில வந்து பக்கத்துல இருக்கவனை பார்த்து அப்படி எழுதிட்டு போயிடுறாங்க.
2: But when you look at them they will not do any kind of hard work they will sleep well the entire night they will come to the school the next day they will copy from the other person and they write it.
1: அது இது பார்த்தா ஒரு கொடுமை இது.
2: That is a great violence.
1: ஆனா இந்த இந்த கொடுமையானவர்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த நியாயத்தின் பாதைக்கே வரமாட்டாங்க.
2: These violent people will never come to the path of justice.
1: இந்த நியாயத்தினால் வருகிற பாடை பார்க்கும்போது இந்த கொடுமையானவர்களை பார்க்கும்போது சில பேருக்கு பொறாமையா இருக்கும்.
2: So when the people who go to the path of justice when they look at these people who follow injustice they will be very envious about them.
1: இரண்டாவது ஒரு காரியம் இருக்கு இந்த கொடுமையானவர்கள் போற பாதை எப்படி போட்டது தெரியுமா?
2: What is the second kind of path that this violent will take?
1: நீங்கள் எசேக்கியேலின் தீர்க்கதரிசியின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்களேன்.
2: Ezekiel chapter 45 and verse
1: 9.
2: 45:9.
1: வேதம் சொல்கிறது இஸ்ரவேலின் அதிபதிகளே நீங்கள் செய்தது போதும் நீங்கள் கொடுமையையும் கொள்ளையிடுதலையும் தவிர்த்து நியாயத்தையும் நீதியையும் செய்யுங்கள்.
2: Enough O princes of Israel remove violence and plundering execute justice and righteousness and stop dispossessing my people.
1: நீங்கள் கொடுமையையும் கொள்ளையிடுதலையும் தவிர்த்து விடுங்கள்.
2: You remove violence and plundering.
1: அப்போ முதலாவது சொன்னேன் நாம கொடுமை செய்கிறோட வாழ்க்கையில முதலாவது என்ன பார்க்க முடியாதுன்னா நியாயத்தை பார்க்க முடியாது.
2: First I told you there will be no justice in the life of the violent.
1: ரெண்டாவது இந்த கொடுமை செய்கிறோட லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து கொள்ளையிடுறது அவங்களுடைய வழக்கமா இருக்கும்.
2: And next when you see robbery will be their lifestyle.
1: கொள்ளையிடுறது.
2: Robbery.
1: இது நீங்க தொடர்ந்து வேதம் முழுவதும் இந்த கொடுமை செய்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாக நீங்க படிக்கலாம்.
2: When you read the Bible you can see this as a part of their life and entire life.
1: மீகா தீர்க்கதரிசி எழுதும் பொழுது கூட மீகா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது
2: When you read what the prophet Micah writes he writes in Micah chapter 2 and verse 2
1: வயல்களை இச்சித்து பறித்துக்கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்து கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுவார்.
2: He says they covered fields and take them by violence also houses and seize them so they oppress a man and his house a man and his inheritance.
1: இப்போ இது நடக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையில வந்து மற்றவர்களை திருடி பிழைப்பதே கொடுமை செய்கிறவர்களுடைய வழக்கம்.
2: So what happens here is the lifestyle of the violent is that they rob and plunder other people and make their living.
1: அது ஒண்ணுமே அவங்க சம்பாதிச்சதில்ல.
2: Nothing is being earned by them.
1: ஆனா மற்றவர்களுடையதே திருடுவாங்க.
2: But they will rob the others.
1: திருடுறதுக்கு வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு மணி நேரம் போதும்.
2: Just 1 hour is enough to rob.
1: Maybe ஒரு few seconds போதும்.
2: Maybe few seconds is enough.
1: நீங்க பாருங்க அந்த pickpocket அடிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா
2: When you see the people who do the pickpockets
1: அவங்க வந்து கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள அவங்க வந்து ஒருவனுடைய purse ஒருவனுடைய wallet எடுத்துட்டு ஓடிறாங்க.
2: They will just flick the purse or wallet of a person just in fraction of seconds.
1: அவங்க கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள அவங்களுடைய பணம் அவங்களுக்கு போய்டும்.
2: In a moment they will lose their money.
1: இந்த திருடுறதுக்கு எவ்வளவு நேரம்னா few seconds தான்.
2: Just few seconds it will take to rob.
1: ஒரு முறை நம்ம சபையில ஒருவர் வந்து வயதானவர் அவர் வந்து ரிட்டையர் ஆகிவிட்டு மாதம் மாதம் அவர் வந்து அந்த பேங்க்ல போய் அவர் வந்து பென்ஷன் வாங்குவார்.
2: There's a old brother in our church. He's very old and he was retired from his service and he used to get his monthly pension from the bank every month.
1: அவர் சைக்கிள்ல வந்து அந்த பென்ஷனை வாங்கிட்டு போவார்.
2: He used to come in his cycle and get the pension.
1: ஒரு நாள் அதே போல பென்ஷன் பணத்தை வாங்கி தன்னுடைய சைக்கிள் முன்னால ஒரு கூடையில அந்த பணத்தை வச்சுட்டு வண்டி எடுக்கிற போது ஒரு வாலிபன் பின்னால இருந்து வந்தான்.
2: So one day when he drew his money from the bank and he kept it in the basket in the front of his cycle and when he was about to ride the cycle a young boy came there.
1: அவன் சொன்னான், சார் என்ன சார் கீழ காசு போட்டு போறீங்க அப்படினு
2: சொன்னான். So he asked, sir, what happened, you have dropped your money down.
1: அவர் திரும்பி பார்த்தா அவங்க ஒரு 100 ரூபாய் நோட்டு தரையில இருந்தது.
2: So when he turned back and saw there was a 100 rupee note down.
1: அந்த தம்பிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படினு சொல்ல அந்த 100 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல போட்டு வீட்டுக்கு போயிட்டாரு.
2: So he thanked that young boy and he took that 100 rupee note, put it in his pocket and went home.
1: வீட்டுக்கு போய் அந்த பையை திறந்து பார்த்தா உள்ள இருந்த அந்த முழு பணமும் காணோம்.
2: When he went home and opened that bag, he found the entire amount was missing.
1: அந்த பையன் அவனே 100 ரூபாயை கீழ போட்டு இவரை திசை திருப்ப வைத்து அவன் அந்த மொத்த பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டான்.
2: So that young boy dropped that 100 rupee note down, he diverted him and he took away the entire amount from there.
1: திருடுறது எவ்வளவு நேரம்னா ஒரு சில நொடி போதும்.
2: It is just few seconds that is enough to rob.
1: ஆனா அதே பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வருஷங்கள் ஆகும்.
2: But it may take many years to earn the same money.
1: ஆனா அந்த கொடுமை செய்கிறவன் பாத்தீங்கன்னா துரிதமாக செல்வந்தனா மாறுவான்.
2: But this violent will become rich very quickly.
1: துரிதமாக அவன் வந்து வெற்றி எடுத்துருவான்.
2: He will receive the success very quickly.
1: அவன் மற்றவருடைய களவாடி அவன் பெரியவனாக வந்துருவான்.
2: He will rob the others and he will become great.
1: அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா அதை பார்க்கறவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு நல்லவன் கூட நம்ம இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியிருக்கே இவன் இவ்வளோ துரிதமாக சம்பாதிச்சிடறானேன்னு சொல்லி அவன் கூட இந்த கொடுமையானவனை பார்த்து பொறாமை கொள்ள ஆரம்பிச்சிருவான்.
2: And consequence of this is that even a good person will look at him and will be envying looking at this because he is actually becoming a rich in quick way.
1: அவனுக்குள்ள ஒரு ஜெலசி வந்துடும். ஐயோ நம்மளை போல அவனை போல நம்மளால் இருக்க முடியலையே.
2: He will feel jealousy within himself because he is not able to be in the manner he is.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை.
2: Glory be to the name of the Lord.
1: இதுதான் அந்த கொடுமை செய்கிறவர்களுடைய வழி.
2: This is the path of the violent.
1: இந்த கொடுமை செய்கிறவர்களுடைய இன்னொரு காரியமும் இருக்கு அவங்க லைஃப்ல.
2: There is one more thing in the life of this violent.
1: மல்கியா 2 அதிகாரம் 16 வசனம் பாருங்களேன்.
2: If you read Malachi chapter 2 and verse 16.
1: தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
2: The Lord God of Israel says that he hates divorce for it covers one garment with violence, says the Lord of hosts.
1: கொடுமையினால் வஸ்திரத்தை மூடுகிறார்.
2: He covers his garments with violence.
1: எப்படி?
2: How?
1: வேதம் சொல்கிறது தன்னுடைய மனைவியை தள்ளி விடுகிறது.
2: The Bible says that he divorces his wife.
1: மனைவியை தள்ளி விடுகிறது.
2: He divorces his wife.
1: பாருங்க இந்த வாக்குத்தத்தம் பண்ணி அல்லது வாக்குறுதி கொடுத்து விட்டு தன் கணவனை மனைவியை தள்ளி விடுதல் என்பது கொடுமைக்காரனுடைய வேலை.
2: The work of the violent is that giving a promise but he breaks the marriage union between them.
1: He gives an oath. அவன் சொல்லுகிறான் எல்லாருக்கு முன்னாடி ஒரு பிரமாணம் சொல்லுகிறான், நான் வந்து உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறான்.
2: He gives a oath saying that he will never forsake the other one before everyone.
1: ஆனால் ஒரு வேளை வரும் பொழுது அவன் தள்ளி விடுகிறான்.
2: But when time comes he just breaks that bond.
1: ஆண்டவர் சொல்லுகிறாரு இது எப்படிப்பட்டதுன்னா கொடுமை.
2: The Lord says this is violence.
1: இப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான்.
2: Such a kind of person, he covers his garment with violence.
1: பாருங்க திருமண உறவு என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது.
2: A marriage union is being made by God.
1: தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன்னு போட்டிருக்கு.
2: It is written what God has united, let no man separate it.
1: நான் நினைக்கிறேன் இந்த திருமணம் என்பது தேவனால் ஒரு நாளும் எந்த மனுஷனாலும் பிரிக்கப்படக்கூடாது என்பது தேவனுடைய அனந்த திட்டம்.
2: The very purpose of God is that these marriages should never be separated by men.
1: ஆனால் வேதத்தில் கூட நீங்க வாசிப்பீர்களானா சில சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அவர்கள் தங்களுடைய மனைவியை தள்ளி இருக்கிறாங்க.
2: But when you read the Bible there are certain instances where people have divorced their wives.
1: அதுல ஒரு பக்கம் நியாயமான காரணங்களும் உண்டு, இன்னும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அநியாயமான காரணங்களும் உண்டு.
2: So when you look at that, there might be very legal reasons on one side and there might be unjust reasons on the other side.
1: நீங்கள் பாத்தீங்கன்னா நியாயமான காரணங்கள் அப்படினு சொல்லும்போது விபச்சாரம் என்னும் பாவத்தினால தள்ளிவிடலாம்.
2: So when you look at the just reason, it might be because of the adultery.
1: உண்மை இல்லாத காரணங்களால் தள்ளிவிடுவது.
2: When they are not faithful, you can divorce them.
1: அன்பில்லாத காரணங்களால் தள்ளிவிடுவது என்று நிறைய காரணங்கள் இருக்கிறது.
2: You can divorce them when there is no love and you can find many other reasons as well.
1: இதமாரி காரணனால் காரணமே இல்லாமல் அநியாயமாய் தள்ளிவிடுதல் ஒன்னு இருக்கு.
2: But there is something called divorcing unjustly without any reason.
1: அது ஒரு விதமான கொடுமை செய்தல்.
2: It is a kind of violence.
1: வாழ்வேன் என்று சொல்லி வாழ மாட்டேன் என்று பின்பு தீர்மானிப்பது.
2: You give a oath saying that you will live with them but you will break it and you will never leave.
1: அன்பு கூறுவேன் என்று சொல்லிவிட்டு அன்பில்லாமல் வாழ்வது.
2: Having promised that you will love them but live without love.
1: உன்னை பராமரிப்பேன் என்று சொல்லிவிட்டு பராமரிக்காமல் இருப்பது.
2: Promising that I will take care of you but you will never take care of them.
1: உதவுவேன் என்று சொல்லி உதவி செய்யாமல் இருப்பது.
2: Promising that I will help you but not taking or helping them.
1: உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லிவிட்டு பாதுகாக்கிறது கிடையாது.
2: Promising that I will protect you but not protecting them.
1: இதைப் போல கொடுமைகள் ஒரு கொடுமைக்காரன் செய்கிறான்.
2: Such kind of violence are being committed by violent.
1: அப்போ ஒரு நீதி உள்ளவன் இத பார்க்கறான்.
2: So a righteous man is looking at it.
1: அவன் கூட எப்படி தூண்டப்படுவான்னா,
2: he is also instigated this way.
1: Oh, இவன் வந்து இப்படி துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு அவனுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காம அவன் பாட்டு நல்ல சந்தோஷமா சுற்றி வருகிறானே, அப்ப நான் மட்டும் ஏன் இப்படி உத்தமமா வாழணும்?
2: See, he is living a wicked life and he is doing all the violence but having and enjoying his life without any punishments, so why should I live a life of integrity?
1: இன்னொன்னு இருக்கு.
2: There's one more
1: இந்த துன்மார் அல்லது இந்த கொடுமைக்காரனுடைய லைஃப்ல வந்து இன்னொரு காரியத்தை அவங்க பாக்குறாங்க.
2: So they also look at one more thing in the life of this violence.
1: யோபு இன் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க.
2: When you look at Job chapter 20 and verse 19,
1: அவன் ஒடுக்கி ஏழைகளை கைவிட்டு தன் கட்டாத வீட்டை பறித்தபடியினாலும் தன் வயிறு திருப்தியாய் இருந்தபடியினாலும் அவன் நிச்சயித்த காரியம் அவனுக்கு ஒன்றும் இருப்பதில்லை.
2: For he has oppressed and forsaken the poor, he has violently seized a house which he did not build.
1: இதுல வந்து இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, தமிழ்ல அது இல்ல. அதுல என்ன வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா, அது இங்கிலீஷ்ல வந்து he has violently seized a house அப்படின்னு இருக்கு.
2: So this word which says he has violently seized a house, it is present in English but is not found in Tamil.
1: தன் கட்டாத வீட்டை கொடுமையினால் பறித்தான் அப்படின்னு இருக்கு.
2: It says he has violently seized a house which he did not build.
1: நீங்கள் யோபு 24:2 பார்ப்பீர்களானால்,
2: when you look at Job chapter 24 and verse 2,
1: சிலர் எல்லை குறிப்புகளை ஒற்றி மந்தைகளை பலாத்காரமாய் சாய்த்து கொண்டு போய் பட்சிக்கிறார்கள்.
2: Some remove landmarks, they seize flocks violently and feed on them.
1: இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒன்னையுமே தான் சம்பாதிச்சது கிடையாது.
2: So these, none of these were earned by him.
1: இவன் கட்டின வீடு கிடையாது.
2: It is not his own house which he
1: இவன் வளர்த்த மந்தை கிடையாது.
2: It is not his own flock.
1: இவனுக்கு எந்த பிரயாசமே படாம பலன் மட்டும் வேணும்னு ஓடுறான் பாருங்க, அவன்தான் கொடுமைக்காரன்.
2: So he is a violent man who runs behind this reward not doing any kind of labor.
1: சில பேர் இப்படி இருக்கிறத பாத்திருக்கீங்களா?
2: Have you seen people like that?
1: எந்த பிரயாசமே எடுக்க மாட்டாங்க.
2: They do no kind of labor.
1: ஆசை மட்டும் நிறைய போடுவாங்க.
2: But they have so much of desire.
1: அவங்களுக்கு மற்றவர்களுடைய இதெல்லாம் அவங்களுக்கு வேணும்.
2: They want to seize others.
1: அவங்க எதுமே நடமாட்டாங்க, ஆனா விளைச்சல் மட்டும் வேணும்.
2: They will not plant anything but they want the production.
1: எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, சம்பளம் மட்டும் வேணும்.
2: They will not do any work but they want the salary.
1: அவங்க எந்த கஷ்டமும் பட மாட்டாங்க, ஆனா கடைசில அவங்களுக்கு கிரீடம் வேணும்.
2: So they will not strive or labor but they want the crown at the end.
1: இப்படி சில பேர் இருக்காங்க. இவங்க தான் யாரனா கொடுமைக்காரர்கள்.
2: Such kind of people are violent ones.
1: இவங்க எடுக்கறத பாருங்க, வேதம் சொல்லுகிறது அவங்க ஒடுக்கி ஏழைகளை கைவிட்டு அவங்க கட்டாத வீட்டை வலுக்கட்டாயமாக பறிக்கிறாங்க.
2: So here the Bible says they oppress and forsake the poor and violently seize the house which they have not built.
1: அவங்க மந்தைகளை பலாத்காரமாக அவங்க தங்கள் பக்கம் சாய்த்து கொள்றாங்க.
2: And they also seize flocks violently towards them.
1: இது வந்து கொடுமைக்காரனுடைய வேலை.
2: This is the work of a violent.
1: நாம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
2: We should be very careful.
1: சில பேர் இந்த மாதிரி செய்யற பழக்கம் உள்ளவங்களா இருப்பாங்க.
2: Some people may have the habit of doing this.
1: சில இடத்துல நான் பாத்துக்கிறேன், சில வேலை ஸ்தலத்துல கூட சில பேர் வந்து வேலையே செய்யாமல் சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க பாருங்க.
2: So even in many workplaces I have noticed there are people who don't work at all but they earn the salary.
1: கடினமான வேலைகள், கஷ்டமான வேலைகள் வரும்போது அந்த இடத்தை விட்டு அப்படியே நழுவி போயிடுவாங்க.
2: When there is some hard work or difficult work to do they will just move away from that place.
1: அந்த கிதாது உத்தரவாதமான வேலை நடக்குதுன்னா லீவ் போடுவாங்க.
2: If there is some responsible work that they have to do on that day they will take leave that day.
1: ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க.
2: They will give some excuses and slip away.
1: இத சுத்தி இருக்கவங்க பாக்குறாங்க பாருங்க.
2: when the other people surrounding them
1: avanga olunga da vela senjittu irundirupanga
2: they might be working properly
1: ana indha mari aala paatha udane
2: but when they look at such kind of people
1: avangalukku oru porama vandirudhu
2: they will have a kind of jealousy
1: na matte edhu kashta padanum
2: why should I alone labor
1: na matte edhukku paadu padanum
2: why should I alone strive so much
1: naan kuda indha mari nalivi polame
2: I can also slip away like this
1: naan kuda indha laguvana paadha eduthukollalame
2: I can also choose this very easy way
1: enakku matte yen indha thalavali
2: why do I need this headache
1: naan ivaram polave irukkalame
2: let us also be like this man
1: நீ கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அவங்க வழிய பார்த்தா இவங்க வழி மாதிரியே இருக்கும்
2: after few days you can see that their way will be similar to that violent way
1: கொஞ்ச கொஞ்சமா அந்த வேலையே அப்படியே கெட்டு கொண்டே இருக்கும்
2: so slowly that work will be totally spoiled
1: சில பேர் இப்படி தான் பாத்துர்க்கேன் நான் ஒரு ஆள் அந்த வந்து ரொம்ப லீனியன்ஸ் காட்ட காட்ட காட்ட மற்றவங்க எல்லாரும் அதை அப்படியே டோ பண்ணுவாங்க அந்த லைன் அப்படியே டோ பண்ணுவாங்க
2: I've noticed this when one person shows bit a kind of lenience the other person will toe behind him
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக
2: glory be to the name of the lord
1: கொடுமைக்காரனுடைய பாதை இதுதான்
2: this is the path of the violent
1: இன்னொன்று கூட சொல்வேன் அந்த கொடுமைக்காரனுடைய பாதை இன்னொன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அவர்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுல அவங்க செய்யற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா
2: What is the one more thing the other thing that the violent will do that we become envious of about him
1: நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 7ஆம் சங்கீதம் 14 முதல் 16 பாருங்களே
2: If you read Psalm 7 verses 14 to 16
1: அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனை படுகிறான் தீவினையை கர்ப்பந்தரித்து பொய்யை பெறுகிறான்
2: He conceives trouble and brings forth falsehood
1: குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தன் வெட்டின குழியில் தானே விழுகிறான்
2: He made a pit and dug it out and has fallen into the ditch which he had made
1: அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும்
2: His trouble shall return upon his own head and his violent dealing shall come down on his own crown
1: இந்த கொடுமையானவன் செய்யற இன்னொரு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா தந்திரமாக வேலை செய்து தீமையை பிணைத்து எப்படியாவது மற்றவர்களை தன் வலையிலே சிக்க வைக்க வேண்டும் என்று அவன் எடுக்கிற முயற்சிகள்
2: So the next thing that this violent will do is like they will entrap and they will conceive evil and they will try to bring other people or bring other people into that evil
1: அவங்க வந்து அவங்க சிந்தனையே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எப்ப பார்த்தாலும் எப்படி நான் வந்து தீமையை பிணைக்கிறது
2: So their entire intention and thoughts will be how can I conceive evil
1: அவங்க எந்த நேரமும் அவங்க வேலை செய்யறது எல்லா பின்னணியை பாத்தீங்கன்னா எப்படியாவது மற்றவனுக்கு குழிய வெட்டணும்
2: So whenever you can look at them they will be always working to dig a pit for the other people
1: வெளிய வந்து நல்லவன போல நடித்து உள்ளேயோ மிக மோசமான எண்ணங்களை உள்ளே மறைத்து வைத்திருப்பான்
2: Outwardly they will appear to be good but inwardly they will have all evil thoughts and evil things in them
1: 140th சங்கீதம் 4 முதல் 5 பாருங்க
2: When you look at Psalm 140 verses 4 and 5
1: சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார் கர்த்தாவே துன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்கலாக்கி கொடியவனுக்கு என்னை விலக்கி இரட்சியும் அவர்களின் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள்
2: Here the psalmist prays keep me O Lord from the hands of the wicked preserve me from violent men who have purposed to make my steps stumble
1: அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள் வழியோரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள்
2: The proud have hidden a snare for me and cords they have spread a net by the wayside they have set traps for me
1: எப்படி இருக்கு பாருங்க
2: அவர்கள்
1: வலை எல்லாம் கண்ணி வைக்கிறது
2: they have hidden snare all the way
1: வலைய விரிக்கிறது
2: they spread a net
1: சுருக்குகளை போடுறது
2: they will set traps for
1: அவன் நடைகளை எப்படியாவது கவிழ்த்துறணும்
2: somehow they want to stumble our steps
1: இது பாருங்க இதெல்லாம் செய்யிறதுக்கு ரொம்ப செலவாகாது
2: this will not take much this will not cost much
1: மற்றவனை கவிழ்த்துட்டு அந்த இடத்துல உட்காரணும்னு சொல்லி எப்படி ஒரு வலைய தேடற ஒரு கும்பல் இருக்கு
2: there is a crowd which seeks such kind of way to topple the other one and come to their position
1: இவங்க யார் தெரியுமா
2: now who are they
1: நேர் வழியா வந்து ஜெயிக்க முடியாதவங்க
2: they are the one who cannot come and succeed in a straight way
1: நேர்வழியா வந்து ஜெயிக்கிறதுக்கு துணிச்சல் இல்லாதவங்க
2: they don't dare or they don't have guts to come and succeed in the straight way
1: நேர்வழியாய் வந்து ஜெயித்து மேலே வரணும் அப்படிங்கற ஒரு ஒழுக்கமற்றவர்கள்
2: they don't have this order or discipline to follow the straight way to receive that success
1: நேர்வழியாய் வந்து ஜெயிக்கிறதுக்கு திறமை இல்லாதவர்கள்
2: they are the one who don't have this smartness or talent to come and follow the straight way to get the success
1: ஆகவே அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா எப்பவே குறுக்கு வழிகள்ல எப்படியாவது மற்றவனை கவிழ்த்துட்டா அவன் இடத்துல நான் உட்கார்ந்திரலாம்
2: so therefore they will seek for all shortcuts and conceive evil and they will try to trap the other one and come to their position
1: பாருங்க நேர்வழியா மேலே வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமான பாதை.
2: So it is always a difficult path to choose a straight path to success in the
1: நிறைய பேர் வந்து சில பேரோட உயர்வை கண்டு பொறாமப்படுவாங்க.
2: There are some people who envy the success of the other person.
1: ஆனா உண்மையா கஷ்டப்பட்டு மேல வரவன போய் கேட்டிங்கனாதான் அவன் சொல்லுவான் எவ்வளவு அந்த இடத்துக்கு வருவதற்கு அவன் பாடுபட்டான்னு அவனுக்கு தான் தெரியும்.
2: But truly when you ask the person who came honestly to that position, he will say how much he struggled to achieve that position.
1: அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கும்.
2: There will be a big history behind it.
1: நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க திடீர்னு ஒரே நாள்ல முளைச்சு வந்துட்டாங்கன்னு கிடையாது. அப்படிலாம் கிடையாது.
2: Some people will think they just came up to that exalted position just in a day. It is not that way.
1: எந்த வெற்றியா இருந்தாலும் அதுக்கு ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டியது அவசியம்.
2: No matter whatever success it might be, you have to pay a big price for it.
1: அது வந்து அந்த வழியில போனவங்களுக்கு தான் தெரியும்.
2: Only people who have gone through the path will know it.
1: அப்படி கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும்.
2: People who have strived and come through that path will know it.
1: இன்னைக்கு நிறைய பேர் அவங்க வைத்திருக்கிற பரிசுகள் அவங்க வைத்திருக்கிற பதக்கங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க.
2: Today many people envy looking at the rewards and the gift that they have.
1: அவங்களுடைய பட்டங்கள் அவர்களுடைய உயர்வுகள் பரிசுகள்லாம் பார்த்து இவங்களுக்கு ஏங்குறாங்க.
2: So they also earn for their titles, they earn for their positions and the rewards they have.
1: ஆனா உண்மை அதுக்கு விலை கொடுத்தவனுக்கு தெரியும் இதுக்கு எவ்வளவு நான் பாடுபட்டேன்.
2: But only

0: விரோதமாக பின்னாலேயே வலை விரித்து கொண்டே இருப்பான்.
1: Therefore they might be entrapping behind him.
0: அவன் நினைக்கிறான் இது ரொம்ப ஈஸியான ஒரு வழி.
1: He thinks it is a very easy way.
0: இத நான் அவங்கள குழியில விழுவிச்சிட்டேனா ஏமாத்திட்டேனா மேல வந்துருவேன்.
1: If I deceive them, if I make them fall into that pit, then I can come up very easily.
0: அதனால அவங்க எத்தனையோ வலைகளை உண்டாக்குவாங்க.
1: Therefore they will spread so many kinds of nets.
0: இன்னும் கூட ஒன்னு செய்வாங்க, அது மட்டும் நான் குறிப்பிடுறேன், குறிப்பிட்டு கடந்து போறேன்.
1: So they will also do one more thing. I want to mention that in
0: நீதிமொழிகள் 16:29-30 பாருங்க.
1: Proverbs chapter 16 verses 29-30.
0: நீதிமொழிகள் 16:29-30.
1: Proverbs 16:29-30.
0: கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயங்காட்டி அவனை நலமில்லாத வழியிலே நடக்க பண்ணுகிறான். அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான்.
1: A violent man entices his neighbor and leads him in a way that is not good. He winks his eye to devise perverse things. He purses his lips and brings about evil.
0: கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயங்காற்றானா.
1: A violent man entices his neighbor.
0: நலமில்லாத பாதையிலே நடக்கும்படி அவன் என்ன பண்றானா, அவனை எப்படியாவது மயக்கிறதுக்கு ட்ரை பண்றான்.
1: And he will also try to entice him and lead him in a path that is not good.
0: நான் நினைக்கிறேன் இவங்க செய்யற இன்னொரு பாதை என்னன்னு, அந்த கொடுமை செய்கிறவன் வந்து அவன் வந்து எப்படியாவது ஏமாற்ற பார்ப்பான்.
1: So one more thing that this violent do is they entice or deceive.
0: அவங்களை எப்படியாவது அவங்கள வஞ்சிக்கணும், நயங்காட்டணும்.
1: Somehow they want to entice and deceive them.
0: அவங்க நல்ல சுவாரஸ்யமான பேச்சுக்களால அவங்களுடைய ஆலோசனைகளால எப்படியாவது அவங்கள தங்களுக்கு முன்பாக விழ பண்ணணும்.
1: So somehow they want to entice and make them fall by their smooth words and buttering words.
0: தந்திரமா பேசி வேலை செய்வாங்க.
1: They will work speaking in a crafty way.
0: சொல்லுவோம் இதுதான் கொடுமைக்காரன்.
1: So this is a violent.
0: நம்ம அநேக காரியங்களை பார்த்தோம்.
1: We saw many other things.
0: இந்த கொடுமைக்காரன் வந்து நீதியின் பாதையில நடக்க மாட்டான்.
1: This violent will not follow the path of justice.
0: இந்த கொடுமைக்காரன் மற்றவர்களுடைய திருடுவான்.
1: This violent will rob the others.
0: இந்த கொடுமைக்காரன் என்ன செய்வான்னா குடும்ப உறவுகளை உடைப்பான்.
1: This violent will break the marriage union.
0: தனக்கு அல்லாதவைகளை, தனக்கு உடையது இல்லாதவைகளை மற்றவர்களிலிருந்து பிடுங்குவான்.
1: This violent will seize which is not his own.
0: அவன் மற்றவர்களை வந்து தீமையினாலே எப்படியாவது வலையிலே சிக்க பண்ணணும்னு திட்டமிடுவான்.
1: And he will also try to entrap and conceive evil against others.
0: மற்றவர்களை எப்படியாவது நயங்காட்டுறதுக்கு முயற்சி செய்வான்.
1: And also he will try to entice others.
0: He will entice. இந்த மாதிரி எத்தனையோ காரியங்களை அவன் வந்து பிணைக்கிறான், அவன் செய்கிறான்.
1: So such kind of things he will work out and he will also do it.
0: இவங்களை எல்லாம் பார்க்கும்போது சங்கீதக்காரன் கூட சொல்றாரு, இந்த துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரர் அவர் ஆகிய அவர்கள் மேல் நான் பொறாமை கொண்டேன் அவர் சொல்றார்.
1: So that is why the psalmist also says I was envious of the boastful when I saw the prosperity of the wicked.
0: ஏனா நீங்க எல்லாம் என்ன சத்தியத்தின் பாதையில நட, சத்தியத்தின் பாதையில நடன்னு உற்சாகப்படுத்துறீங்க.
1: It's because you encourage me to walk in the path of truth.
0: எனக்கு வேதம் வந்து சத்தியத்தை பற்றி போயித்து கொண்டே இருக்கு.
1: The bible is teaching me about truth.
0: நான் அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு.
1: I have to struggle so much for that.
0: அநேகருடைய வெறுப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்கு.
1: I have to earn the hatred of many people.
0: நீதியாய் நடக்கும்போது துன்பப்படுறேன்.
1: When I walk righteously, I just go in a pain.
0: நான் வந்து எவ்வளவோ கஷ்டப்படுறேன்.
1: I struggle a lot.
0: எவ்வளவோ பாடுகள் படுறேன்.
1: I suffer a lot.
0: அப்ப இதெல்லாம் பட்டுட்டு நான் நல்லவனா இருக்கிறேன், நான் முயற்சி செய்யும்போது எந்த கஷ்டமுமே படாம ஒருமே மேல உயர்ந்துட்டு வர்றானே.
1: So when I suffer so much and try to be good, there's other person who have done nothing but he is just prosperous in his life.
0: பாருங்க உதாரணமா நம்ம வேதத்துல வந்து எத்தனையோ வாக்கு தத்தங்கள் இருக்கு, அப்படிதானே?
1: For example, we have many promises in the Bible.
0: இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாமே எப்படி வருகிறதுன்னு சொன்னால் நிபந்தனையின் அடிப்படையிலே வருகிறது.
1: All these promises will come with a condition.
0: என்ன நிபந்தனை?
1: What is the condition?
0: என் வார்த்தையின்படி நீ செய்தால் இதை நான் உனக்கு செய்வேன்.
1: If you do according to the words of my mouth, then I will do this to you.
0: ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு பின்பாக ஒரு நிபந்தனை.
1: There's a condition behind every promise.
0: இது கொஞ்சம் கஷ்டமானதுதான்.
1: This is a difficult one.
0: வாக்குத்தத்தம் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான்.
1: It is interesting to listen to the promises.
0: ஆனா அதனுடைய நிபந்தனைகளை நிறைவேற்றுறதுன்றது கொஞ்சம் கடினமா இருக்கும்.
1: But it is hard to fulfill the conditions.
0: அதை எப்படி செய்யறது?
1: How to do it?
0: அதை எப்படி என் வாழ்க்கையில நிறைவேற்றுறது?
1: How to fulfill that in my life?
0: அதை பிராக்டிக்கலா எப்படி நான் அனுபவமாக்குறது? பண்றது,
1: how to make it an experience practically in my life.
0: இது கொஞ்சம் கஷ்டமான பாதை தான்.
1: This is really a difficult path.
0: இயேசுவினுடைய வார்த்தைகளை பின்பற்றுவது அப்படின்றது அவ்வளவு லகுவான ஒரு பாதை கிடையாது.
1: It's because it is not an easy path to follow the words of Jesus.
0: இயேசு அன்றைக்கு பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பேர் வந்து இதெல்லாம் ரொம்ப கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவார்னு போயிட்டாங்க.

0: when Jesus preached, there were many people who said, this is a very hard doctrine and who can follow this?
1: அப்ப அப்படிதான் இருந்துச்சு.
0: That is what it was.
1: ஆனா ஒரு கூட்டம் பாருங்க, எதிர்முனையில பாத்தீங்கன்னா,
0: but on the other side, when you see,
1: எந்த நிபந்தனைகளை அவங்க செய்யிறது கிடையாது.
0: They are not fulfilling any conditions.
1: அவங்க எந்த காரியத்துக்கு கீழ்படிறது இல்ல.
0: They don't obey anything.
1: எதுக்கு கட்டுப்படுறது கிடையாது.
0: They don't come under control of anything.
1: எதையுமே அவங்க வாழ்க்கையில ஒழுக்கமா சீரா நடத்தணும்னு நினைக்கிறது கிடையாது.
0: They don't want to do anything discipline or in a orderly manner.
1: ஆனா சுகமா இருக்கறாங்க.
0: But they are prosperous.
1: அவங்க நல்லா வாழ்ந்திருக்கறாங்க.
0: They are well enough in their life.
1: அவங்க செழித்திருக்கறாங்க.
0: They are very prosperous.
1: ஆஸ்தி எல்லாம் பெருகுகிறது.
0: Their assets are increasing.
1: இத பார்த்த உடனே சில வேளையில கொடுமை செய்கிறவர்கள் மேல நமக்கு என்ன வந்துருதுன்னா, பொறாம வந்துருது.
0: When we look at the such kind of violent people, then we become envious of them.
1: ஒரு விலை கொடுக்காம நல்லா இருக்கறானே.
0: They pay no price but they are very prosperous.
1: கொடுமையினாலேயே வாழ்க்கையில உயர்றானே.
0: They are exalted in their life because of this violence.
1: கொடுமையினாலே ப்ரமோஷன் கிடைக்குது.
0: They get promotion by violence.
1: கொடுமையினாலேயே பாஸ்க்கு ரொம்ப நெருக்கமானவனா மாறறானே.
0: They become close to the boss because of this violence.
1: கொடுமையினாலேயே அவன் விரும்புற இடத்துக்கு transfer வாங்குறானே.
0: They get their transfers to their desired places to by violence.
1: கொடுமையினாலே அவன் கேக்குற செக்ஷனுக்கு அவன போடுறாங்களே.
0: He gets the section that he desired by violence.
1: அவன் கொடுமை செய்த எல்லாருடைய நன்மதிப்பை பெற்றுக்கொள்றானே.
0: He is able to get the good he is able to take part in the good books of other people by violence.
1: இதெல்லாம் பாக்கும்போது பொறாமை வந்துரும்.
0: So when you look at this, you will be envying him.
1: சங்கீதக்காரன் அதனால ஞானி சொல்றாரு.
0: That's why the wise man says,
1: கொடுமையானவன் மேல் பொறாமை கொண்டாதப்பா.
0: Do not envy the oppressor.
1: நீ அப்படி கொண்டு விடுவாயானால் அவன் வழிகளில் என்ன பண்ணுவனா, நீ வந்து தெரிந்து கொள்ள கூட உனக்கு என்ன வந்துரும்னா ஒரு சோதனை வந்துரும்.
0: But if you envy, then you will have a temptation of choosing his ways.
1: இந்த வசனத்தின் ரெண்டு பகுதி ஒவ்வொன்றோட ஒரு சம்பந்தப்பட்டது.
0: Both the parts of this word have a connection with each other.
1: மறுபடி வாசித்து பாருங்க, நீதிமொழிகள் 3:31.
0: Read that verse again, Proverbs 3:31.
1: கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே.
0: Do not envy a man of violence and do not choose any of his ways.
1: பொறாமை கொள்ளாதே, தெரிந்து கொள்ளாதே.
0: Do not envy, do not choose.
1: இன்னொரு விதமா சொன்னா, நீ பொறாமை கொள்ள ஆரம்பித்தால் அவனுடைய வழிகளிலேயும் ஏதாவது ஒன்றை நீ தெரிந்து கொள்வாய்.
0: In other words, if you start envying, then you will choose any of his ways.
1: என்ன வழி அது?
0: What is that way?
1: அநீதியான பாதை.
0: It's a way of injustice.
1: மற்றவர்களுடைய காரியங்களை திருடுகிறது, பறிக்கிற பாதை.
0: It's a way of robbing others.
1: உறவுகளை உடைக்கிற பாதை.
0: It's a way of breaking the relationships.
1: நமக்கு அல்லாதவைகளை சொந்தம் கொண்டாடுறது.
0: It's a way where you see which is not your own.
1: மற்றவர்கள் மேல் தீமையை பிணைக்கிறது.
0: It's a way where you entrap evil against others.
1: மற்றவர்களை நயங்காட்டி ஏமாத்துறது.
0: It's a way where you entice and deceive others.
1: இந்த மாதிரி அவனுடைய எத்தனையோ வழிகள் இருக்கு.
0: So they have so many ways.
1: அந்த கொடுமை செய்கிற எல்லா பழக்கங்களையும் நீயும் பழகிடுவாப்பா.
0: So you will also be you get used to such kind of things in your life.
1: நான் நினைக்கிறேன் அந்த கொடுமை செய்கிறவன் இடத்துல நாம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
0: So I think we should be very careful with this violence.
1: அவர்களுடைய முடிவை நாம பார்க்க நமக்கு தவறி விடுவோமானால், நாம் அவர்கள் வைத்திருக்கிற தற்காலிகமான வெற்றிகளை கண்டு நம்ம மயக்கப்பட்டு விடுவோம்.
0: If we fail to look at the end of their life, then we will be taken away by the temporary blessings that they have.
1: நாம நிச்சயமா வஞ்சிக்கப்படுவோம். இதுல வழிமாறி போக அநேக வாய்ப்புகள் உண்டு.
0: We will surely be deceived and we have chances to move away or turn away from the world.
1: இந்த துன்மார்க்கரும் கொடுமையானவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஆரம்பத்துல சங்கீதக்காரன் ரொம்ப பொறாமை கொண்டான்.
0: So initially the psalmist also was envious looking at the life of this wicked.
1: ஆனால் இந்த ஆசாப் வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார்.
0: But this Asaph learned a lesson in his life.
1: நீங்கள் 73 சங்கீதத்தை பார்ப்பீர்களானால்,
0: If you come to Psalm 73,
1: நீங்கள் 16 வசனத்துல பார்க்கும்போது,
0: Verse 16 says,
1: 73:16.
0: 73:16.
1: இதை அறியும்படி யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது.
0: When I thought to know this, it was too painful for me until I went into the sanctuary of God, then understood I their end.
1: அவங்க முடிவு எப்படிப்பட்டது?
0: How was their end?
1: 18 வசனம் பாருங்க.
0: Verse 18.
1: நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களிலே நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறே.
0: Surely you did set them in slippery places, you cast them down into destruction.
1: அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள்.
0: How are they brought in desolation as in a moment they are utterly consumed with terrors.
1: நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிவது போல் ஆண்டவரே நீர் வெளிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவே.
0: As a dream when one awakes, so O Lord when you awake thou shall despise their image.
1: அவர் உடனே அப்பதான் உணர்றாரு, என்னமோ வெற்றி வெற்றி அவங்களுடைய உயர்வு, அவங்களுடைய சம்பத்து, அவங்களுடைய செல்வம், அவங்களுடைய சுகம் இதெல்லாம் பார்த்து இவருக்கே ஒரு பொறாமை வந்துருச்சு.
0: When the psalmist saw their success, their exaltation, their prosperity, their wellness, he had a kind of a jealousy in himself.
1: அந்த அந்த அந்த அந்த பொறாமை வந்து நம்ம கிட்டத்தட்ட வழி தப்பிடலாம் அப்படின்றது மாதிரி அவருக்குள்ள ஒரு ஒரு சறுக்குதல் வந்துருச்சு.
0: So this envy brought a kind of slippery in his life where he was about to take away the other way.
1: அதனால தான் இரண்டாம் வசனத்துல சொல்றாரு பாருங்க.
0: That's why he says his word too.
1: என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்றுன்னு சொல்றாரு.
0: He says but as for me my feet had almost stumbled, my steps had nearly slipped.
1: என்னுடைய நீதியின் பாதையை விட்டு அப்படியே just slip பண்ணலாம்ன்ற கூட நினைச்சிட்டேன் நானு.
0: I even thought to slip away from the path of righteousness.
1: எத்தனை காலம் இப்படி கஷ்டப்பட்டுகிட்டு இருக்குது.
0: How long to suffer like this?
1: எத்தனை காலம் இவங்களோட போராடிக்கிட்டு இருக்குது.
0: How long to struggle with them?
1: எத்தனை காலம் இவங்களோட நம்ம சும்மா துன்பத்தை அனுபவிச்சிட்டு இருக்குது.
0: How long to encounter sorrow and evil with them?
1: அட்ட கஷ்டம்லாம் போதும்.
0: It is enough what we suffer.
1: நாம அந்த கொடுமைக்காரனுடைய பாதையில போயிரலாம்.
0: Let us also go in the path of this violent.
1: இப்படி அவர் நினைத்து கொண்டிருக்கும் போது,
0: as he was thinking about this,
1: ஆண்டவர் வந்து தம்முடைய ஆலயத்துல கொண்டு வந்து தம்முடைய சமூகத்துல வந்து அவருடைய முடிவை வந்து கர்த்தர் வெளிப்படுத்தினார்.
0: The Lord brought him into the sanctuary and to the presence of God and he showed him their end.
1: இப்போ அவர் சொல்றார் பாருங்க 21 ஆம் வசனத்துல.
0: Now he says in verse 21,
1: இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளந்திரியங்களிலே குத்துண்டேன்.
0: Thus my heart was grieved and I was pricked in my reins.
1: நான் காரியம் அறியாத மூட நானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல இருந்தேன்.
0: So foolish was I and ignorant, I was as a beast before you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இவ்வளவு நேரம் எனக்கு தெரியல, நான் என்னுடைய எவ்வளவு பைத்தியக்காரனா நான் இருந்திருக்கேன்.
0: So far I do not understand how foolish I was.
1: ஒரு மூடன போல இருந்தேன்.
0: I was like a fool.
1: கடைசில அவர் சொல்றாரு.
0: At last he says.
1: நீங்க 23-24 ரொம்ப அழகா வசனம்.
0: Verses 23 and 24.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறே.
0: Nevertheless I am continually with thee, thou hast holden me by my right hand.
1: 24 ஆம் வசனத்துல.
0: Verse 24.
1: உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவே.
0: You shall guide me with your counsel and afterward receive me to glory.
1: என்ன அழகா முடிக்கிறார் பாருங்க.
0: A beautifully ends here.
1: நான் நினைக்கிறேன் ஏன் அவர் இந்த முடிவை எழுத முடிந்ததுன்னு சொன்னா,
0: why was he able to write this end here?
1: பொறாமையினால சற்றும் கால்கள் வலுவ நேர்ந்தது.
0: So his feet was about to slip because of this envy.
1: அவருடைய வழிகளை தெரிந்து கொள்ளும்படி சோதிக்கப்படுறேன்.
0: I am tempted to choose their path.
1: ஆனா இந்த கொடுமைக்காரருடைய முடிவை நான் பார்க்கும்போது எனக்கு பொறாமை வரல, அவர்களை கண்டு நான் பரிதபிக்கிறேன்.
0: But when I look at the end of this violent, I am not envious about them, but I really I feel pity for them.
1: நான் கர்த்தரை பிடித்துக் கொள்றேன்.
0: I hold on to the Lord.
1: என்னை நீதியின் பாதையில் நடத்தும்படி அவருடைய கரத்திற்கு என் கரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன்.
0: I commit my hand to the hand of the Lord that he might lead me in the path of righteousness.
1: என்னை முடிவு மறைக்கும் மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கிற அவருடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன்.
0: I commit myself into his hand who can take me to glory until the end.
1: இந்த காலை யாராவது நீங்க கொடுமை செய்கிறவர்களால நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்களா?
0: Is there someone who are tormented by this violent this morning?
1: ரொம்ப நிந்திக்கப்பட்டிருக்கீங்களா?
0: Who have undergone reproach by them?
1: ரொம்ப மனம் உடைஞ்சு போயிருக்கீங்களா?
0: Whose heart was totally broken because of them?
1: நாம் கேட்ட வார்த்தையை போல இந்த கொடுமை செய்கிறவர்களை கண்டு பொறாம கொள்ற அளவுக்கு உங்க மனது வந்து புண்பட்டிருக்கா?
0: Is your heart hurted to such a way or to such an extent that you began to envy looking at this violence?
1: எவ்வளவு காலமா நான் சத்தியத்தில் நடக்கிறது?
0: How long to walk in the path of truth?
1: நாம ஏன் அவங்கள போல இருக்க கூடாதுன்னு எப்பயாவது செய்யணும், அவர்களை போல பின்பற்றணும்னு நீங்க எப்பயா சோதிக்கப்பட்டிருக்கீங்களா?
0: Have you ever tempted in your life that you want to follow and do like they do?
1: கர்த்தரங்களோடு பேசுறாரு.
0: Today the Lord is speaking with you.
1: அவர்களை சறுக்கலான இடங்களை நான் வைத்திருக்கிறேன்.
0: I have set them in slippery places.
1: நொடி பொழுதுல அவங்களோட முடிவு இருக்கும்.
0: And they will have their end in a moment.
1: உன்னையோ என் நீதியின் கரம் தாங்கும்.
0: But my righteous hand will hold you.
1: கொடுமையானவர்களை கண்டு பொறாமைப்படாமல்
0: I will not envy looking at the violent.
1: அவருடைய வழிகளுக்கு நான் ஒன்றையாகிலும் தெரிந்து கொண்டால்
0: that I may not choose any of their ways
1: உம்முடைய வழிகளுக்கு நீ ஒப்பு கொடுக்க கிருபை
0: தா Lord give me grace to commit your ways Lord
1: ஜெபிப்போமா
0: shall we pray
1: பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே
0: our holy and merciful father
1: எங்களை சுற்றி எத்தனையோ விதமான கொடுமைக்காரர்கள் இருக்கிறார்கள்
0: Lord we have so many kind of violent people around us
1: எத்தனையோ கொடுமைகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம்
0: we also hear about so many kinds of violences
1: இவைகள் ஒன்றையாகிலும் நாங்கள் கண்டு நாங்கள் பொறாமை கொண்டு விடாதபடி எங்களுக்கு கிருபை தா
0: Lord give us grace that we are not envy looking at any of those
1: ஆண்டவரே இவைகளை கண்டு அந்த வழிகளில் ஒன்றையாக நாங்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்க எங்களுக்கு கிருபை தா
0: Give us grace that we are not choose any of their ways looking at them Lord
1: ஆண்டவரே உம்முடைய பாதைகள் எங்களை வழிநடத்தும்
0: Lord let your path lead us
1: உம் சித்தத்தின்படியே எங்களை காத்துக்கொள்ளும்
0: Lord keep us according to your will
1: உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தும்
0: Glorify your name in our life
1: பூரண சமாதானத்தோடு எங்கள் வாழ்க்கைகளை நீர் வழிநடத்தும்
0: Lord lead us life with perfect peace Lord
1: உம்முடைய நன்மையை எங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து அனுபவிக்க செய்யும்
0: Give us grace to experience your goodness in our life
1: ஆண்டவரே வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரோடு இடைப்பட்டு நீரே பெரிய காரியங்களை
0: செய் Lord minister with everyone who heard this word and do great things in their life
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே
0: In Jesus name we pray
1: Amen Amen, Amen.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். எபிரேயர் 10:7. ஒரு நடுத்தர வயது பெண்ணுக்கு ஒரு முறை ஹார்ட் அட்டாக் வந்தது. அவள் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டாள். ஆபரேஷன் நடந்து கொண்டிருந்த போது மரணத்தின் விளிம்புக்கு சென்றாள். அந்த நேரம் அவள் தேவனிடம், தேவனே, எனக்கு இன்னும் 30 ஆண்டுகள் உயிர் வாழ உதவி செய்யும் என்று ஜெபித்தாள். அவள் ஜெபத்தை கேட்டு தேவன் அவளுக்கு 30 ஆண்டுகளை கூட்டிக் கொடுப்பதாக வாக்கு கொடுத்தார். ஆபரேஷன் முடிந்த பின்பு அவள் பரிபூர்ண சுகம் பெற்றாள். அவள் கூட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த 30 ஆண்டுகளை மிகச் சிறப்பாக வாழ வேண்டும் என தீர்மானித்தாள். எனவே மருத்துவமனையை விட்டு செல்லாமல் அங்கேயே மேலும் சில வாரங்கள் தங்கியிருந்து தன் உடலை அழகாகவும் கவர்ச்சிகரமாகவும் மாற்ற நினைத்தாள். முகச்சீரமைப்பு செய்து கொண்டாள். தேவையில்லாத கொழுப்பை அகற்றும் சிகிச்சையும் செய்தாள். வயிற்றை குறைக்க காஸ்மெட்டிக் ஆபரேஷன் செய்தாள். பின்பு கலர் ஹேர்டை அடித்து புதிய சிகை அலங்காரமும் செய்து கொண்டாள். மிடுக்கான தோற்றத்துடன் மருத்துவமனையை விட்டு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வெளியே வந்தாள். மருத்துவமனை வாசலில் வேகமாக வந்த ஆம்புலன்ஸ் ஒன்று அவள் மீது மோதி அவளை கீழே தள்ளியது. சாகும் தருவாயில், தேவனே, எனக்கு 30 ஆண்டுகள் கூட்டிக் கொடுப்பதாக வாக்கு கொடுத்தீரே, இப்படி ஒரு கோர விபத்து எனக்கு நேரிடும்படி ஏன் அனுமதித்தீர் என்று கேட்டாள். அதற்கு தேவன், எனக்கு உன்னை அடையாளம் தெரியவில்லை என்றார். ஆம் பிரியமானவர்களே, இது வேடிக்கையான ஒரு சம்பவமாக சொல்லப்பட்டாலும் நம் விருப்பப்படி வாழ தேவன் நமக்கு ஆயுசு நாட்களை கொடுக்கிறதில்லை. அவருக்கு பிரியமானதை செய்து அவர் நம்மை படைத்த நோக்கத்தை நிறைவேற்றவே தேவன் நம்மை இவ்வுலகத்திலே வைத்திருக்கிறார். ஒருமுறை எசேக்கியா ராஜாவும் மரணத்துக்கு ஏதுவாக நோய்வாய்ப்பட்டிருந்தார். அப்பொழுது தேவன், நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று சொல்லும்படி ஏசாயா தீர்க்கதரிசியை எசேக்கியா ராஜாவிடம் அனுப்பினார். இதை கேட்ட எசேக்கியா மிகவும் அழுதார். எசேக்கியா அழுததை பார்த்து தேவன், மீண்டும் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன் என்று சொல்ல சொன்னார். தேவன் தாம் சொன்னபடியே எசேக்கியா ராஜாவின் ஆயுசை கூட்டிக் கொடுத்தார். ஆனால் எசேக்கியா ராஜா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாக நடவாமல் மனமேட்டுமையாய் நடந்தார். ஆகையால் அவர் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் மூண்டது என்று வேதம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்தபோது தம்மை பற்றி புஸ்தக சுருளில் எழுதப்பட்டபடி தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றினார். ஆம் பிரியமானவர்களே, நம் மனம் போனபடி வாழ தேவன் இவ்வுலக வாழ்க்கை நமக்கு கொடுக்கவில்லை. அவருடைய சித்தத்தின்படி வாழவே நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய விருப்பம் அல்ல, அவருடைய சித்தம் நம் வாழ்வில் நடைபெற நம்மை அர்ப்பணிப்போம்.

அவர் எல்லா நாமத்திலும் மேலானவராயிற்றே. எல்லா முழங்கால்களும் முடங்கத்தக்க நாமம் உடையவராயிற்றே. அவர் ஆராதிக்கலாமா? எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி, உன்னதத்துக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய்

எத்தனை பேர் தேவனை ஆராதிக்க போறீங்க? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் அவர் பரிசுத்தர். பரலோகத்தில் இரவும் பகலும் ஓயாமல் புகழப்படுகிற தேவன். ஓ ஹல்லேலூயா! தூதர்களால் மூப்பர்களால் எப்பொழுதும் உயர்த்தப்படுகிற ஆராதிக்கப்படுகிற நம்முடைய தேவன் பரலோகத்தில் இடைவிடாமல் அந்த தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய தேவன் அந்த ஆராதனை விட நம்முடைய ஆராதனை பிரியப்படுகிறார். அந்த துதியை விட நம்முடைய துதியிலே பிரியப்படுகிறார். சேர்ந்து கத்தரை ஆராதிக்கலாம். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா! ஓ நீ நல்லவர், நீ நல்லவர், ஹல்லேலூயா!

பரிசுத்த அலங்காரத்தோடு என்ன மாலை விடல தொழுது கொள்ளலாமா? அவரே எல்லா மாத்திமைக்கு பார்க்கிறார். அவர் ஒருவரே பரிசுத்தர், பாவத்தை பாராத சுத்த கண்ணுடையவர், ஓ பாவத்தை வெறுக்கிறவர் ஆனால் பாவியையோ நேசிக்கிறவர். அவர் ஒருவரே பரிசுத்தர். இந்த உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியாகிய கிறிஸ்துவே, அவர் பரிசுத்தர். அவரை போல பரிசுத்தர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. அவரை போல பரிசுத்தர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. பரிசுத்த உள்ள தேவன் பாவியான நமக்காக கல்வாரி சிலுவையில் தன் ரத்தத்தை முழுவதும் சிந்தினாரே, அவர் பரிசுத்தர். ரெண்டு கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை போல பரிசுத்தர் இல்லை, உம்மை போல ஒருவர் இல்லை, உம்மை போல பரிசுத்தம் உள்ள தெய்வம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. சொல்லுங்க, இல்லவே இல்லை. கையை தட்டி, கையை தட்டி. தேவ மகிமை, தேவ மகிமை இந்த மாலை வேளையில் நம்மை நிரப்பட்டோம். தேவ மகிமை நம்மை நிரப்பட்டோம். தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பட்டோம்.

கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. சொல்லுங்கப்பா, நீ பரிசுத்தர், நீ நல்லவர், நீ மாறாதவர், நீ ஒருவரே பரிசுத்தரப்பா. இந்த மாலை வேளையில பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்களுமே ஆராதிக்கிறோம், பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்களுமே தொழுது கொள்ளுகிறோம். நீ பரிசுத்த, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், நீ ஒருவரே பரிசுத்தர், நீ ஒருவரே நல்லவர், நீ ஒருவரே பெரியவர். நல்ல கையை தட்டி, கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஓ நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, நீ ஒருவரே பரிசுத்த. உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமை தொழுது கொள்கிறோம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம்

பரிசுத்தர். நல்ல கையை தட்டி பரிசுத்த தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று நம்மை சொன்ன தேவனை இந்த மாலை வேளையில பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். நீர் பரி

நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. அவர் ஒருவரே பரிசுத்தர்.

வழியிலும் ஆழமான அன்பு நான் இயேசுவின் அன்பு மட்டும்தானே. உயர்ந்த மலைகளை காட்டில உயரமான அன்பு, சகலத்தையும் காட்டிலும் எல்லாரையும் காட்டிலும் உயர்ந்த அன்பு, நம்ம அப்பா இயேசுவின் அன்பு. அந்த அன்பை

நெறிந்த நாணலையை முடிக்காதவர், மங்கி எரிகிற திரியை நினைக்காதவர், நம்முடைய வாழ்க்கையை தூண்டிவிட்டு எரிய செய்து பிரகாசிப்பிக்கிற தேவன் அவர் அல்லவாப்பா. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நெறிந்த எங்கள் வாழ்க்கையை முறிக்காமல், மங்கின எங்கள் வாழ்க்கையை அணைக்காமல் இன்றைக்கும் எங்களை சுடர்விட செய்கிறவரே, எத்தனை நல்லவரப்பா.

கவலையெல்லாம் மாற்றியே களிப்பை எனக்கு தந்தீரே. கைகள் கூப்பி வணங்குவேன், கனிவாய் நன்றி சொல்லுவேன். கவலைகளை மாற்றின ஆண்டவரே நம் சேர்ந்து உயர்த்துவப்பா. எங்கள் கவலைகளை மாற்றினவர் நீர் அல்லவா?

நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். இயேசுவே எங்கள் நாதனே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கவலைகளை மாற்றினவரே, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தந்தவரே, இது எத்தனை மேன்மை உள்ளவர், இது எத்தனை உயர்ந்தவர். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒரே ஒரு விஷயம், ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்ல போறோம் ஆண்டவரே பார்த்து.

உம்மை நேசிக்கிறான்னு மனதார நேசிக்கிறோம், முழு மனதோடு நேசிக்கிறோம், உயர்த்துகிறோம், கன மகிமை நமக்கு தருகிறோம். இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.

ஒன்று ராஜாக்கள் 15 அதிகாரம். நேபாத்தின் குமாரனாகிய ஜெரோபியாம் என்னும் ராஜாவின் 18 வருஷத்திலே அபியாம் ஜூதாவின் மேல் ராஜாவாகி 3 எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மாகாள். தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாயிருக்கவில்லை. ஆனாலும் தாவீதின் நிமித்தம் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு பிற்பாடு அவன் குமாரனை எழும்ப பண்ணுகிறதினாலும் எருசலேமை நிலை நிறுத்துகிறதினாலும் அவனுக்கு எருசலேமில் ஒரு விளக்கை கட்டளையிட்டு வந்தார். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடிருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். ரெகோபியாமுக்கும் ஜெரோபியாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அபியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் 4 புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அபியாமுக்கும் ஜெரோபியாமுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அபியாம் தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய ஆசா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஜெரோபியாமின் 20 ஆசா ஜூதாவின் மேல் ராஜாவாகி 41 எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மாகாள். ஆசா தன் தகப்பனாகிய தாவீதைப் போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் இலட்சியான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றி தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகளான விக்கிரகங்களையெல்லாம் விலக்கி தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியா இராதபடிக்கு விலக்கிவிட்டான். அவளுடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கி கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான். மேடைகளோ தகர்க்கப்படவில்லை. ஆனாலும் ஆசா உயிரோடிருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோடே உத்தமமாயிருந்தது. தன் தகப்பனும் தானும் பரிசுத்தப்படுத்தும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுக்களையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான். ஆசாவுக்கும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவர்களுடைய நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ஒருவரும் ஜூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்குவரத்தாய் இராதபடிக்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா ஜூதாவுக்கு விரோதமாக வந்து ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் மீதியான எல்லா வெள்ளியையும் பொன்னையும் ராஜாவின் அரண்மனையின் பொக்கிஷங்களையும் எடுத்து அவைகளை தன் ஊழியக்காரர் கையிலே தமஸ்குவில் வாசமாயிருக்கிற எசியோனின் மகனாகிய தப்ரிமோனின் குமாரன் பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவுக்கு கொடுத்தனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே. இதோ உமக்கு வெகுமதியாய் வெள்ளியையும் பொன்னையும் அனுப்புகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடே செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லச் சொன்னான். பெனாதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பி ஈயோனையும் தானையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் கின்னரோத் அனைத்தையும் நப்தலியின் முழு தேசத்தையும் கூட முறிய அடித்தான். பாஷா அதை கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை விட்டு திர்சாவிலிருந்து விட்டான். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா ஜூதா எங்கும் ஒருவரும் தப்பாமல் எல்லாரும் போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வர பறைமுறை இடுவித்து அவைகளினால் பெஞ்சமின் கோத்திரத்தில் உள்ள கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். ஆசாவின் மற்ற எல்லா வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் செய்தவை யாவும் அவன் கட்டின பட்டணங்களின் வரலாறும் யூதாவுடைய ராஜாக்களின் 4 புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது.
அவன் முதிர் வயதான காலத்தில் அவனுடைய கால்களில் வியாதி கண்டிருந்தது. ஆசா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் தன் தகப்பனாய தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஜோஷபாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். ஜூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இரண்டாம் வருஷத்திலே ஜெரோபியாமின் குமாரனாகிய நாதாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 2 வருஷம் இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான். இசக்கார் வம்சத்தானாகிய அகியாவின் குமாரனாகிய பாஷா அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி நாதாபும் இஸ்ரவேல் அனைத்தும் பெலிஸ்தருக்கு இருந்த கிபத்தோனை முற்றுகை போட்டிருக்கையில் பாஷா அவனை கிபத்தோனிலே வெட்டி போட்டான். பாஷா ஜூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே அவனை கொன்று போட்ட பின் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அப்பொழுது ஜெரோபியாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவங்களின் நிமித்தமும் அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கின கோபத்தின் நிமித்தமும் கர்த்தர் சீலோனியனான அகியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ராஜாவான பின் அவன் ஜெரோபியாமின் வீட்டாரையெல்லாம் வெட்டி போட்டான். ஜெரோபியாமுக்கு இருந்த சுவாசமுள்ளதொன்றையும் அவன் அழிக்காமல் விடவில்லை. நாதாபின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ஆசாவுக்கும் இஸ்ரவேல் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவர்கள் நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ஜூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே அகியாவின் குமாரனாகிய பாஷா இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் திர்சாவிலே ராஜாவாகி 24 வருஷம் ஆண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து ஜெரோபியாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 1:19. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் உங்களுக்கு விரோதமாய் எவையெல்லாம் எழும்பி நின்றதோ அவற்றை கர்த்தர் முறியடித்து உங்களை ரட்சிக்கும்படிக்கு உங்களுடனே இருந்து காத்து ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வகையில் சத்துருவிடைய போராட்டங்கள் மிதமின்றி ஜலப்பிரவாகம் போல் மேலிட்டு உங்களை மூழ்கடிக்கிற நிலையில் காணப்படலாம். உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் மூலமாகவோ, வியாதியினாலோ, அல்லது நீங்கள் பேசுகிற செயல்படுகிற காரியங்களினாலோ, அதிகாரிகளிடத்திலிருந்தோ எழும்பும்படி தீவிரித்து புறப்பட்டு வந்தாலும் அவற்றை கண்டு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போக பண்ணுகிற கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். உங்களுக்காய் அவர் தம் சத்தத்தை துணிக்க பண்ணி யோர்தானை போன்ற சூழ்நிலைகளை, சவால்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, வியாதியின் கூறுகளை அவர் பின்னிட்டு திரும்பும்படி செய்து உங்களை ரட்சித்து காத்து வழிநடத்தி ஆசிர்வதிக்கிறார். கர்த்தரின் வார்த்தையை விசுவாசியுங்கள். ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே இஸ்ரவேலருக்கு விரோதமாய் பெலிஸ்தர் மிஸ்பா என்கிற இடத்திலே எதிர்த்து நிற்கிறார்கள். அதை அறிந்த இஸ்ரவேலர்கள் பயப்பட்டு சாமுவேலிடம் முறையிடுகிறார்கள். அப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலரை நோக்கி, உங்களின் அவிவிசுவாசங்களை எடுத்து போட்டு உங்கள் இருதயத்தை நேராக்கி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் என்று கூறுகிறதையும், பின்பு கர்த்தர் அவர்களின் விண்ணப்பங்களை கேட்டு மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்து இஸ்ரவேலருக்கு முன்பாக விழப்பண்ணி முறியடிக்கும்படி பெரிய ஜெயத்தை பெற்று தந்தார் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பலரும் பல வகைகளில் சோதனைக்காரனால் சோதிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு உங்களுடைய விசுவாசங்களை இழந்து போய் காணப்பட்டும் சூழ்நிலைகளை போராடி மேற்கொள்ள முடியாதபடிக்கு வேறு வழிகளை இஸ்ரவேலர் தேடினதை போல நீங்களும் தீர்வை தேடி, நம்பிக்கையை தேடி, சமாதானம், மகிழ்ச்சி, சுகத்தை தேடி எங்கே கிடைக்கும் என்று இருதயத்திலே நிலையில்லாதபடிக்கு கலங்கி போய் காணப்பட்டும் இஸ்ரவேலர்கள் சாமுவேலை நோக்கி, பெலிஸ்தர் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு எங்களுக்காய் ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்று கெஞ்சி நின்றதை போல, இன்றைக்கு உங்களையும் சத்ருவானவன் அப்படிப்பட்ட இயலாமையின் சூழ்நிலைக்குள் பிறரின் உதவியை நாடும்படியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரமாகிய சர்ப்பங்களையும் தேள்களையும் கையில் எடுக்கிற அதிகாரத்தை மறந்து போயும் காணப்பட்டும் கண்ணீரோடு, பயத்தோடு, கலங்க பண்ணி கொண்டு இருக்கிற இருதயத்தோடு காணப்படுகிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காய் உங்களின் சூழ்நிலைகளின் மேல் மகா பெரிய என் இடி முழக்கத்தின் சத்தத்தை துணிக்க பண்ணுவேன். நீங்கள் கடக்க முடியாத, கடந்து போகிற சூழ்நிலைகளை முறியடிப்பேன் என்கிறார். கர்த்தரின் சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிரப்பண்ணும் பெண்மானை ஈனும்படியாக செய்யும். காற்றையும் கடலையும் அதன் சீற்றத்தையும் ஓய பண்ணுகிறதாய் இருக்கிறபடியால் இன்றைக்கு உங்களின் பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு நிச்சயமாக முடிவு உண்டு, நிரந்தரமான விடுதலை உண்டு. உங்களுக்கு எதிராய் தீவிரித்து புறப்பட்டு வந்த பெலிஸ்தர்களை போன்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், பற்றாக்குறைகள், பலவீனங்கள் யாவும் இன்றைக்கு கலங்கடிக்க பண்ணுகிறார். அவைகள் செயலிழந்து போக செய்து உங்களின் கால்களுக்கு கீழாகும்படி செய்கிறார். எவைகளெல்லாம் இதுவரையில் உங்களை ஆளுகை செய்ததோ அவைகளின் துறைத்தனங்களை, அதிகாரங்களை இன்றைக்கு உரித்து போடுகிறார். உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டவர்களை, புறப்பட்ட சூழ்நிலைகளை உங்கள் மேல் மேற்கொள்ள மாட்டாதபடிக்கு செய்து உங்களுடனே இருந்து உங்களை காத்து ரட்சிக்கும்படி கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளும்படியான பலனை இன்றைக்கு அருளுகிறார். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்கிற பலனை இன்றைக்கு கர்த்தர் தருகிறார்.
உங்கள் சரீரத்திலும் இருதயத்திலும் சூழ்நிலைகளை கண்டு பயப்படாது இருக்கும்படி செய்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சூழ்நிலைகளை கண்டு கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். முழு இருதயத்தோடு கர்த்தரையும் அவரின் வார்த்தையும் விசுவாசித்து கர்த்தரின் சமூகத்தில் காத்திருக்கிற உங்களை கர்த்தர் இன்றைக்கு எல்லாவற்றிலும் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் அவரை ஏற்றுக்கொள்ளாமலும் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளின் ஊடாய் கடந்து போய்கொண்டும் கலக்கத்துடனும் பயத்துடனும் உதவி செய்வார் யாரும் இல்லாமல் தனிமை உணர்வோடு காணப்படுவீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை ஆற்றுவார், தேற்றுவார், ஆதரிப்பார், காத்து உதவி செய்து கண்ணீரை துடைத்து ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. தேவன் நமக்கு அளவற்ற விதமாய் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இவைகளெல்லாம் நாம் மிகுந்த கவனத்துடன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்து கொள்ள வேண்டும். அந்த வரிசையிலே மற்றொரு காரியத்தை சாலமோன் மூலமாய் சொல்கிறதை நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 3:3 கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் என்று வாசிக்கிறோம். கிருபையும் சத்தியமும் சொன்னாலே அது நம்முடைய ஆண்டவர் இயேசுவையே குறிக்கிறது. யோவான் 1:17 வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது போல கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் கிருபை உள்ளவர், அவரே சத்தியமானவர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். உம்முடைய வார்த்தை சத்தியம் என்று நாம் அநேக இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளிலும், கழுத்திலே பூண்டு இருதயமாகிய பலகையிலே அவருடைய வார்த்தை எழுதி கொள்வது போல, அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நிறைந்திருந்தால் அதுவே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நீதிமொழிகள் 3:4 வாசிக்கிறோம். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். தேவனுடைய கண்களையும் தயவு கிடைக்கும், மனுஷனுடைய கண்களையும் தயவு கிடைக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவாகிய அந்த கிருபை உள்ளவர், சத்தியம் உள்ளவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைந்திருக்க வேண்டும். அவரை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப கவனத்துடன், அது வார்த்தையானாலும் பார்வையானாலும் கேட்கிறதானாலும் நினைவுகளானாலும் கவனத்துடன் இருக்க வேண்டும். குறிப்பாய் சொல்ல வேண்டுமானால் ஆண்டவர் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளிலும் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். கழுத்தில் மாட்டிக்கணும், இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ளணும். அப்போ நம்ம அதை பார்க்கும் போதெல்லாம் அவரையே நாம் நினைத்து கொண்டிருப்போம், அவரையே பார்த்து கொண்டிருப்போம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த கழுத்தில் மாட்டினது நிற்கும். இருதயம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையினாலே ஆண்டவர் இயேசுவை இருந்திருப்பார். அப்போ ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் நிறைந்திருந்தார், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, எப்பயாவது ஆண்டவரை தேடுகிற அனுபவம் வேண்டாம். எப்பொழுதுமே கர்த்தரை தேடுகிற அனுபவம் இருக்கட்டும். ஏதாவது ஒரு தேவைக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடுகிற அனுபவம் வேண்டாம். எல்லா தேவைக்கும் அவரையே சார்ந்து கொள்கிற ஒரு அனுபவம் நமக்குள் இருக்கட்டும். எந்தாவது ஒரு அற்புதம் தேவைப்படுகிற போது மாத்திரம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு போகிறதல்ல, எல்லா அற்புதங்களுக்காகவும் அவருடைய சமூகத்திலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் அவரே நிறைந்திருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வார்த்தை, நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். பழைய மனுஷன் போயிட்டான், பழையவைகள் ஒளிந்து போயிற்று, புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டு விட்டேன், நான் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், ஆகையினாலே என் வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்துவாகவே இருக்கிறார். இந்த ஒரு அனுபவத்தை நம் ஆண்டிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோமானால், அவரை போல மாறிவிடுவோமானால், நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். அதனால தான் நாம் வாசிக்கிறோம், கிருபையும் சத்தியமும், அதை எப்படி சொல்லலாம், கிருபையுள்ளவர் சத்தியம் உள்ளவர் உன்னை விட்டு விலகாதிருப்பாராக, நீ அவரை உன் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும், கழுத்திலே, இருதயத்திலே, சிந்தனையிலே, நினைவிலே, எல்லாவற்றிலும் அவரையே நினைத்துக்கொள், அவரையே வைத்துக்கொள், அவர் உன் வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் அற்புதம் செய்வார். அப்பொழுது தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெற முடியும். இந்த நாளை அதற்கு பயன்படுத்தி கொள்வோமா? நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் கிருபை உள்ளவரை, சத்தியம் உள்ளவரை நாம் சார்ந்து கொள்வோம். தாவீது சொல்கிறது போல, அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். எப்பவும் கர்த்தருக்கு முன்னாடியே, கர்த்தர் அவருக்கு முன்னாடியே வைத்திருந்தார். அவருடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியும் ஜெயம் கிடைத்தது. நாமும் அப்படியே மாறுவோம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த நாளை அதற்கு பயன்படுத்துவோம். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம்.
எங்கள் ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் மிகுந்த கவனத்துடன் காத்துக்கொள்ள, குறிப்பாய் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மேலே அளவற்ற நம்பிக்கையும் விசுவாசமும் பயபக்தியும் ஆண்டவரே உமையே சார்ந்து கொள்கிற தன்மையும் எங்களுக்கு 100% உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம். இதை காண்கிறமுடைய பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்யும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.

0: தேவ செய்தி, பாவம் விளையாட்டு அல்ல. செய்தி வழங்குபவர் சகோதரன் அகஸ்டின் ஜெபக்குமார்.
1: வழக்கமான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பித்து அதன் மத்தியில் இருக்கிற தேவ ஆலோசனைகளை தேவன் நமக்கு கொடுப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியங்களிலே மையமாக கொள்ளும்படியாக 4 பேரை உங்களுக்கு நான் அடையாளம் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். குஷ்டரோகியான ஒரு மனிதன் சுஸ்தமாவதற்கு தேவன் உபயோகப்படுத்துகிற 4 பேர் என்கிற காரியத்தை உங்களுக்கு இந்த பகுதியில் இருந்து பேசும்படியாக தேவன் என்னை பாரப்படுத்தினார். நன்றாய் கவனியுங்கள். இந்த சம்பவத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாய் இருந்த நாகமான் என்னும் பெரிய வீரன் ஆண்டவருடைய கிருபையினால் அவனுடைய தேசத்துக்கு ரட்சிப்பை கட்டளையிட்ட அந்த மனுஷனுக்கு இப்பொழுது குஷ்டரோகம் வந்திருக்கிறது என்று 1வது வசனம் வாசிக்கிறது. கேட்போம், வாசிக்க கேட்கலாம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். ஒரு மனிதனை உங்கள் கண்ணுக்கு முன்னதாக நிறுத்தி பாருங்கள். பெரிய பராக்கிரமசாலி, வேதமே அவனை குறித்து மிகுந்த பெரிய பராக்கிரமசாலி என்றும் பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் மேன் என்றும் அவனை சொல்லுகிறது. தன்னுடைய ராஜாவிடத்தில் மிகுந்த ஃபேவர் அல்லது தயவு பெற்றிருந்த மனுஷன் என்று ஆண்டவர் அவனை குறித்து சொல்லுகிறார். தன்னுடைய தேசத்திற்கு ரட்சிப்பை கட்டளையிடுவதற்கு அவனை ஆண்டவர் உபயோகப்படுத்தினார் என்றும் சொல்லி இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரை அவன் அறிந்ததும் இல்லை, ஆண்டவரை அவன் புரிந்து கொண்டதும் இல்லை. மாறாக தேவனற்றவனாகிய அவனுடைய வாழ்க்கை குஷ்ட ரோகத்தினால பாதிக்கப்பட்டு இப்பொழுது வேதனைக்குள்ளாக இருக்கிறது. இன்றைய நாட்களுக்கும் அன்றைய நாட்களுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. ஒரு குஷ்டரோகியாய் இருக்கிற மனுஷனை யாரும் தீண்ட மாட்டார்கள். இஸ்ரவேலிலே குஷ்டரோகியாய் இருக்கிற மனிதன் மற்றவர்கள் தன்னிடத்திலே தெரியாமல் வந்தாலும் தீட்டு தீட்டு என்று அலற வேண்டிய அத்தனை அவலமான சமுதாயத்தால் ஒதுக்கி வெறுக்கப்படுகிற ஒரு வியாதியாக கருதப்பட்ட குஷ்டரோகம். அது வீட்டுக்கு பற்றினால் கூட அந்த வீடு இடிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிற அத்தனையாய் வெறுக்கப்படுகிற ஒரு வியாதியை உடைய மனிதனாக இப்பொழுது இருக்கிறான். இன்றைக்கு இந்த தேசத்தையும் இதோடு கூட நான் ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். பெரிய தேசம், நம்முடைய தேசத்திலே கலாச்சாரத்திற்கு குறைவில்லை, நம்முடைய தேசத்திலே தாது பொருட்களுக்கு குறைவில்லை, நம்முடைய தேசத்திலே அறிவுக்கு குறைவில்லை. அமெரிக்காவுக்கு போய் பாருங்கள், நாசா என்கிற அந்த விண்வெளி கப்பல்களை செலுத்துகிறதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிற அந்த விஞ்ஞான கூடத்திலே நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, 1/6 இந்தியனே. அல்லேலூயா. ஒருவேளை அமெரிக்கா செலுத்தலாம், வெளிக்கு மனிதனை அனுப்பி கொண்டிருக்கலாம், சந்திரனையும் தொட்டிருக்கலாம், ஆனால் அதற்கு மூல காரணமாக உபயோகப்படுகிற மனிதர்கள் யார் தெரியுமா? 6 பேரிலே 1 இந்தியன். அங்கு வேலை செய்கிற 6 பேரிலே 1 இந்தியன். ஆகையினால்தான் கடந்த வருடத்திலே நீங்கள் அறிந்திருக்கிறபடி கல்பனா சவுலா என்று சொல்லப்படுகிற அந்த இந்திய பெண்மணி விண்வெளி கப்பலிலே, கொலம்பியா என்று சொல்லப்படுகிற அந்த விண்வெளி கப்பலிலே செலுத்தப்பட்டாள். ஆனால் தரை இறங்குறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன் அவள் செத்து மடிந்தாள். அவளை நாம் போற்றுகிறோம். ஷீ இஸ் ஃப்ரம் ஹரியானா. அவள் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவள். போய் பாருங்கள், கலிபோர்னியாவிலே அங்க இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற காரியங்களை கொஞ்சம் போய் பாருங்கள். அங்கே சிலிக்கான் வேலி என்று சொல்லப்படுகிற அந்த பகுதிகளிலே நீங்கள் போய் பார்ப்பீர்கள் என்றால் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை செய்து கொண்டிருக்கிற அனைவருமே யார் தெரியுமா? இந்திய விஞ்ஞானிகளே. All the top computer people are belonging to India. இந்தியாவை சேர்ந்தவர்களை தான் ஆண்டவர் கம்ப்யூட்டர் யுகத்திலே அதிகமாக உபயோகித்து வருகிறார். ஒருவேளை பில் கேட் அதற்கு உரிமையாளனாக இருக்கலாம், ஆனால் அதற்கு பின்னியங்கும் சக்தியை நம்முடைய நாட்டிலிருந்து தான் கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவில நான் ஒரு நாளிலே ஒரு கட்டடத்திற்கு போவதற்கு என்னோடு கூட இருந்த இன்னொரு அமெரிக்க நண்பரும் நானும் ஒரு லிப்டில ஏறி நாங்கள் மேலே போனோம். நான் சாதாரணமான ஒரு ஸ்லாக் ஷர்ட் போட்டு தான் நானும் அவரோடு கூட இருந்தேன். அப்பொழுது எங்களோடு கூட இருந்த மூன்று பேரிலே ஒரு மனிதன் டிப் டாப்பாக இருந்தவர், ஏதோ ஒரு பெரிய கம்பெனிக்கு உரிமையாளரை போல காணப்பட்ட ஒருவர் என்னை பார்த்து கேட்டார், ஆர் யூ ஃப்ரம் இந்தியா என்று கேட்டார். ஆம் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் கேட்டார், ஆர் யூ டாக்டர் என்று சொன்னார். அவர், நீ டாக்டரா என்று கேட்டார். நான் சிரித்தேன். எனக்கும் மருந்துக்கும் ரொம்ப தூரம் என்பது அவருக்கு தெரியாது, ஆகையினாலே நான் சிரித்தேன். ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், in the states Indians are famous for medicine என்று சொன்னார். எல்லா பெரிய டாக்டர்களும் நீ இந்தியர்கள் தான் டாப் மோஸ்ட் டாக்டர்கள் என்று சொன்னார். எனக்கு அவருக்கு கை கொடுக்க வேண்டும் போல இருந்தது. அப்படி சொல்லிவிட்டு அவர் மறுபடியும் சொன்னார், நீங்க ஒருவேளை மெடிசன்ல டாக்டர் இல்லைனாலும் வேற எதுலையாவது டாக்டரா இருப்பீங்கள் என்று அவரே தீர்மானித்து எனக்கு ஒரு பட்டம் கொடுத்து விட்டு போய்விட்டார். They recognize us. அவர்கள் நம்மை அங்கீகரிக்கிறார்கள். அறிவு படைத்தவர்கள் நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஒப்பேராத நாடு, ஒண்ணுக்கு உதவாத நாடு. இல்லையா, உலக அரங்கிலே அறிவுக்கு பெயர் போனவர்கள் யூதர்கள், அதற்கு அடுத்தபடியாக நாம் தான் வருகிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். பெரியவர்கள், நாம் சாதாரணமான மக்கள் அல்ல, நாம் சாதாரணமான மக்கள் அல்ல. இலங்கைக்கு போனால் சொல்லுவார்கள், தமிழனுக்கு முடியல கூட மூளை இருக்கிறது. அதுலயும் தமிழ் மக்கள் இன்னமும் விசேஷித்தமானவர்கள். எங்க மூளை இருக்குதா? முடியல கூட மூளை இருக்குதா? அடேப்பா, தமிழர்களுக்கு அவ்வளவு தூரம் ஒரு மதிப்பு பக்கத்து நாட்டிலேயே உண்டு. உங்களுக்கு தெரியுமோ இல்ல தெரியாது. We are not having any depth of knowledge, we are not having any depth of resources. நமக்கு இங்கே ஒரு பெரிய சுரங்கங்கள் உண்டு, பெரிய கனிவளங்கள் உண்டு. இந்த நாட்டிலே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை போய்விட்டால் பலவிதமான மக்கள், பலவிதமான பாஷை, பலவிதமான காரியங்கள் அனைத்தையும் உடையவர்கள் நாம். ஆனா இந்த நாட்டுக்கு பிடிச்சிருக்கிறது என்னது? குஷ்டரோகம். அதுதான் பெரிய வேதனை. பெரியவர்கள் தான். We can make an impact everywhere. எல்லா இடங்களிலேயும் நாம் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள். இன்னும் சில ஆண்டுகள் போனால் 2010 நம்மை ஜனத்தொகையிலையும் யாரும் மிஞ்ச முடியாது. அல்லேலூயா. We will be in the top most list. டென்சிட்டியிலே நம்மை அடிப்பதற்கு இப்பொழுது ஆள் இல்லை, ஆனால் ஜனத்தொகையிலையும் நம்மை மிஞ்ச முடியாது. நமக்கு அறிவு உண்டு, திறன்கள் உண்டு, கலாச்சாரம் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு. இப்பொழுது சமீபத்தில் தமிழை செந்தமிழ் என்று சொல்லியிருக்கிறார்களே, வாட் டஸ் இட் மீன்? கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்லி இருக்கிறார்களே, அநேகருக்கு அது ஒருவேளை விளங்காமல் இருக்கலாம். கொஞ்சம் விளங்க வைக்கிறேன், கேளுங்கள். என்னவாம், நாம் சொல்லுவது மாத்திரமல்ல அங்கீகாரம் பெற்றிருக்கிறது தேசிய அளவில். கல் தோன்றி மண் தோன்ற காலத்திற்கு முன் இருந்த மொழி என்று. உலகத்திலே சில மொழிக்குத்தான் அந்த அந்தஸ்து உண்டு. கிரேக்க மொழிக்கு அந்த அந்தஸ்து உண்டு, எபிரேய மொழிக்கு அந்த அந்தஸ்து உண்டு, சமஸ்கிருத மொழிக்கு அந்த அந்தஸ்து உண்டு, லத்தீன் மொழிக்கு அந்தஸ்து உண்டு. அதோடு கூட இன்றைக்கு தமிழ் மொழிக்கும் அந்த அந்தஸ்து கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ், அதாவது ஐந்து பெரிய மொழிகள் என்று சொல்கிறார்களே, அந்த ஐந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்து மொழிகள் என்று சொல்கிறார்களே, அந்த ஐந்து மொழிகளிலே ரெண்டு பங்கு இந்தியாவில் இருக்கிறது. ஐயா, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இந்தியன் என்று சொல்கிறதுல பெருமைப்படுகிறேன். அல்லேலூயா. அதுக்காக வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக எந்த நாட்டில் கொண்டு பிறந்துட்டார அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. கருப்பா பிறந்துட்டமே நினைக்க வேண்டியதில்லை. ஓ அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்று ஒரு இடத்தை இந்த சரித்திரத்தில் வைத்திருக்கிறார். ஆகையினால் தான் இந்து தேசம் என்கிற பெயர் என்னுடைய வேதாகமத்திலும் இடம் பெறுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். ஆனால் Why our country is not not forwarding. ஐயா அறிவுக்கு குறைவில்லை. இங்கிலாந்துல லிவர்பூல் என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தேன். அங்கே 37 டாக்டர்கள் ஒரே இடத்திலே இருக்கிற அந்த லிவர்பூலை பார்த்தேன். எந்த ஊர்னு கேட்டா நீங்க எல்லாம் மட்டமா நினைக்கிறீங்களா, அந்த பீகாரில் இருந்து 37 டாப் டாப்மோஸ்ட் டாக்டர்ஸ் இன் ஒன் டவுன் இன் இங்கிலாந்து அலோன். அவங்கள பார்த்துக்கிட்ட இங்க என்னையா பண்றீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டா, எங்க ஊர்ல முடியலன்னு சொல்லி இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொன்னார்கள். நான் சொல்றேன், எல்லா நல்ல ஆட்களும் வெளியே போயிருங்க ஐயா, எங்க நாட்டை இந்த மாதிரி ஆக்கிட்டீங்களே என்று அவர்களை பார்த்து நான் பேசினேன். Why I am sharing this? நாம் நம்முடைய நாட்டை நாகமானோடு கூட ஒப்பிட்டால் பெரிய மனிதன், பலத்த காரியங்களை செய்தவன். அமெரிக்காவுக்கு போனீர்கள் என்றால் பழம் பொருட்களை தேடி திரிகிறவர்களை ஏராளமாக பார்க்கலாம். ஏனென்றால் அமெரிக்க நாடுகளுடைய சரித்திரம் 200 ஆண்டுகளுக்கு தான் தெரியும், மீதி அவர்களுக்கு தெரியாது. அது குடியேற்ற நாடு. நானும் நீங்களும் அப்படி அல்ல. அன்றையிலிருந்தே இன்றைக்கு வரைக்கு நமக்கு ஒரு சரித்திரம் உண்டு, நமக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு, நமக்கு பல கலைகள் உண்டு. உலகத்திலேயே முதல் ஜனநாயகம் ஆரம்பித்தது வேறு எங்கும் இல்லை, பீகாரில். The first democracy started from Vaishali, which is in Bihar. ஐயா இத்தனை பெருமைகளை உள்ளடக்கிய இந்த நாட்டுக்கு பிடித்திருக்கிறது குஷ்டரோகம். என்னை சகோதரி இன்டர்வியூ பண்ணுபடியாக வந்தார் அயல் நாட்டில. அவள் என்னை பார்த்து கேட்டாள், ஜபக்குமார், ஆர் யூ ப்ரவுட் டு பி இந்தியன், நீ இந்தியன் என்று சொல்வதிலே பெருமை கொள்கிறாயா என்று சொன்னாள். நான் எதற்கு கேட்கிறாய் என்று கேட்டேன். அவள் சொன்னாள், I always be proud to be an American. Or America என்று சொல்லுகிற போது எனக்கு மிகுந்த பெருமையாக இருக்கிறது என்று கேட்டேன். எந்த அடிப்படையில் என்று கேட்டேன், எந்த அடிப்படையில் என்று கேட்டேன். அவள் சொன்னாள், எங்களுக்கு எதையும் எதையும் செய்வதற்கு சுதந்திரம் உண்டு என்று சொன்னாள். நான் அவளோடு காரிலே சென்று கொண்டிருந்தேன். நான் சொன்னேன், உங்க நாட்டில் சுதந்திரம் இல்லை என்கிறத ஒரு நிமிஷத்தில் நான் நிரூபிக்கிறேன் என்று சொன்னேன். திடீரென்று பின்னதாக இருந்து போலீஸ் லைட் பிளாஷ் பண்ணிட்டு வேகமாக வந்த போலீஸ் கார் முன்னதாக போய் கொண்டிருந்த காரை மறித்து அவனை நிறுத்தினது. என்னவென்றால் அவன் டிராக் மாறி ஓட்டி விட்டான், மஞ்சள் கோட்டை தாண்டி விட்டான். நான் சொன்னேன், நீ சுதந்திரம் இருக்கிறது என்று சொல்கிறாய், பார், உன்னுடைய சுதந்திரம் ஒன்றும் செயல்படலை. எங்க ஊருக்கு வா, எங்கையும் ஓடலாம். யாருக்கு சுதந்திரம் அதிகம்? நீ என்ன சுதந்திரத்தை குறித்து நீ பேசுகிறாய்? யூ ஆர் அண்டர் கண்ட்ரோல்டு ஃப்ரீடம். நீ கேட்கப்பட்ட ஒரு கண்ட்ரோல்டு ஃப்ரீலான் இருக்கிறார். எங்களுக்கு அப்படிலாம் இல்லை. எங்க ஊர் பஸ்ல மேல போலாம், கீழே போலாம், எங்கேயும் போலாம். உங்க ஊர்ல அப்படி போக முடியாது தெரியுமா என்று போது அவள் ஓ என்று சிரித்து விட்டு, தென் யூ மஸ்ட் பி ப்ரவுட் டு பி இந்தியன் என்று சொன்னாள். அவள் ஒரு வாலிப பெண். அவள் சொன்னாள், ஐ வுட் லைக் டு கால் மை செல்ஃப் அன் இந்தியன் பை மேரிங் அன் இந்தியன். ஒரு இந்தியனை திருமணம் செய்து நான் இந்தியா காரி என்று சொல்வதற்கு விரும்புகிறேன் என்று சொன்னார். நம்ம தான் நம்ம நாட்டை குறை போட்டிருக்கோம். பட் அவள் அடுத்த கேள்வி கேட்டார், Then why India is not progressing and coming to the front line? ஏன் ஐயா பிரம்பம்? நான் சொன்னேன், எங்க நாட்டுக்கு குஷ்டரோகம் பிடிச்சு. There I agree. ஐயா குஷ்டரோகம் பிடிச்சிருக்குது. கருப்சன் என்கிற குஷ்டரோகம், பொறாமை என்கிற குஷ்டரோகம், ஒருவர் காலை ஒருவர் இழுத்து போடுகிற குஷ்டரோகம், பாவம் என்கிற குஷ்டரோகம் என்னுடைய நாட்டை பிடித்திருக்கிறது என்று நான் அவளுக்கு சொல்லி அவளுக்கும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியத்தை சொல்லும்படியாக தேவன் எனக்கு கிருபை செய்தார். நான் ஒரு காரியத்தை தெளிவாக பேசும்படியாக விரும்புகிறேன். இன்றைக்கு இந்திய மண்ணிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற தேவ ஜனங்கள் அனைவரும் இந்த கண்ணோட்டத்திலே கொஞ்சம் பார்ப்பீர்கள் என்றால் யார் தேவை என்பதை புரிந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. நாகமானோ குஷ்டரோகியா இருந்தான், பெரிய காரியங்களை செய்ய முடியும் அவனால், எல்லா பலமும் உடையவன், ஆனால் குஷ்டம் அவனை பாட்டி பதர்த்தி கொண்டிருக்கிறது. மற்றவரிடத்திலே சொல்லக்கூடாதது, மற்றவரிடத்திலே காண்பிக்க கூடாதது, மற்றவர்களுக்கு அதை வெளிப்படையாக சொல்லாதபடி ஒவ்வொரு நாள் இரவிலும் அவன் எத்தனை பாடுபட்டிருப்பான் என்று யோசித்து பாருங்கள். குஷ்டரோகம் ஒட்டுவார் ஒட்டி என்று நம்பின நாட்களவைகள், குஷ்டரோகத்தினுடைய சட்டை முதலாய் தொட்டுவிட்டால் குஷ்டரோகம் பரவிவிடும் என்கிற எண்ணமுடைய நாட்களில வாழ்ந்து வந்தான். ஆகையினாலே அவனுக்கென்று ஒரு தனி பிளேட் இருந்திருக்கும், அவனுக்கென்று ஒரு தனி டம்ளர் இருந்திருக்கும், அவனுக்கென்று ஒரு தனி படுக்கை இருந்திருக்கும், அவனுக்கென்று எல்லாமே தனியாக இருந்திருக்கும். அவருடைய மனைவி தூரத்திலே நின்று நல்லா இருக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு போகிறவளாகத்தான் இருந்திருப்பான். ஏனென்றால் அவன் விரும்பியிருப்பான், யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் டோன்ட் டச் மீ யூ வில் ஆல்சோ பி எ லெப்பர், நீயும் குஷ்டரோகியாக நடந்து திரிவதை நான் பார்க்க முடியாதபடி என்னை தொடாத என்று மனைவியும் சொல்லியிருக்க வேண்டும். அவனுடைய மூச்சு அவனுடைய மனைவிக்கு வேறுபட்டிருக்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு குஷ்டரோகியினுடைய நிலைமையை. என்னுடைய தந்தை மிலிட்டரியில இருந்தபடினாலே கொஞ்ச நாட்களுக்கு பின்பு நாங்களெல்லாம் பிறந்த பின்பு திருமணமாகி நாங்களெல்லாம் பிறந்த பின்பு நான்கு பிள்ளைகள் பிறந்த பின்பு அவர்கள் எப்படியோ அந்த பழைய ஞாபகம் இமயமலை சாரலிலே இருந்த ஞாபகம் வந்து சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தார்கள். அன்றையிலிருந்து எங்க அம்மா அவங்களுக்கு தனி பிளேட், தனி டம்ளர், தனி பெட்ஷீட், தனி தலையணை. எனக்கு இன்னமும் மறக்கவில்லை. மை மதர் வாஸ் அ வெரி லவ்விங் உமன். அன்றாக நேசிப்பார்கள், எல்லாரையும் அரவணைத்துக் கொள்வார்கள், எல்லாரத்திலும் ஜாலியாயிருப்பார்கள். நான் தான் குட்டி பையனாக வந்து அப்பா சிகரெட் அடிக்கிறார் என்று சொல்லிக் கொடுத்தவன். ஏனென்றால் நான் பார்த்தேன், வாயிலே பேப்பரை வைத்து அவளை தீ வைக்கிறதை பார்த்து விட்டேன். அம்மாவிடத்துல வந்து சொன்னேன், வாயிலே நெருப்பு வைக்கிறார் அப்பா என்று. அன்றைக்கு நடந்த காரியம் இன்றைக்கு என்னை விட்டு அகலவில்லை. இங்கே அப்பா வீட்டுக்குள்ளே வந்தார். அவர் சிகரெட் குடித்தது தெரியாமல் இருப்பதற்கு அமிர்தாஞ்சனம் தேய்ச்சி கொண்டு வந்திருக்கிறார். வாயிலே ஒரு சாக்லேட் போட்டிருக்கிறார். கொஞ்சம் சீரகத்தை எடுத்து மென்று கொண்டு வந்திருக்கிறார். எங்களுடைய அம்மா வீட்டுக்குள்ளே கால் வைத்த உடனே, இனி இந்த வீட்டுக்குள்ள வர வேண்டும் என்றால் குளித்து விட்டு தான் வர வேண்டும் என்றார்களே பார்க்க வேண்டும். I was just 8 years old. 8 வயது. நான் கேட்டேன், அம்மா என்ன இந்த தண்டனை என்று. நீ தானடா வந்து சொன்னாய் அவர் சிகரெட் குடிக்கிறார் என்று. அன்றையிலிருந்து அவர் சிகரெட்டை விடும் வரை அவருக்கு தனி பிளேட்டு தான். ஒரு சிகரெட் குடிக்கிற மனுஷனுக்கு அந்த வரத்துன்னா குஷ்டரோகம் வந்த மனுஷனுக்கு எந்த வரத்து வந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். He was tortured. உள்ளுக்குள்ளே புழுங்குகிறான், விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும் என்கிற மாஞ்சை உண்டு. ஆனால் வழி தெரியாது. மாஞ்சை உண்டு, ஆசை உண்டு, பாரம் உண்டு, நெருக்கம் உண்டு, அழுகை உண்டு. ஆனால் வழி தெரியாது. எப்படி போவது என்று வழி தெரியாது. இதற்கு தேவன் உபயோகப்படுத்தின நான்கு பாத்திரங்களை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிவிடுறேன். முதலாவது நீங்கள் உடனே சொல்வீர்கள், அந்த சின்ன பெண்ணு தான் என்று. அவளை குறித்து நான் கடைசியாக பேசுகிறேன். சிரியாவின் ராஜாவையும் ஆண்டவர் உபயோகப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனுடைய குஷ்டரோகத்தை மாற்றுவதற்கு தேவன் செய்கிற சில செயல்களை பாருங்கள். சிரியாவின் ராஜாவை ஆண்டவர் அங்கே கொஞ்சம் உபயோகப்படுத்துகிறார். எந்த நாட்டுக்கு போக வேண்டும்? இஸ்ரவேலுக்கு போக வேண்டும். இஸ்ரவேலும் சிரியாவும் சமாதானத்தோடு கூட வாழ்ந்ததா? இல்லை. ஏனென்றால் இஸ்ரவேலிலிருந்து சிறை பிடிக்கப்பட்டு வந்த அந்த சின்ன பெண், இஸ்ரவேலுக்கு இவர்கள் படையெடுத்து போனார்கள். படையெடுத்து இஸ்ரவேலை தாக்கி, இஸ்ரவேலை அழித்து, இஸ்ரவேல் மக்களை நொறுக்கி, அவர்களிலே சிலரை கொன்று குவித்து விட்டு, அவர்கள் வீட்டிலே தங்களுக்கு உதவக்கூடியவர்களை வேலைக்காரியாக வைப்பதற்கு கொண்டு வரப்பட்ட பெண் தான் இந்த பெண். இதிலிருந்து ஒன்று உங்களுக்கு தெரியுது, இஸ்ரவேலுக்கும் சீரியாவுக்கும் சமாதானம் கிடையாது, பகைஞர்கள். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தரை நான் சோஸ்தரிக்கிறேன், தன்னுடைய படை தலைவனுக்கு குஷ்டரோகம் போவதற்கு இஸ்ரவேலில் தான் வழி என்றாலும், அது மாற்றானுடைய வீட்டுக்குள் தான் நடக்கிறது என்றாலும், அது எதிரியினுடைய எல்லைக்குள் தான் இருக்கிறான் என்றாலும், அவனுக்கும் கடிதம் தருவதற்கு சீரியாவின் ராஜா தயங்கவில்லை. இன்னைக்கு இந்த காரியம் மட்டும் நம்ம சபைக்குள்ள ஏற்பட்டுனா எவ்வளவு நல்லா இருக்கும். ஐயா, ஒன்ன ஆவிக்குரிய விதத்துல அல்லேலூயா போடுற ரெண்டு பாஸ்டர்கள், நாகமானின் குஷ்டரோகம் போவதற்கு அந்த ராஜா ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி அனுப்பி கொடுப்பான் என்றால், இன்றைக்கு தேசத்தின் குஷ்டரோகத்தை கண்டிருக்கிற ரெண்டு போதகர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்றால், இசைந்து செல்வதற்கு ஒரு தடையும் இல்லை. எதிரிதான், அழிக்கிறவன் தான், நொறுக்கிறவன் தான், நஷ்டப்படுத்தினவன் தான். ஒருவன் நஷ்டப்பட்டவன், அடுத்தவன் நஷ்டப்படுத்துகிறவன். கவனியுங்கள் கொஞ்சம். ஒருவன் நஷ்டப்படுத்துகிறவன், ஒருவன் நஷ்டப்பட்டவன். இஸ்ரவேல் நஷ்டப்பட்டவன், சீரியா ராஜ்யா நஷ்டப்படுத்தினவன். நஷ்டப்படுத்தினவன் தனக்கு வேறு வழி இல்லை, இதுதான் வழி என்றால் கடிதம் கெடுப்பதற்கு அஞ்சமாட்டான். ஐயா அஞ்சமாட்டான், அஞ்சமாட்டான். ஏனென்றால் ஒரே ஒரு நோக்கம், நாகமானுக்கு குஷ்டரோகம் போக வேண்டும். இன்றைக்கு சங்கங்களுக்குள்ளே சபைகளுக்குள்ளே எத்தனை அடிபிடி, எத்தனை போட்டி. அது மிஷினரி ஊழியன் சொன்னா உள்ளவே விட மாட்டார். Why? Why? We don't encourage missionary services in the church. சபைகளிலே இந்த தேசத்தை குறித்த ஒரு தரிசனத்தை கொடுக்கவோ, இந்த தேசத்தை குறித்த ஒரு பாரத்தை கொடுக்கவோ ஜனங்கள் அல்லது போதகர்கள் அல்லது ஊழியர்கள் விரும்பாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஐயா, இந்த எதிரியின் ராஜா ஆண்டவனை அறியவில்லை. ஐயா, அவனை குறித்து நாகமான் என்ன சொல்கிறான் தெரியுமா? நாகமான் என்ன சொல்கிறான் தெரியுமா? எலிசாவிடத்தில் சொல்கிறான், சுகமான பின்பு எனக்கு ஒரே ஒரு எக்ஸம்ஷன் மாத்திரம் கொடுக்கணும். எப்போ? என்னுடைய ஆண்டவன் தன்னுடைய தாகோன் கோயிலிலே கும்பிட போகும்போது அவனுக்கு கைலாகு கொடுக்கிறதுக்கு நானும் போய் அவன் கும்பிடும் போது நானும் குனிய வேண்டிய அவசியம் உண்டு. இதை என் ஆண்டவராய கர்த்தர் மன்னிப்பாராக. Who is that? வயசானவன், நடக்க முடியாதவன், சூழித்து இருக்கிறவன், சீரியாவின் ராஜாவுக்கு பலனில்லை, சாக போகிற நிலை மேலே இருக்கிறவன், அவனுக்கு ஒரு கை தாங்கு கொடுக்கிறதுக்கு படைய தவன் கூட இருக்க வேண்டும். அவன் குனியும் போது குனிஞ்சால் தான் இவன் இல்லை என்றால் கீழே விழுந்து விடுவான். அந்த நிலைமையில் இருக்கிற ஒரு ஒரு ராஜா, அதுவும் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன், ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனுக்கு குஷ்டரோகியா இருக்கிற தன்னுடைய மனிதன் விடுதலையாக வேண்டும் என்கிற பாரம் இருக்குமானால், சகோதரா சகோதரியே, உனக்கும் எனக்கும் எத்தனை பாரம் இருக்க வேண்டும், எத்தனை ஆதங்கம் இருக்க வேண்டும், எத்தனை தாக்கம் இருக்க வேண்டும், எத்தனை பொறுப்பு இருக்க வேண்டும். I praise God for that character. அந்த வரிகளை ஆண்டவர் எனக்கு எழுதி வைத்திருக்கிறதுக்காக நான் ஆண்டவரை சோஸ்தரிக்கிறேன். இந்த வசனங்களை தியானிக்கும் போது எனக்குள்ளே வீறிட்டு எழுப்புகிற ஒன்று, I can go with anyone for the sake of the kingdom of God. என் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நிறுவுவதற்காக, என் ஆண்டவருடைய ராஜ்யத்தை பரப்புவதற்காக நான் யாரோடும் இசைந்து போவதற்கு ஆயத்தம். அது சத்ருவானாலும் சரிதான், என்னை வெறுக்கிறவர்களானாலும் சரிதான், என்னை ஒதுக்கிறவர்களானாலும் சரிதான், என்னை நேசிக்காதவர்களானாலும் சரிதான், பரவாயில்லை. Take a stand today, children of God. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு காரியம் யோசித்து பாருங்கள். அவனுக்கு நோக்கமெல்லாம் நாகமானுடைய வாழ்க்கை மாறிவிட வேண்டும், நாகமானுடைய நிலைமை மாறிவிட வேண்டும், நாகமானுடைய கண்ணீர் மாறிவிட வேண்டும் என்பதில் ஒரு பெரிய துடிப்பு. தேவஜனமே, தேவனை அறிந்திருக்கிற நாம் விசுவாசிகள்

0: இப்போ லேட்டஸ்ட் ட்ரிக் சிலர் மிஷினரி ஊழியத்தை நாங்கள் ஆதரிக்கிறது போன் நோட்டீஸை வாங்கி வச்சுட்டு அனௌன்ஸே பண்ண மாட்டாங்க. பயம் பயம் ஆட்டி எங்கேயாவது போயிட்டா நான் காணிக்க போயிருமே. அடப்பா ஐயா, ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது காணிக்கையா நினைச்சு ஆரம்பிச்சோம் ஐயா? இல்லையா, ஆத்து மக்களை நினைத்தல்லவோ. அல்லேலூயா. ஆத்துமாக்கள் சந்திக்கப்படுவதற்கு தேசமெங்கிலும் தேவனை அறியாத பகுதிகளுக்கும் சொல்லப்பட வேண்டும் என்கிற பாரம் தாக்குவதனால் அல்லவோ ஊழியத்தை ஆரம்பித்தோம். நல்ல வேலைகளை விட்டு வந்தவர்களும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி மாறிட்டாங்க. நல்ல வேலையை தான் விட்டு வந்தாங்க, நல்ல சம்பளம் தான் வாங்கினாங்க, நல்ல வசதியோடு இருந்தாங்க, ஆண்டவர் சொன்னார்னு ஊழியத்துக்கு வந்தாங்க. ஊழியத்துக்கு வந்த உடனே அப்படியே அடக்கோழி மாதிரி எல்லா கொஞ்சையும் தாங்கிட்டே இருக்கணும். ஏன்னா அங்க போயிடாத, இங்க போயிடாத, அங்க போயிடாது. இது எங்கையா வந்து சீரியாவின் ராஜா உனக்கு பாடம் சொல்லி கொடுப்பானாக. I don't mind to write a letter to somebody to recommend my man if at all the leprosy can go. அருமையானவர்களே, சத்துருக்களையும் சிநேகியுங்கள் என்று சொன்னவருடைய அன்பு பிள்ளைகள் அல்லவானா? ஒருவன் உன் கன்னத்தில் அடைந்தால் மறு கன்னத்தையும் கொடு என்று சொல்லி போதித்தவர்களால் வந்தவர்கள் அல்லவானா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி பகைஞருக்காக, அடிக்கிறவர்களுக்காக, நொறுக்கிறவர்களுக்காக முதல் ஜபத்தை சிலுவையிலையும் ஏறெடுத்த அவருடைய பிள்ளைகள் அல்லவா நாம்? நாம் எல்லையை தாண்ட வேண்டிய அவசியம் உண்டு. Let us cross the borders. Let us cross the borders of our tradition. Let us cross the borders of our denomination. Let us cross the borders of our language. Let us cross the border of our culture. Let us cross the border of everything. நம்முடைய கலாச்சார எல்லைகளை தாண்டுவோம், நம்முடைய மொழி எல்லைகளை தாண்டுவோம், நம்முடைய ஊழிய எல்லைகளை தாண்டுவோம், நம்முடைய டினாமினேஷனல் எல்லைகளை தாண்டுவோம், சபை பிரிவின் கொள்கைகளை தாண்டுவோம். தேசம் தேசம் அதற்கு குஷ்டரோகம் போய்த்தானாக வேண்டும், போய்த்தானாக வேண்டும். தெய்வ ஜனமே, உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். I boldly declare here, நான் தைரியமாக சொல்ல முடியும், தைரியமாக சொல்ல முடியும், ஒரு காரியத்தை சொல்ல முடியும். என் ஆண்டவரின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்றான். இந்த தேசம் தேசம் தேவனை அறிவதற்கு நான் யாரோடும் இசைந்து போவதற்கு ஆயத்தம். அப்படி சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கள் நன்றி சொல்லலாம். ஜபக்குழுவாக இருக்கலாம், எந்த சபை என்பது எனக்கு வரவில்லை, தேசத்துக்கு ஆஜபிக்கிறேன், நானும் வருகிறேன். அல்லேலூயா. ஒரு மிஷினரி ட்ரிப்பாக இருக்கலாம், ஒரு கிராம ஊழியமா இருக்கலாம், நீங்க எந்த சபை என்பது எனக்கு வேலை இல்லை, இந்த ஸ்தாபத்தை இந்த கிராமத்தை சந்திக்கிற வாருங்கள், வாருங்கள் பிரதர், ஐ கேன் கோ. இந்த நகரத்தை பிடிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு யோவாப் என்கிற ஒரு ராஜாவின் சேனாதிபதியாக இருக்கிறான். தாவீது ராஜாவின் சேனாதிபதி யோவாப், அவன் தம்பியாகி அபிசாய பார்த்து சொல்கிறான், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும் வா. எப்படி தம்பி? நீ தளர்ந்தா நான் இருக்கிறேன்டா, நான் தளர்ந்தா நீ வந்துடணும்டா, அவ்வளவுதான். நம்ம நான் சொல்லிப்போம், தம்பி நான் தான் சீனியர், நான் தான் ரொம்ப நாளா இருக்கிற ஆளு, நான் தான் ரொம்ப நாளா கேப்டனா இருக்கிற ஆளு, நீ இப்ப தான் வந்திருக்கிற ஜூனியர், நீ உனக்கு ஒண்ணும் தெரியாது, அதனால நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன், நீ கொஞ்சம் ஏதாவது தப்பு பண்ண நான் வந்து உதவி செய்றேன், தைரியமாயிரு அப்படி சொல்லியிருப்போம். நன்றாய் கவனியுங்கள். இங்க நாகமானுக்கு சொல்லப்படுகிறது, எலிசாவை குறித்து பின்னதாக பேசுகிறேன். நாகமானுக்கு சொல்லப்படுகிறது, என்ன சொல்லப்படுகிறது? யோர்தான் நதியிலே போய் ஏழு நேரம் முழுகு, நீ சுகமாவா என்று சொல்லப்படுகிறது. நாகமான் என்ன பதில் சொல்லுகிறான் என்று பாருங்கள். ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் இருந்து வாசிக்கலாம். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் இந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கும் எங்கள் சிரியாவிலே இருக்கிற தமஸ்குவின் நதியாய ஆப்னாவும் பர்பாரும்
1: நல்லதல்லவோ என்று சொல்லி
0: கொஞ்சம் நல்லா கவனிங்க. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மூட் ஆஃப் நாமான். நாகமானுடைய கொஞ்சம் மூட கொஞ்சம் பாருங்க.
1: பயங்கர கோபம், நான் நினைச்சபடிதான் நடக்கணும், அப்பந்தான் நம்ப வேண்டாம்.
0: நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அதே நிலைமைதான். கிறிஸ்துவை அறியாம இருக்கிறாங்க எல்லாரும் இதே நிலைமைதான். அவங்க வந்து நம்ம அவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் செயல்பட்டா நம்ம ஆண்டவர் உண்மை ஒண்ணு நம்புவாங்களாம். அல்லேலூயா. வரணுமா தடவணுமா, அதுவும் குஸ்துரோகத்தை இவன் பெஞ்சாதியே தொடமாட்டான், ஆனா ஊழியக்காரன் தொட்டப்படமாட்டேப்பா. இவருக்கு அவ்வளவு பெரிய, நான் பிராமணன் ஆக்கும்,
1: நான் பெரிய ஜாதிக்காரன் ஆக்கும், நான் இப்படி இறங்கி வரக்கூடாதாக்கும் என்கிற திமிர்.
0: குஸ்துரோகியா இருந்தாலும் திமிருக்கு குறைச்சல், பெஞ்சாதி கைய வச்சு சோறு ஊட்ட மாட்டா, ஆனா திமிரு மட்டும் குறையல. இந்த ஆட்டுக்கு என்னதான், வெளிய வந்து தடவி கொடுத்து அப்படி சோப்பு கொடுப்பான்னு நான் நினைத்திருந்தேன். இவன் என்னடான்னா, அவங்க ஒரு சாக்கட கூவத்துல, சாரி நான் யோர்தான்ல முழுக சொல்லி, ஹல்லேலூயா, நல்லா கவனிங்க,
1: இதுல முழுக சொல்லிட்டு போயிட்டான். எங்க ஊர்ல அப்புனா இல்லையா, எங்க ஊர்ல பர்பார் இல்லையா.
0: நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க.
1: அவனுக்குள்ளே சுய பெருமை, அவனுக்குள்ளே இருக்கிற கலாச்சார பெருமை, அவனுக்குள்ளே இருக்கிற தேசபக்தி என்கிற விரி அவனை எதிர்த்து நிற்க வைக்கிறது.
0: இந்த ஆணை மடக்கிறதுக்கு ஆண்டவர் உபயோகப்படுத்தின பாத்திரங்கள் யார் தெரியுமா? ஹலோ, அடுத்த வசனம் வாசிங்க. அவனுடைய வேலைக்காரர்கள். ஹல்லேலூயா. சில நேரம் இவ்வளவு பெரிய படிச்ச ஆட்கள் எல்லாம் மடக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த மாதிரி ஆட்கள் தான் வச்சிருப்பாரு. இந்த திமிர் பிடிச்சி இப்படி பேசி அப்படியாக்கும் இப்படியாக்கும் சொல்ற ஆளெல்லாம் மடக்கிறதுக்கு ஆண்டவர் வைக்கிறது ஃபோர்த் கிரேட் எம்ப்ளாயி. அந்த ஃபோர்த் தேர்ட் கிரேடுன்னு சொன்னா கூட ஒத்துக்கிட மாட்டீங்க, ஃபோர்த் கிரேடு. அல்லேலூயா. பக்கத்துல இருக்க கைய பார்த்து சொல்லுங்க, ஃபோர்த் கிரேடையே உபயோகப்படுத்தினா உங்களை உபயோகப்படுத்துவாரையா? ஃபோர்த் கிரேடையே உபயோகப்படுத்தினா உங்களை உபயோகப்படுத்தித்தான் ஆவார் ஐயா, ஆவார் ஐயா. அவங்க மெல்ல பக்கத்துல போன அவர்கள் போய் சொல்லுங்க அந்த தீர்க்க தரிசி யமயமலையில போய் எவரெஸ்ட் கல்ல கொண்டு வந்தாதான் உனக்கு குஷ்டரோகம் போகணும்னா நீ ஏறி இருப்பல்லாடா, அப்படி ஒண்ணும் சொல்லவில்லையே. வெறும் ஸ்நானம் பண்ணும் சுத்தமாகணும் சொன்னா போட்டான், பொட்டுல போட்ட மாதிரி போட்டான். என்ன பணம் கேட்டான, வாங்கிட்ட உங்ககிட்ட பதவி கேட்டானா, உங்ககிட்ட நீ கொண்டு வந்திருந்திய செங்கல் செங்கல் கட்டி மாதிரி தொங்கம் கொண்டு வந்திருந்திய அதெல்லாம் கேட்டானா, நீ ஒட்டகத்துல ஏத்தி குதிரையில ஏத்தி பெருசு பெருசா அவனுக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருந்தியா அதெல்லாம் கேட்டானா? அதெல்லாம் கேட்கலையப்பா. அவனுக்கு கொடுக்கணும்னு இவ்வளவுலாம் கொண்டு வந்திருந்த போது அதெல்லாம் கேட்காம உன்னைய போய் அங்க முங்கிட்டு போடான்னு சொன்னா, இதை செய்யறதுக்கு கூட மூளை இல்லாம இருக்கிறியப்பா அப்படின்னு. ஆனா ரொம்ப அழகா சொன்னான், தகப்பனே அப்பா, glorious way they have presented the gospel. Hallelujah. எவ்வளவு அழகா gospel சொல்றான் பாருங்க. ஐயா, இன்னைக்கு மிஷனரிகளா போறதுக்கு பெரிய பெரிய படிச்சவங்க எல்லாம் தேவையில்லை, சாதாரண ஆட்கள் தகப்பனேன்னு எவனையாவது கைய கால பிடிக்கிற ஆள் தான். மறுபடியும் சொல்கிறேன், சரியான வார்த்தையை சரியான நேரத்தில் சரியான நபரிடத்தில் சொல்லுகிறவர்களே தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவனால் எழுத்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிகள். தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். அந்த வேலைக்காரர்களுக்கு ஆண்டவரை தெரியாது, ஒண்ணு தெரியும், வந்த வார்த்தை ஆண்டவரின் வார்த்தை என்று தெரியும். அந்த ஆண்டவர்கள் பற்றி அவர்களுக்கு ஒரு அறிவும் கிடையாது, அவங்க வெறும் சுமை சுமக்கிறதற்கு வந்தவர்கள் தான், அவர்கள் கூட ஒத்தாசைக்கு வந்தவர்கள் தான். ஆனால் ஒன்று தெரியும், தேவ மனிதனிடத்திலிருந்து வந்த வார்த்தை தேவ வார்த்தை. அந்த அறிவோடு கூட சரியான நேரத்தில் திசை திருப்பாம போயிருந்தாங்கன்னா நாகமான் குஷ்டரோகியாவே வாழ்ந்திருப்பார். இன்றைக்கு இந்தியாவுக்கு, தம்பி எனக்கு தியாலஜிக்கல் டிகிரி இல்லையே என்று சொல்லி வருத்தப்படுகிறாயா? நெவர் மைண்ட். எனக்கு நிறைய காரியங்கள் தெரியாது என்று சொல்லுகிறாயா? டோன்ட் மைண்ட். எனக்கு எந்த மனிதனையும் பார்த்து அவனுக்காக பரிதாபப்பட தெரியும். ஐயா,
2: எந்த மனிதனையும் பார்த்து அவனுக்காக பரிதவிக்கப்பட தெரியும் ஐயா என்று நீ சொல்லுவாய் என்றான்.
3: கர்த்தர் உன்னை கொண்டு இந்த தேசத்தின் குஷ்ட ரோகத்தை மாற்ற முடியும். தகப்பனே, தகப்பனே, பெரிய காரியம் சொல்லியிருந்த நீர் செய்திருப்பீரே, இதைத்தானே சொன்னாங்க.
2: யார் சொல்ல கேட்டான் தெரியுமா நாகமான்? இந்த ஆள் சொல்லதான் கேட்டான். அல்லேலூயா!
3: இப்படிப்பட்ட வேலைக்காரர்களின் வார்த்தையை கேட்டு
2: குஷ்ட ரோகம் போனது மாத்திரமல்ல, ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொண்டாகான் தேசத்திற்கு குஷ்டரோகியாக அல்ல விசுவாசியாகவும் திரும்புகிறான். விசுவாசியாக மாத்திரமல்ல, பலிபீடத்தை கட்டி குடும்பத்தையும் அந்த தேவனுக்கு நேராக வழி நடத்துகிறவனாக கடந்து செல்கிறான். எத்தனை பெரிய காரியம் நடந்து விட்டது! அந்த சிறு பெண்ணை இப்பொழுது கொஞ்சம் பார்க்கலாம், வாசிக்கலாம். இரண்டாவது
4: சீரியாவில்
2: இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். ஐயா, இந்த நற்செய்தி கொண்டு வருவதற்கு தேவன் உபயோகப்படுத்தின இன்னொரு பாத்திரத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். இவள் தன்னுடைய தாய் தகப்பனிடத்திலிருந்து வலுக்கட்டாயமாக பறித்து பிடித்து இழுக்கப்பட்டு வந்த சிறு பெண். இஸ்ரவேல் தேசத்திலே ஆண்டவருடைய காரியத்தை அறிந்திருந்த அவள், அவளுக்கு போதிக்கப்பட்டதெல்லாம் பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், அதுதான் அவளுக்கு தெரியும். சத்ரு வீட்டிலே வந்து ஏறி இருக்கிறாள். ஊரை விட்டு, நாட்டை விட்டு வேறு இடத்திற்கு வந்து விட்டாள். போதிக்கப்பட்டதும் பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்பது.
3: ஆனால் வந்த இடத்துல,
2: தங்கி இருக்கிற இடத்துல தன்னுடைய நிலைமையை பார்த்து அவள் அளவே இல்லை. என்ன செஞ்சிருப்பா தெரியுமா? இதுக்கு காரணம் இந்த நாகமான் என்கிற படைத்தலைவன் தான் அப்படின்னு சொல்லி அவன் சட்டையை தோய்க்கும் போது அதுல குஷ்டரோகத்தின் தழும்புகள், ரத்த கரைகளை பார்க்கும் போது எஜமாட்டிட்டு போய் எஜமானுக்கு குஷ்டரோகம் இருக்கிறது போல தெரியுதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிருப்பா தெரியுமா? தேவ ஜனத்தை தொட்ட அவனுக்கு குஷ்டரோகம் மட்டுமா வரும், எய்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பா. தனக்காக மாத்திரம் அழுது கொண்டிருந்தாள் என்றால் அவள் எப்படித்தான் பேசியிருக்க வேண்டும், அவள் அப்படித்தான் சொல்லியிருக்க வேண்டும். எங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான் சொல்லியிருக்கிறார். பாத்தியா, எங்க ஊரை தொட்ட உங்க வீட்டுக்காரர் குஷ்டரோகி ஆயிட்டான், அவளுக்கு ஒரு டாட்டா, அவளுக்கு பிடிச்சி ஒரு ஆட்டம் ஆட்டி இருக்க வேண்டும்.
3: ஆனா இல்லை, இல்லை, தன்னுடைய வேதனைகளை அவள் நினைக்கவில்லை, மற்றவர்களின் வேதனையை நினைத்து அதற்குரிய பரிகாரத்தை சொல்லுகிற பெரிய ஒரு பெண். அவளை சிறு பெண் என்று போட்டிருக்கிறது, அவளை நான் பெரிய ஒரு முதிர்ந்த ஒரு பெண்ணாக பார்க்கிறேன்.
2: இன்றைக்கு நம்முடைய துக்கம்தான் அநேக நேரங்களில் நமக்கு பெரிதாக தெரிகிறது. நம்முடைய வேதனைகள் தான் நமக்கு பெரிதாக தெரிகிறதுனால் தான் மற்றவருடைய வேதனையை நாம் பார்க்க கூடாதபடி மாறி, நம்முடைய பாடுகளே பெரிதாக தெரிகிறதுனால்தான் மற்றவருடைய பாடுகள் நமக்கு புரிவதில்லை. நம்முடைய சுகத்தையே அதிகமாக விரும்புகிற மனிதனால்தான் மற்றவர்கள் எக்கேடும் கெட்டு போகட்டும், மற்றவர்கள் எப்படியும் அழியட்டும் என்கிற நிலைமையிலே நாம் கரிசனையற்றவர்களாக மாறிவிட்டோம். சிறைப்பிடிக்கப்பட்ட பெண்தான், அப்பாவையும் அம்மாவையும் விட்டு பிரிக்கப்பட்டவள் தான், வேறு மொழி பேசுகிற மத்தியிலே, வேறு கலாச்சாரத்தின் மத்தியிலே அடிமையாக அடிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெண் தான். ஆனால் அவைகளெல்லாம் கடந்து தன் எஜமான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதிலே கரிசனை கொண்டதினால்தான் தன் நாச்சியாரிடத்துல போய் எஜமான் இஸ்ரவேலுக்கு போனாரான் நலமாயிருக்கும் என்று சொல்கிறார். இன்றைக்கு இந்த தேசத்தின் குஷ்டரோகம் மாற வேண்டுமா? இந்த தேசத்தின் பாவ காரியங்கள் மாற வேண்டுமா? இந்தியாவின் குஷ்டம் மாற வேண்டுமா? ஒன்று தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு மக்கள் இங்கு கொண்டு எழும்பித்தானாக வேண்டும். என் சுகம் அல்ல, என் எதிர்காலம் அல்ல, என்னுடைய தேவைகள் அல்ல, என்னுடைய நிலைமைகள் அல்ல, அழிந்து போகிற மக்களுடைய நிலைமைக்கு முன்னிடம் கொடுப்பேன் என்று சொல்லி தியாகத்தோடு கூட செயல்படக்கூடிய ஒரு சின்ன கூட்டம் எழும்பித்தானாக வேண்டும்.
3: என்ன சொல்ல போகிறீர்கள்? என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த தேசத்தின் குஷ்டம் மாறுவதற்கு மூன்று முக்கியமான ஆட்களை காண்பித்துக் கொடுத்தேன். ஒருவரும் பெயரத்தவர்களே, சிறுபெண் பெயர் தெரியாது, வேலைக்காரர்கள் பெரிய தெரியாது, சீரியாவின் ராஜா பெயர் தெரியாது, பெரிய பிரசித்தி பெற்றவர்கள் அல்ல, பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக ஆண்டவர் அவர்களை மாற்றிவிட்டார். இன்றைக்கு உங்களுக்கு அதே சவாலைத்தான் தேவன் வைக்கிறார். இன்றைக்கு புறப்பட்டு போகிற அந்த வேலைக்காரர்களை போல் தாங்குகிறவர்கள் வேண்டும். இசைந்து இணைந்து செயல்படக்கூடிய சீரியாவின் ராஜாவை போன்றவர்கள், சத்துருவின் எல்லைக்கோட்டையும் தாண்டி செல்லக்கூடியவர்கள் தேவை. தங்களுடைய துன்பத்தையும் துக்கத்தையும் மேன்மைப்படுத்தாதபடி மற்றவர்களின் துக்கத்தை தனது துக்கமாக மாற்றிக்கொள்கிறவர்கள், தியாக மனப்பான்மை உள்ளவர்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை. இறுதியாக எலிசா என்கிற தீர்க்க தரிசி, அவனை போல ஆட்கள் இன்றைக்கு தேவை. அவனை குறித்து அநேக காரியங்களை சொல்வதற்கு வாஞ்சி உண்டு, ஆனால் நேரம் இல்லை. நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். அவன் வெளியே வந்து கூட நாகமானை பார்க்க முடியவில்லை. ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறார்னு சொன்னா நமக்கு காலே கீழே நிக்காது. வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறாருன்னு சொன்னா வெளிநாட்டுல இவர் ஐஸ் விப்பாரா இருக்கும், நமக்கு காலே கீழே நிக்காது. ஃபாரின் நமக்கு கொஞ்சம் எப்பவும் மோகம் தானே. நம்ம நாட்டு பொருள் எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் மேட் இன் தாய்வான்னு போட்டிருந்தா கூட வாங்கிடும். நல்ல அந்த காரியத்துல அவனை ஒருவரும் அசைகிற சீரியாவின் மகா பிரதான பராக்கிரமசாலி வந்திருக்கிறார். எதுக்கு வந்திருக்கிறார்? குஷ்ட ரோகம் சுகமாக வேண்டும் வந்திருக்கார். போய் குளிக்க சொல்லு. Hallelujah. He never give a place for the prestige of somebody. No. அது மாத்திரம் இல்ல, அவன் குளிச்ச உடனே சின்ன பிள்ளை போல மாறிட்டான். வந்துட்டு தங்கத்தை கொடுக்கறான், வெள்ளிய கொடுக்கறான் போதுன்னா அவனை அவன் இந்த வாசனை வார்த்தை மாத்தி வாசிக்க ரொம்ப அழகாக இருக்கிறது. வாசிக்கலாம் 5:15 பின்பகுதியில் இருந்து வாசிக்கலாம். இப்பொழுதும் உமது அடியேன் அவன் நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நான் வாங்க வேண்டும் என்று அவன் வருந்தினாலும். நம்ம என்ன உடனே ஒரு வீடியோகிராஃபரை கூப்பிடுடா, படம் போடுடா, உடனே அதையே வச்சு ஊர் முழுவதும் உலகத்தில தீர்க்க தரிசி ஒருவன் உண்டென்றால் இப்படித்தான் இருப்பான் என்று நாமும் படம் போட்டிருப்போம் அல்லவா? அது மாத்திரம் இல்ல, அவன் வாங்க வேண்டும் என்று தாங்குறான், கெஞ்சுறான், போடா வேண்டாம் தட்டுதல் பண்ணிவிட்டான். பொருள் ஆசையை சாராத தேவ மனிதர்கள் எளிமையாக வேண்டும். பேருக்கும் பொருளுக்கும் தன்னை விட்டு போடாத தேவ மனிதர்கள் எழுதினால் தேசத்தின் குஷ்டம் மாறிய தீரும், மாறிய தீரும். தேவ பிள்ளைகளை இந்த நேரத்தில் ஆண்டவர்களோடு பேசுகிறார். இந்த பெரிய தேசத்தின் குஷ்டம் மாறுவதற்கு, இந்த பெரிய தேசத்தின் வேதனை மாறுவதற்கு, இந்த பெரிய தேசத்தின் ஏக்கம் மாறுவதற்கு இப்படிப்பட்ட நான்கு பேரை ஆண்டவர் இந்த கூட்டத்திலையும் தேடி வந்திருக்கிறார், இந்த கூட்டத்திலையும் தேடி வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சத்துருவையும் நேசிக்கத்தக்கதாக இசைந்து செயல்படுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுப்பதற்கு தேவன் கட்டிவிட்டிருக்கலாம். அல்லது ஒருவேளை உங்களை ஆண்டவர் மற்றவர்களை கெஞ்சியாயிலும் அவர்களை திசை திருப்புவதற்கு உபயோகப்படுத்துகிற பாத்திரமாக மாற்றுவதற்கு அனுப்புவதற்கு தேவன் உங்களை ஆயத்தமுள்ள பாத்திரமாக எண்ணியிருக்கலாம். ஒருவேளை உங்களை இன்றைக்கு இந்த சிறு பிள்ளை போல தன்னுடைய கஷ்டத்தின் மத்தியிலே, தன்னுடைய வேதனையின் மத்தியிலே, தன்னுடைய கண்ணீரின் மத்தியிலே மற்றவர்களின் காரியங்களை தேவைக்கு முதலிடம் கொடுக்கிற அந்த நிலைக்கு உங்களை தேவன் அழைக்கலாம். அல்லது பொருளாசைக்கு தன்னை விட்டு போடாத ஒரு தேவ மனிதனாக, தேவ வார்த்தையை வாயிலே உடையவனாக தேவன் உங்களை அழைக்கலாம். எப்படி அழைக்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு நிலைமையில உங்களை தேவன் அழைக்கிறார். எப்படியாயும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அழைக்கிறார். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் இல்லாமல் போன ஒரு கேயாசியும் அந்த அதிகாரத்தில் உண்டு. இந்த நாலு பேருகிட்டையும் காணப்பட்ட காரியம்
2: இந்த இல்லாத ஒரு கேயாசி உண்டு. இவன் எலிசாவின் கையாள் தான், எலிசாவின் கைகளுக்கு தண்ணீர் வாய்ச்ச வந்தான். ஆனா இவன் போய் என்ன வாங்கி கொண்டு வந்தான் சொல்லுங்க, கொஞ்சம் மாற்று வஸ்திரம், கொஞ்சம் ரெண்டு தாலந்து வெள்ளி வாங்கி கொண்டு வந்தது மாத்திரமல்ல, சந்ததிக்கு குஷ்டரோகத்தையும் வாங்கி கொண்டு வந்தான். அவன் விட்டுட்டு போனத முழு சந்ததிக்கும் குஷ்டரோகத்தை வாங்கி கொண்டு வருகிறான் ஐயா. ஏன்? சுயம், சுயத்துக்காக வாழ்ந்து விட்டான், சுயத்துக்காக ஜீவித்து விட்டான். சுயமே அவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில மையமாக மாறிவிட்டது. ஆகையினால் அந்த நான்கு விதமான கூட்டத்திற்கு கடைசியில அந்த கேயாசியின் குறித்து என் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். சுயத்துக்காக வாழ்கிறவர்கள் விடப்பட்ட குஷ்டரோகத்தை குடும்பத்திற்கும் சந்ததிக்கும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். ஐயா மறந்து போகாதீர்கள். எல்லாரும் கண்களை மூடலாம்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: பதினாறாவது நூற்றாண்டில் ஹர்ஷவர்த்தனா என்பவர் இந்தியாவை ஆண்டு வந்தார். அந்த நாட்களில் சீன தேசத்தைச் சேர்ந்த டூசாங் என்பவர் புத்தரை பற்றி அறிந்து கொள்ள இந்தியாவிற்கு வந்தார். அரசன் அவரை வரவேற்று அவர் விரும்பியது போல இந்தியாவின் பல பகுதிகளில் சென்று புத்தரை குறித்த புத்தகங்களை சேகரிக்கவும் புத்தமத அறிஞர்களைக் கண்டு சந்திக்கவும் ஒழுங்கு செய்தார். இந்தியாவின் பல பகுதிகளில் சுற்றி வந்த இந்த சீன தேசத்துச் சேர்ந்த டூசாங் இறுதியாக இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளில் சென்று தன்னுடைய ஆராய்ச்சியை தொடர்ந்தார். அதிக ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்திலே அவர் சென்றபொழுது மனிதர்களை பிடித்து தின்னும் இன மக்கள் கரங்களிலே அவர் மாட்டிக்கொண்டார். இவர் நிறம் வித்தியாசமாக இருந்த காரணத்தால் இவர் மிக ருசியாக இருப்பார், கிராமம் முழுவதும் கூடி இவரை சமைத்து சாப்பிடுவோம் என்று கூறி இவரை பிடித்து ஒரு மரத்திலே கட்டி வைத்தார்கள். பின்னர் கிராமத்து தலைவரின் கட்டளையின்படி முரசுகள் முழங்கத் துவங்கின. பாரம்பரிய நடனக் கலைஞர்கள் அந்த மரத்தை சுற்றி நடனமாட ஆரம்பித்தார்கள். இந்த நாடோடி மனிதர்களினுடைய முரசொலிகளை கேட்டாலும் நடனங்களை பார்த்தாலும் இந்த சீன தேசத்து மனிதர் எள்ளளவும் பயப்படாமல் அவர்களுக்கு முகத்திற்கு நேராக பார்த்து புன்வருவல் செய்து கொண்டே இருந்தார். திடீரென்று அந்த கிராமத் தலைவன், எல்லாவற்றையும் நிறுத்துங்கள், இவன் சாதாரணமான ஒரு மனிதனைப் போல தெரியவில்லை, இவன் நிறம் வித்தியாசமாக இருக்கிறது, இவன் நம்மை நேருக்கு நேர் பார்த்து சிரித்த வண்ணமாயிருக்கிறான், எனவே இவன் ஒரு தேவதூதனாய் இருக்கலாம், ஏனென்றால் எந்த ஒரு பயமும் அவனுடைய கண்களிலோ செயலிலோ இல்லை, எனவே உடனே அவனை அவிழ்த்து விடுங்கள் என்று கட்டளை கொடுத்தார். உடனே அனைவருமே ஆம், இவன் கடவுளுடைய தூதன், கடவுளுடைய தூதன் என்று சத்தமிட்டுக் கொண்டே கட்டுகளை அவிழ்த்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, எல்லோரும் அவன் முன்பு மண்டியிட்டு அவனை வணங்கி இந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள், சென்று விடுங்கள் என்று செய்கையினால் கூறினார்கள். தனக்கு வந்த மாபெரும் ஆபத்திலிருந்து டூசாங் தப்பி பிழைத்தார். காரணம் என்ன? ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் சிறிதளவும் பயத்தை வெளிப்படுத்தாமல் அமைதலாகவும் தன்னம்பிக்கை உள்ளவராகவும் அவர் இருந்ததுதான் அவருடைய உயிரை தப்புவித்தது. கடவுள் அவருக்கே கொடுத்திருந்த அந்த மன தைரியத்தினால் அவர் அவ்வாறு செயல்பட்டார். தேவன் நமக்கும் பயமுள்ள ஆவியைக் கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். கடினமான சூழ்நிலைகளிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக அவரை உறுதியாக பற்றிக் கொள்ளும் பொழுது பூரண சமாதானம் நமக்கு உண்டு. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாகப்போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார் என்று பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறதல்லவா?

Thank you, God. Bless your wonderful name and glorious name. Thank you for the marvelous name. ஆச்சரியமான அந்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அழிவில்லாத நித்திய ராஜ்யத்தை எங்களுக்காக ஏற்படுத்தி நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன மீட்பரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் உங்களுடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். God, we want to thank you, God, for the life, hallelujah, that we live, that we have, oh God, Jesus. That's because of you. 2,000 years ago, you died for us on the cross of Calvary, oh God. Thank you for shedding your blood for us, oh God. நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது எங்களை நேசி

வந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லவரே. ஹல்லேலூயா. பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லவே. நீதியின் வலதுகரத்தில் நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னவரே. தாய் மறந்தாலும்

வாழ்க்கைக்கு நீங்க போது ஆண்டவரே, அந்த சராசரங்களை உருவாக்கினவர், படைத்தவர். ஹல்லேலூயா, நீ எங்களுக்கு போதும். ஹல்லேலூயா.

மிருகங்கள் நடுவே நீர் அசைவாடுவீராக. ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே பூமியானது வெறுமையும் ஒழுங்கும் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோமே. ஒழுங்கின்மை மாறினது, வெறுமை மாறினது. ஒரு விசை கூட எங்கள் நடுவே அசைவாடுவீராக, எங்கள் தேசத்திலே அசைவாடுவீராக.

ஆராதி போண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை மாத்திரம் சேவிப்பதற்கு, உமக்கு மாத்திரம் சாட்சிகளாய் நாங்கள் இருப்பதற்கு ரெண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. Oh Lord, we surrender, we submit, O God, into your hands, that Christ will be lifted up in and through our lives, O God. எங்கள் வாழ்க்கை மூலமாக ஆண்டவரே எங்களை பிரதிபலிப்ப, எங்கள் பெயரை பிரதிபலிக்க, எங்கள் ஆர்கனைசேஷன், எங்கள் சபையை உயர்த்த அல்ல, எங்கள் ராஜ்யத்தை கட்டுவதற்காக அல்ல,

வைக்கப்படுவதாக. எங்கள் தலைவர்கள், எங்களை ஆளுகிறவர்கள், ஆளுகிறவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களை தொடுவீராக, கர்த்தருடைய கரம் அவர்களை தொடுவதாக, எங்கள் தேசம் தேவனுடைய சமாதானத்தினாலே நிரப்பப்படுவதாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 14:34 வாசிக்கிறோம்.

exalt the people. ஜனத்தை ஹல்லேலூயா உயர்த்தும் தேசத்தை உயர்த்தும். ரெண்டு கை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? நீதியுள்ள ஹல்லேலூயா அரசாட்சி, நீதியுள்ள நியாயாதிபதி, ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆளுகை செய்வீராக, எங்கள் ஜனங்களை ஆளுகை செய்வீராக, எங்கள் தேச தலைவர்களை கர்த்தர் தொடுவீராக. உங்களுடைய கரம், உங்களுடைய ஞானம் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா, உங்கள் தேச தலைவர்களுக்காக, உங்களை ஆளுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. இந்த நேரத்தில் ஹல்லேலூயா நாங்கள் ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஓ கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். அந்த மகிமையின் மேகம் எங்கள் தேசத்தில் இருளை மாற்றுவதாக. ஹல்லேலூயா, சத்துருவின் ஆதிக்கங்கள் முறிஞ்சி அடிக்கப்படுவதாக. கர்த்தர் ஆளுகை செய்வீராக, ராஜா ஆளுகை செய்வீராக. ஓ ஹல்லேலூயா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது, ஆண்டவர் சொன்னாரே, ஹல்லேலூயா, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது நான் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். கைகளை உயர்த்தி ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே மேல் வீட்டரையில் அவர்கள் கூடியிருந்த பொழுது ஹல்லேலூயா, அந்த 120 பேர் மீது ஹல்லேலூயா ஒரு அக்கினி இறங்கி வந்தது. இந்த கடைசி நாட்டிலே அந்த பின்மாறி மழை நம் நடுவே ஊற்றப்படுவதாக, நம்முடைய சபைகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே ஊற்றப்படுவதாக. இதுவரைக்கும் இல்லாத அளவிலே ஆத்மாக்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சபையின் கதவுகளை வந்து தட்டுவார்களாக. எங்களுக்கு அச்சபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எங்களுக்கு சுகம் தேவை, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தேவை, எங்களுக்கு ஒரு விடுதலை தேவை என்று சொல்லி ஹல்லேலூயா ஜனங்கள் தேடி வருவார்களாக. நாம் போய் தேடி போக வேண்டிய அவசியமில்லை, அவர்கள் தேடி வருகிற நாட்கள். ஹல்லேலூயா, தேவன் இந்த நாட்களை செய்வீராக. ஹல்லேலூயா, அதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நற்சாட்சிகளாய் எழுப்புகிறார்களே, நற்சாட்சிகளாய் எழுப்புவீராக. ஜீவனுள்ள கற்களாய், ஜீவனுள்ள சாட்சிகளாய்.

தேவ சித்தத்தை செய்வதற்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இயேசுவை மறுதலித்து போனவன் தான் இந்த பேதுரு. அவர் மறித்த பிற்பாடு ஹல்லேலூயா மறுபடியும் தன்னுடைய மீன் பிடிக்கிற தொழிலுக்கு திரும்பி போனவன்.

பேதுருவே என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னவர். அந்த பேதுருவை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. பயந்து போயிருந்த பேதுரு ஆமென் எழும்பி பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு இருதயத்தில் குத்துண்டவர்களாய். ஹல்லேலூயா. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. And they asked Peter, Hallelujah, what must we do? Amen. Nangal seiya vendiyathu enna indha naatkalile? Hallelujah, Hallelujah. Anegar rakshikkappattu, Hallelujah. Thiral thiralai janangal rakshikkappaduvaargal. Avrudaiya anbai rusi paarpaargal. Avrudaiya samadhanathai andha nambikkaiyai peruvaargal. நம்பிக்கை பிறக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்துல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, நம்பிக்கை பிறக்கட்டும். ஓ எஸ் லார்ட், தேங்க் யூ. அதற்கு ஆண்டவரே, எங்க ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கும், எங்க ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி

தேவ சித்தத்தை செய்கிற ஒரு சந்ததியா. நீங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்டில் எழுப்புவீரா. ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம். நீங்கள் என்னென்ன வார்த்தை உங்களிடம் இருக்கும்போது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று யோவான் 15 அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் உள்ளங்களை தொடுவதாக. கிறிஸ்துவின் அன்பிலே நாங்கள் நிலைத்திருப்பதற்கு, அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்வதற்கு ஒரு விசை கூட இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேசத்தை மூடுவீராக, எங்கள் ஜனங்களை தொடுவீராக. வியாதிகள் மறையட்டும், விக்கிரங்கள் மறையட்டும், ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தெய்வம் தேவனுடைய மாறாத பராக்கிரமம் செய்யும் கரம் தம்முடைய ஜனங்களை விழுந்து போய் நசுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தூக்கி எடுப்பதாக ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். வழியே இல்லாத இடங்கள் வழிகளை உண்டாக்குகிற தெய்வம், இருண்டு போன எங்கள் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை ஏற்றுகிற தெய்வம், ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும். ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

ஒன்று திமத்தேயும் மூன்றாம் அதிகாரம். கண்காணிப்பை விரும்புகின்றவன் நல்ல வேலையை விரும்புகின்றான். இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோக்கியம் உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கின்றவனும் போதக சமர்த்தனுமாயிருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியவனும் அடிக்கின்றவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கின்றவனுமாயிராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசையில்லாதவனுமாயிருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகின்றவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகின்றவனுமாயிருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாயிருக்க கூடாது. அவன் நிந்தையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நச்சாட்சி பெற்றவனாயிருக்கவும் வேண்டும். அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கின்றவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனச்சாட்சியிலே காத்து கொள்ளுகின்றவர்களுமாய் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். அந்தபடியே ஸ்திரிகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களுமாயிருக்க வேண்டும். மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகின்றவர்களுமாயிருக்க வேண்டும். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கின்றவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பெற்ற விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பி இருக்கின்றேன். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகின்றேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாயிருக்கின்றது. அன்றியும் தேவ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகின்றபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவரென்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புற ஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஏசாயா 35:8. கடற்படையிலே வேலை செய்த ஒருவர் கடற்படை விமானியாகவும் இருந்தார். ஆப்கானிஸ்தானில் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடித்து அவர் வீடு திரும்பிய போது அவருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டது. மேலும் அவருக்கு காதின் உட்பகுதியில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையினால் அவருடைய மனநிலையும் குழம்பி போய் இருந்தது. அவருக்கு ஒரு குழப்பமான உணர்வுகள் ஏற்பட்டது. அவருடைய இந்த குழம்பிய மனநிலை அவர் பாரசீக வளைகுடாவின் நடுப்பகுதியில் விமானம் தாங்கி கப்பலில் விமானத்தை தரையிறக்கும் போது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்திவிடும். அவருடைய மனநிலையில் அவர் சரியாக விமானத்தை ஓட்டிச் செல்வதைப் போலத்தான் தெரிந்தது. ஆனால் அவர் எதிர்மறையாக பறப்பதை கருவிகள் காட்டின. அவர் எதை செய்தாலும் விமானத்தில் இருந்த கருவிகள் எதிர்மறையாகவே காட்டின. ஆனால் அவருக்கோ தான் செய்வது சரி என்று தோன்றியது. அவர் ஒன்று தன்னுடைய மனநிலையை சார்ந்து விமானத்தை இயக்கியிருக்க வேண்டும், அல்லது அவர் தன்னுடைய கருவிகளை சார்ந்திருக்க வேண்டும். தன் மனநிலையை மேற்கொண்டு கருவிகள் காட்டுவதைப் போல செயல்படுவது அவருக்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் எப்படியோ கருவிகளை பின்பற்றி விமானத்தை தரையிறக்கியதால் தப்பித்து கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நாமும் நம்முடைய எண்ணங்கள் தான் சரியானவை என்று நினைக்கிறோம். ஆனால் நம் எண்ணங்களின்படி வாழ்ந்தால் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க நேரிடும். தேவன் நாம் வழி நடக்கும்படி நமக்கு எழுதி கொடுத்த வேத புத்தகத்தை கவனித்து அதன்படி நடந்தால் நாம் சரியான பாதையில் செல்வது உறுதி. ஆம் பிரியமானவர்களே, நாம் குறைந்த அறிவுள்ளவர்கள். ஆனால் நாம் தேவனோடு நெருங்கிய உறவில் இருந்தால் தேவன் நம்மை சரியான பாதையிலே வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தி செல்ல நாம் அனுமதித்தால் நாம் பத்திரமாய் போக முடியும். தேவன் காட்டும் பாதையில் நாம் நடந்தால் நாம் பேதைகளாயிருந்தாலும் திசை கெட்டு போக மாட்டோம். தாவீது தன்னுடைய எண்ணங்களை சார்ந்து கொள்ளாமல் தன்னை வழிநடத்தும்படி தேவனை சார்ந்து கொண்டார். தேவ ஆலோசனையை கேட்டு செயல்பட்டார். எனவே அவருடைய காரியங்கள் வெற்றியாயிருந்தன. ஆனால் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலோ தேவனை சார்ந்து கொள்ளவில்லை. தேவ வழிநடத்துதலுக்கு காத்திருக்க அவருக்கு பொறுமை இல்லை. தன் எண்ணங்களின்படி நடந்தார். ஆகவே அவர் வெற்றியான ஒரு அரசனாக இருக்க முடியவில்லை. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய எண்ணங்களின்படி நடக்காமல் தேவன் காட்டும் பாதையில் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நடந்தால் நமக்கு ஒருபோதும் தோல்வி இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமானால் நம் சுய புத்தியின் மேல் சாயாமல் தேவன் காட்டும் பாதையில் நடக்க பழகுவோம். அப்பொழுது நமக்கு வெற்றி நிச்சயம்.

வாழ்விலும் தாழ்விலும் நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாவுமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு வாழ்விலும் தாழ்விலும், ஸ்வீட் அண்ட் சாவர். வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோபுவின் புத்தகம் 2:10. பின்னொரு நாளிலே தேவ புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு மறுமொழியாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரமில்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு மறுமொழியாக, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை பாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டோமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இன்றைய மனப்பாட வசனம் பிரசங்கி 7:14. வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனிதன் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கண்டுபிடிக்காதபடி கடவுள் இவ்விரண்டையும் ஒன்று கொண்டு எதிரிடையாக வைத்திருக்கிறார். When times are good, be happy. When times are bad, consider. God has made one as well as the other. So a man cannot discover anything about his future. எவ்வளவு அதிகமாக வறுமையும் பட்டினியும் நாம் உலக வாழ்விலே அனுபவிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய ஆன்மீக வாழ்வு செழித்திருக்கும் என்று ஒரு காலத்தில் கருதப்பட்டு வந்தது. ஆனால் இப்போதோ வானொலி, தொலைக்காட்சி, பத்திரிகைகள், பிரசங்க மேடைகள் அனைத்திலும் நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தால் சுகமாகவும் வளமாகவும் இருந்தாக வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு வந்துவிட்டது. மேலே குறிப்பிட்ட இரண்டு ஓரங்களும் தவறுதான். தமது பிள்ளைகளின் வாழ்வில் நன்மைகளையும் தீமைகளையும் அனுமதித்து கடவுள் சமநிலைப்படுத்துகிறார். தேவ மனிதர் எவரும் இதற்கு விதிவிலக்கல்ல. எனவேதான் பவுல் சொன்னார், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் கற்பிக்கப்பட்டுள்ளேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலமுண்டு என்றான். தேவ மனிதர் அனைவரும் எல்லா சூழ்நிலைகளிலும் மனரம்யமாக இருந்து கடவுளை போற்ற கற்றுக்கொண்டார்கள். இந்நாட்களில் சுகபோக வாழ்வு உபதேசக்காரர்கள், அதாவது ப்ராஸ்பரிட்டி டாக்டரின் எக்ஸ்போனன்ஸ், ஹெல்த் அண்ட் வெல்த் காஸ்பல் ப்ரீச்சர்ஸ் அதிகமாக மேற்கோள் காட்டும் ஒரே வேத வசனம் 3 யோவான் 2, உன் ஆன்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இந்த வார்த்தையைத்தான் திரும்ப திரும்ப சொல்வார்கள். இந்த வசனத்தை அப்படியே எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு எத்தனை பேருடைய ஆன்மா செழித்திருக்கிறது?
பலரது ஆன்மாக்கள் பட்டினியாகவும் போஷாக்கின்றியும் தானே உள்ளன. இவ்வசனத்தின் படிதான் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் நமது நிலை என்னவாகும் யோசித்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலேயே வாழ்ந்த பவுலுக்கு உள்ளே பயங்களும் வெளியே போராட்டங்களும் இருந்தன என்று 2 கொரிந்தியர் 7:5 அவன் குறிப்பிடுகிறார். மோட்சத்திற்கு சென்றான் லாசரு, அவனது உலக வாழ்வோ பட்டினியில்தான் கழிந்தது. அது நமக்கு தெரிந்தது தானே. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள விசுவாசத்தை ஒரு மந்திர சக்தி என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அதே வேளையில் தாழ்வும் பாடுகளும் விசுவாச குறைவினால்தான் வருகின்றன என்றும் கருதக்கூடாது. எபிரேயர் 11:10 சமநிலையானது. அவர்கள் விசுவாசத்தினாலே பெற்றார்கள், அதே வேளையில் விட்டார்கள். விசுவாசத்தினாலே செழித்தார்கள், அதே வேளையில் பாடு அனுபவித்தார்கள். இம்முழு அத்தியாயத்தையும் மொத்தமாக வாசித்து பார்த்தால் இவ்வுண்மை தெளிவாக தெரியும். இரவே இல்லாது பகலும், பகலே இல்லாது இரவும் இருந்தால் எப்படி இருக்கும்? இறைவனது ஞானம்தான் என்ன? தேவதாசன் ஐயர் அவர்கள் கீர்த்தனையில் ஒரு பாடல் இயற்றியிருக்கிறார்கள். அதில் ஒரு கவியை நான் வாசிக்கிறேன். நெருக்கப்படுகிறேன் தேவா, என்னை உருக்கமாய் பாராய் கிறிஸ்தேசு நாதா, இரக்கம் வைத்தென்றனின் குறைதனை நீக்கு, என்னை ஆட்கொண்டவா இயேசு சர்வேசா. வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனிதன் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கண்டுபிடிக்காதபடி கடவுள் இவ்விரண்டையும் ஒன்று கொண்டு எதிரிடையாக வைத்திருக்கிறார். எங்கள் மகாபிரிய தேவனே, எல்லாம் இயேசுவே, வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே. எல்லா சூழ்நிலைகளிலும் ஏற்றமோ தாழ்வோ, நிறைவோ குறைவோ, பிரச்சனையோ சந்தோஷமோ, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே நீர் நீராகவே இருக்கிறீர். உம்மை தொழுது கொள்ள யோபுவே போல எங்களுக்கு கற்றுத்தார். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ? இவை எல்லாவற்றிலும் அவன் தன் நாவினால் பாவம் செய்யவில்லை என்று எழுதி வைத்தீரே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை முறை சோக சம்பவங்கள் நடக்கும் பொழுது, விளங்கிக் கொள்ள முடியாத விளக்க முடியாத பிரச்சனைகளின் வழியாக நாங்கள் செல்லும் பொழுது சோர்ந்து போவது மட்டுமல்ல, உமக்கு விரோதமாக இரகசியமாக முறுமுறுக்கவும் நாங்கள் துவங்கிவிடுகிறோம். அப்படிப்பட்ட சமயங்களையெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு உம்மிடத்தில் அன்பு கூறுவர்களாகிய எங்களுக்கு சகலமும் நல்லதாய் தெரிவதும் தீமையாய் தெரிவதும் சகலமும் முடிவிலே நன்மையாய், முடிவிலே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலாய் எங்களை மாற்றுவதற்கு ஏதுவாய் அமையும். இந்த விசுவாசத்திலே நாங்கள் ஊன்றி தரித்திருக்க உதவி தாரும். சோர்ந்து போகிற உள்ளங்களை கர்த்தாவே குற்ற உணர்வு உள்ளாக்காதபடி அவர்களையும் உற்சாகப்படுத்தி, தேவன் சிம்மாசனத்தில் இருக்கிறார், தலைகளை நிமிர்த்துங்கள், வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லி எல்லா சூழ்நிலைகளிலும் துதியின் ஆவியினால் நிறைந்திருக்க நனைந்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல தருணத்தை தந்த தேவாதி தேவனுக்கு முதலாவது கோடி நன்றிகளை நான் செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, கிறைஸ்ட் காலிங் டிவி நடத்துகிற அன்பு போதகர் ஒரு சிறிய பாடலை பாடி என்னுடைய வாழ்க்கையின் சாட்சிக்கு நேராக நான் கடந்து போகும்படி நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.

கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பாரம்பரியமான இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டேன். என்னுடைய தாத்தா பாட்டி அவர்களுடைய காலங்கள், முன்னோருடைய பரம்பரைகளை பார்க்கும்பொழுது என் தகப்பனார், என் தாத்தா அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். கர்நாடகாவில் மைசூரில் ராஜாவின் பரம்பரையில், மைசூர் மகாராஜா, உங்களுக்கு அந்த மாளிகை உங்களுக்கு தெரியும், இன்றைக்கும் இருக்கிறது. அந்த ராஜ பரம்பரையிலேயே பிறந்ததான எங்கள் குடும்பம் என்று சொல்லுவார்கள். கிட்டத்தட்ட ஒரு 18 தலைமுறைகளுக்கு முன்பாக அங்கிருந்து பல காரணங்கள் நிமித்தம் அவர்கள் தென்னிந்தியா பக்கமாக கடந்து வந்ததாக சொல்லுவார்கள். அப்படி வரும்போது என்னுடைய தகப்பனாருடைய சொந்த ஊர் தேனி என்று சொல்லப்படுகிறதான இடத்தில் உள்ள பழனிச்செட்டிப்பட்டி என்ற இடத்தில்தான் என் தகப்பனார், என் பெரியப்பா, அத்தை இவர்களெல்லாம் பிறந்து வளர்ந்தார்கள். என் தகப்பனாருடைய பெயர் தண்டாயுதபாணி, என் தாயாருடைய பெயர் ராஜம்மாள். என் தகப்பனார் வாலிப காலத்துகளே மிகவும் கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒரு குடும்பம். எங்கள் தகப்பனாருடைய தாயார் வந்து அந்த பழனிச்செட்டிப்பட்டியிலே பெரிய வீட்டுக்கார குடும்பம் என்று சொல்லுவார்கள். ஒரு தெருவின் முதல் பகுதியிலேருந்து அடுத்த தெருவின் பகுதி வரைக்கும் அவளுடைய வீடு இருக்கும். இரண்டு பக்கமும் அவ்வளவு பெரிய வீடு. அந்த இடத்திலே அவர்கள் வீடு தான் பெரிய வீடு, பெரிய ஜமீன் பரம்பரை என்று சொல்லுவார்கள். அப்படி இடத்திலே பிறந்தவர்கள் தான் எங்கள் பாட்டி. ஆனால் எங்கள் தாத்தாவுனுடைய பழக்க வழக்கங்களினால், அவர் ஒரு மோசமான பழக்க வழக்கங்கள் அவருக்குள்ள இருந்ததுனாலே அந்த நாட்களிலே கஞ்சா அதெல்லாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாராம். அப்படி அவங்க வாழ்ந்த அந்த சூழ்நிலையிலே குடும்பமானது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளே கடந்து போக ஆரம்பித்தது. ஆனால் எங்கள் பாட்டி மிகுந்த பக்தி வைராக்கியம் நிறைந்தவர்கள், அது மாத்திரமல்ல மன வலிமை அவர்கள் நிறைந்தவர்கள். எப்படியும் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மன வலிமையோடு கஷ்டப்பட்டு தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைத்தாங்க. எங்கள் அப்பா கூட பிறந்தது 3 பேர். அப்பாவுக்கு மூத்த அண்ணன் ஒருவர், அவர் முருகேசன் என்று பெயர். அதற்கு அடுத்து என்னுடைய அத்தை வீரலட்சுமி அவர்களுடைய பெயர். அவர்கள் 3 பேரும் வளர்ந்தார்கள். வளர்ந்து வரும்போது குடும்ப கஷ்டத்தின் நிமித்தம் என்னுடைய அப்பா SLC படித்து முடித்த உடனே அவருக்கு அரசாங்க வேலை கிடைத்தது, ரயில்வே பணி கிடைத்தது நிமித்தம் அங்கு செங்கல்பட்டுக்கு எங்கள் அப்பா கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவர் சின்ன வயதிலே, 18 வயதிலே அவருக்கு ரயில்வே பணி கிடைத்து விட்டது. அதனால் அவங்க இடத்திற்கு அவர் கடந்து போக வேண்டி வந்தது. அப்பா செங்கல்பட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ எங்கள் பெரியப்பா குடும்பம் வந்து விழுப்புரத்தில் வந்துட்டாங்க. அவங்க தையல் தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க, அங்கே வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்பா அங்கே தனிமையாக செங்கல்பட்டில் இருந்து ரயில்வே பணி செய்து கொண்டிருந்த நேரத்தில், ஒரு சில வருடங்களில் என்னுடைய தாயாரோடு எங்கள் அப்பாவிற்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டது. இருவரும் விரும்பினார்கள். என்னுடைய அம்மா வந்து வேறு வகுப்பை சேர்ந்தவர்கள், அவர்கள் நாயுடு என்றதான இனத்தை சேர்ந்தவர்கள். எங்கள் குடும்பம் வந்து அந்த நாட்களில் சொல்வாங்க, தெய்வ தேவாங்க பிராமண செட்டியார் என்று சொல்லுவாங்க. நெசவாள தொழில் தான் அவங்களுடைய மெயினான தொழில். அந்த நெசவாளி தொழில்பதனால எங்களை எப்படியும் பேக்வேர்டில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 1980 வருடங்களுக்கு முன்பாக தான் இது அரசாங்கத்தோடு போராடி அந்த பிராமின் என்றதான அதை எடுத்து விட்டு எங்களுக்கு பேக்வேர்டு என்று கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்தோடு பெரிய ஒரு போராட்டம் செய்து அந்த பேக்வேர்டு என்றதான எடுத்து வாங்கினாங்க. ஸோ எங்கள் குடும்பம் முழுவதும் பூநூல் போடுகிற ஒரு குடும்பம், மிகுந்த பக்தி வைராக்கியமான நிறைந்த குடும்பம், சைவ குடும்பம். அப்படி ஒரு பக்தி மார்க்கத்தில் தான் தகப்பனார் எல்லாம் வளர்ந்து வந்தாங்க. எங்கள் குடும்பத்தில் வந்து குலதெய்வம் உண்டு. குலதெய்வம் என்று அவங்களுக்கு மைசூர் என்று சொல்லும்போது சௌடம்மன் தான் அந்த இடத்துல வந்து குலதெய்வம் என்று சொல்லுவாங்க. அது போக குடும்பத்திற்கு, அதாவது குலத்திற்கு, கோத்திரத்துக்கு என்று ஒரு ஒரு குலதெய்வங்கள் இருக்கும். மொத்தமாக அந்த இனத்துக்குன்னு சொல்லும்போது சௌடாம்பிகை என்றதான அதுதான் அவங்களுக்கு தெய்வமாக இருந்தது. அதே சமயம் தன்னுடைய குலம் என்று சொல்லி வரும்போது கோத்திரம், 108 கோத்திரம் என்று எங்களுடைய இதில் ஒரு 108 கோத்திரம் உண்டு. ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு குல தெய்வம் இருக்கும். நாமம் போடுறவங்கன்னு இருப்பாங்க, அந்த பட்டை போடுறவங்கன்னு இருப்பாங்க. அந்த மாதிரியான பக்தி வைராக்கியத்தில் இருந்து வாழ்ந்த குடும்பம் எங்கள் குடும்பங்கள். அப்படி இருக்கும்பொழுது அந்த எங்கள் குடும்பம் வந்து இந்த பட்டை போடுற ஒரு குடும்பன்றதுனால ரொம்ப ஐதீகமாக இருப்பாங்க, ரொம்ப ஆச்சரியம் நிறைந்த எங்களுடைய குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக இருந்தது. ஒவ்வொரு குலத்திற்கும் ஒரு குல தெய்வம் ஒன்று இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது எங்களுடைய அப்பாவினுடைய வழியிலே, எங்கள் தாத்தாவினுடைய வழியிலே வீரச்சின்ன தாய் என்று தானே ஒரு குல தெய்வம் உண்டு. அதோடு இணைந்து வீரநாகம்மா,
இது இரண்டும் தான் குலதெய்வமாக அவர்கள் வணங்கி வந்தார்கள். இரண்டு குலதெய்வம், அதற்கு மொத்தமாக இந்த தேவாங்க செட்டியார் என்ற இடத்துல அதில் 108 குலம் இருக்கும். அந்த குலத்தில் எங்கள் அப்பாவுடைய வழியில் வந்து மன்மத மகரிஷி கோத்திரம் என்று சொல்லுவார்கள். அந்த கோத்திரம் முழுவதுமாக எல்லாருமா சேர்ந்து பெருமாள் அப்படி கும்பிடுவாங்க. ஆனால் அவங்கவுங்க தாய் தகப்பனாருடைய குடும்பத்துக்கும் தனி தெய்வம் வரும்போது வீர சின்னம்மா, வீரநாகம்மா, இதுதான் குலதெய்வமாக கும்பிட்டு இருந்தாங்க. இந்த புரட்டாசி மாதமானால் அந்த செம்பில் நாமம் போட்டு அதை பூவை சுற்றி வெளியில் போய் எல்லாரிடத்துலேயும் அந்த கோவிந்தா என்று சொல்லி அதை அரிசி வாங்கிட்டு வந்து அதை சமத்து மற்றவர்களுக்கு கொடுப்பது, திருப்பதிக்கு போவது, குலதெய்வ கோவிலில் போய் ஆடு வெட்டி சேவல் வெட்டி, ஒரு பெரிய தோப்பு உண்டு எங்கள் ஊரில், ஒரு பெரிய தோப்பு இதற்கெண்டே விக்கிரக தோப்பு ஒன்று ஒன்று உண்டு. அந்த தோப்பில் போயிட்டு குழந்தைங்க பிறந்தாலும் சரி முட்டை போட்டாலும் சரி எந்த ஒரு காரியம் செய்ய வேண்டுமானாலும் அங்கே போய் தான் பலி செலுத்தி அந்த அந்த முக்கியமான அந்த பலியிடுகிற அந்த இதில் அந்த தலை சில காரியங்களெல்லாம் எடுத்து அப்படியே வானத்தை நோக்கி தூக்கி எறிவாங்களாம். அப்படி தூக்கி எறும்போது அது பார்த்திங்கன்னா திரும்ப பூமி கிட்ட வராதான், அப்படியே எடுத்துகிட்டு போயிடுமா, கீழே விழாது என்று சொல்லி சொல்லுவாங்க. நாங்களும் கூட அதை பார்த்துருக்குறோம், அது அந்த மாதிரி செய்யும் போகிறதுக்காகலாம் நாங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்குறோம். அப்படியெல்லாம் பக்தி மார்க்கமாக இருந்து வந்தாங்க. இந்த சூழ்நிலையில் தான் அப்பா வேலையின் நிமித்தமாக செங்கல்பட்டு போனாங்க, ரயில்வேல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருவரும் காதல் திருமணம் தான் செய்து கொண்டாங்க. இது கொஞ்ச நாள் எங்களுடைய குடும்பத்திற்கு, எங்கள் பாட்டி வீட்டுக்கு, எங்கள் தாத்தா அவங்களுக்கு யாருக்குமே தெரியாத வகையில் இருந்தது. இந்த நிலைமையில் பிள்ளைகளும் பிறக்க ஆரம்பிச்சாச்சு. எங்களுக்கு வந்து 5 பிள்ளைகள் எங்கள் அப்பாவுக்கு பிறந்தாங்க. அம்மா வந்து ராஜம்மா அவங்க பேர். இவங்க இருவருக்கும் 5 பிள்ளைகள் பிறந்தார்கள். எனக்கு முன்னாடி 2 அண்ணன், ஒரு அண்ணனுடைய பேர் வந்து முருகேசன், அது எங்கள் பெரியப்பாவனுடைய பேராக இருக்கிறதுனால கூப்பிட முடியாது என்று சொல்லி எங்கள் மூத்த அண்ணனை ராஜா என்று சொல்லி அழைப்பாங்க. எங்கள் 2வது அண்ணன் பேர் விஜயகுமார், என்னுடைய பெயர் விஜயகுமாரி. நான் 3வது பெண்ணாக பிறந்தேன். எனக்கு அடுத்ததாக வேலு என்றதான ஒரு தம்பி சகோதரன் உண்டு. கடைசி சகோதரன் பேர் சரவணன். இப்படி நாங்கள் 5 பிள்ளைகள் பிறந்திருந்தோம். அடுத்தடுத்து ஓராண்டு 1.5 ஆண்டுகளுக்குள்ளாக அடுத்தடுத்து பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள். இப்படி பிறக்க பிறக்க கொஞ்சம் நாளைக்குள்ளே எங்களுடைய தாத்தா வழியில் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்தது, இவர் இப்படி திருமணம் செய்து கொண்டார், இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறது என்று தெரிய ஆரம்பித்த பொழுது எங்கள் குடும்பங்களில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் அந்த நாட்களில் கிராமத்தில் ஒரு பெரிய கட்டுப்பாடு உண்டு. நம்முடைய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் அந்த நாட்களில் உண்டு. இன்றைய நிலை போல இல்லை அன்றைக்கு. உடனே சொல்லிடுவாங்க, இவங்களை நாங்கள் ஊரை விட்டு தள்ளி வைக்கிறோம், இவங்களுக்கு எங்களுக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை, இவன் அசல் ஜாதியில் போய் பெண் எடுத்ததுனால இனி இவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இந்த குடும்பத்துக்கு யாரும் பெண் கொடுக்கவும் கூடாது, பெண் எடுக்கவும் கூடாது, அவங்க மரணம் என்று வரும்பொழுது யாரும் அதில் கலந்து கொள்ளக்கூடாது, அதாவது பாடியை கூட எடுக்க விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு கட்டுப்பாடு வரும்பொழுது எங்களுடைய அத்தையினுடைய திருமணம் தடைபட ஆரம்பித்தது. அத்தைக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்தாங்க. அவங்க டீச்சர் ட்ரைனிங் எடுத்து விழுப்புரத்தில் டீச்சராக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆகாத ஒரு சூழ்நிலை இருந்தது. எல்லாரும் ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாங்க, எங்கள் குடும்பங்களை தள்ளி வச்சுட்டாங்க. அதனால் அத்தைக்கு கல்யாணம் ஆகலை. இந்த சூழ்நிலையில் என்ன செய்வது என்று எங்கள் பாட்டிக்கு தெரியல. ஆனால் அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நாங்கள் 5 பிள்ளைகள் இருந்தோம். அந்த சொற்ப வருமானம் தான், அதனால் சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தோம். அந்த நாட்களில் எங்கள் பாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை பின் நாட்கள் எனக்கு எங்கள் பாட்டி சொல்லி தான், என் இடத்துல மன்னிப்பு கேட்கும்போது தான் அதை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் அப்பா அது எனக்கு தெரியாது. அப்போ எங்கள் பாட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அப்பாவையும் அம்மாவையும் பிரிச்சிடணும், ஏன்னா அத்தைக்கு கல்யாணம் ஆகாது, சொந்த குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, குலதெய்வத்தை கும்பிட விட மாட்டாங்க, தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்றதுனால என்ன செஞ்சாங்கன்னா, பாட்டி எனக்கு பின்னாட்கள் அவங்க சொன்னது எனக்கு, சென்றாய் பெருமாள் கோவில் என்று ஒன்று போடி பக்கத்திலே இருக்கிறது, அந்த கோயிலில் போய் சேவனை செய்கிறவங்கெல்லாம் பேப்பரில் எழுதுவாங்களாம், எழுதி அந்த சிலைக்கு கீழே பூசாரி கையில் கொடுத்து சிலைக்கு கீழே வச்சு அதில் ஏதோ மந்திரங்கள்லாம் சொல்லி காசு வெட்டி போட்டு ஏதோ செய்வார்களாம். இப்படி செய்து குடும்பம் பிரிய வேண்டும், எங்கள் அம்மா பிரிஞ்சு போயிடணும், எங்கள் அப்பா பிரிஞ்சிடணும் என்று சொல்லி அந்த மாதிரியான காரியங்களை செஞ்சுருக்கிறாங்க. நன்றாக போய்கொண்டிருந்த குடும்பத்தில் திடீர் என்று எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவை பார்த்தாலே பிடிக்காது, ஒரு எரிச்சல் வர ஆரம்பித்து விட்டது. அந்த செய்வினை எங்கள் குடும்பத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது.
எங்கள் அப்பாவை பார்த்தால அம்மாவை பார்த்தால எரிச்சல் ஆகிறது, அம்மாவை போட்டு ரொம்ப அடிக்கிறது, பெல்ட்டாலெல்லாம் அடித்து. எனக்கு சின்ன குழந்தை தான், ஏன்னா அந்த ஒரு ஏதோ ஒரு சிறிய ஒரு ஞாபகம் போல் இருக்கும், எனக்கு சின்ன ஒரு ஞாபகம் இருக்கிறது. அப்பா பெல்ட்டால் அடித்து அம்மா முதுகுலேருந்து ரத்தம் வழியிறத நான் பார்த்துருக்குறேன். ஒரு அப்போலாம் எனக்கு 2 வயசு 2.5 வயசு அப்படி தான் இருக்கும். அது எனக்கு அது ஏதோ ஒரு மூலையில் எனக்கு சின்ன ஞாபகம் இருக்கிறது. அப்படியே அடிச்சிருக்கிறாங்க, ரொம்ப குடும்பம் அதிகமாகிடுச்சு, இனி 2 பேரும் சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறமா அம்மாவோட கூட ஆண் பிள்ளைகளெல்லாம் சேர்த்து அப்பா டைவர்ஸ் செய்து அனுப்பிட்டாங்க. அனுப்பும்போது நான் அப்பா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பேன். 4 ஆண் பிள்ளையில் நான் ஒரு பெண் பிள்ளைன்றதுனால அப்பாவுக்கும் என் மேலே மிகுந்த அன்போடு கூட இருப்பாங்களாம். அம்மா என்னை கூட்டிகிட்டு போயிட்டா கூட அப்பா சொல்லுவாங்க, நான் போட்டிருந்த ஃப்ராக்கை எடுத்து முகத்தில் போட்டுட்டு நான் அழுவேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்ன மட்டும் அப்பா நிறுத்தி கொண்டு அவங்க 4 பேரையும் அம்மாவை அனுப்பி விட்டாங்க, அவங்க பாட்டியோட போயிட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவங்க இருக்கிறாங்களா, அம்மா இருக்கிறாங்களா, இறந்துட்டாங்களா எனக்கு தெரியாது. அதுபோல் அந்த 4 சகோதரர்களும் எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. என்ன அவங்களுடைய சூழ்நிலை என்ன என்று எனக்கு தெரியாது. என்னை மாத்திரம் அப்பா நிறுத்தி கொண்டார். நிறுத்தி கொண்டு ஆனால் நான் 3.5 வயது வரைக்கும் நான் நடக்கலையாம். நான் நடக்காமல் அப்படியே உட்கார்ந்து உட்கார வைத்த இடத்துல மாத்திரம் அப்படியே உட்கார்ந்து கொண்டே இருப்பேன். நான் கால்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும், போலியோ அட்டாக் மாதிரி அந்த மாதிரி எனக்கு இருந்தது. அதனால் நான் 3.5 வயது வரைக்கும் நான் நடக்க மாட்டேன். அப்பா என்னை அலுவலகம் போகும்போதும் என்னையை தூக்கிட்டு தான் போவாங்களாம், தூக்கிட்டு தான் வருவாங்களாம். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போது பாட்டி சொல்லியிருக்கிறாங்க, நீ 2வது கல்யாணம் செய்யணும், நம்ம வகையில் இருந்து ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் செஞ்சாதான் உனக்கு கண்ணியே கழியும், நீ போய் நீயா போய் ஒரு கல்யாணம் பண்ணி 5 பிள்ளைகள் பெற்றதுக்கு அப்புறம்தான் அவருக்கு அப்பாவுக்கு கண்ணி கழியும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் இந்த நாட்களில் கேட்கும்போது அது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. ஆனால் அந்த நாட்கள் அப்படி சொல்லி அப்பாவை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்பா வேண்டவே வேண்டாம், எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது, அவளை இந்த நிலைமையில் இருக்கிறா, எனக்கு வேண்டாம். அப்போ பாட்டி வந்து கட்டாயப்படுத்தி நீ செய்யலை அப்படின்னா நான் தற்கொலை பண்ணிடுவேன், நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஏன்னா பாட்டி தான் என்னை பார்த்துக்கிறாங்க, வளர்த்துட்டு வர்றாங்க. அப்பா கொஞ்சம் அப்பா பாட்டி இல்லாத நேரத்தில் அப்பா என்னை தூக்கிட்டு போயிடுவாங்க. இதனால் பாட்டி என்ன பண்ணாங்க, அப்பாவுக்கு எப்படியும் ஒரு திருமணம் செஞ்சு வைக்க வேண்டும். அப்போ அப்பாவை ரொம்ப கண்டிப்போட கூட சொல்லி நீ திருமணம் செய்யலைன்னா நான் தற்கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லி அது வேறு வழி இல்லாமல் சரி பாருங்க அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு வேறு திருமணம் செய்வதற்கு ஏற்பாடு செய்து திருமணம் செய்து வைத்தாங்க. திருமணம் செய்து அந்த புதுசில் நல்லா இருந்தாங்க, என்னையும் ரொம்ப அன்போடு கூட கவனித்து கொண்டார்கள், நன்றாக வைத்து கொண்டார்கள். அவர்கள் பேர் வந்து மேனகா, நல்லா வச்சுட்டாங்க. எனக்கும் என்னுடைய தாயினுடைய முகம் எனக்கு தெரியாது, ஏன்னா என்னுடைய அம்மா என்னை விட்டு பிரிந்து போகும்பொழுது எனக்கு ஒரு 2.5 வயது 3 வயது அப்படி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு அடுத்து 2 சகோதரர்களும் 1 வயசு கை குழந்தை அந்த மாதிரி தான். அதனால் எனக்கு தாயாருடைய முகம் வந்து எனக்கு ஞாபகத்திலேயே கிடையாது. எனக்கு அம்மா என்று சொன்னால் இவங்க முகம்தான், என்னுடைய அப்பாவுக்கு 2வது திருமணம் செய்த இவங்க முகம்தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதே சமயம் அவங்க மேலே எனக்கு மிகுந்த அன்பு, ஏன்னா என்னை வந்த உடனே எனக்கு அந்த ஒரு தாயினுடைய அன்பு அவங்க காட்டினாங்க. ஸோ எனக்கு வந்து அவங்க மேலே ரொம்ப மிகுதியான ஒரு அன்பு, அம்மா அம்மா என்று சொல்லி ரொம்ப பாசமாக இருப்பேன். ஆனால் கொஞ்சம் நாட்கள் போக போக போக என்னதான் இருந்தாலும் அந்த வித்தியாசம் தெரிய ஆரம்பித்தது. தெரிய ஆரம்பித்ததுன்னா ஒரு சின்ன சின்ன காரியங்களில் கூட அப்பாவோட கூட பெரிய சண்டை வர ஆரம்பித்தது. நான் அப்பா கூட நான் அதிகமாக பேசினா அவங்களுக்கு பிடிக்காது, 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுபோல் எனக்கு வந்து இந்த சின்ன பிள்ளையில் அப்பா மட்டும், எங்கள் குடும்பம் முழுவதும் சைவ குடும்பம். அப்பா ரயில்வேல போய் வேலை பார்த்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட பழகினதுனால மட்டன் சாப்பிடுவாங்க. அப்போ அந்த நல்லி இருக்கும் இல்லையா, அந்த நல்லி எடுத்து அந்த தட்டி அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு நான் சின்ன பிள்ளைன்றதால அது அப்பா எனக்கு பழக்கியிருந்தாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மா அதை அப்பாவுக்கு மட்டும் செய்வாங்க, செஞ்சுட்டு சனிக்கிழமை அப்பா என்ன தேய்ச்சி குளிப்பாங்க, அன்னைக்கு மட்டும் அப்பாவுக்கு செய்வாங்க. அது செய்யும்போது அப்பா என்ன செய்வாங்கன்னா, அப்பா பக்கத்தில் உட்காந்துருப்பேன் சாப்பிடும்போது, உடனே அப்பா என்ன செய்வாங்கன்னா, சரி எனக்கு பிடிக்குமே என்று சொல்லி அந்த நல்லியை என் கையில் ஒரு நாள் கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான், பெரிய சண்டையாயிருச்சு, பயங்கரமான சண்டையாயிருச்சு. சண்டையாகி உடனே அப்பா அம்மாவை போட்டு ரொம்ப அடித்து பயங்கரமான கலவரம் ஆயிட்டு, அது அன்னையோடு நான் அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் அசைவமே சாப்பிட்றதே இல்லை. அது மாதிரி நிறைய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாது. அது மாதிரி காஃபி குடிக்கிறதுல கூட
இவங்களுக்கு அவங்களுக்கு அப்பாவுக்கு அப்படி போடும்போது நல்லா கெட்டியான பாலில் அப்படி போடுவாங்க. ஸோ எனக்கும் பாட்டிக்குன்னும் போது அதில் அந்த பாலில் தண்ணி காஃபியில் தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க, அது குடிக்கிறதுக்கே விளங்காது. அப்பாத்தேன், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அப்பாட்டேன்னா நடக்கிற எதையுமே நான் எதுவுமே அப்பாட்ட சொல்ல மாட்டேன். சமயத்தில் பாட்டி சொல்லிடுவாங்க, ரொம்ப குடும்ப பண்ணுறான்னு சொல்லிடுவாங்க. அப்பா போட்டு அடிச்சிருவாங்க, அம்மாவை அடிச்சிருவாங்களேன்றதுக்காக நான் அப்பாட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். அந்த காப்பி பார்த்திங்கன்னா தண்ணியாக கருப்பாக இருக்கும். அது காப்பியை குடிக்கிறதுக்கு குடிக்காமலே இருக்கலாம்னு சொல்லி நான் அந்த நாட்கள்லேயே காப்பி டீ குடிக்கிறத விட்டுட்டேன். அது அதுக்கப்புறம் எனக்கு அந்த காப்பி டீ குடிக்கிற பழக்கம் இல்லை, அந்த காப்பி டீ குடிக்கிறத விட்டுட்டேன். அது மாதிரி அப்பாவுக்கு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஒரு தம்பி பிறந்தான், மோகன் என்று சொல்லி ஒரு தம்பி. அடுத்ததாக ஒரு தங்கச்சி, நாகஜோதி என்று பேர், தங்கச்சி பிறந்தாங்க. ரெண்டு குழந்தைங்க மேலே நான் ரொம்ப பிரியமாக இருப்பேன், ரொம்ப பாசமாக இருப்பேன், எப்பயுமே தூக்கி வச்சுட்டு தான் இருப்பேன். பிள்ளைகளை நான் முக்கால்வாசி நான் தான் வளர்த்தேன், அந்த மாதிரி தான் இருந்தேன். பிள்ளைகளோட ரொம்ப அன்பாக இருப்பேன். அப்படி அவங்க குழந்தைங்களானதுக்கப்புறம் ரொம்ப வித்தியாசங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு வச்சாங்கன்னா கூட அந்த குழம்புல என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருவாங்க, தனியாக அப்பாவுக்கு அம்மாவுக்கு தம்பிக்கு அப்படி என்னுடைய தங்கச்சி வந்து ரொம்ப அப்போ தான் பிறந்த குழந்த, தனியாக எடுத்து வச்சுருவாங்க. எடுத்து வச்சுட்டு அந்த குழம்புல என்ன செஞ்சுருவாங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. அவங்களுக்கு நைட்டுக்கு இருக்கிற அந்த குழம்பத்துக்கு பரன் ஒன்று இருக்கும் எங்கள் வீட்டில், அந்த பரனில் மேலே பாத்திரத்துக்கு கீழே மூடி மறைச்சி வச்சுருவாங்க. ஸோ நான் அந்த நாட்களில் வந்து நாங்கள் இப்படி தான் நான் வளர்ந்தேன். அது மாத்திரம் இல்லை, ரொம்ப எங்கள் குடும்பம் வந்து மிகவும் ஒரு கண்டிப்பான ஒரு குடும்பம். அப்பாவுடைய அன்புன்றதை நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அப்பா வந்து அப்பாவுக்கு எது அன்புன்னா நான் பிள்ளைகளை ரொம்ப கண்டிப்பாக வளர்க்கணும், நல்லா ஒழுக்கமாக வளர்க்கணும், நேர்மையாக வளர்க்கணும், அதுதான் அப்பாவை பொறுத்த வரைக்கும் அன்பு. அதனால் அப்பாவுடைய அன்புன்றது எங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் மூணு பேருமே அப்படி தான் வளர்ந்தோம். அப்பாவுடைய அன்புனாலே எங்களுக்கு என்னென்னு தெரியாது. ஏன்னா அப்பா வராங்க அப்படின்னு சொன்னால் தூரத்தில் அப்பாவோட வண்டி வர்ற சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் அங்கங்கே ஒதுங்கிடுவோம், பெட்டிப்பாம்பா அடங்கிடுவோம், எல்லாம் விளையாடிட்டு இருந்தால் செஞ்சாலும் கூட அங்கங்கே அடங்கிடுவோம், அந்த மாதிரி தான் இருப்போம். அப்போ அப்படி தான் மிகுந்த கண்டிப்போடு கூட இருப்பாங்க. நாங்கள் அது அதிகமாக எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படிலாம் எங்களுக்கு சின்ன வயசில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் எங்களுக்கு யாரும் கிடையாது. எங்கள் வீட்லேயே எங்கள் ஹவுஸ் ஓனர் பொண்ணு, என்னுடைய வயதுக்கு ஒத்தவள், அவள் பேர் ராணி, அவளும் நானும் தான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். அவங்க வீட்டார் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஆனால் சாப்பிட்ற சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா சட்னியில் தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க, ஸோ நான் சாப்பிட மாட்டேன், நான் அப்படியே ஸ்கூலுக்கு போயிடுவேன். இதை எங்கள் பாட்டி பார்த்துட்டு என்ன செய்வாங்கன்னா 11 மணிக்கெல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க. நான் பள்ளிக்கூடத்துக்கு முதலாவது அப்பா என்ன செஞ்சாங்கன்னா, நான் 3.5 வயதாக இருக்கும்போது நடக்க முடியாமல் இருக்கிறா, இவ்வளோ தூக்கி சுமக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் வயது கூட போட்டு அப்பா என்னை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்தாங்க. செங்கல்பட்டில் இருக்கிற ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா என்ற பள்ளிக்கூடத்தில் தான் நாங்கள் மூவருமே படித்தோம். பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அங்கே சேர்த்துட்டு காலையில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் கணக்கு தான், அப்பாவுக்குன்னா 4 இட்லி, பாட்டிக்குன்னா 3 இட்லி, எங்களுக்குன்னா 2 இட்லி, அப்படி கணக்கு தான். அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு கட்டுப்பாடு, அப்படிதான் எங்கள் குடும்பம் இருந்தது. அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நல்லா கெட்டி சட்னியாக இருக்கும், எனக்கு பாட்டிக்கு தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. அந்த மாதிரி சொல்ல நான் சாப்பிடாமலே போயிடுவேன். ஆனால் எங்கள் பாட்டி 11 மணிக்கெல்லாம் இப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு பித்தளை தூக்குவாளி ஒன்று உண்டு, அதில் சாப்பாடை எடுத்துட்டு கொண்டு வந்து 11 மணிக்கெல்லாம் வந்து மரத்துக்கு கீழே முக்காடை போட்டு பாட்டி உட்காந்துட்ருப்பாங்க எனக்கு சாப்பாடு கொடுக்கணும். சில வேலைகளில் வந்து டீச்சர்கிட்ட சொல்லிடுவாங்க, அம்மாவை சாப்பிடாம வந்துட்டா அப்படின்னு. டீச்சர்ஸ்லாம் என்னை ரொம்ப அன்போடு கூட வச்சுக்கிடுவாங்க. பாட்டி வந்து அவங்ககிட்ட படிக்க மாட்டேங்கிற அம்மா அப்படின்வாங்க, படிக்கிற பிள்ளைகளை போயிட்டு நீங்கள் படிக்கலன்னு சொல்கிறீங்க, படிக்காத பிள்ளைகளை சொல்லுங்கள் அப்படின்வாங்க. அப்போ அவங்ககிட்டலாம் சொல்லுவாங்க நீ போய் சாப்பிட்டுவான்வாங்க. அதனால் நான் பள்ளிக்கூடம் விட்டதுக்கப்புறம் தான் பாட்டி தான் அதிகமாக என்னை வளர்த்தது. எங்கள் பாட்டி தான் எனக்கு பாட்டி சாப்பாடை உருட்டி கொடுத்துட்டு என்னை சாப்பிட வச்சுட்டு தான் அப்புறம் அவங்க வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் தான் பள்ளிக்கூடம், அதுக்கு கொஞ்சம் வர்றதுக்கு நான் லேட் ஆகிடுச்சுன்னா கூட வேறு எதையாவது எங்கள் அப்பாட்ட சொல்லி கொடுப்பாங்க, சொல்லி கொடுத்து அடிக்க வைப்பாங்க. இப்படி ஒரு சூழல் நான் வளர்ந்துட்டே வரும்போது அன்புக்காக எங்கிற சாயங்காலம் வந்த உடனே ஸ்கூல் விட்டு வந்த உடனே ரொம்ப பசிக்கும், சின்ன பிள்ளைங்க தானே, கொஞ்சம் இருக்க இருக்க வளர்ந்துட்டு வரோம், வாலிப பிள்ளைகளாக வளர்ந்துட்டு வரோம், ரொம்ப பசிக்கும், வந்த உடனே பசிக்கும். அப்போ நான் என்ன செய்வேன்னா வந்த உடனே வீட்டில் என்ன இருக்குன்னு பார்த்து சரி இருக்கிறத எதையாவது சாப்பிடுவோன்ட்டு சாதத்தை போட்டு குழம்பு போட்டு வெளியில் வந்து நாங்கள் ஒரு கூட்டு குடும்பம் போல் தான் அங்கே இருந்த குடும்பத்தில் நாங்கள் ஒரு காமனில் கூட இருந்தோம், எல்லாரும் அன்போடு கூட இருப்பாங்க. நாங்கள் வெளியே உட்காந்துட்டு அப்படியே சாப்பிடுவோம்.
அம்மா அந்த நேரத்தில் வெளியே வந்து இருந்துட்டு திட்டுவாங்க, பயங்கரமாக பச்சை பச்சையாக திட்டுவாங்க. சாப்பிட வந்து உட்காந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்க அசிங்கமாக எந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாதோ அவ்வளோ வார்த்தையும் சொல்லி திட்டுவாங்க. அப்படி திட்டும்போது அந்த சாப்பாடு சாப்பிடும்போது என் கண்கள்லேருந்து கண்ணீர் வடியும். அந்த சாப்பாடு முழுவதும் என் கண்ணீர் போய் விழும். அப்படி அதையெல்லாம் அங்கே குடியிருக்கிறவங்க பார்த்து கொண்டே இருப்பாங்க. இதை பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவாங்க, உன் பொண்ணு இந்த மாதிரி ரொம்ப குடும்பம் பண்ணுறாங்க, நீங்கள் என்னன்னு கொஞ்சம் பார்க்கக்கூடாதா அப்படின்றாங்க. அதனால் சில நேரத்தில் அப்பா என்ன செய்வாங்கன்னா, தூரத்துலேருந்து வரும்போதே வண்டியை ஆஃப் பண்ணிட்டு வருவாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வண்டி சத்தம் இல்லாமல் கொண்டு வந்து நிறுத்திட்டு உள்ளே நடந்து வருவாங்க. கொஞ்சம் நீளமாக இருக்கும், எங்கள் வீடு வந்து எப்படி இருக்குன்னா பாரத விலாஸ் வீடு மாதிரி இருக்கும். அப்படி நீளமாக அந்த கூடாரத்தில் நடந்து வருவாங்க. அம்மா குனிந்து அரிசி கலந்து கொண்டு திட்டிகிட்டே இருப்பாங்க. திட்டுறதுலாம் இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த சின்ன வயதில் அந்த பிஞ்சு மனசில் கேட்கக்கூடாத ஒரு வார்த்தைகள், கேள்விகள், அசிங்க அசிங்கமான வார்த்தைகள் அப்படி சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்பா கேட்டுகிட்டே வருவாங்க. கேட்டு வந்தோடனே பயங்கர கோபம் வந்துடும் அப்பாவுக்கு. வந்த உடனே அந்த அரிசியை தூக்கி பிடுங்கி எறிவாங்க. நான் நடுங்க ஆரம்பிச்சிருவேன், ஏன்னா தெரியும் அப்பாவோட அடி இடி மாதிரி விழும், பயங்கரமாக அடிப்பாங்க. நான் அவங்க என்னை திட்டுறதெல்லாம் எனக்கு மறந்துடும். ஐயோ அம்மா அப்பா கொல்ல போகிறாரேன்னு நினச்சி பதறுவேன், அழுவேன். அப்போ அடி அடிப்பாங்க. அடிக்கும்போது அம்மா கத்து கத்துன்னு கத்துவாங்க, பயங்கரமாக கத்துவாங்க. அப்பாவோட அவங்க கத்த கத்த அப்பா அடிப்பாங்க. அப்போ ஊடால போய் நான் விழுவேன், அப்பா அடிக்காதீங்கப்பா, வேண்டாப்பா, விடுங்கப்பா, நான் அடி போனால் அம்மா என்னை திட்டுவாங்க. எல்லாம் உன்னால தான், நீ என்றைக்கு செத்து தொலைகிறியோ அன்றைக்கி தான் நான் நல்லா இருப்பேன், நீ செத்து தொலை, உன்னால தான் குடும்பத்தில் சண்டை, நீ என் குடும்பத்தை கெடுக்க வந்தவ, இப்படியே என்னை திட்டுவாங்க. நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணி போனால் மூணே நாளில் தாலி எடுத்துட்டு வந்துடுவ. சின்ன பிள்ளை பாருங்க, சிறு பிள்ளை, அந்த வார்த்தைகளை தான் என்னால் அந்த நாட்கள் என்னால் தாங்க முடியல, அழுவேன். நீ மூணே நாளில் நீ போய் மூணே நாளில் தாலி அறுத்துட்டு வந்துடுவ, பாரு என் சாபம்லாம் உன்னை சும்மாவே விடாது அப்படின்னு திட்டுவாங்க. நான் தாயோட அன்புக்கு இயங்குவேன், அவங்க அன்புக்கு இயங்குவேன், ஆனால் அவங்க என்னை கடைசி வரைக்குமே அவங்க என்னை புரிஞ்சிக்கலை, அப்படியே தான் இருந்து மறிச்சாங்க. அந்த அந்த அப்படி தான் அழுவேன். அழுத உடனே இப்படி தான் சண்டை, பயங்கர சண்டை வரும். எனக்கு என்ன இது இருக்க இருக்க நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்குள்ள மன பாரங்கள், சின்ன வயசுல தாங்க முடியாத ஒரு மன பாரம் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. ஆறாவது ஏழாவது அப்படி படிக்கும் போதெல்லாம் நான் வியாதியினால் தாக்கப்பட்டேன். ஏன்னா சரியான ஆகாரம் இல்லை. அப்பா சம்பாரிச்சுட்டு வருவாங்க, அப்பா ரயில்வே வேலை பார்க்குறாங்க. வந்து ஈவினிங் என்ன செய்வாங்க, காலைல 6:30 அப்பா வேலைக்கு போயிடுவாங்க. போயிட்டு ஈவினிங் வருவாங்க, மத்தியானம் அவங்க வந்து சாப்பிட்டு போகும்போது நாங்கள் இருக்க மாட்டோம், ஸ்கூலில் இருப்போம். ஈவினிங் வருவாங்க, ஈவினிங் வந்து காஃபி குடிச்சிட்டு போயிடுவாங்க. ஒரு அப்பா வந்து எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிச்சிருந்ததுனால டிவி ரேடியோலாம் ரிப்பேர் பண்ணுற கடை ஒன்று வச்சுருந்தாங்க, அந்த கடையில் போய் சம்பாதிக்க போயிடுவாங்க. அங்கே போயாச்சுன்னா அப்பா அடுத்து நைட்டு நாங்கள் தூங்கினதுக்கு அப்புறம் தான் அப்பா வருவாங்க. ஸோ வீட்டில் நடக்கிற எதுவும் அப்பாவுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்களும் அப்பாவோட நெருங்கி பழகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் எங்களுக்கு அங்கே இல்லை. அப்பா சம்பாதிப்பாங்க, சம்பாரித்ததை கொண்டு வந்து அப்படியே அம்மாட்ட கொடுத்துருவாங்க. அப்பாவுக்கு வேறு எந்த கெட்ட பழக்கம்லாம் கிடையாது. சிகரெட் ஒன்று அதிகமாக அப்பா குடிப்பாங்க, நாங்கள் அப்பாட்ட பார்த்தது அது ஒன்று தான். வாரத்தில் ஒரு நாள் அப்பா அம்மாவும் சினிமா தேட்டருக்கு போவாங்க, எங்களை கூப்பிட்டு போக மாட்டாங்க. அப்படியே எப்பயாவது போகணும் அப்படின்னா அவங்க முதல்ல போய் பார்த்துட்டு அது ஒரு குடும்ப படம், ஒரு நல்ல படம், எதுவும் அசிங்கமான காட்சிகள் இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் மற்ற குடும்பத்தில் மற்ற வீட்டில் குடியிருக்கிறவங்களோட கூட பெண்களோட சேர்ந்தோ இல்லாட்டி எங்கள் பாட்டியோடையோ அப்படி எப்போயாவது ஒரு நாள் சினிமா தேட்டருக்கு போன அனுபவங்கள் உண்டு. மற்றபடி நாங்கள் சினிமா, எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். அந்த நாட்களில் சினிமானா ரொம்ப உயிர். நானும் என்னுடைய ஃப்ரெண்டை, எனக்கு அந்த வீட்டில் இருந்த ஒரே ஃப்ரெண்டு ராணி, நான் அதிகமான சினிமா புஸ்தகங்களை எடுத்து வச்சுட்டு நானும் அவ்வளோ அதிகமாக பாட்டு பாடிட்டே இருப்போம். அதுதான் எங்களுக்கு பொழுதுபோக்கு. இல்லைன்னா இந்த தட்டா விளையாடுறது, கூழாங்கல், இங்கே தேனிக்கு எப்பயாவது எங்கள் பாட்டி கூட வந்தோன்னா அங்கே கூழாங்கல் நிறைய பிறக்கி எடுத்துகிட்டு போவேன். அந்த கல்லை வச்சுட்டு நாங்கள் தட்டாங்கல் விளையாடுறது, தாயம் விளையாடுறது, இதுதான் எங்களுக்கு விளையாட்டு, இதுதான் எங்களுக்கு பொழுதுபோக்கு. பெரிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படிலாம் எங்களுக்கு கிடையாது, ரொம்ப கட்டுப்பாடாக வளர்க்கப்பட்டோம். இந்த ஒரு பக்கம் நான் இந்த அன்பு கிடைக்காதது நிமித்தம் இந்த பாதிப்பு எனக்குள்ளே அதிகமாகி நான் என்னுடைய இருதயமானது பாதிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டதுனால அன்புக்கு ஏங்கி ஏங்கி ஒரு ஹிஸ்டீரியா பேஷண்ட் போல் மாற ஆரம்பிச்சிட்டேன். சரீரத்துலேயும் பலன் இல்லை, மனதளவுலேயும் எனக்கு பலன் இல்லை. ஸோ படிப்பு மேலேயும் என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அங்கே போகனாலும் எல்லா வசதியான எல்லாரும் யூனிஃபார்ம் தான் அங்கே,
ஆனால் வசதியான பிள்ளைகள் வருவாங்க, அவங்க எல்லாரும் ரொம்ப பெருமையாக பேசும்போது எனக்கு பேசுறதுக்கு அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. எல்லாரும் கட்டுரை போட்டி, பாட்டு போட்டி, டான்ஸ் போட்டி அப்படிலாம் கலந்துக்குவாங்க. எனக்கு ரொம்ப ஆசை, நல்லா படிப்பேன், அதிலெல்லாம் கலந்துக்கிட்டாலும் முதல்ல வருவேன். ஆனால் எனக்கு அதுக்கெல்லாம் வீட்டில் அனுமதி கிடையாது, அப்படிலாம் போகக்கூடாது, அது அனுமதி கிடையாது. பள்ளிக்கூடம் விட்ட உடனே, இப்போ பின்னாடி தான் வீட்டுக்கு, பின்னாடி தான் பள்ளிக்கூடம், விட்ட உடனே வீட்டுக்கு வந்துடணும். 5 நிமிஷம் லேட்டானாலும் அடி விழுந்துடும். அதனால் அதில் நான் எதுலேயுமே நான் பங்கு பெற முடியாது. எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரே ஒரு தடவை நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்பொழுது கோலாட்டம் என்றதான் அந்த ஒரு நிகழ்ச்சியில் மட்டும்தான் நான் கலந்து கொண்ட எனக்கு நினைவு இருக்குது. மற்றபடி வேற நான் எதுலேயுமே கலந்து கொண்டது கிடையாது, எனக்கு அதுக்கு அனுமதியும் கிடையாது. எனக்கு ஹிஸ்டீரியா பேஷண்ட்டாக மாறி அன்புக்காக ஏங்கி ஃபிட்ஸ் போல் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஃபிட்ஸ் வந்து வந்து வந்து ஒவ்வொரு முறையும் எனக்கு ஃபிட்ஸ் வரும்போதெல்லாம் உயிர் போகிற நிலைமையில தான் வந்துடும். வந்தோடனே என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அப்பா சேர்ப்பாங்க, சேர்த்து ஜிஹெச்சில் தான் சேர்ப்பாங்க. சேர்த்துட்டு அங்கே போர்டில் போட்டுருவாங்க, சீரியஸ் போர்டில் என்னுடைய பெயர் போட்டுருவாங்க. அந்தளவுக்கு சீரியஸாக இருப்பேன், டாக்டர்ஸாலே கண்டுபிடிக்க முடியாது என்ன என்ன செய்யுது அப்படின்னு. எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாங்க. அப்புறம் ராயபுரா ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே எங்கள் அண்ணன் எங்கள் பெரியப்பா மகன் வேலை பார்த்ததுனால அங்கே கொண்டு போய் எனக்கு அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் ஒன்றுத்துலேயுமே எனக்கு சுகம் கிடைக்கல. இப்போ டாக்டர் சொன்னாங்க, இந்த சூழ்நிலையை நீங்கள் மாற்றி வைங்க, அன்புக்கு ரொம்ப ஏங்கி போயிருக்கிற பிள்ளை, அதனால் இந்த சூழ்நிலையை கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் தாத்தா வழி சொந்தத்தில் போடியில் எங்களுக்கு ஒரு மாமா இருக்கிறார், எங்கள் பெரியப்பா மனைவியோட கூட பிறந்த அண்ணன். சொந்தத்தில் தான் எங்கள் தாய் மாமா மகளை தான் எங்கள் பெரியப்பா மேரேஜ் பண்ணது, அதனால் அவர் எங்களுக்கு சொந்தம். அப்போ அவங்க வீட்டில் கொண்டு போய் வச்சு பார்க்கலாம், ஏன்னா மாமா அத்தையெல்லாம் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. சரி, அவங்க வீட்டில் கொண்டு போய் வச்சு பார்ப்போம்னு சொல்லி நான் ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கும்பொழுது என்னுடைய படிப்பை கண்டினியூ பண்ண முடியாமல் அங்கேருந்து எடுத்து திரும்ப நான் அங்கே போடியில் கொண்டு போய் எங்கள் அத்தை மாமா வீட்டிலேருந்து படிக்கிறேன். அங்கே ஒரு ஸ்கூலில் என்னை சேர்க்குறாங்க. சேர்த்து அந்த ஸ்கூலில் ஒரு 6 மாதம்தான் நான் படிக்கிறேன், போடி நாயக்கன் ஸ்கூலில் படிக்கிறேன். அதை ஆனால் என்னால் முழுசாக படிப்பை கண்டினியூ பண்ண முடியல, ஏன்னா அந்த வியாதியின் நிமித்தமாக. அங்கே போய் எனக்கு இன்னும் மனவேதனை அதிகமாகிடுச்சு. நான் அப்பாவையும் இப்போ நான் பிரிஞ்சிருக்கிறேன், ஏன்னா இருக்கிற ஆதரவு அப்பா தான். அப்பாவை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஏதோ வீட்டில் பார்ப்போம். ஆனால் இப்போ அப்பாவையும் நான் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அப்பாவோட அருமை தெரியுது. அப்பாவை பார்த்தா பயப்படுவோம், நடுங்குவோம், ஆனால் அங்கே போனால் நல்லா இருப்போம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அங்கே போனோடனே என்னுடைய அப்பாவோட பிரிவு என்னை ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சுது. பாதித்தோடனே ரொம்ப அதிகமாக அந்த வியாதி என்னை தாக்கி பிள்ளை பிழைப்பாளா அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு. வந்த உடனே அங்கே போடியில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல், இன்றைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது டாக்டர் சொல்கிறாங்க, இப்போ பிழைப்பாளான்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. என்னுடைய ஹார்ட்லலாம் டைரெக்டாக இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அப்படி இன்ஜெக்ஷன் போட்டாலும் எனக்கு அந்த வலி கேட்காது, ஃபிட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃபிட்ஸ் வரும், அப்படியே மயங்குவேன், திரும்ப எப்போ நினைவு வரும் தெரியாது, திரும்ப ஃபிட்ஸ் வரும், இப்படியே இருந்துகிட்டே இருந்தது. அப்போது தான் எங்கள் பாட்டி என்ன செஞ்சாங்கன்னா, என்கிட்ட பக்கத்தில் வந்து உட்காந்து என் கையை பிடிச்சி அழுதாங்க. என் பாட்டிக்கு மேலே ரொம்ப உயிர், ஒரே பெண் அப்படின்றதுனால ரொம்ப உயிராக இருப்பாங்க எங்கள் பாட்டியை மேலே. அப்போ தான் என் கையை பிடிச்சி எங்கள் பாட்டி அழுது சொன்னாங்க, என்னை மன்னிச்சிடுமா, என்னால் தான் நீ இன்றைக்கி இந்த கஷ்டப்படுற, நான் செஞ்சதோட பாவத்தினுடைய விளைவு தான் இந்த சாபம் இன்றைக்கி உன்னை பிடிச்சிருக்கு, நீ படுற வேதனையை பார்த்து நான் வேதனைப்படுறேன், நான் அழுகிறேன், நான் தான் உங்கள் அம்மாவை உங்கள் அப்பாட்ட இருந்து பிரித்தேன், சென்றாய் பெருமாள் கோயிலில் கொண்டு போய் வச்சு சேவனை செஞ்சு நான் தான் பிரித்தேன், அதனுடைய பலனை நான் இன்னைக்கு அனுபவிக்கிறேன், அதை போய் மாற்றி எழுதி வச்சாதான் அந்த சாபம் போகும்னு சொல்லி மறுபடியும் எங்கள் பாட்டி அந்த கோவிலுக்குள்ளே போய் மறுபடியும் அதை மாற்றி எழுதி வைக்கிறேன்னு எழுதி வச்சு இதை கொண்டு வந்து அந்த திருநீரெல்லாம் பூசி விட்டாங்க. ஆனால் சின்ன குழந்தையிலேருந்தே எனக்கு ஒரு சுபாவம் என்னன்னா கடவுளை பார்க்கணும். சின்ன குழந்தையிலேருந்தே நான் ரொம்ப முருக பக்தை, முருகன் மேலே அளவில்லாத ஒரு அன்பு எனக்கு. எனக்கு குடும்பத்தில் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, அந்த அளவில்லாத எனக்கு ஒரு அன்பு. போய் அந்த படத்துக்கு முன்பாக நின்று கொண்டு அழுவேன், அங்கே தான் போய் எல்லா கவலையும் கவலையெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி அழுவேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கோவில் உண்டு, ஒரு பெருமாள் கோவில் உண்டு. அந்த கோவிலுக்கு நாங்கள் தொடர்ந்து போகிறதுக்கெலாம் எங்களுக்கு அனுமதி கிடையாது, என்றைக்காவது ஒரு நாள் விடுவாங்க, நானும் அந்த பொண்ணு ராணின்ற பொண்ணும் தான் சேர்ந்து போவோம். அந்த ரெண்டு பேரும் போயிட்டு கொஞ்சம் போய் அந்த கோவிலில் விளையாடிட்டு கும்பிட்டுட்டு வருவோம். அப்போ அங்கே தான் உட்காந்து அழுவேன்.
நான் அழுதுகிட்டே இருப்பேன். என்னுடைய காரியங்களெல்லாம் சொல்லி நான் அழுவேன். இந்த சமயத்தில் எனக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் கூட ஞாபகத்துக்கு வருது. இதுக்கு இடையில் எங்கள் கோவிலில் வந்து குலதெய்வ கோவிலில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வத்துக்கு கும்பிட போவாங்க. கொஞ்சம் வருடங்களாக அது கும்பிடுறது நிறுத்தியிருந்தாங்க. ஸோ அதனால பல போராட்டங்கள் வரலாம், சரி அதை போய் கும்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அடுத்த வம்சம் யாருன்னு சொன்னால் எங்கள் அப்பா தான் இருக்கிறாங்க. அப்போ எங்கள் அப்பா இருக்கிறாங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க தான் அந்த கிரகம் எடுக்கணும். நாகம்மாவுக்கு ஒரு கிரகம் சிங்காரிப்பாங்க, அந்த கிரகத்தை வந்து பொம்பளை பிள்ளைங்க தான் எடுக்கணும். அப்படி பார்த்தா எங்கள் அப்பாவோட வழியில் நான் தான் அந்த கிரகத்தை சுமக்கணும். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, அதெல்லாம் இவ சுமக்கக்கூடாது, இவ வந்து நம்ம ஜாதியில் பிறக்கலை, இவ வந்து அதை தீட்டுப்பட்டவ அப்படின்ற மாதிரி என்னை ஒதுக்குனாங்க, தள்ளி வச்சாங்க. இவ வந்து அதை சுமக்கக்கூடாது, இவ சுமந்தாலாம் நம்ம அந்த குலதெய்வம் மேலே வராது, அதனால் இவ வந்து சுமக்கக்கூடாது. அப்போ நான் ஒரு 7வது என்னமோ படித்து கொண்டு இருக்கிறேன். அந்த நிகழ்ச்சி வந்து என்னை இருதயத்தை ரொம்ப பாதித்தது. அந்த நேரம் எங்கள் பாட்டி கீழே விழுந்து கால் உடஞ்சி வீட்டில் இருக்கிறாங்க, புத்தூர் கட்டு போட்டு வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ என்ன எங்கள் பாட்டிக்கு உதவியாக வச்சுட்டு இவங்க எல்லாம் போயிட்டாங்க. சரி, எனக்கு அடுத்து யார் அங்கே கரகம் எடுக்க வைக்கிறதுனா, எங்கள் பெரியப்பா மக மூத்த பொண்ணு தமிழ்ச்செல்வின்ற பொண்ணு, அவளுக்கு அவளை வச்சு நம்ம அந்த கரகத்தை எடுக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு அவள் அக்கா அதில் எடுக்க வைப்போன்ட்டு அவளை அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு சின்னாளம்பட்டி ஏழுவனம்பட்டியில் கொண்டு போயிட்டு வச்சு அந்த குலதெய்வத்துக்குள்ளே வச்சு கும்பிடணும் அப்படின்னு சொல்லி கும்பிட கொண்டு போகிறாங்க. எனக்கு ஒரு வைராக்கியம், நான் வந்து அப்போ தான் எனக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி வருது, கடவுள் இதெல்லாம் பார்ப்பாரா? அப்போ இந்த ஜாதியில் பிறந்திருக்கா, இந்த ஜாதியில் பிறந்திருக்கா? அப்போ இவ எங்கள் அக்கா போய் எடுத்தால் தான் அந்த கிரகம் எடுக்க முடியுமா? அது சாமி வந்து தான் அந்த கிரகத்தை எடுப்பாங்களாம், இல்லைன்னா அந்த கிரகத்தை அசைக்கக்கூட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அக்கா மேலே வந்து தான் எடுக்க முடியுமா? ஏன் ஏன் மேலே அந்த தெய்வம் வராதா? அந்த தெய்வம் தானே என்னையும் பிறக்க வச்சிச்சு. இந்த குடும்பத்துலேருந்து நான் பிறந்தது என்னுடைய குற்றமா? அது ஏன் குற்றம் இல்லையே, நான் என்ன பாவம் செஞ்சேன், என்னை ஏன் எடுக்கக்கூடாதுன்றாங்க. அப்போ ஏன் இருதயத்துக்குள்ளே அப்போ தான் முதல்ல கேள்வி வர ஆரம்பிச்சிச்சு. அப்போது தெய்வம் யார், ஏன் அந்த தெய்வம் வந்து என்னை ஏற்றுக்கொள்ளல, என்னை ஏன் ஒதுக்கி வைக்கிறாங்க என்ற கேள்விகள் அந்த பிஞ்சு உள்ளத்தில் அப்போ தான் வர ஆரம்பித்தது. அப்போ எனக்குள்ளே ஒரு வைராக்கியம் வந்தது. நான் அப்போ அந்த தெய்வத்தை கும்பிட்டு இங்கேருந்தே கும்பிட்டு சொல்கிறேன், எங்கள் அக்கா மேலே சாமி வரவே கூடாது, அந்த கிரகத்தை எடுக்கவே கூடாது, இதுதான் எங்கள் குடும்பத்துக்காருக்கு நீ கொடுக்குற அடி, நீ உண்மையான கடவுளாக இருந்தால் எங்கள் அக்கா மேலே சாமியே வரக்கூடாது, அதை எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நான் இங்கேருந்தே கும்பிட்றேன். கும்பிட்டு அதே மாதிரி அங்கே போகிறாங்க, குலதெய்வ கோவிலுக்கு போகிறாங்க. போய் வச்சு நிறைய சாமி அடிலாம் வச்சு, உங்களுக்குலாம் தெரியும், அந்த உடுக்க இடுக்க எல்லாம் அடித்து மேலே தாளமெல்லாம் அடித்து என்னென்ன கொலவையெல்லாம் போடுவாங்க, கொலவையெல்லாம் போட்டு அந்த குலதெய்வம் வரணும் அப்படின்றதுக்காக கொலவையெல்லாம் போடுவாங்க. அடி போட்டு எவ்வளோ நேரம் மணிக்கணக்காக போராடி பார்க்குறாங்க, எங்கள் அக்கா மேலே அந்த சாமி வரவே இல்லையாம், வர கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் வேற யாரையோ வச்சு எடுத்து ஏதோ செஞ்சு அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அந்த ஒரு நிகழ்ச்சியெல்லாம் என்னுடைய இருதயத்தை ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சது. அதனால் நான் அப்போ இருந்தே நான் கடவுளை தேட ஆரம்பித்தேன், கடவுள் இருக்கா இல்லையா எனக்கு தெரியணும், அப்போ முருகன் வந்து எனக்கு நேரடியாக வரணும், என் கூட பேசணும். ஏன்னா அந்த நாட்களில் வந்து நான் அந்த கிருபானந்த வாரியாருடைய செய்தியெல்லாம் வந்து எங்கள் பாட்டியெல்லாம் போவாங்க, எங்கள் பாட்டி எங்கள் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவர் வந்து பெரிய முருக பக்தன் அவர். அது போய் நான் முதல் வருஷத்தில் போய் நைட் நேரங்களில் இரவு நேரங்கள் நடுராத்திரிகளில் போய் உட்காந்து ரொம்ப ஆர்வமாக கேட்பேன், ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம், அந்த அந்த கதைகள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த கதைகள் எல்லாம் கேட்குறது, அது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அது மாதிரி நடக்கணும், நான் கடவுள் அந்த மாதிரி பார்க்கணும், அவங்களோட பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்ட நாட்கள். அந்த நாட்கள் ரொம்ப தாகம் எனக்குள்ள அதிகமாக வர ஆரம்பிச்சிது. அவங்களோட போய் உட்காந்து கிருபானந்தர் கேள்வி கேட்க கேட்க நான் முதல்ல பதில் சொல்லுவேன். அப்படிலாம் அதே மாதிரி காஞ்சிபுரத்துலேருந்து சங்கராச்சாரியார் ஐயா செங்கல்பட்டுக்கு வராங்க அப்படின்னா போதும், நிறைய என்ன செய்வாங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் எழுதுவோம், நோட்டுகளில் எழுதி யார் நிறைய எழுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. அப்போ நோட்டில் வேக வேகமாக எழுதுவோம் அந்த ஸ்ரீராமஜெயம்ன்றது, நோட்டாக எழுதுவேன் நான். எழுதி கொண்டு போய் அவர் கையில் கொடுத்துட்டு அவர் கையில் ஒரு தட்டு வாங்கியாச்சுன்னா ஏதோ கடவுளே நேரில் வந்து நம்மளை ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்குள்ளே வரும். அப்படிலாம் இருந்துட்டு இருந்தேன். அந்த சூழ்நிலை தான் போடியில் கொண்டு வந்து அப்பா என்னைய அவங்க எங்கள் மாமா வீட்டில் வச்சு என்னைய படிக்க வச்சாங்க. ஆனால் ஸ்கூலுக்கு தொடர்ந்து என்னால் போக முடியல, வியாதியில் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். அப்போ பாட்டி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க. அதன் பின்பு நான் பார்த்தேன், நான் இனி இங்கே இருக்கவே மாட்டேன்,
நான் எங்கள் அப்பாட்ட நான் திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் அப்பாவே வந்து என்னைய கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்துட்டு மறுபடியும் அந்த கண்டினியூ படிப்பை வந்து வேறு ஹை ஸ்கூலில் படிக்க வச்சு கண்டினியூ பண்ணிவிட்டு அடுத்த 9வது கிளாஸ் படிக்கும்போது அது அந்த 8வது வகுப்போடு தான் அந்த ஸ்கூல் இருக்குது. அப்புறம் 9வது கிளாஸ் படிக்கும்போது ஹலிசன் என்றதான ஸ்கூலில் செங்கல்பட்டில் இருக்குது, அங்கே என்னை படி அது ஒரு கிறிஸ்துவ ஸ்கூல். 9வது வகுப்பு வந்து நான் அங்கே படிக்கிறேன். அதனால் அவங்க சிஎஸ்ஏ கிறிஸ்தவர்கள்ங்கிறதுனால அதிகமாக எனக்கு யாரும் இயேசுவை பற்றி சொன்னதெல்லாம் இல்லை. அங்கே ஒரு தமிழ் டீச்சர் உண்டு, அவங்க மேலே எனக்கு ரொம்ப பற்று, ஏன்னா அவங்க ரொம்ப அதிகமாக இயேசு மேலே ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்களும் என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஆனால் அந்த சமயத்தில் ஒரு நாள் அவங்க என்னை, நீ வரியா நம்ம காட்டாங்குளத்து ஒரு டூருக்கு போகலாம், எனக்கு ரொம்ப ஆசை போகணும், சரி நம்ம எங்கேயுமே போனது இல்லை, அப்போ என்னை கூட்டிகிட்டு போங்க, அப்பா என்னை விட மாட்டாங்க, நான் உனக்கு காசு கட்டுறேன் வா அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த காட்டாங்குளத்தூரில் அந்த ஸ்போர்ட்ஸ்லலாம் அட்டன் பண்ணி நல்லா ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்து ஒரு நாள் ஹெட்மாஸ்டர் கேட்குறாங்க, நீ அந்த பணத்தை கட்டணும்னு. அப்போ டீச்சர் கட்டுறேன்னு சொன்னாங்களே அப்படின்ட்டு சொல்லும்போது அவங்க இல்லை வரல. உடனே அவங்க கோவத்தில் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா பயங்கரமான அடி என்னை உரிச்சிட்டாங்க, பயங்கர சரியான அடி, அப்படி அந்த மாதிரி அடி என் வாழ்க்கையில் நான் வாங்கினதே இல்லை, அப்படி ஒரு அடி என்னை அடிச்சிட்டாங்க. அடுத்து கொஞ்ச நாளைக்குள்ள என்னென்னா எங்கள் ஸ்கூலில் வந்து பனிஷ்மெண்ட், அது எழுதாத பிள்ளைகள்லாம் இந்த பாடத்தை எழுதிட்டு தான் போகணும். நான் அந்த நாட்களில் ஃபஸ்ட் ரேங்க் வந்துடுவேன், படிச்சிருவேன், நான் படித்தெல்லாம் எழுதி முடிச்சிட்டேன். ஆனால் கிளாஸ் மொத்தம் பனிஷ்மெண்ட்னு கொடுக்கும்போது நானும் அதில் இருந்து தான் ஆக வேண்டியதாக இருந்தது. மத்தியானம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போகணும், ஆனால் வீட்டுக்கு அன்னைக்கு போக முடியல, ஹெட்மாஸ்டர் சொல்லிட்டாங்க யாரும் எழுதாமல் எங்கேயும் போகக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால் நான் போகலை. உடனே எங்கள் அம்மா அப்பாட்ட அவன் எவன் கூடையோ ஓடி போயிட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னால் அப்பா பயங்கர கோவத்தில் வர்றாங்க, கண்ணு ரெண்டும் அப்படியே சகப்பாக இருக்குது அப்பாவுக்கு. நான் வந்தால் ஸ்கூலுக்குள்ளே இருக்கிறேன், உடனே என்னை கூப்பிட்டு விட்டாங்க. நான் அப்போ ஹெட்மாஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தேன். என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது, வந்தோடனே அடி, பயங்கர அடி, உரிச்சு எடுக்கிறாங்க என்ன, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, நான் எந்த தப்பு பண்ணேன் எனக்கு ஒன்றும் புரியல, அவ்வளவு ஒரு பயங்கரமான அடி. இந்த மாதிரி இதுவானால் என் கொடுமைகளை அனுபவிச்சுட்டே இருந்தேன். அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் ரொம்ப மனவேதனையோடு இருக்கிற பள்ளிக்கூடத்தில் ஒரு ஈவினிங் டைமில் எல்லோரும் விளையாடி கொண்டிருந்த அந்த பிடி டைம்னு ஒரு டைம் உண்டு, அந்த டைமில் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு விளையாடுறதுக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாமல் ஏரிக்கரை ஓரமாக தான் எங்களுடைய பள்ளிக்கூடம் இருந்தது. அந்த ஏரிக்கரை ஓரமாக நான் அப்படியே நடந்து வந்துட்டு மனசுக்குள்ளே அப்படியே அழுதுட்டே, ஆனால் வெளியில் எவ்வளோ துக்கம் இருந்தாலும் யாருக்கிட்டேயும் காட்ட மாட்டேன், ஸ்கூலில் மற்றவங்கக்கிட்ட யார்கிட்டையுமே காட்ட மாட்டேன். அந்த நேரத்தில் நானும் அந்த ஓரத்தில் அப்படியே நடந்துட்டு நானாக மனசுக்குள்ளேயே அழுதுட்டு, ஏன் நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குது, ஏன் நம்ம இப்படி வந்து பிறக்கணும், ஏன் இவங்களுக்கு வந்து நம்ம பிள்ளையாக பிறக்கணும், நம்ம என்ன பாவம் பண்ணோம், எதுக்கு நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு சிந்திச்சுட்டே நான் அந்த நேரம் வரும்பொழுது அந்த ஏரிக்கரை ஒட்டி ஒரு பெரிய உருவத்தை பார்த்தேன். அந்த உருவம் வானளாவிய ஒரு உருவம் நிற்கிது, கருப்பாக இருக்குது, பயங்கர கருப்பு, அது சரீரம் முழுவதும் முடி, அப்படி சட முடின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபுல்லாக முடி, அந்த முடியோட கூட அந்த உருவம் ஏரிக்கரையில் நிற்கிறத பார்த்தேன். அதை பார்த்தது தான் நகமெல்லாம் அப்படி வளர்ந்து போயிருக்கு. அதை பார்த்த நிமிஷத்தில் நான் பயந்துட்டேன், பயந்து அலறி அந்த இடத்துலே மயங்கி விழுந்தவ தான். அப்புறம் என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாது, மயங்கி விழுந்த உடனே எல்லோரும் கத்திட்டு ஓடி வந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு குளிர் ஜரம் என்னை தூக்கி தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு, பயங்கரமாக அந்த பூமியிலேருந்து இப்படி உயர தூக்கி தூக்கி அடிக்கிற அளவுக்கு தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. உடனே வீட்டுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது, அப்பா எல்லாம் வந்து என்னை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்துட்டு கட்டிலில் போட்டு ஒரு 4-5 பெட்ஷீட் எல்லாம் போட்டு, அப்பா வந்து ரொம்ப ரயில்வேயில் வேலை பார்த்ததுனால அப்பா ரொம்ப உரமான ஆள், இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட 85 வயசாகும்போது கூட அவர் கையை எங்களால் பிடிக்க முடியாது, கல் மாதிரி இருக்கும், அவ்வளோ ஒரு திடகாத்திரமான ஆள். அப்பா என்னை பெட்ஷீட்டெல்லாம் போட்டு அமுக்குறாங்க, அப்பாவால் அமுக்க பிடிக்க முடியல, கட்டில் விட்டு தூக்கி அடிக்குது. அப்போ எங்கள் ஊரில் வந்து ஒரு கொளிஞ்சி அம்மன்ற ஒரு சின்ன ஒரு அம்மன் கோயில் ஒன்று உண்டு, அங்கே வந்து ஒரு பூசாரி இருக்கிறாரு, அவர் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த இதாகிடுச்சு திருஷ்டி பட்டுருச்சு அது சொல்லுவாங்க இல்லையா, அது இதெல்லாம் விழுந்துருச்சு, அப்போ அவர் வந்து அந்த வேப்பலை வச்சு மந்திரிச்சு விடுவார், மந்திரிச்சு விட்டனே சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அப்பா அந்த பூசாரிக்கிட்ட போய் பிள்ளைக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னோடனே அவர் வேப்பிலையெல்லாம் எடுத்துகிட்டு அப்பா கூட வந்துட்டாங்க, வந்துட்டு எனக்கு மந்திரிக்கிறாங்க.
வந்திருக்கும் பொழுதுதான் எனக்குள்ளே இருந்து அந்த ஆவி பேச ஆரம்பிச்சிருக்கு. பேச ஆரம்பித்து நான் இவ மேலே நான் ஆசைப்பட்டு வந்துட்டேன். நான் அந்த ஏரிக்கரையில் நான் ஒரு வாலிப பையன், நான் ஃபிட்ஸு வந்து நான் வந்து இதில் விழுந்துட்டேன், விழுந்து நான் இறந்துட்டேன். அந்த நேரம் நான் நிற்கும்போது இவள் வந்தா, நான் அதனால நான் இவளை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி உனக்கு என்ன வேணும், எனக்கு சேவல் வெட்டி எனக்கு நீங்கள் பலி கொடுத்து எனக்கு பொங்கல் வைங்க கோவிலில் கொண்டு போய், அப்போ நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு மறுநாள் என்னைய கொண்டு போயிட்டு அது கேட்டது மாதிரியே ஒரு சேவல் வாங்கி அந்த இடத்துல பலி கொடுத்து என் தலைமுடியில் கொஞ்சம் இந்த நுச்சி மண்டையிலேருந்து கொஞ்சம் முடியை எடுத்து வெட்டி அந்த மரத்தில் கொண்டு போய் ஆணி அடித்து விட்டுட்டு எனக்கு அந்த பூஜையெல்லாம் செஞ்சு பொங்கல்லாம் வச்சு எல்லாம் செய்கிறாங்க. செஞ்சு முடித்த உடனே எனக்குள்ளேருந்து அந்த ஆவி போயிருச்சு. போன உடனே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த உங்களுக்கு தெரியும் இந்து கோயிலுக்குள்ள எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இந்த கருவூலத்துக்குள்ள உள்ளே விட மாட்டாங்க. அந்த வெளியோட சரி, அந்த கருவறைக்குள்ளே யாரையும் விட மாட்டாங்க, பூசாரி மட்டும்தான் போக முடியும். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா வேகமாக எலும்பி ஓடி போய் அந்த அந்த அந்த குழந்தையம்ன்ற அந்த சிலையை போய் ஓடி கட்டி பிடிச்சி அப்படி மடியில் படுத்துட்டேன். படுத்த உடனே அப்பா பயந்துட்டாங்க, ஐயோ கருவறைக்குள்ளே யாரும் போகக்கூடாது. அப்போ பூசாரி சொல்லியிருக்காரு, இல்லை விட்டுருங்க, அவள் ஒரு விசேஷித்த குழந்தை, அவள் தெய்வீக குழந்தை, விட்டுருங்க அப்படின்ன உடனே அதை முடிச்சுட்டு நான் திரும்ப எழுந்திரிச்சு நான் வெளியே வரும்போது அப்பா சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு. என் முகத்தை அப்பாவால் பார்க்கவே முடியலாம், அப்படியே ஒரு ஜகஜோதியாக இருந்ததான், என் கண்ணெல்லாம் அப்படியே தீப்பிழம்பாக இருந்ததான். அந்த நிமிஷத்துலேருந்து அந்தனுடைய அம்மனுடைய ஆவி எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டு வர ஆரம்பிச்சோடனே வீட்டுக்குள்ளே வந்த உடனே குறி சொல்கிறவளா அந்த ஆவி எனக்குள்ளே இருந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. கிரியை செஞ்சோன்னா அந்த நேரத்தில் எனக்கு அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஏரிக்கரையில் ஒரு ஆவி என்னை பிடிச்சது, அது முனீஸ்வரன் சொல்லி சொன்னாங்க அந்த ஆவி எனக்கு பிடிச்சது. அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா என்னுடைய கை வலது கை உடஞ்சிருச்சு. உடஞ்சதில் என் வலது கையில் கீரல் விழுந்து உடனே புத்தூரில் கொண்டு போய் கட்டு போட்டு இருந்த நேரத்தில் தான் அந்த சம்பவம் எனக்கு நடந்தது. நடந்துட்டுருக்கும்போது இப்போ எல்லாம் முடித்து எடுத்து இங்கே வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்தோடனே அந்த ஆவியிலேருந்து நான் குறி சொல்ல ஆரம்பிக்கிறேன். குறி சொல்ல ஆரம்பிக்கும்போது என்ன நடக்குதுன்னா எல்லாருக்கும் குறி சொல்ல கரெக்டாக அப்படியே திட்டமாக யார் யார் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது அப்படின்றத சொல்ல ஆரம்பிச்சுட்டே இருக்கிறேன். அப்போ அப்பா என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீ எடுத்ததுக்கெல்லாம் ஏ மக ஏ மக ஏ மகன்னு சொல்கிறியே, நான் வயசு பிள்ளையாக வச்சுருக்கேன், அவள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கான்னு உனக்கே தெரியும், அவள் கை இப்போ உடஞ்சி போய் நான் புத்தூர் கட்டு போட்டு வச்சுருக்கேன், அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை என்ன ஆகும், நீ இடது கையில் திருநீர் கொடுக்குற, அந்த பிள்ளையினுடைய வலது கையினுடைய நிலைமை என்ன அப்படின்னு அப்பா கேட்டாங்களாம். கேட்ட பொழுது உடனே சொன்னாலாம், அப்பா நாங்கள் அப்பானாலே நடுங்குவோம், ஆனால் நான் அந்த நேரத்தில் அப்பாட்ட சொன்னலாம், அதெல்லாம் சரியாக போச்சு போடா அப்படின்ட்டேனா. அப்போ கட்டை கட்டை கட்டை அழுத்து போட்டு எனக்கு அந்த கையில் திருநீர் எடுத்துக்கொடு அப்படின்னு அப்பா கேட்டாங்களாம். உடனே நான் அந்த கையில் இருந்த கட்டையெல்லாம் கழட்டி தூக்கி போட்டு அந்த அந்த வலது கையில் எடுத்து திருநீரை கொடுத்தேன் அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க. அப்பா வந்து தெய்வ நம்பிக்கையே அப்பாவுக்கு அப்பையெல்லாம் கிடையாது. அப்பா வந்து இந்த ராமலிங்க அடிகளார் அவரை குறித்து மட்டும்தான் வாரத்தில் ஒரு நாள் விரதம் இருந்து அது ஒன்று தான் அப்பாவுக்கு, மற்றபடி கோவிலுக்கு போனோம் எடுத்தோம் அதெல்லாம் கிடையாது. வருஷத்தில் ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்காக திருப்பதிக்கு போகிறது, எங்களை கூப்பிட்டு போவாங்க, அந்த மாதிரி பழனிக்கு போகணும் அப்படி போய் வந்தேன். ஆனால் அப்பாவுக்கு பெரிய பக்தி கிடையாது, ஆனால் அம்மா ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. அந்த பக்தியை பார்த்து தான் எனக்குள்ள ஒரு பக்தி வந்தது, நான் கடவுளை தேட ஆரம்பித்தேன். இந்த சூழ்நிலையில் தான் நான் குறி சொல்கிறவளாக மாற ஆரம்பித்தோடனே நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு குறி கேட்குறதுக்கு. என்னை அங்கங்கே கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க, கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் எட்டாம் கிளாஸு முடித்து ஒன்பதாம் கிளாஸ் ஸ்டார்டிங் போய்கிட்டு இருக்கிறேன். அப்பாவுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிட்டு, பிள்ளையினுடைய வாழ்க்கை என்ன ஆகும், இப்படி குறி சொல்கிறவளாக போயிட்டான்னா பிள்ளையோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுரும், படிப்பு பாழாக போயிடும், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்பாக்குள்ளே ஒரு பயம் வந்து அப்போ போய் அந்த பூசாரிகிட்ட கேட்டிருக்காங்க. அவள் எப்போவுமே அதுக்குள்ளே தான் இருக்கிறா, 24 hours அது கூடவே தான் இருக்கிறா, எல்லாரும் இப்படி குறி கேட்க கூப்பிட்டு போகிறாங்க, வீட்டுக்குள்ளே கூட்டம் வருது, அதனால் என்ன பண்ணுறது எனக்கு தெரியலன்னொடனே, சரி நீங்கள் அவளை கூட்டிகிட்டு வாங்க, நம்ம ஒரு தடை போடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்னை மறுபடியும் அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சூடமெல்லாம் பொருத்தி வச்சு சத்திய வாக்கு வாங்குறாங்க. நாங்கள் கூப்பிட்டா தான் நீ வரணும், நாங்கள் கூப்பிடாமல் நீ வரக்கூடாது என்று சொல்லி சத்திய வாக்கு வாங்கி என் நாக்கில் வந்து ஒரு சூளத்தை குத்தி, இப்போவும் அந்த நாக்கில் அந்த சூளை அடையாளம் இருக்குது, அந்த நாக்கில் எனக்கு சூளத்தை குத்தி தடை போடுறாங்க. தடை போட்டு நாங்கள் கூப்பிட்டா வரணும், இல்லாட்டி வரக்கூடாது. அதுக்கப்புறம் எப்போ அவங்க சூடத்தை பொருத்தி வச்சு கூப்பிட்றாங்களோ அந்த ஆவி வரும் குறி சொல்லிகிட்ருப்பேன். இப்படி இருந்தோடனே திரும்பவும் நான் அந்த மனநிலைமை எனக்கு பாதிக்கப்படும். இதில் இன்னும் எங்கள் அம்மா கொஞ்சம் இன்னும் என்னை பயங்கரமாக
திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ போய் சொல்றா, நடிக்கிறா, ஊரையா மாத்திட்டு இருக்கா, இப்போ செஞ்சதெல்லாம் பத்தாதா, இவளால் நாங்கள் இன்னும் எவ்வளோ அனுபவிக்கணுமோ, இப்படி ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்பவும் நான் ரொம்ப பாதிப்புக்குள்ளாக ஆரம்பிச்சிட்டேன். திரும்பவும் எங்கள் போடியிலேருந்து எங்கள் மாமா வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது நான் திரும்பவும் மறுபடியும் நிறைய பாதிப்பு, சரீரத்தில் மிகுந்த பாதிப்பு, ஃபிட்ஸ் வந்து வந்து ஒவ்வொரு முறையும் வாழ்வா சாவா என்றதான நிலைமை. அப்புறம் நான் சொல்லிட்டேன், நான் இருக்கிறனோ சாகுறனோ என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் சாகும்போது எங்கள் அப்பா கிட்டையாவது நான் நிற்கணும், நீங்கள் என்ன எங்கள் அப்பாட்ட கொண்டு விட்டுருங்கன்ட்டேன். அதனால் எங்கள் மாமாவோட அம்மாவோட என்னையை சேர்த்து என்னை ஊருக்கு அனுப்புகிறாங்க. 9ஆம் வகுப்பு படிச்சுட்ருக்கும் போதே பாதியிலே அதை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு நான் திரும்பவும் எங்கள் ஊருக்கு செங்கல்பட்டுக்கு நாங்கள் திரும்பி என்னோடய பாட்டியோட கூட நான் பஸ்ஸில் வரேன். பஸ்ஸில் வரும்போது தான் என் கணவர் என்னங்க பஸ்ஸில் வச்சு என்னை பார்க்குறார். பார்த்துட்டு எங்கள் பாட்டி கூட பேசிகிட்டே வர்றார், யார் இந்த பொண்ணு, நம்ம பொண்ணு மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி கூட உட்காந்து பேசிட்டு, அடுத்தடுத்த சீட்டுன்றதுனால எங்கள் பாட்டியோட உட்காந்து பேசிகிட்டே வராங்க. அவங்க பேசிக்கிட்டதெல்லாம் என்ன பேசுனாங்க எனக்கு ஒன்றும் தெரியாது. பட் ஊர் நெருங்கும் போது எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அப்போ எங்கள் பாட்டி சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய சூழ்நிலையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன உடனே நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவருமே சின்ன வயசுலேயே அவர் 6 மாதம் குழந்தையாக இருக்கும்போதே அவங்க அப்பா இறந்துட்டார், என் கணவனாருடைய அப்பா இறந்துட்டாங்க. அவங்க 4 ஆம்பளை பிள்ளைங்க, அவங்க தாயார் கூலி வேலை செஞ்சு விறகு வெட்டி கொண்டு வந்து கூலி வேலை செஞ்சு தான் அவங்க காப்பாற்றிருக்காங்க. அவங்க கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச உடனே ஊரை விட்டு ஓடி போய் டெல்லி அந்த பக்கம்லாம் போய் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு அடிபட்டு வளர்ந்து அப்படி தான் அவங்க வளர்ந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் அவளுடைய கஷ்டம் எனக்கு தெரியும், நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டிருக்காங்க. எந்த காரியங்களும் எனக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே இவங்க என்னை வீட்டில் பார்க்க வந்துட்டாங்க. பார்க்க வந்த உடனே எங்கள் அம்மா, நான் தான் லவ் பண்ணி ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஒரு சீனை கிரியேட் பண்ணி பயங்கர சண்டை, பயங்கரமான யுத்தம் நடக்குது. அப்பா என்னைய கொல்லலாம் வராங்க, நான் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டேன்றாங்க, என்னுடைய வார்த்தை அங்கே எடுபடவே இல்லை. அதுக்கப்புறம்தான் அம்மா சொல்லியிருக்காங்க, சரி கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு. அப்போது டாக்டர்ஸ்கிட்டையும் அப்பா கேட்கும்போது அவளுக்கு ஒரு நல்லது நடந்தால் சந்தோஷம்தான், அவள் அங்கேயாவது போய் நல்லா இருக்கட்டும், நீங்கள் இங்கே இருக்கிறத விட இங்கே இருந்தால் பிள்ளை செத்துருவா, அதனால் நீங்கள் கல்யாணமே பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ 15 வயது 14 கூட முடியலன்னு நினைக்கிறேன். 9ஆம் வகுப்பு படித்து கொண்டு அந்த காலகட்டம் திருமணத்தை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து என் கணவருக்கு என்னை திருமணம் செய்து கொடுத்தாங்க. இந்து முறைப்படி தான் திருமணம் நடந்தது. அது எங்களை பூநூல் போட்டு மஞ்சள் வேஷ்டி கட்டு, மேலே ஷர்ட் போட மாட்டாங்க, எங்களுக்கும் மஞ்சள் சாரீ தான். அந்த மந்திரமெல்லாம் ஓதி அக்னி வளர்த்து அம்மி பார்த்து அந்த மாதிரி தான் திருமணங்கள்லாம் நடக்கும். அந்த மாதிரி திருமணம் நடக்கும்போதே எங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா, பல அதாவது காட்டு

பண்ணிட்டா, நீயாவது நல்லா வச்சுருக்கணும் அப்படின்னு. அப்போ என் கணவனாருடைய உள்ளத்தில் ஒரு வைராக்கி, இனி இவளை இங்கே அனுப்பவே கூடாது, நம்ம வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. திருமணம் முடிஞ்சு நாங்கள் வெளியே கிளம்பி, வாசலில் கிளம்பி வாரோம். எங்கள் பாட்டியை மாடு முட்டி தள்ளிருச்சு. சகுனமே சரியில்லையே, ஆரம்பமே இப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம் வருத்தப்படும் போது, எங்கள் அம்மா அவளுக்கு அப்படி தான் நடக்கும், வேற எப்படி நடக்கும் அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க. மாடு முட்டி தள்ளிருச்சு. சரி, அதை கடந்து அடுத்து சரி நாங்கள் காரில் தான், அம்பாசிடர் காரில் தான் எடுத்துகிட்டு, எங்கள் அப்பா கூட பிறந்த தங்கச்சி, தங்கச்சி ஹஸ்பண்டு, நாங்கள் அவங்களுடைய ரிலேஷன் ரெண்டு பேர் எல்லாம் சேர்ந்து காரில் போகிறோம். காரில் போய் செங்கல்பட்டுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போகும்போது, அது எந்த ஊர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, திடீர்னு டிரைவர் காரை நிறுத்தினார். நிறுத்திட்டு முன்னாடி ஏதோ டெக்கியை திறந்தால் நெருப்பு பற்றி எரியுது, பயங்கரமாக எரியுது. அந்த நேரம் எல்லோரும் வேகமாக இறங்குங்கன்னு எல்லாருமே இறங்கிட்டோம். இறங்கி அங்கே போன பெண்கள்கிட்ட தண்ணியெலாம் கேட்டு வாங்கி ஊற்றி மண்ணெல்லாம் தூக்கி போட்டு அணைச்சி திரும்ப அங்கே வரோம். வரும்பொழுது வடபழனியில் தான் என்னுடைய கணவனாருடைய வீடு இருந்தது, அங்கே கொண்டு கூப்பிட்டு வர்றாங்க. போகிறதுக்கு முன்னாடி வடபழனி முன்னாடி முருகன் கோவில் இருக்கிறதுனால அங்கே போயிட்டு ஒரு பூஜையை செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு போய் அங்கே தேங்காய் வாழைப்பழம் வாங்கி தேங்காயோட அது சகுனம் பார்ப்பாங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்படி பார்க்கும்போது அந்த தேங்காய் அழுகி போயிருந்தது, உடச்சி பார்த்தாங்க தேங்காய் அழுகி போயிருந்தது. என்னோட ஆரம்பமே இப்படி இருக்கே என்று சொல்லிட்டு போயிட்டோம். திரும்ப தேங்காய் வாங்கிட்டு வந்து உடச்சி சாமியை கும்பிட்டு போயாச்சு. எங்களுடைய திருமண வாழ்க்கை ஆரம்பிச்சது. ஆரம்பித்த மூணாவது நாளே, மூணாவது என்னை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது பெரிய நிறைய பணம் கொடுத்தோம், நகை போட்டோம், அதெல்லாம் எதுவும் இல்லை. ஏதோ முடிஞ்சதை போட்டு செஞ்சு எடுத்து, அதாவது துரத்தி விட்டால் போதும் அப்படின்ற நிலமையில தான் எங்கள் அம்மா என்னை திருமணம் செஞ்சு அனுப்பி வச்சிட்டாங்க. வந்துட்டு மூணாவது நாள் கரெக்டாக என்னுடைய திருமணம் நடந்து மூணாவது நாள் அங்கே ஒரு பெட்டி இருந்தது. அந்த பெட்டியை எடுத்து நான் நிறைய கவிதைகள் கணவனார் எழுதுகிற பழக்கம் உண்டு, சரின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து நான் பார்க்குறேன். அதை பார்க்கும்போது அதில் ஒரு பத்திரம் நான் பார்க்குறேன். அதில் ஒரு பத்திரம் பார்த்தா ஒரு தருஷ்கனி என்ற ஒரு பெண்ணோடு கூட இவருக்கு தொடர்பு இருந்து, அந்த பெண்ணுக்கிட்டேருந்து விளக்கு பத்திரம், அதை அந்த நாட்களில் பத்திரத்தில் எழுதி வாங்கின உடனே சரின்னு பிரிச்சுட்ருவாங்க இல்லையா, அது மாதிரி இவர் அந்த முஸ்லீம் பிரகாரமாக இவர் மாறி அந்த விருத்த சதனமெல்லாம் செய்து மாறி அந்த பெண்ணை திருமணம் செய்து திரும்ப ஏதோ அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனையாகி அதுலேருந்து இவங்க விலகி வந்திருக்கிறாங்க அப்படின்றது அதில் எழுதினோடனே அது எனக்கு அந்த நாளில் வந்து எனக்கு பெருசாக புரியலை, சின்ன பிள்ளை புரியலை, பட் அது தப்பு, ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிட்டு. தெரிஞ்சோன்னே அன்றைக்கி நைட்டு வந்து அவங்க ஈஸ்டரில் அப்படி படுத்துருக்காங்க, நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். நான் அதை கேட்குறேன், இது என்ன நடந்தது, இப்படி இருக்குதே என்னன்னு கேட்ட உடனே என்னை ஓங்கி ஒரு உத விட்டாங்க, நெஞ்சிலே நீ உதைச்சாங்க. அந்த சரியான அடி எனக்கு அது. அந்த நாளில் இருந்தே எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை மறுபடியும் எனக்கு எகைன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. என்னுடைய வாழ்க்கை அந்த மூன்று நாள் கூட என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை. ஸோ எனக்கு மனசு உடைய ஆரம்பிச்சிட்டேன். சரி, திருமணமாகி கணவனுடைய அன்பாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, கணவனுடைய அன்பும் இப்படிப்பட்ட ஒரு அன்பா என்று தான் எனக்கு பெரிய என்னுடைய மனக்கோட்டை அப்படியே உடைய ஆரம்பிச்சிருச்சு, நொறுங்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறந்தான் அவரை குறித்து எனக்கு ஒவ்வொரு காரியமாக தெரிய ஆரம்பிக்குது. அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஸ்மக்லிங் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த தொழிலும் சரியான தொழில், நேர்மையான ஒரு தொழில் இல்லை. அப்படியே குடிப்பாங்க, சிகரெட் பிடிப்பாங்க, பல பெண்களோட தொடர்பு இருக்குது. இப்படி ஒவ்வொன்றா அதற்கு பின்பு தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. வீட்டுக்கே வரமாட்டாங்க, சில நேரங்களில் பார்த்தா வீட்டுக்கே வரமாட்டாங்க. அவங்க சொந்தக்காரங்களுடைய ஒரு வீட்டில் தான் நாங்கள் குடியிருந்தோம். அப்போ அவங்க அந்த பால் கவர்லாம் கட் பண்ணி போட்டு அதை மறுபடியும் அரைச்சி பெரிய கவர்ஸாக உருவாக்குற ஃபேக்ட்ரி வீட்லேயே வச்சுருந்தாங்க. நான் என்ன செய்வேன்னா, அவங்கக்கிட்ட நானும் ரொம்ப நாள் பட்னியாக இருந்து என்ன செய்கிறதுன்னு தெரில. அப்புறம் அவங்கக்கிட்ட, அம்மா நானும் அதை கட் பண்ணி கொடுக்குறேன், ஒரு கிலோ கப்ப 40 பைசா கிடைக்கும், 5 ரூபா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருவேன் அந்த பால்க்கு. நாத்தடிக்கும் உள்ள சமயத்தில், அதை கழுவாமலாம் ஊற்றிருப்பாங்க, புழுவெலாம் இருக்கும். ஆனாலும் மனசை கட்டுப்படுத்திட்டு அந்த கவரை எல்லாம் கட் பண்ணி கொடுப்பேன். கட் பண்ணிவிட்டு அதை கழுவி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு கிலோக்கு 40 பைசா. அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அதை கட் பண்ணி கொடுத்தா 5 ரூபா கிடைக்கும். அந்த 5 ரூபாவை வாங்கி அரிசி வாங்கி அதுக்கு தேவையான சாமான் எல்லாம் கடையில் வாங்கி சமைச்சு வச்சு, சரி அவர் வந்துடுவார், நம்ம நைட்டில் ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிடலாம் அப்படின்னு காத்துட்ருப்பேன். காலையிலேருந்து சாப்பிடாம சாயங்காலம் அந்த காசை வாங்கி சமைச்சிட்டு காத்துட்ருப்பேன். காத்துட்ருந்தா வரமாட்டாங்க.
அப்படியே எல்லாம்

0: சோறில் தண்ணி ஊற்றாமல் செய்யாமல் அப்படி எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். மறுநாள் தூக்கி அதை அப்படியே குப்பையில் கொட்டுவேன். கொட்டிட்டு அப்புறம் மறுநாள் திரும்ப அந்த கவரெல்லாம் வெட்டி சரி இன்றைக்காவது வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்ருப்பேன். அந்த இடையில சில நாட்கள் அந்த அம்மா அவங்களுடைய அவருக்கு அக்கா முறை வேணும். அவங்க என்னை ரொம்ப சத்தம் போட்டு சமயத்தில் ஊட்டி விட்டுருவாங்க, நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அப்படியே ஏதோ ஒரு நாள் சில நாள் அப்படி சாப்பிடுவேன். அப்புறம் என்றைக்காவது ஒரு நாள் வருவார், வந்த உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம், நான் சாப்பிட்டு வந்துட்டேன் நீ சாப்பிடு அப்படின்வாங்க. ரொம்ப கஷ்டமான, ஏன்னா அந்த வீட்டினுடைய வாடகை அப்போ வெறும் 200 ரூபாய் தான், அந்த வாடகை கூட எங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக வந்தது. அந்த நேரத்தில் நான் கன்சீவ் ஆனேன். கன்சீவாக எனக்கு ஒரு 6 மாதம் வயிற்றில் குழந்தை இருந்தது. 6 மாத குழந்தை ரொம்ப இதே போல தான், ரொம்ப கஷ்டத்தின் சூழ்நிலையில் தான் போயிட்டே இருந்தோம். இதுக்கு இடையில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், கொஞ்சம் நான் கன்சீவாகி ஒரு 3 மாதத்துலேயே எங்கள் அப்பா என் கணவர் என்ன பண்ணார்னா, அவங்க அப்பா கல்யாணத்தில் எனக்கு இன்னும் பேலன்ஸ் எனக்கு 2500 ரூபா, அப்போ அது பெரிய அமௌண்ட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது, நீ அதை போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லவும், என்னை கொண்டு வந்து எங்கள் அப்பா வீட்டு வாசலில் என்னை விட்டுட்டு அவங்க ரிட்டர்ன் போயிட்டாங்க. நான் அப்போ 3 மாதமாக இருக்கிறேன், வீட்டுக்குள்ளே வரேன். வந்தால் அப்பா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அம்மா பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ நான் அப்பாட்டமா என்னையை பார்க்குறாங்க. அப்பா பார்த்த உடனே வாமான் கேட்கல, உட்காருமான்னு சொல்ல ஒன்றும் சொல்லலை. என்ன தனியாக வந்திருக்க அப்படின்னு அம்மா கேட்டாங்க. அப்பா அப்போ தான், என்னம்மா தனியாக வந்திருக்க? அப்பா இல்லைப்பா, கொண்டு வந்து வாசலில் விட்டுட்டு தான் போகிறாரு. என்ன சொல்லிட்டு போகிறான் இப்படி இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு சொல்லார். அது எப்படி அவன் வராமல் நீ மட்டும் வந்த? வந்தால் நீ அவனோட வரணும், இல்லைன்னா நீ அங்கேயே சாகணும். அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தவர் கையை கழுவிட்டு என்னை திரும்ப அப்படியே கூப்பிட்டுட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்னை சென்னை கொண்டு வந்து எங்கள் வீட்டில், அவர் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா என்னை கொண்டு வந்து என்னை வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க.
1: பாகம் 2 மற்றும் ஓர் ஒளிபரப்பில் கேட்க தவறாதிருங்கள்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: தமிழ் மொழியில உள்ள வார்த்தை ஜாலங்களை ரசிக்கிறதே ஒரு சுகம். அதுலயும் நகைச்சுவையும் சேர்ந்துகிட்டதுன்னா அதோட சுவையே அலாதிதான். அதிகாலையில காவல் நிலைய தொலைபேசி மணி அடிக்க காவலர் அருள் தொலைபேசி எடுத்து பேசினாரு. உரையாடலா சொல்றேன். காவலர்: ஹலோ, அண்ணா நகர் காவல் நிலையம், சொல்லுங்க. எதிர்முனை: சார், இங்க ஒருத்தர் சுட்டுட்டார் சார். காவலர்: சுட்டது யாரு? எதிர்முனை: சுடலை சார். காவலர் குழப்பத்தோட: யோ, சுட்டாங்களா இல்லையா? எதிர்முனை: சுட்டாங்க சார். காவலர்: யார் சுட்டது? எதிர்முனை: சுடலை சார். காவலர் கோபத்தோட: அட்ரஸ் சொல்லுங்க, இப்போ வர்றோம். எதிர்முனை அட்ரஸ் சொல்ல காவல்துறையினர் அந்த இடத்துக்கு போனாங்க. அங்க மூணு பேர் நின்னுகிட்டு இருந்தாங்க. சுடப்பட்ட ஒருத்தரை ஊழியர்கள் ஸ்ட்ரெச்சர்ல எடுத்துட்டு போய்கிட்டு இருந்தாங்க. நம்ம காவலர் அங்க போய் இத பார்த்த சாரதி யாருன்னு கேட்க அங்க இருந்த ஒருத்தர் கைய தூக்கி நான் தான் சார்னு சொன்னாரு. காவலர் அவரை பார்த்து சொல்லுங்க என்ன பாத்தீங்கன்னு கேட்க அவரு நான் ஒன்னும் பாக்கல சார், நான் இப்பதான் வந்தேன்னு சொன்னாரு. அதுக்கு காவலர் டென்ஷன் ஆகி யோ, பிறகு எதுக்கியா கைய தூக்குனன்னு கேட்க அதுக்கு அவரு என் பேரு பார்த்த சாரதி, அதான் கைய தூக்குனேன்னு சொன்னாரு. இன்னொருத்தரை பார்த்து அப்ப நீ யாரியான்னு எரிச்சலோட கேட்க அவரு நான் தான் சார் பார்த்த சாரதின்னு சொன்னாரு. காவலர் கடுங்கோபத்துல யோ, ஓம் பேரும் பார்த்த சாரதியான்னு கேட்க அவரு இல்ல சார்னு சொன்னாரு. காவலர் உடனே நீதாயா சொன்ன பார்த்த சாரதின்னு கேட்க அதுக்கு அவரு ஆமா சார்னு சொன்னாரு. அதுக்கு காவலர் அப்ப ஏன் இல்லன்னு சொன்னன்னு கேட்க இவரு என் பேரு பார்த்த சாரதி இல்லன்னு சொன்னேன் சார்னு சொன்னாரு. காவலர் உடனே அப்போ உன் பேரு என்னன்னு கேட்க இவரு சாரதின்னு சொல்ல காவலர் அப்போ சுட்டதை பார்த்தது நீங்க தானா? சரி சொல்லுங்க, சுட்டது யாருன்னு கேட்க அவர் மூன்றாம் நபரை காமிச்சு இவர் தான் சார்னு சொல்ல காவலர் அந்த மூன்றாம் நபரை பார்த்து நீ யாருன்னு கேட்டாரு. அதுக்கு அவரு நான் சுடலை சார்னு சொன்னாரு. உடனே காவலர் சாரதிய பார்த்து யோ, அவர் சுடலைன்னு சொல்றாருன்னு சொல்ல சாரதி ஆமா சார், அவர் சுடலைன்னு சொல்ல காவலர் அப்போ சுட்டது யாருன்னு கேட்க சாரதி சுடலைய காமிச்சு சுடலை சார்னு சொல்ல காவலர் தலை கிருகிருக்க மயங்கி விழுந்தார். நம் தமிழ் மொழி ரொம்ப இனிமையும் கொஞ்சம் குறும்பும் உடையது. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டுன்னு நமக்கு தெரியும். இது நகைக்கும் காலம். இந்த நகைச்சுவை கதையை ரசிச்சு சிரிங்க.

ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.